சொல்லுங்க ஜெஸ்ஸி. இப்போ ஜெஸ்ஸி சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்டவங்க நம்ம பாதையில குறுக்கிடும் பொழுது, அவங்க பல வசனங்களை அள்ளி வீசும் பொழுது, நம்ம வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்க போறோம்? ட்ரினிட்டி அப்படின்றத எப்படி அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்? ஜெஸ்ஸி, அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு சின்ன பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். ஒருவேளை பேப்பர் பென் இல்லாதவங்க ப்ளீஸ் இந்த சாங் போகும்பொழுது ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், இந்த வசனங்களை குறிச்சிக்கோங்க. இட் பி ஆஃப் அ கிரேட் பிளெஸிங். நீங்கள் குறிச்சிக்கிட்டது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு இதை மத்தியிலும் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டீச் தேம். ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம டீச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கும், அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி, இல்லையா?

0: ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று கேட்டோம் ஜெஸ்ஸி. அன்னைக்கு ஒரு ஜெஹோவா விட்னஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு இப்படி தேசங்களுக்கு முன்பாக இதை பேசுவேன் அன்னைக்கு யோசிச்சிங்களா?
1: யோசிக்கவே இல்லை நான். ஆனால் கடவுள் ஒரு பெரிய பிளான், ஒரு பர்பஸ் வச்சுருந்தாரு இந்த ப்ரோக்ராமை ஒன்று நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இதில் வந்து நான் லேர்ன் பண்ணதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளான், ஒரு பர்பஸ் ஆஃப் காட் வந்து இதில் இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன்.
0: யா, டெஃபினட்டாக. ஸோ அதனால் அன்பு நேயர்களே, அந்த ஒரு சின்ன காரியத்தில் நம்ம சின்சியராக இருக்கும் பொழுது பாருங்கள், காட் டஸ் கிரேட் திங்ஸ். ஸோ நீங்கள் இதில் சொல்லப்படுகிற வசனங்கள், இந்த கருத்துக்களை நீங்கள் டைஜஸ்ட் பண்ணி தயவுசெய்து மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள். கிரியேட் அவேர்னஸ் அமங் யுவர் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் அதை சரியாக செய்யும் பொழுது, சரியான்னு சொன்னால் உண்மையாக செய்யும் பொழுது, சரியான நாட் பர்ஃபெக்ட். யா, சம்படி செட் லைக் திஸ், ஐ திங்க் யா இட் இஸ் மதர் தெரேசா, அன்னை தெரேசா வந்து இப்படி சொன்னாங்களாம், ஐ எம் நாட் கால் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் கால் டு பி ஃபெய்த்ஃபுல். ஸோ அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஆஸ் அ கிறிஸ்டியன் வி ஆர் கால் டு பி ஃபெய்த்ஃபுல். சக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து சேர்ந்துடும். ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இப்போது அதை நம்ம இது பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ லிசன் டு அ பியூட்டிஃபுல் சாங்.

0: Okay. ஜெஸி, நம்ம சொல்லுங்கள். இப்போது யூ செட் இந்த மாதிரி ஜெஹோவா விட்னஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது, ட்ரினிட்டிக்கு அகெயின்ஸ்டாக பேசும்பொழுது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, அதாவது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ எவ்வளோ வசனங்களை நம்ம பார்த்தோம், இப்போ அவங்கக்கிட்ட பேசணுன்னா என்ன வசனங்களை யூஸ் பண்ணணும், அது சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க. கோ, லெட்ஸ் சீ வாட் தே ஆர்.
1: ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க தே பிலீவ் ஜெஹோவா இஸ் காட், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெவலேஷன் 1:8.
0: ஓகே, ரெவலேஷன் 1:8 என்ன இருக்குன்னா, நான் வாசிக்கிறேன் தமிழில். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார்.
1: ஓகே, ஸோ இந்த வசனத்தில் வந்து ஆல்ஃபா அண்ட் ஒமேகா யார் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து உடனே சொல்லுவாங்க லார்ட்.
0: ஆமாம், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்னு அதுலேயே வந்து
1: வருது. ஸோ லார்ட்னா அவங்க வந்து தே டேக் இட் அஸ் ஜெஹோவா.
0: ஜெஹோவா,
1: ஜெஹோவா, ஆமாம், ஜெஹோவா இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. உடனே நம்மளும் அம்மா அதுதான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேர்ஸ் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரெவலேஷன் 22:13.
0: ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்.
1: ஸோ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, அல்ஃபா அண்ட் ஒமேகா, ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். ஸோ பிதாவாகிய தேவன் வந்து அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் யாருன்னு கேட்டால் அல்ஃபா அண்ட் ஒமேகா சொல்லுவாங்க. அல்ஃபா அண்ட் ஒமேகா யாருன்னா இட் இஸ் லார்ட் ஜெஹோவா. அதுலேயும் அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை, நம்மளுக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வேர்ஸ் போகும்போது தான் ஒரு டவுட் வருது. ஸோ தேர்ட் வேர்ஸ் வந்து ரெவலேஷன் 1:17-18.
0: Revelation 1:17-18. Okay, அதை நான் வாசிக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
1: ஸோ இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம், ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் யார் அப்படின்னு. முந்தினவரும் பிந்தினவரும் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து அல்ஃபா அண்ட் ஒமேகா, லார்டுன்னு தான் சொல்லுவாங்க, ஜெஹோவான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு, டெட் அண்ட் பிஹோல்ட் ஐ எம் அலைவ்.
0: ஆமாம், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு
1: இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது, வென் டிட் ஜெஹோவா டை அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஃபார் ஷுவர் என்ன தெரியுது, ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபாதர் ஆர் ஒன். ஸோ ஆல் போத் ஆஃப் தெம் ஆர் காட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவலண்ட் வருதுன்னு சொல்லி அவங்க வாயிலேருந்தே வர்றதுக்கு நம்ம வர வச்சிடலாம். ஸோ இப்படி இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம்.
0: வண்டர்ஃபுல். அன்பு நேயர்களே, அந்த வசனத்தை நான் திரும்பி உங்களுக்கு சொல்லலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க ஜெஸி? தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. இதை நோட் பண்ணலனா, ரெவலேஷன்ஸ் 1:8, வெளிப்படுத்துதல் 1:8. அடுத்த வசனம் ரெவலேஷன்ஸ் 22:13, வெளிப்படுத்துதல் 22:13. அடுத்தது வெளிப்படுத்துதல் 1:17-18, ரெவலேஷன்ஸ் 1:17-18.
1: ஆமாம். ஸோ இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லை, தே ஹாவ் டு அக்செப்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ காட். ஸோ அந்த டைமில் வந்து இட் வில் மேக் தெம் டு திங்க். ஸோ நம்ம பிலீவ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சின்ன சீட் நம்ம வந்து சோ பண்ணிட்டோம் அவங்களோட லைஃப்பில். யோசிச்சு அவங்க அதை க்வெஸ்சன் பண்ணி, மேபி அவங்க ஆர்கனைசேஷனில் போய் கேட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதை டிஸ்கஸ் பண்ணி. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க பிலீஃப் வந்து ராங்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன சீடை க்ரியேட் பண்ணிடுவோம். காட் வில் ஒர்க் இன் தர் லைஃப்.
0: வண்டர்ஃபுல்.
1: ஸோ ஃபர்தர் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, தே ஹாவ் அ ராங் பிலீஃப் இன் சால்வேஷன் ஆல்சோ. ஸோ சால்வேஷன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சால்வேஷன். தே பிலீவ் இன் அ டூ கிளாஸ் சால்வேஷன். ஃபஸ்ட்டு டைப் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இஸ் 144,000 பேர் தான் ஹெவனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் 144,000 வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இட் இஸ் ஃபவுண்ட் இன் ரெவலேஷன். ஆனால் அந்த 100,000 இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த நம்பர் எப்படி இவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா, இதை ஆரம்பித்தவர் என்ன சொன்னார்னா, அவங்க ஜெகோவா விட்னஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1935 இந்த இயர் 1935 நிறைய ஸ்ட்ரென்த்து ரேஸ் பண்ணும்போது 144,000 வரைக்கும் வந்தாங்கன்னா அவங்க ஹெவனுக்கு போவாங்கன்னு சொன்னார். உடனே நிறைய பேர் இதில் மெம்பர்ஷிப் அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ 144,000 மேலே எக்ஸீட் ஆனோடனே ஹீ ப்ராட் இன் டு அ செகண்ட் கிளாஸ் ஆஃப் சால்வேஷன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைப் ஆஃப் இந்த 1935 அப்புறம் உள்ள மக்கள் எல்லாமே தே வில் ஹாவ் அ பாரடைஸ் ஆன் அர்த், ஏர்த்தில் தான் தே ஆர் கோயிங் டு லிவ், அவங்க ஏர்த்தில் தான் அவங்களுக்கு ஹெவன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் கிளாஸ் ஆஃப் சால்வேஷன்னு சொல்லி அவங்கள டிவைட் பண்ணி விட்டார். ஸோ நம்ம வீட்டில் ஜெகோவா விட்னஸ்லாம் வரும்போது தே டோன்ட் கம் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் ஃபார் அஸ், அவங்க வந்து தே கம் ஒன்லி டு கெயின் சம் குட் டீட்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கிறனால அவங்க இந்த ஏர்த்தில் தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி குட் பேரடைஸ். அதுக்காக தான் நம்ம வீடுகளுக்கு வந்து வாட்ச் ஸ்டார் மேகசின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட ஆர்கனைசேஷனை ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
0: அதாவது தமிழில் வந்து இன்னும் தெளிவாக அது பொருந்தும் நினைக்கிற வார்த்தைகள், புண்ணியம் தேடிக்கிறது, புண்ணியம் தேடுன்னு சொல்லுவாங்க, புண்ணியம் தேட போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க குட் ஒர்க்ஸ் மூலமாக புண்ணியம் தேட ட்ரை பண்ணுறாங்க. பட் சால்வேஷன் இஸ் நாட் பை குட் ஒர்க்ஸ்,
1: சால்வேஷன் எஃபிஷியன்ஸ் 2:8-9. ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். நம்ம போன எபிசோட்லே பார்த்தோம், சால்வேஷன் இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆல்ரெடி காட் ஹஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் பேட் இட் இன் ஃபுல். ஸோ யூ பிலீவ் அண்ட் ஹாவ் ஃபெய்த் இன் த டெத் அண்ட் த ரிசரக்ஷன்.
0: எக்ஸாக்ட்லி, அவருடைய மரணத்திலையும் அவருடைய ரெசரக்ஷனையும் நம்ம பிலீவ் பண்ணி அவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர்னு கன்ஃபெஸ் பண்ணும் பொழுது வி ஆர் சேவ்ட்.
1: எஸ், ஜான் 3:16 அதை நம்ம பார்க்குறோம். ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் தட் ஹீ கேவ் ஹிஸ் ஒன்லி சன், ஹூஸோ எவர் பிலீவ்ஸ் இன் ஹிம் வில் ஹாவ் இட்டர்னல் லைஃப்.
0: அந்த ரெண்டு வசனத்தையும் நான் தமிழ்லேயும் வாசிக்கலாம்னு யோசிக்கிறேன். அதாவது எபேசியர்
1: 2:8-9
0: எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்றைய வசனம் இருக்கு. ஸோ ஜான் 3:16 நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலருக்கு வந்து அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நான் வந்து தமிழில் வாசிக்கிறேன், ஏன்னா ஜெஸி அதை இங்கிலீஷில் வாசித்தாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஸோ இந்த ஃப்ரீ கிஃப்டை அக்செப்ட் பண்ணாமல் அவங்க நினைக்கிறாங்க பாரடைஸ் வந்து ஏர்த்தில் இருக்குன்னு சொல்லி தே பிலீவ். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் டீச்சிங் நம்ம பார்த்தோன்னா கம்யூனியன். அவங்களோட மீட்டிங்ஸில் வந்து கம்யூனியன் இஸ் சர்வ்ட், ஆனால் வந்து எல்லாரும் வில் நாட் டேக் கம்யூனியன். ஸோ அந்த 144,000 பேர் 1935 முன்னாடி இருக்கிறவங்க ஹெவனுக்கு போகிறவங்க மட்டும்தான் வில் டேக் கம்யூனியன். ஸோ பிரெட் அண்ட் வைன் வில் பி பாஸ்ட், ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க. 1935 முன்னாடி இருக்கிற பீப்புள் வந்து வெரி ஃபியூ. ஸோ 1-2 ஆர் ஃபியூ தௌசண்ட்ஸில் தான் இருப்பாங்க.
0: ஸோ ஜெஸி ரொம்ப அழகாக சொன்னீங்க, சால்வேஷன் அவங்க எப்படி பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் ட்ரெயினில் தான் பார்த்துருக்கோம், கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அப்படின்னு சொல்லி. பட் எனிவே பைபிள் இஸ் வெரி கிளியர், சால்வேஷன் இஸ் அ கிஃப்ட், சால்வேஷன் இஸ் நாட் பை ஒர்க்ஸ், கிரியைகளினால் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு ஆக்சுவலாக வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஆமாம். ஸோ அதனால் ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஜோம் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே.
1: ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜெகோவா விட்னஸ் பற்றி, ஒன் ஆஃப் த சூடோ கிறிஸ்டியன் கல்ஸ். ஸோ இவங்க வந்து யார் ஆரம்பித்தது, அவங்களோட ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எப்படி அவங்களோட மேகசின்லலாம் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாங்க, எல்லா வீடும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் காண்டாக்ட் பண்ணி எப்படி அவங்களோட ஆர்கனைசேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாங்க, அப்புறம் பைபிளில் வந்து என்னெல்லாம் டீச்சிங்ஸை ஆட் பண்ணி அவங்க வந்து ஒரு புது நியூ டெஸ்டமெண்ட்டே க்ரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் டீச்சிங்ஸ் வந்து தியரி ஆஃப் டினாயல் தான், தியாலஜி ஆஃப் டினாயல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தே டினை ட்ரினிட்டி, அது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அவங்களோட வாட் தே பிலீவ் இன் சால்வேஷன், தேர் டூ கிளாஸ் சால்வேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து இந்த ஃபாலோயிங் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: டெஃபினட்டாக ஜெஸ்ஸி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு ப்ரேயரை ஜெபம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: புதவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரியேக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்தரலும் கேட்கிற லிஸ்னர்ஸை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. இந்த விதமான ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது அப்பா, உமக்கு தான் தெரியும். நீங்கள் தாமே அவர்களை இந்த தவறான போதனைகளிலே ஈடுபட்டிருக்கிற மக்களை நீங்கள் தாமே அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடல. எங்களுக்கு ஒரு பாரத்தை இவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அவர்கள் அது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம் எசப்பா. இந்த வரப்போகிற எபிசோட்ஸ்லேயும் இன்னும் அதிகமாக இதை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கும் இந்த கேட்கிற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்தரலும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.

0: வார்த்தைகள் தான் டெஃபினட்டா. அண்ட் எந்த அளவுக்கு சர்ச்சஸை நம்ம இம்பாக்ட் பண்ணியிருக்கோன்றது அதுல இருந்து தெரிய வருது. ஸோ நிச்சயமாக இந்த கள்ள போதனைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் மோசே போல ஒரு டெசர்ட் அனுபவத்தில் இருக்கும் பொழுது தான் யூ ஹேட் லாட் ஆஃப் டைம், யூ டிட் அ லாட் ஆஃப் ஸ்டடி ரிசர்ச் இதெல்லாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி வாண்ட் தேங்க்யூ. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜனங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு God gave you the heart
1: opportunity through Inbum FM.
0: Thank you so much. So நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா பிலீவ் பண்றேன். So wonderful அன்பு நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தயவு செய்து எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் இமெயில் எழுத வேண்டிய முகவரி inbumfm@gmail.com inbumfm@gmail.com. So we are expecting your mails. தயவு செய்து எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் குவஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. We will get back to you and we will answer those questions on the show. பிரியமானவர்களே, தொடர்ந்து அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த எபிசோடில் தொடர்ந்து வந்து இந்த ஜெகவா விட்னஸை குறித்து நம்ம இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுவரை உங்களிடத்துலேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் அண்ட்
1: ஜெஸி.
0: God bless you. Bye-bye.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மாலினி, ரெடியா வந்திருக்கியா வேத வாசிக்கிறதுக்கு?
1: நான் பைபிளோட வந்திருக்கேன்.
0: பைபிளோட வந்திருக்கிற என்ன அன்பானவர்களே, நீங்களும் உங்க வேத புத்தகத்தை ரெடியா எடுத்து வச்சு திறந்து வச்சிருக்கீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், வேதத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வாசித்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் யோபுவின் புஸ்தகத்துல 34 அதிகாரங்களை வாசித்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். வாங்க சேர்ந்து எங்க கூட வாசிங்க. மறந்துடாதீங்க, உங்க கையில பென் வச்சுக்கோங்க, பக்கத்துல நோட் புக் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் கேள்வி வந்தா அதுல உடனே குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு இமெயில் மூலமா அதை தெரியப்படுத்தணும். நம்ம இப்ப வேதத்தை வாசிப்போம். 35 அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் வாசிப்போமா?
1: வாசிக்கலாம்.
0: பின்னும் எலிகு மாருத்தரமாக,
1: என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ?
0: நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர்.
1: உமக்கும் உம்மோட இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன்.
0: நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும்.
1: நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்?
0: நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்?
1: உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்முடைய நீதியினால் மனு புத்திரனுக்கு லாபமும் உண்டாகும்.
0: இங்க மாலினி, ஒரு நிமிஷம், இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நம்ம லாப நஷ்டம் பாக்குறோம். நான் இப்படி இருக்கிறேன், இதுல இவ்வளவு லாபம், அதுல லாபம். இதான் இங்க எலிகு சொல்றாரு. ஆண்டவருக்கு என்ன லாபம்? மனுஷனால ஒரு லாபமும் கிடையாது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள்.
1: பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி,
0: என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை.
1: அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை.
0: தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார்.
1: அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும்.
0: இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை.
1: ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான்.
0: நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 36 அதிகாரம் முதல் வசனம். பின்னும் எலிகு,
1: நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன்.
0: நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன்.
1: மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன்.
0: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர்.
1: அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார்.
0: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
1: அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும்
0: அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி
1: அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார்.
0: அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள்.
1: அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள்.
0: மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள்.
1: அவர்கள் வால வயதிலே மாண்டு போவார்கள், லட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும்.
0: சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்கலாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார்.
1: அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்.
0: ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும்.
1: உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர்.
0: உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே?
1: ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரி கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும்.
0: அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே.
1: இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்?
0: அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்?
1: மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும்.
0: எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே. தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது.
1: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது.
0: அவர் நீர் துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது.
1: அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது.
0: மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ?
1: இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார்.
0: அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார்.
1: அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னினதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்.
0: அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். இங்க இந்த கடைசி வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? வானிலை அறிக்கையை யார் சொல்லுவான்னு இங்க போட்டிருக்கு.
1: ஆடு மாடு சொல்லணும்.
0: நம்ம இன்னைக்கு வானிலை அறிக்கை எடுக்க கேட்கணும்னு டிவியை போடுறோம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். இங்க வேதத்துல ஆடு மாடு சொல்லுன்னு போட்டிருக்கு. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க.
1: கடவுளுடைய சிருஷ்டி கூட சொல்லுது.

0: 分了。
1: ஹலோ
2: வணக்கம்
1: நமஸ்தே
2: வந்தனம்
1: நமஸ்கார்
3: என்னன்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா?
1: இது சந்திக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தை, இதை நீங்க சிந்திச்சீங்க தெரியுமா?
3: அதுதான் நிகழ்ச்சி
1: சந்திப்போம் சிந்திப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்திய நேரப்படி 10 மணிக்கு நம்ம எல்லாரும் கூடி சந்திப்போம் சிந்திப்போம்.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிப்போமா 37வது அதிகாரம். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது.
1: அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள்.
0: அவர் வானத்தின் கீழங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார்.
1: அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது.
0: தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்.
1: அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார்.
0: தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார்.
1: அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும்.
0: தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும் வரும்.
1: தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம்.
0: அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார்.
1: அவர் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார்.
0: ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார்.
1: யோபே, இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும்.
0: தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ?
1: மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும்
0: தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையும் அறிவீரோ?
1: வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ?
0: அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம்.
1: நான் பேச துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே.
0: இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது
1: ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு.
0: சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார்.
1: ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார்.
0: இந்த அதிகாரத்துல ஆச்சரியமான வகையில எப்படி மழை வருது, மின்னல் வருது,
1: தென்றல் எங்கிருந்து வருது
0: எல்லாம் எலிகு சொல்றாரு. ஆண்டவர் அவருக்கு எலிகோவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, அவர் என்ன தொடக்கத்தில் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வயசானவங்க, நீங்க பேசி முடிக்கட்டும் காத்திருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அவர் வயசுல ரொம்ப குறைவானவர். அவருக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து அவரை பேச வைக்கிறார். என்ன அருமையானவர்களே, எங்களோட கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்க. இன்றைக்குரிய வேத பகுதியை நம்ம வாசித்து முடித்து விட்டோம். நாளைக்கு நம்ம திரும்ப வரப்போறோம். எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு அடுத்து என்ன வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. நாம காத்திருப்போமா? நாளைக்கு நம்ம ஒன்று கூடி சேர்ந்து வாசிப்போம். நீங்க எங்களோட கூட தொடர்பு கொள்ள வேண்டிய, அதாவது உங்களுக்கு வருகிற சந்தேகங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் தயவு செய்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
1: infmfm@gmail.com.
0: இப்ப நாளைக்கு நம்ம கூடி சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை வாசிப்போமா? அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன்
1: அண்ட் மாலினி.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

அவருடைய முகத்தை பார்க்கணும்னு நீங்க விரும்புறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. If you're not holy, you will not be able to see God. Because with the same eyes with which you have sinned against God, you cannot see Him. You cannot see Him. அவரை பார்க்க முடியாது. அந்த அந்த அந்த அசுத்தமான கண்களோடு, அந்த இச்சையின் கண்களோடு பார்க்க முடியாது. If you have to see Him, you have to see Him with a clear heart. ஆண்டவரே கேளுங்க, என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, God wants to smile upon you. அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி உன் முகம் கருகி போயிருக்கிறது, உன் முகம் அசிங்கமாக இருக்கிறது, அவரை பார்க்க முடியாதபடி அவலட்சணங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒருவேளை இந்த மாலை வேளையில இயேசுவே, உம்முடைய முகத்தை நான் பார்க்க முடியாதபடி இருந்த எரிகோக்களை எல்லாம் உடைங்க ஆண்டவரே. I want to see you, Lord. நீங்க கண்களை மூடி ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே. I want to see your face, Lord. Probably you are doing even the ministry of God, my brother. ஆண்டவரே நீங்க தரிசிக்கலையே இன்னும். One look, one smile from God can change your ministry. ஒரு பார்வை ஆண்டவருடைய ஒரு பார்வை உடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். வாலிப தம்பி, நீ இனிமேல் விழுந்து விழுந்து எழுந்திருக்க போகிறது இல்ல. என் அன்பு யோசுவாவே, நீ விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எழும்பி பிரகாசி, கர்த்தர் உன் மேல் உதிப்பா. இந்த 2007 ஆண்டவர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அவரை பார்த்து கண்ணீரோட சொல்லு, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க முகத்தை பார்த்துட்டா எங்க தேசத்துல இருக்க கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். இந்த சபையில எழுப்பு.

கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இந்த மாலை வேளையிலே அவருடைய ரூவா காற்று உங்கள் சரீரங்களுக்குள்ளே கடந்து போக போகிறது. தைராய்டு கட்டிகள் மறையும், சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆக போகிறது, இருதயத்தில் இருக்கிற வழி மறைய போகிறது, நடக்க முடியாத கால்கள் நடக்க போகிறது. சுகமளிக்கிற தேவனுடைய வல்லமை ரூவா காற்றாக வீசப்போகிறது. That is the air that I want to breathe. The air which is filled with the Spirit of God. The Ruah breath of God.

உங்களை இந்த உலகம் ஏமாத்தி விட்டதல்லவா? எவ்வளவோ காரியங்களை ஏமாற்ற மாட்டேன் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். ஒரே ஒருவர் உண்டு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்டு. மனிதர்கள் மாறலாம், மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் இயேசுவுடைய அன்பு மாறும்.

நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் அல்லவா. உன்னை மேற்கொள்ள உலகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. ஏனால் உனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை விட மகா பெரியவர். அவரை

0: வாலிபரே, இந்த நாட்கள் யோசுவாவின் நாட்கள். எஸ், தீஸ் ஆர் தி டேஸ் ஆஃப் ஜாஷுவா. மோசேயின் நாட்களில் ஜனங்கள் நடந்தார்கள், யோசுவாவின் நாட்களில் ஜனங்கள் அடைந்தார்கள். யோசுவாவின் நாட்களில் யோர்தான் விழுந்தது, எரிகோ தகர்ந்தது, ஆயி பட்டணம் பிடிக்கப்பட்டது, 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள், சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது. அது மட்டுமல்ல, அந்த தேசம் அவர்கள் வசமாயிற்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் எஸ்தரின் புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற பாரத தேசம் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவரை ஓயாமல் இயேசுவை பிரகடனப்படுத்தி அவருடைய வெற்றியை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து ஒரு புத்தாண்டை நமது கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் ஆண்டவருக்காய் பிரகாசிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம், அவர் தருகிற வெற்றியை கொண்டாடுவோம். இந்தியா இயேசுவுக்கே கொண்டாடுங்கள், கைதட்டுங்கள், இயேசுவை உயர்த்துவோம்.
1: கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மத்தேயு 10:1 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சாப்டர் 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு தன்னுடைய 12 சீஷர்களையும் அழைத்து, நன்றாக கவனிங்க, சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சில காரியங்களை கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜோம் பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் அவங்க பார்க்கிறார்கள். பட் இந்த இடத்துல இயேசு அவர்களை அழைக்கிறார், அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்?

0: கொடுத்தாராம். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும், நல்லா கவனிங்க, வியாதிகளையும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, சகல வியாதிகளையும் சகலன் சகல, வெறுமனே சகலன் குறுக்கி வாசிக்கிறதுல எனக்கு அது சரியா படலை, சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 8:16, லூக்கா 4:40 இப்படிப்பட்ட வசனங்கள் என்ன சொல்லுகின்றனவென்றால், அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்தவர்களையும் வியாதியினால் அகப்பட்ட அநேகரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தமது வார்த்தையினாலே அந்த அசுத்த ஆவிகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இயேசு பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், சகல வியாதிகளையும் குணமாக்கினார் என்று நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். இயேசு தன்னோடு அது நின்று போக விரும்பவில்லை. இது வந்து மற்றவங்க செஞ்சா நமக்குரிய அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடும்னு இயேசு நினைக்கல. தேவனுடைய இருதயத்தை இங்கே பார்க்கிறோம். தன்னுடைய 12 சீஷர்கள், அவரோடு நடந்த 12 சீஷர்களையும் அழைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கும் அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்களும் போய் ஜனங்களை சுகமாக்குங்கள், சகல நோய்களிலிருந்து சகல வியாதிகளிலிருந்து அவர்கள் குணம் பெற வேண்டும், நீங்கள் செல்லுங்கள், இதோ என்னுடைய அதிகாரம் என்று இயேசு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அற்புத அடையாளங்கள் இயேசுவோடு நின்று போகவில்லை. அவரை தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் செய்யும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதன் பிறகு ஆதி திருச்சபையை பார்க்கிறோம். பேதுருவை குறித்து அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய நிழலாகிலும் வியாதியஸ்தர்கள் மேல் படும்படி படுக்கைகளிலே கொண்டு வந்து அவன் செல்லுகிற தெருக்களிலெல்லாம் வியாதியஸ்தரை கிடத்தினார்களாம். இன்றைக்கு மாடர்ன் டே லாங்குவேஜில் சொல்லணும்னா ஸ்ட்ரெச்சர்ஸில் கொண்டு வந்து போட்டாங்கன்னு இருந்திருக்கும். பிணியாளிகள் எல்லாரும் சொஸ்தமானார்கள். அந்த கடைசி வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15 கடைசியை வாசித்தீர்கள் என்றால், எல்லாரையும் சொஸ்தமாகினார்கள், பிணியாளிகள் எல்லாரும் சொஸ்தமானார்கள். அதே வல்லமை புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. ஓட்டப்பந்தயத்தில் இந்த ரீலே ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த ரீலே ரேஸில் பொதுவாக 4 பேர் ஓடுவார்கள். ஒருவர் ஆரம்பிப்பார், அவர் கைகளில் இந்த பேட்டான் இருக்கும், ஒரு குச்சி போல, தமிழில் அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேட்டன். அப்போ இந்த பேட்டான் வந்து அவர் பிடிச்சிட்டு ஓடுறார். அடுத்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இன்னொருத்தர் நிற்பார். இவர் அதை அவர் கையில் கொடுத்துட்டு இவர் நின்றவர் அவர் ஓடுவார். அடுத்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் மூன்றாவது நபர் அதை பெற்றுக்கொண்டு அவர் ஓடுவார். அடுத்தது கடைசியான நபர் அதை வாங்கி கொண்டு அவர் ஓடுவார். அது போலத்தான் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை தன் சீஷர்களுக்கு கொடுத்தார். அதன் பிறகு அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் the baton is being passed down. அந்த நதி இன்றைக்கும் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஊழியம் இயேசுவோடு நின்று போக அவர் விரும்பவில்லை, அவருடைய சீஷர்களோடு நின்று போக விரும்பவில்லை. ஆகவே தான் பவுல் மூலமாக விசேஷ அற்புதங்களை தேவன் செய்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்கிறார். இட் டஸ் நாட் மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்கள் யார் என்பதை பற்றி கவலை இல்லை. இதற்குரிய தாகம் உங்களிடத்தில் இருக்குமாயின் கர்த்தர் உங்கள் மேல் இந்த சால்வையை வைத்து உங்களையும் பயன்படுத்துவார். த வேர்ல்ட் நீட்ஸ் டு சீ த பவர் ஆஃப் காட். இந்த உலகம் தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும், தேவனுடைய அக்னியை இந்த உலகம் பார்க்க வேண்டும். ஆயத்தமா? ஆயத்தமா? Will you ask for it? கேளுங்கள், தேவன் உங்களை பயன்படுத்துவார், தேவன் உங்களை அக்கினி மயமாய் பயன்படுத்துவார். அநேகரை தேவனிடத்தில் திருப்பும்படி ஒரு தீப்பந்தமாய் நீங்கள் விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான வேலைக்காய் நன்றி. இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக, சுகத்தின் வாய்க்கால்களாக உம்முடைய பிள்ளைகள் மாற நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் கை தொட்டால் அற்புதம், இவர்கள் வார்த்தை புறப்பட்டால் அற்புதம், அதிசயம் செய்யும். இவர்கள் ஆண்டவரே, இவர்களை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். பற்றாக்குறையும் தரித்திரமும் ஒழிந்து போகட்டும். ஒவ்வொருவரும் செழிக்கட்டும். உடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசமாக இருக்கட்டும். பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிஸ்னஸை செழிக்கட்டும், செழிக்கட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை உமக்கே, மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உங்களில் அநேகர் இந்த நிகழ்ச்சி தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். வி அப்ரிஷியேட் தட். தயவு செய்து எங்களுக்கு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிடுகிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக, செழிக்க பண்ணுவாராக. நீங்கள் வளர்ந்து பெருக உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
1: சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. வாசிக்கப்பட்டது சங்கீதம் 100.

இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம் ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் ஹைமா. 1912 ஆகஸ்ட் 12 சேனாதிபதி தன் வாழை நிகழ விட்டார். ஜென்ரல் டிராப்ட் இஸ் வேர்ட் அப்படிங்கிற நியூஸ லண்டன் மக்கள் கேட்ட உடனே சாதாரண ஏழை மக்கள்லேருந்து அரச குடும்பத்தினர் வர எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கிளாப்டன் காங்கிரஸ் ஹாலில் இருந்த ஜென்ரலோட உடலுக்கு 65,000 பேர் இறுதி மரியாதை செலுத்தினாங்க. அவரோட உடலை பார்க்கறதுக்காக லண்டனோட தெருக்களில் மக்கள் கூடினாங்க. ஜென்ரலோட உடலை மக்கள் கூடியிருந்த தெருக்கள் வழியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் நியூயிங்டனில் இருக்கிற அப்னி பார்க் சிமிட்ரியில் அவரோட ஒய்ஃப் கேத்ரின் புதைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணாங்க. இவரோட ஃபியூனரலை குவீன் மேரியோட 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. யாரோட ஃபியூனரல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? 18th செஞ்சுரியில் இங்கிலாண்டை தேவனுக்காக அசைச்ச, தேவனோட 1000 வருட அரசாட்சிக்காக உலகம் முழுசும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின மிஷினரியோட ஃபியூனரல் தான் அது. இவங்களோட மினிஸ்ட்ரியில் 16,000 கேப்டன்ஸ் இருந்தாங்க. இவங்க 58 கண்ட்ரீஸில் 34 லாங்குவேஜஸில் சுவிசேஷ பணி செய்துட்டு இருந்தாங்க. ஏழ்மையில பிறந்து ஏழ்மையிலேயே சுவிசேஷ பணி செய்ததால ஏழை மக்களோட கஷ்டத்தை ஜென்ரல் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதனால சுவிசேஷ பணியோட சமூக பணியும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு ஜென்ரல் சொன்னாங்க. இவங்க மினிஸ்ட்ரியில ஏழை மக்களுக்கு ஆர்ஃபனேஜஸ் கட்டினாங்க, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க, பெண்களுக்கு தொழில் மையங்கள் கட்டினாங்க, தொழுநோயாளிகளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கட்டினாங்க, வீடு இல்லாமல் ஸ்ட்ரீட்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. ஏழ்மையில் கஷ்டப்பட்டு எல்லாராலையும் தள்ளப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதால் ஜென்ரலாக ப்ராஃபிட் ஆஃப் த புவர், ஏழைகளின் தீர்க்கதரிசி அப்படின்னு மக்கள் கூப்பிட்டாங்க. ஜென்ரல் சொன்ன ஒரு கோட்டை சொல்கிறேன், வி மஸ்ட் வேக் ஆர்செல்ஸ் அப் ஆ Someone else will take our place, bear our cross and rob our crown. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா அதை ஆண்டவர் வேற யார் மூலமாவது நிறைவேற்றுவாங்க. ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடத்தை நீங்கள் இழந்துருவீங்க. யார் இந்த ஜென்ரல் அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன். துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் ஹைமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் FM ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் ஹைமா. 200 இயர்ஸ் முன்னாடி இங்கிலாந்துல நாட்டிங்ஹாம்ங்கிற இடத்துல சாமுவல் மேரி மோஸ் பூத் அப்படிங்கிற ஒரு அழகான கப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சாமுவல் ஆர்கிடெக்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிராமத்திலேருந்து சிட்டிக்கு வேலை தேடி வர்ற மக்களுக்கு மலிவு விலையில வீடு கட்டி கொடுப்பாங்க. சாமுவல் இந்த வேலையில நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 18th century இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணாங்க. கெமிக்கல் மேனுஃபேக்சரிங், அயன் ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் மெஷின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்கள் செய்துட்டு இருந்த வேலையை மெஷின்ஸை வச்சு செய்தாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் நிறைய லாபத்தை கொடுக்குற பிஸ்னஸாக இருந்துச்சு. இதனால நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த சாமுவல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க. இதுக்காக கடன் வாங்கி லூம் மெஷின்ஸ் வாங்கினாங்க. இந்த வேலையிலையும் சில நேரங்களில் லாபம் கிடைச்சாலும் பல நேரங்களில் நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1829 April 10 அன்னைக்கு சாமுவல் மேரி மோஸ் பூத்துக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான். இந்த அழகான குட்டி பையனுக்கு வில்லியம் பூத் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த வில்லியம் பூத் வளர்ந்தப்போ வில்லேஜில் இருந்த ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா சாம்சன்கிற வெஸ்லி காங்கிரிகேஷன் பாஸ்டரோட ஸ்கூலில் சேர்த்தாங்க. இந்த வில்லியம் பூத்தோட ஸ்கூலில் அவனை படிக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தவே மாட்டாங்களாம். அதனால இந்த வில்லியம் ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போவான். சண்டேஸில் வில்லியம் பூத்தோட அம்மா அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வில்லியம் பூத்தோட அப்பா சாமுவல் பிஸ்னஸில் கவனத்தை செலுத்தினதாலேயும் அவனோட அம்மா மேரி தேவ பக்தியை பற்றி அவங்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததாலேயும் அவங்க இந்த வில்லியம்க்கு தேவனை பற்றி சொல்லி கொடுக்காமலேயே வளர்த்துட்டாங்க. இதனால சர்ச்சில் பண்ணுற வர்ஷிப், போதகரோட பிரசங்கம் எதுவுமே வில்லியமுக்கு புரியலை. சர்ச்சுக்கு போகிறதுலேயும் வில்லியம் பூத்துக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. கிரிகரிங்கிற போதகர் வில்லியம் கிட்ட தேவனை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்படியே வருஷங்கள் போயிட்டு இருந்தப்போ வில்லியம் பூத் வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். வில்லியமோட அப்பாவால் ஃபேமிலிக்கு தேவையான இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியலை. அவங்க வாங்கின கடனையும் அவங்களால திரும்ப கொடுக்க முடியலை. இதனால வில்லியமோட ஃபேமிலி நாட்டிங்ஹாம்லேருந்து பிளாஸ்பிங்கிற குடிசை பகுதியில் போய் தங்கினாங்க. வீட்டில் இருந்த கடன் பிரச்சனையால் 13 இயர்ஸ்லேயே வில்லியம் அவனோட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டான். பிரான்சிஸ் ஆமாருங்கிற பான் புரோக்கரோட கடையில் வில்லியம் பூத் வேலைக்கு சேர்ந்தார். இந்த வட்டி கடையில் வேலைக்கு சேர்ந்தப்போ வில்லியம் 2 காரியங்களை கற்றுக்கிட்டாரு. முதலாவது, ஏழ்மையில் கஷ்டப்பட்டுருந்த வில்லியம் அவரை விட ரொம்ப ஏழ்மையில் ஒருவேளை உணவுக்காக வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் விற்க வர்ற மக்களை பார்த்தாரு. இதனால் ரொம்ப வறுமையில் வாழ்ந்த மக்களை பார்த்தப்போ அவருக்கு ஏழை மக்கள் மேலே இரக்கம் வந்துச்சு. ரெண்டாவதா, இந்த பான் புரோக்கர் ஷாப்பில் வில்லியம் செய்துட்டு இருந்த வேலை அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. இதனால் மன நிறைவை கொடுக்குற ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு வில்லியம் முடிவெடுத்தாங்க. வில்லியம் பூத்தோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதனால் அவரோட வறுமையோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக வில்லியம் பூத் ட்ரெண்ட் ரிவர் பக்கத்தில் இருந்த புல்வெளியிலையும் சிட்டி பக்கத்தில் இருந்த ஃபாரஸ்ட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் சர் வில்லியம்ஸ் வால்டர் ஸ்காட், ஜேம்ஸ் பின்னிமூர் கூப்பர் இப்படிங்கிற ரெண்டு பேரோட போயம்ஸை ரீட் பண்ணுறதுலையும் அவங்களோட நாவல்ஸை ரீட் பண்ணுறதுலையும் வில்லியம் பூத் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்படி ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருந்த வில்லியம் பூத் எப்படி தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM, மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் ஹைமாவோடு இணைந்திருக்கிறீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம் ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் ஹைமா. நாவல்ஸ் ரீட் பண்றதுலயும் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயும் வறுமைய மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்த வில்லியமோட வாழ்க்கையில ஒரு வருத்தமான காரியம் நடந்துச்சு. 1843 செப்டம்பர் 23 அன்னைக்கு வில்லியமோட அப்பா இறந்துட்டாங்க. மேரி மோஸ்பூத் வில்லியமையும் அவங்களோட மூணு சகோதரிகளையும் கூட்டிட்டு நாட்டிங்ஹாம்லேருந்து கூஸ் கேட்டுங்கிற குடிசை பகுதியில் போய் தங்கினாங்க. இப்போ அம்மாவையும் சகோதரிகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு வில்லியம் பூத்துக்கு இருந்ததால அவரோட வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக மாறிடுச்சு. இப்படி ஒரு போராட்டமான மனநிலையில் வில்லியம் பூத் தேவனை தேட ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு வில்லியம் பூத் ஸ்ட்ரீட்ல விளையாடிட்டு இருந்தப்போ அதே பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த 10 தம்பதியினர் வில்லியம் பூத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்களோட மகனை மாதிரியே வில்லியம் பூத் இருந்தாரு. இந்த 10 தம்பதியினர் வில்லியம் பூத் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க. வில்லியம் பூத்தை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதனால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு வில்லியம் பூத்தை கூட்டிட்டு போனாங்க. அந்த சர்ச்ல பிரதர் ஹென்றி கேரியோட கிளாஸை வில்லியம் பூத் அட்டன் பண்ணாரு. ஹென்றி கேரி ரெண்டு காரியங்களை வில்லியம் பூத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத பரிசோதிக்க சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது, அவரோட ஆத்மா எந்த நிலையில இருக்குதுங்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாரு. இந்த கிளாஸை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த வில்லியம் பூத் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் திங்ஸை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொருளோட விலையை விட அதிகமான பணத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேந்து ஏமாத்தி வாங்கினத வில்லியம் பூத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. இது வில்லியம் பூத்தோட மனசுல ஒரு குட்ட உணர்வை ஏற்படுத்துச்சு. ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமா போகணும்னா இந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வரணும்னு வில்லியம் பூத் நினைச்சாரு. இதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாரு. இவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா வில்லியம் பூத்தோட குற்ற உணர்வு தேவ சமாதானத்தால ஈடுகட்டப்பட்டதை வில்லியம் பூத் உணர்ந்தாரு. 1844 இவரோட 15வது வயசுல வில்லியம் பூத் அவரோட வாழ்க்கைய முழுசா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இந்த மனமாற்றத்துக்கு அப்புறமா ஏழ்மையில இருந்த வில்லியம் பூத் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அவருக்கு இருந்த ஒரு ஏக்கத்திலேருந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாங்க. வில்லியம் பூத்தோட மனமாற்றம் அவருக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய கோலை கொடுத்துச்சு. தேவனுக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச இந்த வில்லியம் பூத்துக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம அவரை சுத்தி இருக்கிற ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வில்லியம் பூத்துக்கு வந்தது. வில்லியம் பூத் அவரோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷனையும் அவரோட ஃபியூச்சரையும் ஆண்டவரோட கையில ஒப்பு கொடுத்தாரு. இப்படி ஆண்டவருக்காக வாழ்க்கைய ஒப்பு கொடுத்த வில்லியம் பூத் எப்படி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா சொல்றேன். துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்மில் மின்னும் நட்சத்திரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஹைமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம் ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் ஹைமா. வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்த வில்லியம் பூத் அவரோட விசுவாசத்தை செயல்ல காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. நாட்டிங்ஹாம்ல பரிதாபமான நிலையில பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கு தங்குறதுக்காக ஒரு வீடும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வில்லியம் பூத் செய்தாங்க. இதுதான் வில்லியம் பூத்துக்கு சமூக சேவையில முதல் அனுபவம். இதுக்கப்புறமா வில்லியம் பூத் சுவிசேஷ பணி செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல்ல வில்லியம் பூத் தெரு பிரசங்கம் பண்ணாங்க. ஸ்ட்ரீட்ஸ்ல போய் அங்க நின்றுட்டு இருந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வில்லியம் பூத்தோட ஃப்ரெண்ட் வில் சாம்சன் வில்லியம் பூத்தை பிரசங்கம் பண்ண ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. முதல் முறையா ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்று வில்லியம் பூத் பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப உற்சாகமா ஊழியத்தை தொடங்கின அந்த நேரத்துல வில்லியம் பூத்தோட ஃப்ரெண்ட் வில் சாம்சன் இறந்துட்டாங்க. ஃப்ரெண்டோட மரணம் வில்லியம் பூத்தோட ஊழியத்துல ஒரு பெரிய இழப்பா இருந்துச்சு. ஆனா நாட்டிங்ஹாம்ல இருக்கிற ஏழை மக்களை பார்த்தப்போ அவங்களோட ஆத்தம ரட்சிப்புக்காக உழைக்கணும்னு வில்லியம் பூத் இன்னும் அதிகமா தூண்டப்பட்டாரு. அவரை சுத்தி இருந்த மக்களுக்காக வாழவும் அவங்களுக்காக உழைக்கவும் முடிவெடுத்தாரு. டேவிட் கிரீன்பெரிங்கிற பாஸ்டரோட என்கரேஜ்மெண்டும் அமெரிக்கன் பிரீச்சர் ஜேம்ஸ் காஹியோட பிரசங்கமும் வில்லியம் பூத்தை இங்கிலாண்டோட ரிவைவலுக்காக உழைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. வில்லியம்

இன்னும் அதிகமா தேவ பக்தியில வளர்ந்தாங்க. அவரோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவரால் மறைச்சு வைக்கவே முடியல. இதனால வில்லியம் பூத் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தெளிவா திட்டமிட்டு ஜெபித்து நடத்துற நற்செய்தி கூட்டத்தால நிறைய ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு வில்லியம் பூத் நினைச்சாங்க. வில்லியம் பூத் சுவிசேஷ பணிய அவர் வளர்க்கப்பட்ட மெத்தடிஸ்ட் சர்ச்சை சுத்தி மட்டும்தான் பண்ணாங்க. வில்லியம் பூத்தோட ஊழியத்தை அவரோட திருச்சபையில இருந்த தலைவர்கள் ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. வில்லியம் பூத் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி, ஹவுஸ் விசிட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த மினிஸ்ட்ரியா இருந்தாலும் அதை சர்ச்சோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வில்லியம் பூத் ரொம்ப கஷ்டமான ஊழிய பாதையில போயிட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருந்தப்போ வில்லியம் பூத் பான் புரோக்கரோட ஷாப்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலையையும் இழந்துட்டாங்க. இப்போ அம்மாவையும் அவங்களோட சிஸ்டர்ஸையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு வில்லியம் பூத்துக்கு இருந்ததால அவர் வேலை தேடி லண்டனுக்கு போனாரு. லண்டன்ல வில்லியம் பில்மேங்கிறவரோட வட்டி கடையில வில்லியம் பூத் வேலைக்கு சேர்ந்தாரு. வில்லியம் பூத் லண்டன்லயும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் வால்வர்த்ங்கிற இடத்துல வெஸ்லி சர்ச்ல வில்லியம் பூத் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எட்வர்ட் ஹாரிஸ் ராபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் வில்லியம் பூத்தோட பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டப்போ அவருக்கு அந்த பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால வில்லியம் பூத்தோட பிரசங்கத்தை திரும்ப திரும்ப சர்ச்சுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் எட்வர்ட் ராபர்ட்சன் வில்லியம் பூத் கிட்ட வந்து அவரோட மினிஸ்ட்ரிக்கு 20 shillings per month கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணாங்க. எட்வர்ட் ராபர்ட்சன் வில்லியம் பூத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ஆஃபரிங் கொடுக்க ஒத்துக்கிட்டதால 1852 April 10th அன்னைக்கு வில்லியம் பூத் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அவரை ஒப்பு கொடுத்தாரு. இங்கிலாந்துல ஒரு பெரிய ரிவைவலை ஏற்படுத்தின தலைவரை உருவாக்கின பெருமை இந்த எட்வர்ட் ராபர்ட்சனுக்கு உண்டு. இப்படி பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த வில்லியம் பூத்தோட வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. அதை என்னங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா சொல்றேன். துன்பத்திற்கு மூற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்மில் மின்னும் நட்சத்திரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஹைமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம் ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் ஹைமா. வில்லியம் பூத் வேலை தேடி லண்டனுக்கு போனாங்க. ஆனா அங்க அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. பிரிக்ஸ்டன்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த மும்போட் ஃபேமிலிய பிஸ்னஸ் மேன் ராபர்ட்ஸ் வில்லியம் பூத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மும்போட் ஃபேமிலி வில்லியம் பூத் மேல வச்சிருந்த ஆர்வத்தை ராபர்ட்ஸ் வில்லியம் பூத்துக்கு சொல்லி மும்போடோட மகளான கேத்ரினை மீட் பண்ண ஏற்பாடு செய்தாங்க. இந்த கேத்ரின் 1829 ஜான்வரி 19 அன்னைக்கு இங்கிலாந்துல பிறந்தாங்க. இவங்க அம்மாவோட பேர் சாரா, இவங்களோட அப்பா மும்போடு. இந்த கேத்ரினோட அம்மா அவங்கள தேவ பக்தியில வளர்த்தாங்க. கேத்ரின் அவங்களோட 12 வயசுல பைபிளை 8 ஃபுல்லா ரீட் பண்ணியிருந்தாங்க. கேத்ரின் 2 கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட காலத்தில் இங்கிலாந்தில் கின் அப்படிங்கிற ஒரு மது ரொம்ப கம்மி விலையில் வித்துட்டு இருந்ததால் நிறைய மக்கள் அந்த மதுவுக்கு அடிமையாயிருந்தாங்க. ஆனால் இந்த கேத்ரின் மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதா அனிமல்ஸை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னும் இவங்க நினச்சாங்க. கேத்ரின் அவங்களோட சர்ச்சில் வீக்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாங்க. 16 வயசுல இவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கிட்டாங்க. வில்லியமும் கேத்ரினும் மினிஸ்ட்ரியை பத்தி அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணாங்க. இவங்களோட ரெண்டு பேரோட ஐடியாஸும் ஒத்து போனதால அவங்க வந்து அவங்களோட முதல் சந்திப்பிலேயே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1852 நவம்பர்லேருந்து 1854 பிப்ரவரி வர மிட்லாண்டுங்கிற இடத்துல இருக்கிற ரிவைவல் சர்ச்சில் வில்லியம் ஒர்க் பண்ணாரு. இதுக்கப்புறம் வில்லியம் பூத் ஊழியம் செய்கிறதுக்காக நியூ கனெக்ஷன் மெத்தடிசம் சர்ச்சை செலக்ட் பண்ணாங்க. 1854 பிப்ரவரியில் வில்லியம் பூத் டாக்டர் வில்லியம் ஹூக்கோட பைபிள் காலேஜில் சேர்ந்து முறையான ஊழிய பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்ல வில்லியம் பூத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற சான்ஸ் வந்து நிறைய கிடைச்சதால வில்லியம் பூத் இன்னும் அதிகமான மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. 1855 ஜான்வரியில லாங்டன்கிற இடத்துல 1 ரிவைவல் மீட்டிங்ஸ் நடத்தினாங்க. இவரோட மீட்டிங்ஸ்ல டெய்லி 2500 பீப்புளுக்கு மேல கலந்துகிட்டாங்க. 1855 June 16 அன்னைக்கு வில்லியம் பூத்துக்கும் கேத்ரினுக்கும் திருமணம் நடந்துச்சு. வில்லியம் பூத் அவங்க குடும்பத்தோட பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணி சுவிசேஷம் சொன்னாங்க. கேத்ரின் வில்லியம் பூத்தோட ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வில்லியம் பூத் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டு 6 ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கேத்ரின் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாங்க. சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த கேத்ரின் தான் பண்ணாங்க. 7 நியூ கனெக்ஷன் சர்ச்சில் ஊழியத்தை செய்த வில்லியம் பூத் 1861 July 18 அன்னைக்கு அவரோட வேலையை ரிசைன் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பூத் அவரோட ஆர்மியை ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி வில்லியம் பூத் அவங்களோட ஆர்மியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்மில் மின்னும் நட்சத்திரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஹைமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

துன்பத்திற்கு மூற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் ஹைமா. வில்லியம் பூத் சுவிசேஷ ஊழியத்துக்கான அழைப்பை பெற்றிருந்தாலும் லண்டன்ல இருந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. தேவனுடைய வழி நடத்துதலின் படி 1865 ஜூலை 2nd அன்னைக்கு வில்லியம் பூத் கிறிஸ்டியன் மிஷன்கிற ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கிறிஸ்டியன் மிஷனோட ஆக்டிவிட்டீஸை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக 1868 அக்டோபரில் த ஈஸ்ட் இங்கிலாந்து இவாஞ்சலிஸ்ட் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினை பப்ளிஷ் பண்ணாங்க. கிறிஸ்டியன் மிஷன் மூலமாக முதலாவதாக ஃபுட் ஃபார் த மில்லியன்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தில் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் ஃபுட்டு கொடுத்தாங்க. 1870 கிறிஸ்டியன் மிஷனோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கில் சில டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டிசிஷன் என்னென்னா, கிறிஸ்டியன் மிஷனோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுற எல்லா அத்தாரிட்டியுமே வில்லியம் பூத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. செகண்ட் டிசிஷன் என்னென்னா, வில்லியம் பூத்தை ஜென்ரல் சூப்ரண்டன்ட் அப்படின்னு கூப்பிடணும்னு டிசைட் பண்ணாங்க. வில்லியம் பூத்துக்கு கீழே ஒர்க் பண்ண பாஸ்டர்ஸை கேப்டன்னும் பாஸ்டர்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணவங்கள சோல்ஜர்ஸ்னும் கூப்பிடணும்னு டிசைட் பண்ணாங்க. சால்வேஷன் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு டிசிக்னேஷன்ஸுக்கு ஏற்றது மாதிரி யூனிஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க. சால்வேஷன் ஆர்மிக்காக ஒரு எம்ப்ளமும் அவங்களுக்காக ஒரு ஃப்ளாகும் வச்சுருந்தாங்க. இப்படி மிலிட்ரியில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸை மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணதாலேயும் மிலிட்ரியில் யூஸ் பண்ண டேர்ம்ஸை யூஸ் பண்ணதாலேயும் வில்லியம் பூத் அவங்களோட ஊழியத்தை ஆர்மி அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1878 கிறிஸ்டியன் மிஷன் அப்படிங்கிற பேரை ரட்சண்ய சேனை சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு மாற்றினாங்க. 1879 கிறிஸ்டியன் மிஷன் அப்படிங்கிற அவங்களோட மேகசினோட பேரை த சால்வேஷனிஸ்ட் அப்படின்னு மாற்றினாங்க. சால்வேஷன் ஆர்மியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ரட்சிக்கப்படாத ஏழை மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளா வழி நடத்தி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த சபைகளில் அவங்கள சேர்த்து விட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்களை சுவிசேஷம் சொல்லவும் அவங்க உற்சாகப்படுத்தினாங்க. வில்லியம் பூத்துக்கு 8 குழந்தைகள் பிறந்தாங்க. இந்த 8 பேருமே சால்வேஷன் ஆர்மியோட டாப் அஃபிஷியல்ஸாக இருந்தாங்க. இப்படி வில்லியம் பூத் அவங்க குடும்பத்தோட ஊழியம் செய்தாங்க. கேத்தரின் ரட்சிக்கப்படாத பெண்களை ரட்சிப்புக்குள்ளா வழி நடத்தி அந்த பெண்களையே ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸில் பிரசங்கம் பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. கேத்தரின் சமூகத்தில் இருந்த பிரச்சனைகளையும் பார்த்தாங்க. லண்டனில் இருந்த முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஏழை மக்கள் அவங்க பெண் பிள்ளைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினாங்க. கேத்தரின் இதுக்கு எதிராக ஒரு புனித போர் நடத்தி இந்த விபச்சாரத்தை தடுத்தாங்க. இப்படி சமூக பணியிலையும் சுவிசேஷத்திலையும் அவங்கள ஈடுபடுத்திட்டு இருந்த கேத்தரின் 1889 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. கேத்தரினோட இறப்புனால ரொம்ப வருத்தப்பட்டாலும் வில்லியம் பூத் தேவன் அவங்கள அழைத்த அழைப்பை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவை எடுத்தாங்க. கேத்தரினோட மரணத்துக்கு அப்புறம் வில்லியம் பூத் இன் த டார்க்கஸ்ட் இங்கிலாந்து அண்ட் த வே அவுட் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினாங்க. அந்த புக்கில் சால்வேஷன் ஆர்மி சந்தித்த சமூக பிரச்சனைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் எழுதியிருந்தாங்க. இந்த புக்கை விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு சால்வேஷன் ஆர்மியோட சமூக பணிகளை வில்லியம் பூத் செய்தாங்க. வில்லியம் பூத் லண்டனில் மட்டும் இல்லாமல் வெளி தேசங்களையும் சமூக பணிகளை செய்தாங்க. December 8, 1883 ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்கிற இடத்துல அவங்களோட ஆர்மியோட உறுப்பினர்களை வச்சு சமூக பணியை தொடங்கினாங்க. இங்கிலாந்தில் ஜெயிலில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட கைதிகளுக்கு மறுவாழ்வு மையங்கள் கட்டினாங்க. 1886 டொராண்டோவில் மதுபானத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஏற்படுத்தினாங்க. 1890 எலிவேட்டருங்கிற ஆண்கள் தொழிற்பயிற்சி மையத்தை ஏற்படுத்தினாங்க. இப்படி நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸை லண்டன்லேயும் வேறு கண்ட்ரீஸ்லேயும் ஏற்படுத்தினாங்க. வில்லியம் பூத் நிறைய கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணி தேவனோட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு போனாங்க,
வெளிநாடுகளில் எப்படியெல்லாம் வில்லியம் பூத் ஊழியம் செய்தாங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இன்பம் எஃப்எம்மில் மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் ஹைமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உங்கள் இன்பம் எஃப்எம்மில் மின்னும் நட்சத்திரங்கள் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் ஹைமா. வில்லியம் பூத்தோட முயற்சியால ரட்சண்ய சேனை இயக்கத்தை நிறைய கண்ட்ரீஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சால்வேஷன் ஆர்மியோட மினிஸ்ட்ரிஸை மானிட்டர் பண்றதுக்காக வில்லியம் பூத் ஆஸ்திரேலியா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், இந்தியா, இன்னும் பல கண்ட்ரீஸுக்கு டிராவல் பண்ணாங்க. முதல் முறையாக கார் இன்வென்ட் பண்ணப்போ வில்லியம் பூத் ஊழியத்துக்காக காரை யூஸ் பண்ணாங்க. 1909 ஜூலை 24 அன்னைக்கு முதல் கார் ஊழியத்தை லான்ஸ்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அபர்மீன்கிற இடம் வர பண்ணாங்க. 25 டேஸ் இந்த மினிஸ்ட்ரியை பண்ணாங்க. 195 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியை பண்ணாங்க. 164 மீட்டிங்ஸில் வில்லியம் பூத் பேசினாங்க. ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லையும் 1.5 ஹவர்ஸுக்கு மேலே வில்லியம் பூத் பேசினாங்க. இது மாதிரி 6 கார் ஊழியங்களை இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸ் தேசங்களில் வில்லியம் பூத் பண்ணாங்க. இந்த மீட்டிங்ஸை கூட 1 மந்த் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் வில்லியம் பூத் பேசினாங்க. வில்லியம் பூத் பயணம் செய்த இந்த ஒயிட் காருக்கு பின்னாடி ரட்சிக்கப்படுங்கள் அப்படின்னு எழுதியிருந்த ஒரு பெரிய போர்டை தொங்க விட்டுருந்தாங்க. சால்வேஷன் ஆர்மியோட முக்கிய அதிகாரிகள் வில்லியம் பூத்தோட காருக்கு பின்னாடி அவங்களோட காரில் அணிவகுத்து போனாங்க. 80 வயசில் வில்லியம் பூத்தோட கண்ணில் வந்த பிரச்சனையால் கார் ஊழியத்தை அவங்க வந்து கைவிட்டாங்க. வில்லியம் பூத் அவரோட ஐசைட்டில் இருந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் 1910 ஹாலாண்ட், ஜெர்மனி, ஸ்காண்டினோவியா நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பூத்தோட கண் பார்வை இன்னும் அதிகமாக மோசமாச்சு. வில்லியம் பூத்தால் நிழலை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அந்த சூழ்நிலையில் கூட வில்லியம் பூத் மீட்டிங்ஸில் பிரசங்கம் பண்ணாங்க. மீட்டிங்ஸில் நடக்கிற ப்ரோக்ராமை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக கூடவே ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனாங்க. தேவனுக்கும் உலக மக்களுக்கும் என் கண்களை வச்சு என்னால் இயன்ற மட்டும் பணியாற்றினேன், இப்போ கண் பார்வை இல்லாமல் உழைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வில்லியம் பூத் கண் பார்வையை முழுசாக இழந்ததுக்கு அப்புறமும் அமெரிக்கா, கனடா தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்தாங்க. ஒரு நாள் இஃப் யூ பிலீவ் காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பூத் அவங்களோட சுய நினைவை இழந்துட்டாங்க. 1912 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு வில்லியம் பூத்தோட மரண செய்தி இங்கிலாண்டை மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. வில்லியம் பூத்தோட மினிஸ்ட்ரி இன்னைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல தேசங்களில் சுவிசேஷ பணியையும் சமூக பணியையும் செய்துட்டு இருக்காங்க. வில்லியம் பூத்தோட வாழ்க்கையிலேருந்து நம்ம 2 காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, அவரோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவர் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவனோட திட்டத்தை தெரிஞ்சுக்காம நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 2வதா, வில்லியம் பூத்தோட ஆத்தும பாரம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸோட மரணம், அவரோட ஒய்ஃபோட மரணம், அவரோட சிக்னஸ், அவரோட கண் பார்வை இழந்த நிலை, எதுவுமே வில்லியம் பூத்துக்கு ஆத்மாக்கள் மேலே இருந்த பாரத்தை குறைக்க முடியலை. இதே மாதிரி நீங்களும் எந்த சிச்சுவேஷன்லையும் என்ன இழப்புகளை ஃபேஸ் பண்ணாலும், எந்த வறுமையாக இருந்தாலும், ஆண்டவருக்காக முன்வைத்த காலை நீங்கள் பின்னாடி எடுக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்கள் ராஜ்யத்தில் வர்றப்போ நான் என் கூட அநேக ஆத்மாக்களை உங்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். வில்லியம் பூத் சொன்ன அந்த அழகான கோட்டை உங்களுக்காக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். We must wake ourselves up or someone else will take our place, bear our cross and drop our crown. God bless you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: ஹாய், நான் ஸ்டீ.

0: தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இதை எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க.
1: ஹாய் மாலினி, எப்படி இருக்கிற?
2: நான் நல்லா இருக்கேன் ஸ்டீஃபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிறேன். என்ன நேயர்களே, இன்பம் எஃப்எம் மூலமாக வேத வாசிக்க எங்களோடு கூட சேர்ந்து வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேர்ந்து வாசிப்போமா தொடர்ந்து வேதத்தை? ஆதியாகமம் 27 அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம வாசிப்போம். வாசிக்கலாமா?
2: ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான்.
1: அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன்.
2: ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி
1: அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான்.
2: ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான்.
1: அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து,
2: நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன்.
1: ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்.
2: நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன்.
1: உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள்.
2: அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன்.
1: ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான்.
2: அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள்.
1: அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள்.
2: பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி,
1: வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு,
2: தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள்.
1: அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான்.
2: அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான்.
1: அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான்.
2: அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான்.
1: யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி,
2: அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து,
1: நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான்.
2: அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான்.
1: அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான்.
2: அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது.
1: தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக.
2: ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான்.
1: ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான்.
2: அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான்.
1: அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான்.
2: அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான்.
1: ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான்.
2: அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான்.
1: அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடே இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான்.
2: ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான்.
1: ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான்.
2: அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும்.
1: உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான்.
2: யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான்.
1: மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான்.
2: ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய்,
1: உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு.
2: உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள்.
1: பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். இப்ப மாலினி 27வது அதிகாரம் வாசித்து முடித்துட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர காலகட்டப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க.
2: இருபத்தி எட்டாம் அதிகாரம் 1 வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல்
3: எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான்.
2: சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி,
3: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி
2: ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெதுவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான்.
3: ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும்,
2: யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும்,
3: கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும்,
2: ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான்.
3: யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி
2: ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான்.
3: அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள்.
2: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
3: உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
2: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
3: யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான்.
2: அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான்.
3: அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து
2: அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது.
3: அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து
2: என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார்.
3: நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்க பாருமாலினி, 28 அதிகாரத்துல ஆண்டவர் எப்படி யாக்கோவுக்கு மறுபடியுமாக ஆசீர்வாதத்தை நினைக்க செய்து அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க. அது எப்படி? ஒரு சொப்பனத்துல யாக்கோபு படுத்து நித்திரை பண்றான். ஆண்டவர் அந்த சொப்பனத்துல அவனுக்கு அவர் கொடுத்த வாக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த வாக்க யாக்கோபுக்கும் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு அருமையான ஆண்டவர்!

0: உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
3: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
2: சரித்திர காலகட்டம் அப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து நாம வாசிப்போமா?
3: 29:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான்.
2: அங்கே வயல் வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது.
3: அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள்.
2: யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள்.
3: அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானே அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள்.
2: அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள்.
3: அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான்.
2: அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள்.
3: அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தாள்.
2: யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது, யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்.
3: பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது,
2: தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள்.
3: லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான்.
2: அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான்.
3: பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான்.
2: லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல்.
3: லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள்.
2: யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வேலை செய்கிறேன் என்றான்.
3: அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான்.
2: அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது.
3: பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான்.
2: அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான்.
3: அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான்.
2: லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான்.
3: காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான்.
2: அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல.
3: இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான்.
2: அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான்.
3: மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான்.
2: யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான்.
3: லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள்.
2: லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள்.
3: மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள்.
2: பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள்.
3: மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்குரிய வேத பகுதியை நாம வாசித்து முடித்திருக்கிறோம். என்ன உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருந்துச்சா இல்லையா? நிச்சயமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியில இருந்து உங்களுக்கு கேள்வி சந்தேகம் ஏதாவது இருக்குமானால் எங்களுக்கு அதை தயவு கூர்ந்து தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
3: inbamfm@gmail.com.
2: என்ன கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? உங்க கையில வேத புத்தகம் இருக்கு, நீங்க பேப்பர் பென்னு வச்சிருக்கீங்க, நான் நம்புறேன். குறிப்புகள் எழுதி கொண்டு வருகிறீர்கள். நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். இன்றைக்கு நம்முடைய புரோகிராம முடிப்போம். மறுபடியும் உங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீஃபன்
3: அண்ட் மாலினி.
2: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: உருமுற்றுப்பள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: தட்டி இயேசுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? சொல்லுங்க, நன்றி இயேசுவே.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அப்படி ஒருவரோடு பேசப்போகிறோம். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. நாம் நம்முடைய சிறப்பு விருந்தினரை சந்தித்து பேசும் முன்பதாக லெட்ஸ் வர்ஷிப் காட். நாம் தேவனை ஆராதிப்போம். வி ஹவ் பெனி ஹென் வித் அஸ். நம்முடன் பெனி ஹென் இருக்கிறார். இஸ் பெனி ஹென் ஜூனியர்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஹீ வில் லீட் அஸ் இன் வர்ஷிப். ஓவர் டு யூ பெனி.
2: கொஞ்சம் நல்லா ஆராதிக்க போகிற ஆண்டவர் இவ்வளோ எத்தனையோ பேரை பார்த்து அன்பு அமுதியன்னு எத்தனை பேரை சொல்லியிருக்கலாம்ல, பட் உண்மையான அன்பு அமுது இயேசுப்பா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த காலவேல அப்பாவை பார்த்து உண்மையாக என் அன்பே என் பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா?

பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் வர்ஷிப். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அன்பு வாலிபனை சந்தித்து பேசவிருக்கிறோம். தொடர்ந்து பேசும் முன்பதாக, ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வி ஆர் ஹெட்டிங் இன் டு அ பியூட்டிஃபுல் டைம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்பம் எஃப்எம் இணையதள வானொலி 24/7 ப்ரோக்ராம்ஸ். இது வந்து ஒரு 24/7 ரேடியோ. உலகத்தின் பல தேசங்களிலுமிருந்து அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நான் சொன்னது போல தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம்முடன் இணைந்திருக்கிறவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. இது ஃபீஃபா சீசனாக இருக்கிறதுனால நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் இன்வைட் பண்ணி நம்ம இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வி ஹாவ் டு தேங்க் கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப், சிஎஸ்எஃப், கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்புக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறவர் ஒரு எக்ஸலண்ட் டென்னிஸ் பிளேயர். ஸோ டென்னிஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். அவருடைய நம்ம இந்த ஸ்போர்ட்டை பற்றி பேச போகிறோம். அவருடைய லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு ஒரு தேடல், இஸ்லாம் மதத்தை தழுவி அதன் பிறகு ஏத்திஸ்டாய் மாறி நாத்திகனாய் மாறி இன்றைக்கு தேவனை அறிந்து அவருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு அவர் ஒரு நட்சத்திரமாய் மின்னி கொண்டிருக்கிறார். அவரோடு பேச போகிறோம்.
1: எட் வில்சன்.
0: வெரி, அந்த டென்னிஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான நேம் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேஷனபிளாக. எட் வில்சன், ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஜேர்னியை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த லெவலில் நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க?
1: 4 times பாரதாசன் யூனிவர்சிட்டி சாம்பியன், நெக்ஸ்ட் நேஷ்னல்ஸ் 2 times, அண்ட் சவுத் ஜோன் 4 times, இன்டர் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி 1 time.
0: வாவ், ஸோ ஆல் இண்டியா லெவல்னு சொல்லும் போது குறைஞ்சது எத்தனை பிளேயர்ஸ் அதில் வருவாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து எத்தனை பிளேயர்ஸ் விளையாடி?
1: ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி வந்து வைல்ட் கார்டு ரவுண்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும்.
0: ஓகே,
1: ஸோ அதுலேயே வந்து கிட்டத்தட்ட அரௌண்டு 10 rounds ஆர் 16 rounds, அது பேஸ்ட் ஆன் என்ட்ரிஸை பொறுத்து.
0: ஓ, வைல்ட் கார்ட்லேயே?
1: வைல்ட் கார்ட்லேயே 16 rounds, அப் டு 16 rounds கூட. அது
0: அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க.
1: ஒரு
0: அப்ராக்சிமேட்டாக நம்பர்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா?
1: இது வந்து ஒவ்வொரு அந்த டிமாண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது அது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 rounds அப்படின்றப்போ வைல்ட் கார்ட்லேயே வந்து 32 players, 40 players வந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ், லாஸ்ட் இயரில் வந்து அவங்க வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்
0: அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் லெவலுக்கு வர்றவங்களே ஒரு 30-40 பேர். ஸோ அதுக்கு முன்னாடி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதில் ஃபில்டர் ஆகி தான் ஒவ்வொரு
1: தான். கண்டிப்பாக.
0: ஸோ குறைஞ்சது இப்போ டென்னிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேம் இல்லையா?
1: ரொம்பவே.
0: அப்போ நம்ம இந்தியாவில் எப்படி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களா?
1: நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, பட் அட் த சேம் டைம் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம ட்ரைனிங் கோச்சிங்க்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டஃப் வந்து கொடுக்கறதுக்கு கோச்சஸ் நிறையாவே இருக்கிறாங்க, பட் ஆனால் அதுக்கான டெடிக்கேஷனான பிளேயர்ஸ் இருக்காங்களான்றது தான் ஒரு க்வெஸ்டின் மார்க் இப்போ.
0: எக்ஸலண்ட். எதனால் இப்போ நம்ம டென்னிஸில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷைன் பண்ண முடியல அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி காரணங்கள் இருக்குமா?
1: ரீசன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே, நான் வந்து பர்சனல் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், நான் யாரையும் பர்சனலாக பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிற பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டெடிக்கேஷன் அவங்களுக்குள்ளே இல்லை. அதுதான் முன்னாடி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 86 ஏஷியன் கேம்ஸ் வந்து பிடி உஷா வந்து மீன் கோல்டு அடிக்கிறாங்க, 200
0: சாம்பியன்ஷிப்பில்,
1: அத்லெட்டிக்ஸில் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குற ஒரே ஒரு க்வெஸ்டின் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறது ஐ ஹாவ் டு கோ ஃபார் பெட், நான் தூக்கத்துக்கு போகணும் உறக்கத்துக்கு போகணுன்றது தான் அவங்களுடைய க்வெஸ்டினாக இருக்குது, ஆன்சராக இருக்குது. பட் ஆனால் வந்து இந்தியாவில் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குது, எப்போ நீங்கள் தூக்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 o'clock, 1 o'clock அப்படின்றாங்க.
0: அதாவது இன்றைக்கி அது ஒரு சகஜமாகிடுச்சு நினைக்கிறேன், 12.
1: ஆமாம், டெய்லி லைஃப்பில் வந்து இந்த மொபைல்ஸும் நம்மளோட வந்து இன்க்ளூடிங் மீ அது ஆகிருச்சு. அதே சமயத்தில் வந்து என்னடானா வந்து நமக்கு அந்த 12 o'clock, 1 o'clock பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அவன் 6 o'clock கிரவுண்டில் இருக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை, கண் ரெட்டிஷாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து சரி ஓகே, அதையும் தாண்டி அவங்க ட்ரைனிங் பண்ணால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இன்ஜுரிஸ் நிறையா, மசில் கிராம்ப் ஆகுது. ஸோ ப்ராப்பராக அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ட்ரெயின் கொடுக்குற ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட்

0: முடியாத எஃபோர்ட் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன்.
1: கண்டிப்பாக, ஏன்னா பிளேயர்னாலே இப்போது நானுமே ஸ்கூல் இங்கெல்லாம் வந்து விளையாடி இருக்கிறதுனால தெரியும், ட்ரைனிங்னாவே ஏர்லி மார்னிங் தான்.
0: ஏர்லி மார்னிங்
1: தான் கிரவுண்டுக்கு போகிறது, ஓடுறது, எக்ஸசைசஸ், கேம் எல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த ஏர்லி மார்னிங்கை ரொம்ப வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ மாறுதுன்னு சொல்ல வரீங்க?
0: கண்டிப்பாக. என்னுடைய சீனியர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து,
1: ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமே, ஏன் லேட்டாக ட்ரெயின் பண்ண என்ன தவறு? ஏர்லி மார்னிங் தான் ட்ரெயின் பண்ணி ஆகணுமான்னு ஒரு கேள்வி.
0: ஆக்சிஜன் லங்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுன்றது வந்து நமக்கு ஏர்லி மார்னிங்கில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஈவன் என்னுடைய சீனியர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரவுண்டுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு 5:30 அந்த டைம் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுறப்போ ஆல்ரெடி அவங்க வார்ம்அப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க ஃபார் ஒர்க் அவுட். கோச் அட் த டைம் ஆஃப் 6:00 கிரவுண்டுக்கு வருவார். பிஃபோர் தட் அவங்க எல்லாருமே வந்து வார்ம்அப் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. ஸோ பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா வந்து அந்த மார்னிங் ஆக்சிஜன் லங்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறது, ப்ரீத்திங், ஸோ இதெல்லாம் தான். ஸோ இந்த மார்னிங் டைம் அந்த சன் ரைஸ் ஆகிறப்போ அவங்க ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெயில் வர விட்டு தான் வந்து அவங்க வந்து கிரவுண்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் எத்தனை மணிக்கு டென்னிஸ்லேயே எங்களுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கூல் போகணும். ஸோ அந்த 7:00 6:30 மேலே தான் அவங்களுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க.
1: அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஸ்கூல் போகிறாங்களா?
0: ஸ்கூல்லேயே இப்போலாம் வந்து நிறையா வந்து டென்னிஸ்க்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. ஓடின்றத வந்து இப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஸ்கூலிங் வேணால் நீங்கள் வந்து தள்ளி போடலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அந்த 5:30 6:00 வார்ம்அப்பை வந்து நீங்கள் 5:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்.
1: இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வின்டர் சீசனில் இருக்கிறோம். ஸோ பனி அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒருவேளை ஒரு பாதகமாக இருக்குமா?
0: இந்த சீசன் மட்டும்தான் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து நமக்கு வந்து 6:00 தான் வந்து நம்ம வந்து அந்த லைட்டாக நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஸோ it will go for 6:30 லைக் தட் அப்படி ஆகுது. பட் ஆனால் எப்போதுமே இது ஆட்டிடியூடு வந்துருச்சு அப்படின்றது தான் ஒன்று. பிகாஸ் அது ரீசன் என்னென்னா, நம்ம 9:00 வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணி பெட்டுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அப்படியே இப்போ சேஞ்ச் ஆகி 12:00 ஆன்லைனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இப்போ நம்ம மாறிட்டோம்.
1: டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்ல
0: ரொம்பவே.
1: ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் என்ன விளங்கிக் கொள்கிறேன்னா, நம்ம அந்த ஆட்டிடியூட், நம்ம ஃபோக்கஸ். ஸோ நம்ம காலையில் ட்ரைனிங் போகணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம படுக்க துவங்கணும்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ ஃபோன் வந்து இன்னைக்கு ஃபோனை தவறு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஏன்னா இப்போ இது வாழ்க்கையோடு கலந்துருச்சு. இப்போ நமக்கு பவுண்டரிஸ் வேணும். இப்போ 10 மணிக்கு படுக்கணும்னா 10 மணிக்கு நான் படுப்பேன்.
0: எக்ஸாக்ட்.
1: அதன் பிறகு வர்ற கால்ஸோ இல்லை சாட்டையோ நான் என்டர்டெயின் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது நைட் நேரத்தில் சாட் பண்ணுறது, தனிமையில் உட்காந்து சாட் பண்ணுறது வந்து அது மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் இல்லையா?
0: ரொம்பவே. ஏன்னா அழகாக வந்து ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னென்னா ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கவே முடியாது. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரே ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அதில் மட்டும்தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ன்றது இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் வந்து, என் டேடி அடிக்கடி சொல்லுவார், நான் கொடுக்குற தண்ணியை தாண்டி நீ எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் குடிச்சினா கூட நீ வந்து தோக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் மார்க்கே டேடியை எனக்கு எப்பொழுதுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஹீ இஸ் மை கோச். ஸோ அவர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நான் ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை தாண்டி நீ ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா குடித்தா கூட நீ தோக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட. இண்டிவிஜுவலாக நீ டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டினாலே அப்போ நீ தோக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு கோச், ஒரு டெடிக்கேஷன், அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே ஒரே விஷயத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா கோல்ஸையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே இருக்கிற ப்ராப்ளமே என்னடானா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சை மீறி எனக்கு நல்லா எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இப்போ இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்களுக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் நான் நினைக்கிறது.
1: அதுக்கு ஒரு காரணம் நமக்கு இன்றைக்கி இந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறையா ட்ரைனிங் வீடியோஸ் இது எல்லாத்துடைய எக்ஸ்போஷர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நன்மையாக பார்க்குறதா தீமையாக பார்க்குறதா? ஏன்னா இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் கோச் அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு இமெயில் பண்ணுறது, அவங்கள வீடியோஸ் இதெல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பிளேயர் தன்னுடைய கேமை பெட்டராக ப்ளே பண்ணுறதுக்குரிய வாய்ப்பாக பார்க்குறதா, இல்லை ஒரு கோச்சுடைய பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது இப்போ அப்பா சொன்ன அந்த காரியம், ஸோ இது ரெண்டுத்தில் ஒரு பிளேயரை நம்ம கேட்டோம்னா, இதை ஒரு ரெண்டு பேரையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். கோச்சை கேட்கும் பொழுது கோச் இப்படி சொல்கிறார், பிளேயரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சை நான் பார்க்குறேன், ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சுடைய டிப்ஸை நான் பார்க்குறேன், இப்படின்னு அவங்க சைடில் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
0: ஐ டெல் யூ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னடானா, நமக்கு வந்து 400 ரிலே அப்படின்றது தெரியும் அத்லெட்டிக்ஸில், உசேன் போல்ட் அப்படின்றதையும் நமக்கு தெரியும், ஜமைக்கா தான் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர்ஸ் இப்போது. ஸோ இப்போது அவங்களுக்கு வந்து பட்டன் எக்ஸ்சேஞ்சிங் ஜோனுன்னு ஒன்று இருக்கும் 400 ரிலேயில். ஸோ ஒரு பிளேயர், ஒரு ரன்னர் வந்து அந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு செகண்ட் ரன்னர்கிட்ட வந்து நம்ம பட்டனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனை க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்து பட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபவுல் தான், அவ்வளோதான், நீங்கள் டிஸ்குவாலிஃபை தான். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு செக்இன் பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அந்த பிளேயர்ஸை கால் வச்சதுக்கப்புறம் இவங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்பீடில் இவங்க டச் ஆவாங்க, பட்டன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இது ப்ராப்பராக போகிறது. ஸோ அந்த தியரியை நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு நினச்சோம்னா இட் கோஸ் ராங். ஃபார் வாட் ரீசன்னா, அவங்களுடைய ஸ்பீட் அண்ட் டைமிங் என்ன அப்படின்னா வந்து 9.58 உசன் போல்ட்டோடைய வேர்ல்டு ரெக்கார்ட், பட் ஆவரேஜாக ரன்னிங் ஸ்பீட் அது ஸ்டார்டிங் பிளாக்லேருந்து. ஸோ இந்த இது வந்து ரன்னிங்கில் இந்த பட்டன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ அரவுண்டு 9.5 கீழே வந்து இவங்களோட ரேஸ்ன்றது க்ராஸ் ஆகும். ஸோ அப்போது அதே இதை இங்கே ஓடக்கூடிய 11 seconds, 12 seconds ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம யூடியூபையோ இல்லை கூகுளையோ பார்த்துட்டு அந்த செக்கிங் பாயிண்ட்டை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஜோனை வந்து அதை கேல்குலேட் பண்ணி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பட்டன் கரெக்டான முறையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களோட டைம் வேறு, நம்மளோட டைம் வேறு. இது கரெக்டாக ஆகுமேன்னு நினச்சி மேபி வந்து அதை பண்ணலாம், ஆனால் கோச்சஸ்க்கு தெரியும், ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணி அந்த விஷயத்த அவங்க கற்றுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம வந்து செட் ஆகாது, நம்மளுடைய ஸ்பீடு வேறு, பிகாஸ் நம்மளோட ஸ்பீட் 11 seconds, 12 seconds அந்த மாதிரி டைமிங்கில் இருப்போம். ஏன்னா ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் அந்த டைமிங்ஸில் தான் அவங்க ஓடுவாங்க. ஸோ அப்போது இதை வந்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர்ஸோடு நம்மளுடைய டைமிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி யூடியூப்பை பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு சிலருக்கு புரியலாம், புரியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடினவங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. பட் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வேறு, இங்கே கற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்டாண்டர்ட் வேறு. ஸோ அது அப்படியே நம்ம பொதுவான வழக்கில் சொல்லணும், ஈ அடித்தாங்க அப்படி அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா கோச் வந்து அந்த பிளேயரை ஸ்டடி பண்ணி அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய ஸ்டாமினா அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெய்லர் மேட் பிளான் இவனை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் கோச் செய்கிறாங்க. ஸோ இது நீங்கள் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட லைஃப் கோச்சஸ் அவசியம், மென்டர்ஸ் நிச்சயமாக நமக்கு அவசியம். ஸோ இன்றைக்கி இந்த டெக்னாலஜியினால் இப்படி பலரை நாம் யூடியூப் வாயிலாக கேட்கலாம், எந்த சர்ச் வேணாலும் அட்டன் பண்ணலாம், நல்லது. பட் அதே சமயத்தில் தனிப்பட்ட விதத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்கிற அல்லது நம்ம கலந்து பேசுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மென்டர்னு சொல்லலாம், இது அவசியம்
0: கண்டிப்பாக
1: இல்லையா? என்ன சொல்கிறீங்க?
0: கண்டிப்பாக.
1: அது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்கிறீங்க மென்டர்? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு வாங்க, அவர் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார். இவங்க ஒருவேளை ரெகுலராக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம், பட் இவங்க லைஃப்பை குறித்து அவருக்கு தெரியாது, சந்தித்ததில்லை, இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
0: என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பர்சனை சொல்லணும் அப்படின்னா பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ஃபிலிப் அப்படின்ற அவர். ஸோ எந்தளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு போதகருடைய ஒவ்வொரு
1: போதகர்னு கூட இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய ஒரு மூத்த நபர்,
0: ஓகே,
1: ஒருவேளை அந்த பாஸ்டர்ன்ற டைட்டில் கூட இல்லாமல்
0: அவங்க அந்த டைட்டில் கூட இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் நான் டில் நவ் இன்ன வரைக்கும் நான் அண்ணானு தான் கூப்பிட்டுருக்கிறேன். அவரை முத முத நான் சந்திச்சப்பையும் அவர் எனக்கு வந்து போதகர் அப்படின்றது வந்து எனக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து அந்த சர்ச்சுக்கு நாங்கள் முத முறையாக நாங்கள் சென்றபோது அவர் வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டும் இல்லை, அந்த மெசேஜ் அவங்க கொடுத்துக்கிட்டுலாம். ஜஸ்ட்டு வந்து டீம்ஸோடு அவங்க வந்து மிங்கிளாகி உட்காந்துருந்தது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுன்றது. ஸோ முதல் முறையாக நான் என்னுடைய வரக்கூடிய விஷயத்தில் நான் வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றின விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நான் வந்து என்னுடைய உடல் பருமன் பயங்கரமாக விழுந்திருந்த அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 15 kg நான் இப்போ 80 kg இருக்கிறேன். அப்போது நான் வந்து 85 இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நான் எல்லா ஸ்போர்ட்ஸையும் ட்ராப் பண்ணியிருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட்லைன்ஸ்ன்றது ஒரு ஃபெயிலியர்
1: அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்லயே நம்ம பேசினா தான் புரியும்.
0: ஓகே,
1: நீங்க நேஷனல் லெவல் போனதுக்கு அப்புறம் அந்த
0: ஃபெயிலியர் 2015க்கு அப்புறம் 2 வருஷம் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் டிராப் பண்றது ஏற்படுது. என்னுடைய ஒரு
1: நீங்க சுத்தமா விளையாடல
0: ஸ்போர்ட்ஸ் வெறுத்த காலம் அது.
1: ஏன் அப்படி? ஏன்னா பொதுவா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு மியூசிஷியன், அவங்க வந்து ரொம்ப ஒரு லவ் அஃபேர் மாதிரி இருக்கும் அவங்க கேமோட. பட் ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நீங்கள்
0: இது பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்னால ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு காயம். ஸோ அப்போ நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னடானா வந்து நான் காத்திருந்தேன், நான் அது அந்த ஒரு பொசிஷனுக்கு தகுதியான ஒரு இடத்துலையும் நான் இருந்தேன். பட் ஆனால் என்னை ஓவர்லுக் பண்ணி வேற ஒரு பர்சனுக்கு கொடுக்குறப்போ என்னால் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு காலகட்டத்தை நான் அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு. தெரிஞ்சே புறக்கணிக்கப்படுறத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அப்போது ஒரு என்ன நான் வந்து அவங்கள்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறதுனால எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பின் பாதிப்புகளை வந்து நான் ரொம்பவே அனுபவித்தேன். நான் 2 இயர்ஸ் வந்து நான் ஸ்போர்ட்ஸை டோட்டலாக வந்து ட்ராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்த சூழ்நிலையில் நான் டோட்டலாகவே கிரவுண்டு சைடு போகிறது நிறுத்திட்டேன். என் மனநிலைமை வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், ஸோ நம்ம பிஸ்னஸை பார்க்கலாம், நம்ம லைஃப்பை பார்க்கலாம். இந்த டைம் வந்து நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை அறியாத ஒரு காலகட்டம். ஸோ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ தான் முதல் முறையாக வந்து என்னை வந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணுறாங்க சர்ச்சுக்கு. ஸோ அப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன ரீசனுக்கு, நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஸ்போர்ட்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடு அப்படின்னு. ஸ்போர்ட்ஸை பற்றியே நான் வேணான்னு சொல்கிறேன், திரும்பவும் என்னை ஸ்போர்ட்ஸை பற்றியே எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி எனக்கு அழைக்கிறீங்களே, அப்போ சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி.
1: இந்த இடத்துல நான் இதை சொல்லணும், இந்த காயம் அப்படின்றது நம்ம வெரி சீரியஸ், ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஒருத்தர் சொல்லும் பொழுது காயங்கள் ஏற்படுது, உறவுகளில் ஒரு சாதாரணமாக பேசும்பொழுது கூட அது காயம் ஏற்படுகிற வாய்ப்புகளை பார்க்குறோம். ஆனால் அந்த காயம் வந்து வெரி டேஞ்சரஸ், அந்த காயம் வந்து வெறுப்பாக மாறி கசப்பாக மாறி, காயம் கோபமாக மாறும், கோபம் கசப்பாக மாறும், அது வெறுப்பாக மாறும், அடுத்தது கசப்பாக மாறும். ஸோ இது உங்களுக்கு இது டென்னிஸில் அதை அனுபவிச்சிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம கேட்குற அநேகர் இப்படி வாழ்க்கையில் யாராவது அவங்கள புண்படுத்தியிருக்கலாம், வேண்டுமென்றே டெலிபரேட்டாக பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த காயம்ன்றது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்போர்ட்ஸே வேண்டாம், அவ்வளோ நேசித்த ஒரு ஸ்போர்ட்ஸே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு. இன்றைக்கி இதுதான் உறவுகளிலையும் பார்க்குறோம், எனக்கு இந்த நபரே வேண்டாம், கணவன் மனைவிகள், அது ஏன்னா எங்கேயோ ஒரு சின்ன காயத்தில் தான் அது ஆரம்பிக்குது.
0: கண்டிப்பாக
1: அந்த காயம் வந்து கோபமாக மாறுது, கோபம் வெறுப்பாக மாறுது, அது கசப்பாக மாறுது. ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த காரியத்திலேயே நம்ம வில்சன் அவர்கள் 2 வருஷம் கேம் வேண்டாம், வெயிட் போட்டாச்சு, அந்த ஒரு ஃபோக்கஸ் சின்ன வயசுலேருந்து நீங்கள் விளையாடி ஃபோக்கஸே இப்போ இழந்து வாழ்க்கையே ஒரு இருளான சூழ்நிலைக்கு போயிருக்கும்னு சொல்லலாம். அப்போது இது போல் இன்றைக்கு இந்த காயம், காயங்களை ஆற்றுகிறவர் தேவன், அன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்படலை. ஸோ அதனால் ஒரு சிறு காயம் அப்படி ஏற்பட்டாலும் உடனே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை ஆற்றுங்க, தேற்றுங்க, எனக்கு மனம் கஷ்டமாக இருக்குது, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், வாழ்க்கை மாறுது இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: ஸோ ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருந்தால் டேர்ன் வேறு மாதிரி இருந்திருக்கு.
0: கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதை அழுது தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருந்துருக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறதெல்லாம் கம்பீரத்தோடு அறுவடை செய்திருப்போம் நம்ம. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஆண்டவரை யாருன்னு தெரியாத ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து அதை வந்து என்னுடைய தனிப்பட்ட எனக்குள்ளாக அதை வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் இருந்தேன். என்னை நானே காயப்படுத்திக்க மேலும் மேலும் அதை காயப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தினேன்.
1: இது நம்ம சாதாரண ஒரு சம்பாஷணையை தாண்டி இது ஒரு ஆவிக்குரிய நிலையில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிசாசு வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஸோ அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி நீ தகுதி இல்லாதவன், உனக்கு எதிர்காலம் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பொய் மேலே பொய்யை பேசி நம்ம அதை நம்பும் பொழுது வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. ஒரு இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, பட் அவங்க ஒருவரை ஒருவர் விரும்பி நேசித்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பையன் திடீர்னு அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போது இந்த மகள் பார்த்திங்கன்னா அதை எப்போவுமே அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீமானிக் பக்கா பிசாசினுடைய கிரியைகள். ஸோ இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காயங்களை ஆற விடாமல் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது பிசாசினுடைய வேலை. சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு.
0: ஏன்னா திரும்ப திரும்ப அதை காயப்படுத்திருந்த ஒரு காலகட்டம் தான். இன்கேஸ் நான் அதை மறந்து என்னோடய டென்னிஸ் ராக்கெட்டை நான் திரும்ப எடுத்து விளையாடணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணாலும் எனக்கு கண்ணீர் வரும், பயங்கரமாக அழுக வரும். நான் அதை திரும்ப என் கைகள் வந்து இந்த ஷிவர் ஆகிறத நானே ஃபீல் பண்ணுவேன், வேணான்ட்டு திரும்ப நான் வச்சுருவேன். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நான் முதல் முறையாக வந்து என்னுடைய போதகரை வந்து நான் மீட் பண்ணுறேன். அப்போது ஒரு ஊழியத்துக்கு என்னை அழைக்கிறாங்க, ஜஸ்ட் சும்மா வாங்க, வேடிக்கை பார்க்க வாங்க,
1: சொல்லி கொடுக்க வாங்க,
0: வேடிக்கை பார்க்க வாங்க. ஆக்சுவலாக அது எனக்கும் என்னுடைய ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது நடக்கிற இடம் வந்து மென்டலி டிசேபிள் சில்ட்ரன்ஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். 2016 இது நடக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் காலேஜில். ஸோ அப்போ அந்த பிள்ளைகள் கிட்ட இவங்க பண்ணுற அந்த மினிஸ்ட்ரி, இந்த கிட்ஸ் கேம்ஸ், இந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரி என்னை மிகவும் தொட்ட ஒரு காரியம் அது. ஏன்னா அவர்கள் முகத்தில் அவர்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஏன்னா அந்த ஒரு மனநிலைமையில் தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிஞ்சது. தன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்றதே தெரியாத சூழ்நிலையில் கூட அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்த்தப்போ தான் நான் உணர ஆரம்பித்த ஒரு விஷயம், நாம் இருக்கிறது ஒரு துக்கமே கிடையாது அப்படின்றது. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நேரம்ன்றது அந்த ஒரு மினிஸ்ட்ரி. ஸோ அதற்கு பின்னதாக நான் தொடர்ந்து இவங்களை நான் வாலண்டியராகவே அடுத்து ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன், சும்மா வேடிக்கை பார்க்க வரேன் அப்படின்னப்போ அப்போ தான் முதல் முறையே என்கிட்ட என்னுடைய போதகர் கேட்குறாரு.
1: ஏன் அவர் என்ன கேட்டார், என்ன செஞ்சாருன்றதை நம்ம பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வில்சன், எட் வில்சன் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு தலை சிறந்த டென்னிஸ் பிளேயர், இந்திய அளவில் ஒரு ரெக்கக்னைஸ்டு பிளேயர். ஸோ தொடர்ந்து அவருடன் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக, ஹியர் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் வில்சன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு மச் ரெக்கக்னைஸ்ட் டென்னிஸ் பிளேயர். ஸோ இன்றைக்கு அவர் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ வில்சன், நம்ம தொடங்கும் பொழுது, அதாவது பிரேக் போகும்போது அந்த போதகர் அங்கே நிறுத்தணும். பட் ஐ வாண்ட் டு சம்மரைஸ், நம்ம தொடங்கும் பொழுதே டெடிக்கேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் பேசணும். எனக்கு அப்போ ஒரு காரியம் ஞாபகம் வந்தது இந்த பிரேக்கில், ஃபெயிலியருக்கு என்ன ரீசன்னா ப்ரோக்கன் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ப்ரோக்கன் ஃபோக்கஸ் எவ்வளோ உண்மை. ஒரு ஃபோக்கஸ் வந்து சிதறும் பொழுது அங்கே சக்ஸஸ் உண்டாகிறது இல்லை, ஃபெயிலியர் தான் உண்டாகுது. ஸோ இன்றைக்கி வாழ்க்கையில் கூட நமக்கு எல்லாருக்குமே ஒரு கோல் முக்கியம். எதுக்காக வாழறோம்? நான் காலேஜ் படிக்கும் பொழுது, முடிக்கும் பொழுது, இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக்கை கொடுத்து உங்கள் அம்பிஷன் என்ன, உங்கள் நேம், நம்பர், ஃபேவரட் கலர், ஸ்லாம் புக்கா, எனக்கு அது ஸ்லாம் புக். ஸோ இதை பாஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வாங்குவாங்க. அப்போது ஒருத்தன் ஒரு புக்கை கொண்டு வந்தான், அதில் நேம், நம்பர், அட்ரஸ், அம்பிஷன் 1, அம்பிஷன் 2, அம்பிஷன் 3, அம்பிஷன் 4. இப்போ அதுக்கு ஒருத்தன் எழுதியிருந்தான் அவன் பேரை எழுதி, அப்போது அட்ரஸ் இதெல்லாம் எழுதி, அம்பிஷன் 1 ஃபஸ்ட் மேரேஜ், அம்பிஷன் 2 செகண்ட் மேரேஜ், அம்பிஷன் 3 தேர்ட் மேரேஜ், அம்பிஷன் 4 ஃபோர்த் மேரேஜ். இப்படி பாருங்கள், ஒருவேளை அது கிண்டலாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அம்பிஷன் வேணுன்றது ஒரு முக்கியம்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு அம்பிஷன் இருக்கணும். மிக குறிப்பாக நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார், அது நம்ம அம்பிஷனாக மாறணும். அப்போது அந்த ஃபோக்கஸ் பிசாஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோக்கஸை சிதறடிக்கிறான். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் வந்து மிக மிக மிக மிக அவசியம். வாழ்க்கையில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: ஸோ எக்ஸலண்ட். இப்போது உங்கள் போதகர் அந்த மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் மத்தியில் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. நீங்கள் அதுக்காக தான் போனீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படலை.
1: கண்டிப்பாக அந்த டைம் நான் ரட்சிக்கப்படலை. ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து என்னிடத்துல அவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், வில்சன் திரும்ப டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன, அந்த ஒரு கேள்வியை வந்து அநேக முறை என்னிடத்துல அவர் கேட்டார். நான் அவருக்கு கொடுத்த ஒரு பதில், ஆனால் அதை தவிர வேறு ஏதாவது பேசலாமே. ஸோ அப்போ அவர் என்கிட்ட திரும்பவும் சொல்கிறாரு, சரி வா ஷெட்டில் ஆடுவியா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஷெட்டில் ஆட தெரியும்னு நினைக்கிறேன், ஏதோ சும்மா இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து இந்த பூஸ்ட்டுக்கு வந்து அப்போலாம் இந்த ஒரு ஷெட்டில் பேட் கொடுப்பாங்க, அதை ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அப்போ விளாண்டது தான், மற்றபடி பெருசாலாம் ஷெட்டில் ஆடினது கிடையாது. வா என் கூட நீ கிரவுண்டில் ஆடலாமே டெய்லி அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து தினமும் வந்து அவர் கூட நான் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அப்போயும் எங்கள் அவர்கிட்ட அந்த ஷெட்டில் பேட்லாம் கிடையாது. ஷெட்டில் பேட் வந்து என் ஃப்ரெண்டு இடத்துலேருந்து சும்மா வந்து போரோ வாங்கியிருந்தோம். பட் ஆனால் வந்து நெட்டு எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ வாலிபால் நெட்டை இருந்துச்சு, அதை வந்து யாருமே இல்லாத ஒரு ஏரியாவில் அந்த மரங்களெல்லாம் நாங்களே வந்து வெட்டி அங்கேருந்த புற்களை அந்த கிராஸெல்லாம் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ ஷெட்டில் நாங்கள் அந்த இடத்துல ஆட ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் நாங்கள் ஆடுறதை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10, 20, 30 அப்படின்னு சொல்லி அது ஒரு மல்டிப்ளையாக மாறிக்கிட்டே வருது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கே உள்ள ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது வந்து எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு காம்படிஷன் ஃபார்ம் ஆகுறப்ப திரும்பவும் வந்து அந்த ஒரு ஃபைட்டிங் க்ரியேட் ஆகும். அப்போ க்ரியேட் ஆகுறப்போ இன்றைக்கி விட்ட கேமை நாளைக்கு பிடிக்கணும், அதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஃபிட்னஸ். அப்போ நான் அதை உணர ஆரம்பிக்கிறேன், ஏன் என்னால் வந்து அந்த கேமை வந்து அவங்க கூட அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாட முடியல அப்படின்றப்போ அது ஒரு கோபம். அந்த தோல்வியை வந்து ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கலாம், ரெண்டு நாள் ஏற்றுக்கலாம், நம்ம தினந்தோறும் எது நம்மளால் பவர் இல்லையா, இல்லை எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த ப்ரீத்திங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிகாஸ் என்னுடைய உடல் அந்த ஃபிட்னஸ் போயிடுச்சு.
0: அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி ஆகணும், காம்படிஷன் அந்த ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தி ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம ஃபுட்பால் ஃபீல்ட்ஸில் வந்து சில மேட்சஸில் பார்த்துருக்குறோம், ஆப்போனன்ட் டீமுடைய ஷூ லேஸை கட்டி விடும் விட்ட அந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: ஸோ ஒரு காம்படிஷன் இருக்கலாம், பட் பகை உணர்வு வரக்கூடாது, எனிமிட்டி இருக்கக்கூடாது.
1: அதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அநேக கோச்சஸ் வந்து ஒரு அதாவது ஒரு சக்ஸஸை வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லித்தரது இல்லைன்றதுதான்
0: என்னுடைய.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க எப்படியாச்சும் ஒரு சக்ஸஸை கொண்டு வரணுன்றது மட்டும்தான். அது ஒரு காலேஜோட ஒரு பிடியாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளப்போடைய கோச்சஸாக இருக்கலாம், நிறைய பேருக்கு, நான் எல்லாரையும் குறை சொல்லலை, ஆனால் நிறைய பேருக்கு எப்படி இப்போ ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னா எப்படியாவது இந்த சக்ஸஸ் வரணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு.
0: பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனை அவங்க சைக்கலாஜிக்கலாக வந்து முதல்ல அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கெட்ட வார்த்தை. இது வந்து இன்டர்நேஷ்னலாக நான் பேர் சொல்ல விரும்பலை, நாட்டின் பெயர்கள் கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த கெட்ட வார்த்தையில் திட்டி கோபத்தை வெளிப்படுத்தி அது எதுக்குன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது.
1: கண்டிப்பாக டப் எங்களுக்கு டென்னிஸ்லேயே அது உண்டு. என்னடானா வந்து இன்கேஸ் வந்து நம்ம நெட்டை ஒட்டி வாலியில் இருக்கிற சுச்சுவேஷனில் பால் ஆப்போனண்ட்டுக்கு வந்து கைக்கு கிடைக்கிது, ஸ்மாஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த சுச்சுவேஷன் அமைது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய ஆப்போனண்ட் கோச்சஸ் அவங்களே அவனை இன்ஜுராக்கு, அந்த பாலை வந்து அவன் ஃபேஸ்லையாவது இல்லை அவன் மேலேயாவது ஹிட் பண்ண ட்ரை பண்ணு. இன்கேஸ் ராக்கெட்டை கூட நீ வந்து உன் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணிடு, இன்ஜூர் ஆகட்டும்.
0: பட் அது ஃபவுல் ஆகாதா?
1: இது வந்து பால் ரிலீஸ் பண்றது இன் கேஸ் இட்ஸ் எ ஆக்சிடென்ட், அவ்வளவுதான்.
0: பால் பண்ண வராது பட் ராக்கெட்
1: ஒரு பர்టిక్యులர் இல்ல ஒரு அந்த பாயிண்ட் வந்து இதாகும், அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். இது வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக இந்தியாவில் வந்து நம்ம வந்து இது இப்போ ஏற்கனவே வந்து இது பிளான்டு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா எல்லா மேட்சஸும் வந்து லைவ் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எல்லா மேட்சஸும் ரெக்கார்டில் இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது.
0: இப்போ பொதுவாக ஒரு வழக்கத்தில் இருக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், அதாவது காதல்லையும் யுத்தத்துலேயுமே எது செஞ்சாலும் அது நியாயம்தான் அப்படின்னு. பட் ஆனால் நமக்கு ஸ்டாண்டர்ட் வந்து இப்படி சொல்லப்படுகிற வழக்க சொல்லில் வேதம், பைபிள் தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட், வேத வசனங்கள் தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். ஸோ தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார், நமக்கு உணர்த்துவார். மனசாட்சின்றது அது உணர்வுள்ளதாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஒரு வழிகாட்டியாய் மாறுது, தேவனிடத்திலிருந்து வருகிற வழிகாட்டியாய் மாறுது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஸோ அப்போ நம்ம கேம்லேயும் வந்து அந்த காட்லி பிரின்சிபிள்ஸை நம்ம அப்ளை பண்ணணும்.
1: கண்டிப்பாக. பட் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் அந்த கேம் எடுத்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்களுடைய ஃப்யூச்சர் கெரியர் பெருசாக இருந்ததே இல்லை. பிகாஸ் ஆப்போனண்ட்டை இன்ஜூர் பண்ணி இன்ஜூர் ஆக்கி அவங்களுடைய ஒரு அவங்களுடைய வீக்னஸில் நான் வந்து சக்ஸஸ் ஆகுறேன் அப்படின்றது வந்து ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. இப்போ ரீசண்டாக லாஸ்ட்டு ஜப்பான் ஒலிம்பிக்ஸில் ஹை ஜம்பில் இட் வில் ஹேப்பன், ஒரு கத்தார் ஹை ஜம்பர், அதே சமயம் ஆப்போனண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த எக்ஸாக்ட் கண்ட்ரி, ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கான டஃப் ஃபைட் இஸ் கோயிங் ஆன் தேர். அப்போ அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த செகண்ட் ஐ மீன் காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆகுது, அந்த ஜம்பை அவரால் ஜம்ப் பண்ண முடியல. பட் அந்த ஈக்குவல் ஃபைட் போய்கிட்டே இருக்குது பிகாஸ் தேர்டுக்கு வந்து அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி செகண்டுக்கும் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த ரெண்டு டபுள் ஃபைட்டு வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போது அந்த செகண்ட் பர்சனுக்கு வந்து இன்ஜுரி ஆகுது ஒரு பர்சனுக்கு. அப்போ கத்தாரோடைய ஹை ஜம்பர் போய் அம்பையர்கிட்ட ரெஃபரிக்கிட்ட கேட்குறாரு, இன்கேஸ் அவர் வந்து இப்போ ஜம்ப் பண்ணலைன்னு சொல்லிட்டு இந்த ஜம்ப் அவர் பண்ணலைன்னு சொல்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக நான் வின், இன்கேஸ் நானும் இந்த ஜம்ப் பண்ணலை அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்கேஸ் நீங்கள் ஜம்ப் பண்ணலை அப்படின்னா போத் ஆர் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நானும் ஜம்ப் பண்ணலைன்னு சொல்லி அவர் சைன் பண்ணுறாரு.
0: இது எவ்வளோ பெரிய ஸோ
1: அது இது இது இதுதான் நான் வந்து ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்க்குறேன் நான். என்ன அப்படின்னா வந்து இது பர்டிகுலராக திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு பிளான்டு கிடையாது, இது வந்து ஒரு அவருடைய இன்ஜுரி, அந்த இன்ஜுரியுடைய விளைவு இவர் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அவர் அதை ஏற்றுக்க மறுத்து நானும் இந்த ஜம்ப்போட நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி ரெண்டு பேரும் கோல்டு விக்டரி ஸ்டாண்டில் நம்பர் ஒனில் நின்று இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து ஜப்பான் ஒலிம்பிக்ஸில் டோக்கியோவில் அவங்க வந்து ஹை ஜம்பில் வந்து நடந்த நேரிட்ட ஒரு
0: எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் இல்லையா. ஸோ இன்னைக்கு ரொம்ப பரிதாபமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். அந்த போட்டி மனப்பான்மை பொறாமையை கொண்டு வரோம், அது வந்து வேறு விதமாக நடத்தும். பட் அந்த போட்டியில், அதாவது இவங்கெல்லாம் பாருங்கள், போட்டியிலே நமக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க. ஸோ இது போட்டியாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து அந்த மனிதாபிமானம், ஹியூமனிட்டி வந்து நமக்கு இருக்கணும், கரிசனை இருக்கணும். ஸோ இது வாழ்க்கையிலையும் ரொம்ப அவசியம். நமக்கு மட்டுமே வாழாமல் மற்றவர்களை நம்ம பார்க்கணும். நம்மை விட தாழ்ந்தவங்க, இந்த வீக் அப்படின்றத அப்படி சொல்லலாம், ஸோ நலிந்தவர்கள், இவங்கள வந்து நம்ம கவனிக்கணும், பார்க்கணும். கவனிக்கணும்னு சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் பேட்மிண்டன் கோர்ட் செட் பண்ணீங்க, ஷட்டில் காக்.
1: கண்டிப்பாக, ஆமாம்.
0: ஸோ என்ன நடந்தது
1: அதற்கப்புறமேட்டு? எங்கள்கிட்ட டீம் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ திரும்பவும் வந்து என்னுடைய ட்ரைனிங்கை நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது முதல் முறையாக என்னிடத்துல வந்து எங்களுடைய போதகர் கேட்குறாரு, ஏன் சில ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்று ஒன்று இருக்குது எங்களுக்கு சென்னையில், அட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ரீசன்னா, ஏன் திடீர்னு கேட்குறீங்களே?
0: அதாவது அவர் வந்து முதல்ல உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்
1: டெவலப் பண்ணுறாரு. என்னுடைய
0: நாட்களாவது விளையாடிக்கிட்ட
1: ஒரு 2 மந்த்ஸாக வந்து அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது, அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை வந்து ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் அருகாமையில் உட்காந்து என்ன பிரச்சனை உனக்கு என்ன இது அப்படின்னா, நாளையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து அவரை நான் மீட் பண்ணுறதை மேபி நான் வந்து அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ நான் அதை எப்படி நான் எடுத்துக்கிட்டு நான் தினமும் அவரை நான் மீட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். தினம் கிரவுண்டை வந்து பார்த்தாலே கொஞ்சம் மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் டென்னிஸ் கோர்ட். ஸோ சம் ஆஃப் த பிளேஸ், பட் அட் த சேம் டைம் அது வந்து எனக்கு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னடானா, ஸோ ஓகே ஷெட்டில் கோர்ட், ஓகே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, சரி ஓகே போகலாம் அப்படின்னு. அப்போது தினம் தரும் எனக்கு வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன், அவர் என் கூட உட்காந்துட்டு காஃபி கேம் முடிச்சுட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கிரவுண்ட்லேயே நாங்கள் உட்காந்துக்கிட்டு கேட்பார், என்ன பிரச்சனை, எதனால், என்ன ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து என்னை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து அவரோடு ஒரு சகஜமாக ஒரு தோளில் கை போட்டு நான் பேசும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு வெல்விஷராக இவர்கிட்ட நம்ம உண்மையை, அதாவது எதையும் மறைக்காமல் நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அவர் என்னை வந்து கொண்டு வந்தார். அநேக நாட்கள் ஒரு மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் அழுவேன் அவர்கிட்ட.
0: அதாவது
1: மிட் நைட்ல ஒரு 1 o'clock 2 o'clock.
0: அதாவது நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களை ஓபன் பண்ண ஆரம்பிச்சீங்க.
1: அது ஆமா. அப்போ எனக்கு எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, என் வாழ்க்கையில வந்து ஒரு நேரத்தை இவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு ஒரு மன நிறைவு எனக்கு கிடைக்குது அப்படின்றத நான் முதலாவது நான் உணர ஆரம்பிச்ச மொமெண்ட்ஸ் அதுதான். ஸோ அதுலேருந்து என்னோட லைஃப் ட்ராக் வந்து ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஆண்டவருக்கு வந்து முழுமையாக நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ்ன்றது அங்கிருந்து தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதனால், எதுலேருந்து, எந்த சூழ்நிலையினால இவரால் இப்படி இருக்க முடியுது? ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஏன், ஆனால் அது பின்னாட்களில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எல்லா வாலிபர்களிடத்திலும் அவர் வந்து இவ்வளோ நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்காரு, அது எனக்கு மட்டுமே அவர் பண்ணலை அப்படின்றது எனக்கு பின்னாட்களில் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போது வந்து ஒரு போதகருடைய பணி என்பது இவ்விதமாக இருக்கணும் அப்படின்றத நான் அப்போ தான் நான் உணர ஆரம்பிக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளும் அதே மாதிரி இன்கேஸ் வந்து நிறையா லவ் ஃபெயிலியர் பசங்க நிறைய பேர் வராங்க எங்களுடைய கேம்ஸ்லேயே வந்து என்னடனா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற சுச்சுவேஷன்ஸ் வரும், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் லவ் ஃபெயிலியர் அப்படின்னுவாங்க, ஃபேமிலியில் ப்ராப்ளம், மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, கடன் பிரச்சனைனா என்னால் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரதுன்னு தெரியல, என்னால் கிரவுண்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி நிறைய வழிகள். ஸோ இது எதனால் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது அவங்கள்ட்ட அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னா, என்ன ஒருத்தர் அப்படி வழிநடத்துனதுனால மட்டும்தான் இப்போ என்னால் வந்து இன்னொரு ஒரு 10 to 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வரவங்களுக்கு என்னால் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ அதே விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க மூலமா வந்து இது மல்டிப்ளை ஆகணுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு திங்கிங்.
0: எக்ஸலன்ட். பாருங்கள், நம்ம ஆண்டவர் கைகளில் ஒரு ஆண்டவர் கையில் தாவீது அஃப்கோர்ஸ் அது ஆண்டவர் தான் தாவீதை கையில் எடுத்தார். ஒரு சிறிய கூழாங்கல் வந்து ஒரு பெரிய கோலியாத்தையே வீழ்த்துச்சு. இன்றைக்கி இதை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு வினோதமாக இருக்கலாம், என்னடா இது ஒரு ஷட்டில் காக் வச்சு இன்றைக்கி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இன்றைக்கி ஒரு சாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுபோல் நமக்கு பாருங்கள் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக தெரியலாம், பட் ஆனால் தேவன் அதை பயன்படுத்துவார். எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அதை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நாம் வில்சன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை. முதலாவது நம்ம டெடிக்கேஷன் பற்றி பேசணும், ஃபோக்கஸ் பற்றி பேசணும். புரோக்கன் ஃபோக்கஸ் தான் ஃபெயிலியருக்கு காரணம். அதாவது ஒரு ஃபோக்கஸ் இல்லாத நிலைக்கு நாம் வரும்பொழுது நம்முடைய கோல்ஸ் லக்கை அடைய முடிவதில்லை, சக்ஸஸை பார்க்க முடியறதில்லை. ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து காயம். காயம் வாழ்க்கையை அழித்து போட்டுரும். ஸோ காயமாக இருக்கலாம், ஆனால் அது கோபமாக மாறும், வெறுப்பாக மாறும், கசப்பாக மாறும். அதனால் காயங்கள் ஏற்படும் பொழுது தேவன் அதை சரி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் செல்ல வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய காயங்களை ஆற்றுவார். ஸோ இன்றைக்கும் தொடர்ந்து அவருடன் நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக லெட்ஸ் லிசன் டு எ பியூட்டிஃபுல் சாங்.

0: கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இன்றைக்கும் வில்சன் இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த டென்னிஸ் வீரர், இன்றைக்கு ஒரு கோச், அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான வேலையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அவரோட பேச போகிறோம். ஸோ வில்சன், நீங்கள் வந்து டென்னிஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பயங்கரமாக வெயிட் எல்லாம் கெயின் பண்ணீங்க. ஒரு பாஸ்டர் உங்களை பாஸ்டர் மாதிரி சந்திக்காமல் வாப்பா விளையாடலான்னு கூப்பிட்டு ஆண்டவருக்குள்ளே நடத்தினார். நீங்கள் மீண்டும் டென்னிஸை விளையாட துவங்கினீங்களா இல்லையா? ஆனால் இப்போ கோச்சாக இருக்கீங்க, நிச்சயமாக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படிங்க ஒரு ராக்கெட் எடுத்துக்காமல் கோச்சாக இருப்பார்னு சொல்லுங்கள்.
3: திரும்ப வந்து ஆக்சுவலாக நான் 2018 என்னோடய கேமை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் வருது. ஸோ ஏதோ ஒரு கேமை நான் விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் பான் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து டேடு வந்து ஒரு 400 அத்லெட். ஸோ அதனால் அத்லெட்டிக்ஸில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மேபி இன்னும் சொல்லப்போனால் டென்னிஸை விட நான் அதிகமாக வந்து அத்லெட்டிக்ஸை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி நான் பார்ப்பேன்.
2: பாருங்க, அதாவது இதில் ஒன்று விளங்குறது என்னென்னா, அவங்க அப்பா வந்து ஹர்டில் அந்த இது வந்து அப்படியே இவருக்கு விரும்ப டென்னிஸை விட விரும்ப தொடங்கினார். இன்றைக்கி இந்தியா லெவலில் விளையாடினது டென்னிஸ், அத்லெட்டிக்ஸ் கிடையாது. பட் விருப்பம் வந்து அத்லெட்டிக்ஸ். ஏன்னா பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு லவ் டெவலப் ஆகுது. ஸோ பெற்றோர் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். நம்ம போயிட்டு நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு சர்ச்சில் கற்றுக்குவாங்க, பாஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த தட்டி கழிக்காமல், சரியான வார்த்தை அதுதான், நம்ம ரோல் மாடல்ஸாக மாறணும், நம்ம ஜெபிக்கணும். அப்போ நம்ம ஜெப வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவங்க ஜெபிக்கிறவங்களாக மாறுவாங்க. நம்ம நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்களாக இருக்கும் பொழுது பிள்ளைகளும் நம்ம அப்படி தான் இருப்பாங்க.
3: கண்டிப்பாக
2: பொதுவாக பிள்ளைகளுக்கு வந்து பொய் சொல்லாதேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபோன் யாராவது பண்ணும்போது அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்போ அந்த பிள்ளைங்க வந்து தே கெட் கன்ஃபியூஸ். சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல வந்தீங்க.
3: இல்லை, அது எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்குறதுன்னு, எதனால் காஃபி டீ குடிக்கிறதில்ல? இப்போ நீங்கள் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், ஏன் காஃபி டீ குடிக்கிறதில்ல? குடித்ததே இல்லையா? குடித்ததே இல்லை. எதனால் தெரியல. அது ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குறது ஏன், ஏன்னா எங்கள் அப்பா குடித்ததில்ல, அதனால் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறேன்னா. ஸோ அந்த இம்பேக்ட் அந்தளவுக்கு வந்து ஒரு பெற்றோர்கள் இடத்துலேருந்து அது வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகும், அதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வந்து 2-3 தடவை வந்து நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், நீ அங்கேயே தோக்க ஆரம்பிச்சிட்ட தம்பி, இனிமேட்டு உன்னோட இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது ரீசன் என்ன அப்படின்னா, ஏண்டா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பாவே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், எங்கள் அப்பாவே சாப்பிடுவார், அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா லைட்டாக அப்படின்ற. ஸோ இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா, எங்கள் அப்பாவே, ஏன்னா ஒரு பெற்றோர்கள் தான் வந்து தன்னுடைய

0: இதெல்லாம் வந்து இட்ஸ் இம்பாசிபிள். சுத்தமாக என்னால் கேமை வந்து திரும்ப கெயின் பண்ண முடியல, மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் நிறைய ஏற்படுது. அப்போது 2018 வந்து ஒரு டபுள்ஸ் கேம் வந்து
1: என்னோட ஜாஸ்தியாக
0: வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஏதோ குறைச்சிருக்கிறேன் நான்.
1: அவ்வளோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம், பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுனால இதை முடிச்சிருங்க.
0: ஸோ அப்போது டபுள்ஸ் நான் ஆடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் என்னுடைய ஜூனியர் பையன் ஒரு ஸ்மாஷ் நான் ஆட ட்ரை பண்ணுறேன், அதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். அப்போது என்னை வந்து அந்த பையன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறான், எனக்கு கத்தி திட்டி நீ உன்னால தான் முடியலல்ல, இப்போது நீ எதுக்கு அதை ட்ரை பண்ணுற, நான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ஷார்ட்டை நான் ஸ்மாஷ் பண்ணி அந்த கேமை நான் முடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இது, நீ உன்னால தான் இந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, உனக்கு முடியல புரிஞ்சுக்கண்ணா அப்படின்னு சொல்லி என்னை சொல்லவும் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு வலியை கொடுத்த தருணம் அது. நான் உடனே வந்து தனியாக வந்து வீட்டுக்கு வந்து கதவை சத்திட்டு அழுகிறேன், பயங்கரமாக அழுகிறேன். என்னோடய ஜூனியர் என்னை ரொம்ப கேவலமாக டென்னிஸ் கோர்ட்டில் என்னை வந்து இது மாதிரி வந்து யாருமே அசிங்கப்படுத்துனது கிடையாது, ஏன் என்னை இவ்வளோ
1: பப்ளிக் இருந்து.
0: ஆமாம். ஸோ அப்போது கேவலமாக என்னை திட்டினது வந்து ரொம்ப அழுக வருது எனக்கு, ரொம்ப கண்ணீர், நான் வந்து அழுகிறேன். இதை குறித்து நான் கண்டினியூஸாக நான் ஆண்டவர் இடத்துல நான் ஒப்பு கொடுத்துக்கிட்டே வரேன். திரும்ப ஒரு 1 மந்த்தில் நான் ஆஸ் யூஷுவல் ட்ரைனிங்கு ஃபிட்னஸ் இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய கோச் என்னை பார்த்து கூப்பிட்டு அவங்க கூட ஒரு சிங்கிள்ஸ் கேம் ஆடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் ராக்கெட்டை நான் அப்போ தான் வார்ம் அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்கு ஸ்டேடிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நான் உள்ளே என்டர் ஆகிறேன். அவங்க கூட ஒரு கேம் ஆடு ஒரு செட்டு அப்படின்றாப்புல. அப்போ நான் ராக்கெட் எடுக்க போகிறதுக்கும் நான் நடந்து போகிறதுக்கான அந்த மொமெண்ட்டில் வந்து என்னை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, சப்பா டபுள்ஸ்லேயே அவன் என்னை அசிங்கப்படுத்தினான், திரும்பவும் நீங்கள் அவன்கிட்டயே போய் கோத்து விட்றீங்களே, ஸோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நான் அழுது, ஐ மீன் எனக்கு மனதார நான் வந்து ரொம்ப புழுக்கத்தோடு நான் போகிறேன். நான் சீரியஸாக இதை நான் எப்படி எனக்கு வெளிப்படுத்துகிறேன்னு தெரில. தேவன் அந்த கேமை 6-2 அப்படின்ற அந்த ஒரு செட்டில் என்னை அந்த நபர்கிட்ட இருந்து என்னை வின் பண்ண வச்சார். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கேம், நான் வென் ஐ வாஸ் இன் ஃபிட் அந்த டைமில், இது வந்து என்னுடைய மேட்டிமைக்காகவோ இல்லை வந்து ஒரு என்ன அப்படியெல்லாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. என் டேடி தான் என்னுடைய ஃபிட்னஸ் ட்ரெயினர், அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப 6 hours, 6.5 hours நான் நான்ஸ்டாப் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணது.
1: அதாவது நீங்கள் சொல்கிறது நீங்கள்
0: 2013 அந்த டைமில்.
1: ஓகே.
0: ஸோ பிஃபோர் 6 o'clock ஸ்டார்ட் பண்ண டைம் எனக்கு இன்னுமே அந்த டைமிங் ஞாபகம் இருக்குது. 6 o'clock ஸ்டார்ட் பண்ண அந்த டென்னிஸ் ஒர்க் அவுட்டு எனக்கு 12:37 நான் கம்ப்ளீட் பண்ணேன். More than 6.5 hours non-stop, நான் ஆல் அவுட் ஆகி அன்கான்சியஸ் ஐ மீன் கிட்னஸ் ஆகி நான் கீழே ஃபால் டவுன் ஆகிற வரைக்கும் அந்த ஒர்க் அவுட் எனக்கு போகுது. நான் அதை ரசிப்பேன் வேறு, எனக்கு கிரவுண்டில் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த கேமை விட எனக்கு இந்த இப்போ நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இல்லை, உடல் பருமன் வந்து இன்னமும் ஓகே, நான் மேக்கப் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கிறேன், ஆனால் அந்த கேமை அதை விட அதிகமான ஒரு அக்ரஸிவான ஒரு கேமை வந்து தேவன் என்னிடத்துலேருந்து வெளிப்படுத்தினார். அப்போ நான் என்னிடத்துல நான் அதுக்கப்புறம் நான் வந்து ஜெபத்தில் வைத்தப்போ எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். பிகாஸ் நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு பேச்சில் இருந்த நேரத்தில் ஒரு இந்த ஃபிட்னஸில் இருந்தப்போ என்னால் முடியாத ஒரு விஷயத்தை தேவன் யூ ஆர் நத்திங், நான் நத்திங் ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், ஐம் வாஷ் அவுட், இப்போ நான் ஜீரோ அப்படின்றப்போ நீ ஜீரோவா இல்லை, நான் உன்னை ஹீரோவாக்க ட்ரை பண்ணுறேன், நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை என்ன இடத்துலேருந்து வெளிப்படுத்தினதை அந்த மூமெண்ட்டில் நான் இப்போவும் நான் சொல்கிறது என்னடனா, அந்த மூமெண்ட் என்னால் நடக்கவே இல்லை. ஈவன் அந்த கேமை இன்ன வரைக்கும் என்னால் திரும்ப வந்து கம்பேக் கொடுக்கவே முடியாதுன்றதான் உண்மை. என் பலத்தினால் அது நடக்கவே இல்லை.
1: கேட்குறவங்க வந்து யோசிச்சிடக்கூடாது, ஓகே நம்ம இப்போ ஆண்டவர் தான் இப்படி அற்புதம் செய்கிறாரு மேட்ச்லேயும், ஸோ நம்ம ட்ரைனிங் கூட ரொம்ப 100% பண்ண வேண்டாம், சும்மா அப்படி பண்ணிட்டு ஜவம் பண்ணிட்டு போவோம் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
0: இல்லை, அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்னோடய எஃபோர்ட் 100% இருந்துச்சு, ஆனால் தேவனுடைய பலத்தினால என்னை வந்து தூக்கி விட்டார்.
1: அதாவது இதுக்கு ஒரு அழகான வசனம், குதிரையோ யுத்த நாளுக்கு
0: ஆயத்தமாக
1: இருக்குது, ஜெயமோ கத்தரால் வரும். அப்போ குதிரையை ஆயத்தப்படுத்தணும், ஏன்னா இன்றைக்கு இந்த எக்ஸாம் ஒரு

0: பிள்ளைங்க ஒரு முறை ஒரு சாட்சி இப்படி ஒரு பெண் சொல்கிறத, இது அஃப்கோர்ஸ் நானும் காலேஜ் படிக்கிற நேரத்தில் தான், மேக்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த பொண்ணுடைய சாட்சி என்னென்னா, நான் வந்து எக்ஸாமே தெரியாமல் போய் வேறு ஒரு சப்ஜெக்ட் படித்த சப்ஜெக்டை தான் எழுதியிருக்கு, மேக்ஸே போடல. ஆனால் 75% மார்க்ஸ் வந்த உடனே சாட்சி சொல்லி முடித்தாச்சு. அப்போ அங்கே இருந்த சாப்லன் பிடிச்சி திட்டு திட்டு திட்டினார், இந்த மாதிரி சாட்சியெல்லாம் நீ மேலே வந்து சொல்லக்கூடாது. சி அஃப்கோர்ஸ் அது ஒரு அற்புதம்னு நம்ம கண்டிப்பாக, அது ஒரு அற்புதம் தான் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும், ஒரு எரர் நடந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் இதை. பட் ஆனால் என்னென்னா, நம்ம ஆயத்தப்பட வேண்டும் நிச்சயமாக, அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குதிரையை ஆயத்தப்படுத்தணும்.
1: ஏன்னா இதை நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஆண்டவர் வந்து அழகாக நமக்கு சொல்லியிருப்பார், என்னடா நான் வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களை கொண்டு 5000 பேத்துக்கு போஷித்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, அவரால் வந்து போஷிக்க எல்லாருக்கும் வந்து அந்த உணவை கொடுக்கணும்னு நினைத்திருந்தால் கொடுத்துருக்க முடியும், ஆனால் நம்ம இடத்துலேருந்து எடுத்து தான் அவர் வந்து நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த இடத்துல அந்த பையன் கொடுக்கறதுக்கான மனநிலைமையிலே இருந்ததுனால தான் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நடக்குது. ஸோ இப்போ நம்ம எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி அதுக்கான எஃபோர்ட்டை போடுறப்போ தேவனுடைய பலத்தினாலே நம்ம அதை வந்து சாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தவுட் ட்ரைனிங், வித்தவுட் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எங்கே எதுவுமே பாசிபிள் கிடையாது.
0: ஸோ நம்ம செய்ய வேண்டியது 100% நம்ம கொடுக்க வேண்டும். ஃபீல்டு மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம எக்ஸல் ஆகிற ஒரு மனநிலை வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு 2 கேப், ஒரு ஃபெயிலியர், அதுலேருந்து நீங்கள் திரும்பி வரீங்க. இப்போ ஃபிட்னஸ்க்கான நேரம், அப்போ தான் உங்கள் மைண்டே ஆண்டவர் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு வராரு, ஃபிட்னஸ் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உருவாக்கிக்கிட்டு வரார். இந்த சமயத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வந்தேன்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ நம்ம நிச்சயமாக நம்முடைய 100% கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், படிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக படித்தே ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. ஒரு மியூசிஷியனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சர்ச்சில் நீங்கள் வர்ஷிப் நடத்துகிறவராகவோ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களாகவோ இருக்கலாம், அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய 100% கொடுக்க வேண்டும். அதுக்குரிய ப்ராக்டிஸ், அதுக்குரிய ஜபம், இந்த காரியங்களை செய்ய வேண்டும். வேறு என்ன காரியங்களுக்கு சொல்லலாம்? இதை வாழ்க்கையில் எந்த ஒரு டேலண்ட் இருந்தாலும் அதை நம்ம அஃப்கோர்ஸ் மீண்டும் நம்ம அதுக்கு தான் வரோம். கோல், தேவன் நமக்கு என்ன கோல் கொடுத்துருக்கிறாரோ அதை அடைய வேண்டும் என்றால், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஸ்பிரிச்சுவல் வேர்டாகவே சொல்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம வந்து அதில் நம்ம 100% நம்மை செலுத்த வேண்டும்.
1: கண்டிப்பாக. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு தேவன் சொல்கிறார். ஸோ நமக்கான ஒரு டாஸ்க், அது எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம ஸ்டடீஸில் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா, அதில் நம்ம எந்தளவுக்கு 100% ட்ரூவாக இருக்கிறோம், அதுக்கான எஃபோர்ட் பின் நாட்களில் வந்து நமக்கு பெரிதாக இருக்கும். பட் ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அதில் வந்து வேறு விதத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்கிங்ஸ் ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளை வந்து அநேகத்தில் அதிகாரியாக வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்காது.
0: இப்போது இந்த கேமை நீங்கள் ஜெயிச்சிங்க, ஒரு பெரிய மிரக்கிள். எப்படி இப்போது இந்த வெயிட் லாஸ், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் உடல் பருமனாக, அதாவது ஃபிட்டாக இருந்து 6.5 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிட்னஸில் இருந்து உடல் பருமன், ஸோ மசில் எல்லாமே வந்து அப்படியே வந்து இதாக இருக்கும். ஸோ இந்த ஃபிட்னஸ் ஒரு பக்கம், எப்படி இந்த வெயிட் லாஸ், ஏன்னா நம்ம கேட்குற அநேகர் இப்படி இருக்கலாம், ஸோ எப்படி உடல் பருமனை குறைப்பது?
1: அது வந்து ஃபுல் அண்ட்
0: ரொம்ப பாப்புலரான டாபிக்.
1: ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதுனா, ஸோ என்னுடைய அந்த என்னோடய ஸ்போர்ட்ஸ் ட்ராப்புக்கு முன்னாடி என் டேடி எப்பொழுதுமே வந்து என்னோடய டென்னிஸ் கோர்ட்டில் இருப்பார். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் டேடிக்கு ஒரு இது இருக்கும், ப்ராக்டிஸ் லைஃப் ஐ டூ எனி மிஸ்டேக்ஸ்னால் ஷார்ட் பண்ணுவார், கேலரியிலேருந்து வந்து ஷார்ட் பண்ணுவார், கத்திக்கிட்டே இருப்பார், இந்த மிஸ்டேக் ஆடாத, இந்த மிஸ்டேக் ஆடாத, குனி உடம்பு கீழே போடு, பாலை வாட்ச் பண்ணு, ஏன் உடம்பு டயர்டில் கீழே இறங்க மாட்டேன்னு. ஸோ இதை சொல்லிக்கிட்டே இருப்பார் திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ இப்போ நான் வந்து என்னடனா ஒரு லெவலுக்கு மேலே, ஸோ நமக்குன்னு ஒரு தனி தகுதி வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்ற ஒரு நினப்பில் என் டேடிக்கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது, வராதிங்க இனிமேட்டு கிரவுண்டுக்கு.
0: அதாவது டாடி வந்து கோச்,
1: கோச் என்னோட கோச், என்னோட ஃபிட்னஸ் ட்ரெயினர் அண்ட் ஆல்சோ ஏ டென்னிஸ் கோச், அவரும் ஒன் ஆஃப் த டென்னிஸ் கோச் அவரு. ஸோ அப்போ நான் வந்து என் டேடிகிட்ட சொல்கிறேன் வராதிங்க
0: அப்பான்றதுனால அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிட்டீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது ரீசன் என்னடனா உன்னோட என்னுடைய மனநிலைமை என்ன மாதிரி ஆகிருச்சு அப்படின்னா எனக்குன்னு ஒரு தகுதி வந்துருச்சு. ஸோ ஒரு டைம் வந்து நேஷனல்ஸ் போயிட்டு வந்ததுமே எனக்குன்னு ஒரு தகுதி வந்துருச்சு. ஸோ என்னை அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி, நான் திட்டுறீங்க கத்துறீங்க, தயவு செஞ்சு கிரவுண்டுக்கு வராதிங்க, எங்கேயுமே நான் பார்த்துக்குறேன், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே எங்கள் அப்பாவும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வரதை நிறுத்தினார். ஸோ நான் தோற்க ஆரம்பித்த மொமெண்ட்டும் அதுதான். ஏன்னா நான் அதை தான் சொல்லுவேன் நான், இப்போ நம்ம வந்து ஒரு பரிசுத்தத்தை நம்ம வந்து நம்மளால் காத்துக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதில் வீழ்ந்து போகிறவங்க மாம்ச பலத்தினால நம்ம விழுந்து தான் போகிறோம். 10 தடவையில் 1 தடவை நம்ம கண்டிப்பாக, ஏன்னா தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் பரிசுத்தர் கிடையாது. ஸோ ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது தவறுகளில் விழுகும்போது நம்மளை நம்மளே திரும்ப சுத்திகரித்து நம்ம திரும்ப மீண்டும் வெளியே வரணும். இங்கேயும் அதே தான். இப்போ நான் தவறு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆவியானவர் நம்ம கூட இருந்து பாவத்துலேருந்து நமக்கு உணர்த்துறதுனால அதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வரோம். ஆனால் எனக்கு வந்து இங்கே நடந்தது அதுதான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு எங்கள் அப்பா இல்லாதனால நான் மிஸ்டேக்ஸை அந்த ஷார்ட்டை 10 தடவையும் அவர் கற்றுவார் அந்த மிஸ்டேக் பண்ணுறப்ப. அதனால் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்படியே எனக்கு வந்து பழக்கமாக ஆரம்பிச்சிச்சு, அந்த மிஸ்டேக்ஸை நான் தப்பு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் திரும்ப என் லைஃப் எப்படி தேவனிடத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தனோ அதே போல் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் டோட்டலாக சரண்டரானேன். ஐம் நத்திங், தயவு செஞ்சு என்னை திரும்ப ட்ரெயின் பண்ணுங்கள். ஏன்னா நான் தயவு செஞ்சு என்னை ட்ரெயின் பண்ணுங்கள், என் சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எனக்கு ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் காலில் விழுகிற ஹேபிட்ஸ்லாம் கிடையாது, பட் ஆனால் வந்து நான் டேடிக்கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த வேர்ட்ஸ்லேயே நான் வந்து ஹக் பண்ணி நான் அழுகிற ஒரு சுச்சுவேஷன், என்னை தயவு செஞ்சு என்னை திரும்ப ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்குற ஒரு சுச்சுவேஷன்.
0: என்ன சொன்னார்?
1: ஏன்னா அவர் அது ஆஸ் யூஷுவல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன், கிரவுண்டில் நான் ட்ரைனிங்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். அவுட் ஆஃப் த சிட்டி ஜஸ்ட் ஓப்பன் பைபாஸ் மீன்ஸ் வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ளஸ் காலியாக இருக்கக்கூடிய பிளாட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஃபுல் ட்ரைனிங் டேடி. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த டைமில் வந்து இப்போ ஒன் மந்தில் வந்து 6 kg வரைக்கும் எனக்கு ரெடியூஸ் ஆன ஒரு மிராக்கிள்ஸை டேடி வந்து எனக்கு திரும்ப வந்து ரீகெயின் பண்ணி கொடுத்தாரு என்னோடய ஃபிட்னஸ் லெவலை. ஸோ
0: ஓகே சூப்பர். ஸோ அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்லும்பொழுது ஒரு ஒர்க் அவுட், அதுலேயுமே உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு மென்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுபோல் நம்ம மீண்டும் மீண்டும் அதே காரியங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் அப்பா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொன்னார் அந்த தப்பை, அதுபோல் நம்ம நல்ல காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மென்டர்ஸ் அவசியம் வாழ்க்கையில்
1: கண்டிப்பாக. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தகப்பனும் ஆவிக்குரிய தகப்பனும் சரியாக அமைஞ்சாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து ஐ எம் ஸோ லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லணும்.
0: ஸோ பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஸோ நம்ம இருதயம் சரியாக இருக்கும் பொழுது சரியான கனெக்ஷன்ஸை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மை கேட்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட உறவுகளை கொடுப்பாராக, புதிய கனெக்ஷன்ஸை கொடுப்பாராக. ஸோ வெரி எக்ஸலண்ட், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இது வேண்டான்னு சொல்லி வேறு ஒரு மார்க்கத்தை தழுவி அதை தொடர்ந்து நாத்திகனாய் மாறி அதை தொடர்ந்து ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள். ஸோ இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு ஊழியத்தையும் செய்கிறீங்க. ஒரு கோச் அப்படின்னா ஒரு ஒரு ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அதை தான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னமா என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க உங்ககிட்ட?
1: ஏஜ் குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அபோவ் 15லேருந்து.
0: ஓ, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு
1: சேலஞ்சிங்கான ஏஜ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க நம்மக்கிட்ட.
0: ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களை எதிர்த்து பேசியிருக்காங்களா, இப்படி அனுபவம் இருக்குதா?
1: பயங்கரமாகவே நிறைய டைமில் வந்து நம்மளை வந்து விடுண்ணே உனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னே அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது
0: ஸ்டூடெண்ட் தானே எப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல
1: ஒரு லெவலுக்கு மேலே வந்து என்னடானா வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது என்னடானா இன்கேஸ் நான் எந்த தவறை பண்ணணும் அதே தவிர அவங்க திரும்ப எங்கிட்டையும் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் என்னை பார்த்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே தவிர அவங்களும் எங்கிட்ட சொல்கிறது என்னடானா வந்து எல்லோரும் முன்னாடியும் பேசாதண்ணா தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா ஸோ அந்த ஒரு விஷயம் ப்ராப்பர் டைமுக்கு வரத அவங்க வந்து இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன் ஒர்க் அவுட் வந்து சரியாக அவங்க பண்ண மாட்டாங்க என்ன ரீசன்னால அவங்க ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்லீப் லாஸ்ட் நைட் இருந்திருக்காது சில பேர்லாம் இருக்கிறாங்க மார்னிங் வரைக்கும் பப்ஜி விளாண்டுட்டு வந்து கிரவுண்டில் 6 மணிக்கு நிற்பான் என்னடா கண்ணு இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னோடனே தூங்கலையா அப்படின்னா இல்லையே அப்படின்னா என்னடா பண்ண அப்படின்னா இல்லைண்ணே ஒரு மேட்ச் இருந்துச்சு போய் தூங்கு வீட்டில் கிரவுண்டுக்கு வரேன் ஓகே நான் பர்ஃபெக்ட்லி ஃபிட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா எனக்கு இப்படியே சொல்லுவாங்க ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபிட் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் ஆடலாண்ணா ட்ரைனிங் பண்ணலாண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா வெளியே போ முதல்ல அதுதான் என்னுடைய முதல் வார்த்தையாக இருக்கும் அதே மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னடான்னா இந்த பேட் ஹேபிட்ஸ் ப்ராப்பரான டெடிக்கேஷன் மென ப்ராப்பரான வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்லனா மேபி அவங்க ஒரு குட் பிளேயராக அது எதுவாக இருந்தாலும் கிரிக்கெட்டாக இருக்கலாம் டென்னிஸாக இருக்கலாம் அத்லெட்டிக்ஸாக இருக்கலாம் அவங்க ஒன் ஆஃப் த பிளேயராக வேணால் வரலாம் ஒன்லியே ஒன் அண்ட் ஒன்லி த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஷைன் பண்ண முடியவே முடியாது அதுக்கு வந்து டெடிக்கேஷன் ரொம்பவே தேவை இது என்ன அது வந்து கண்ட்ரோலா இது வந்து என்னடா வந்து நிறைய பேர் வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன தண்ணி குடித்தா கூட வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் குடிக்கணுமா இது வந்து லைக் ஒரு ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டான் ஐ மீன் கோல்ன்றது வந்து கோல்டு மெடல்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆலெக்சன் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்லெட்டோடைய ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன்
0: சொல்லுங்க
1: அவங்களுடைய முதல் கோல்டு ஒலிம்பிக்ஸில் அடிக்கிறாங்க
0: எந்த வருஷம் அது
1: வருஷம் ஐ திங்க் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் பீஜிங்கில் அவங்க பண்ணுறப்போ ஒரு இன்டர்வியூ ஆஃப்டர் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஆசை இத்தனை வருஷம் உங்களுடைய கண்ட்ரோலில் என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க அது வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்றதுலாம் சாதாரண ஒரு விஷயம் ஆனால் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் பிகாஸ் ஆன் த டெடிக்கேஷன் அவங்க அவ்வளோ கண்ட்ரோல் பிகாஸ் ஒரு மெடல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது
0: ஐஸ்கிரீமை சாப்பிட வச்சிருந்தாங்க
1: அவங்க கண்ட்ரோல் பிகாஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஐ மீன் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபீவரோ இல்லை ஒரு கஃபோ இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதனால ஒரு 1 week ஆர் 2-3 days கூட வந்து நான் கிரவுண்டுக்கு வந்து ஐ மீன் என்னோடய ட்ரைனிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் என்னோடய எய்ம் ஆம்பிஷன் எல்லாமே ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் அதை அடிச்சுட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்ற ஒரு பர்சன் தான் அந்த கோலை ரீச் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன்
0: பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்த மைண்ட் செட்டில் வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இல்லை ஒரு சிறு காரியம் கூட இட் கேன் டிஸ்ட்ராக்ட் யூ நம்ம பொதுவாக எல்லாருமே தெருக்களில் காரை பார்க்குறோம் காரில் போகிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த F1 கார்ஸ் பார்த்தீங்கன்னா F1 ரேஸில் அந்த காரே வித்தியாசமாக இருக்குது அந்த கார் பில்ட் பண்ணுற மெட்டீரியலை எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எவ்வளோ லைட்டாக பண்ண முடியும் ஒரு கார் இன்னொரு காரை விட ஒரு 100 கிராம் ஜாஸ்தி இருந்தால் கூட அது ரேஸில் தோக்க வாய்ப்பு உண்டு ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கோலை நோக்கி போகும் பொழுது அந்த கோல்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள் நம்ம ஒரு சிலர் யோசிக்கலாம் என்னங்க வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் இல்லை அப்படி இல்லை அந்த இது மாறணும் நம்ம வாழ்வது சாப்பிட்றதுக்காக இல்லை நம்ம வாழ்வது தெய்வ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சிலர் வந்து அதை ஃபீல்டில் செய்கிறாங்க ஒரு சிலர் மியூசிக்கில் செய்கிறாங்க ஒரு சிலர் புல்பிட்டில் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவாக மாற வேண்டும் அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது போல் ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர் அந்த ஒரு இதுக்கு
1: அன்பீட்டபிள், அது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், அன்பீட்டபிள்னு சொல்லலாம், மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லலாம், காட் ஆஃப் ஃபுட்பால், எந்த நேம் வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த நேம்க்கு ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாது இல்லை. அப்போ அந்த வேல்யூ வரணும் அப்படின்னா அந்த பிராண்ட், அந்த பிராண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோலாம் இருக்கு பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் நான் என்னோடய இதுலேருந்து என்னடானா, இதுக்கே அந்த பிராண்டு வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பணியை எடுத்து செய்கிறதுக்கு பெருசாக டெடிக்கேட் பண்ணணும், பெருசாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்னு நம்ம சொல்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவரோட நாமம் பரிசுத்தம் மட்டும்தான். ஸோ பரிசுத்தர்ன்ற அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக நம்ம அந்த எதையுமே வைக்க முடியாது அவருக்கு ஈக்குவலாக. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து இறங்கி நம்ம ஊழியம் செய்கிறோம், பணி செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து நாளைக்கு மறையிற ஒரு விஷயம்தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கிறேன், சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸாக இருப்பேன், டில் டெத் வரைக்கும் நான் எயிட் பேக்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொன்னால் அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் சாம்பியன், நாளைக்கும் சாம்பியன், நாலா நாளைக்கு இருப்பேன் அப்படின்னா அது கிடையாது.
0: பரவலாக இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிற ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருடைய ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பீக் டைமில் எப்படி இருந்தார், அதுவும் அவருடைய ஹைட் மோர் தென் சிக்ஸ் ஃபீட். அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த பாடி பில்டிங்லாம் அதை பார்த்தாலே நம்ம நம்மளும் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பாடி பில்டிங்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரோனி கோல்மென், ரோனி கோல்மென் வந்து எக்ஸலண்ட் ஃபிசிக், ஆனால் ஒரு தப்பான ஊசி அவருக்கு போட்டதுனால இன்னைக்கு
1: வீல் சேர்ல அவரோட லைஃப் போயிட்டு இருக்கு.
0: ஆமாம், கால் விளங்காமல் இன்னைக்கு இருக்கார். ஸோ அந்த இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாடங்கள், நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம மறுபரிசீலனை செய்யணும். வி ஹாவ் டு அனலைஸ். ஸோ நம்ம வாழ்க்கையே இது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறத மாற்றி தேவன் எனக்கு ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார், அதை நான் நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு நம்ம வரணும். ஸோ வேதத்தில் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு கேரக்டர் யார்?
1: எனக்கு எப்போதுமே டேவிட் தான்.
0: எதனால்?
1: என் இருதயத்துக்கு பாத்திரமானவர்னு தேவன் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பாவம் பண்ணுறோம், ஈவன் நான் உட்பட இங்கே இருக்க எல்லாருமே. பட் ஆனால் அதை நம்ம எப்படி வந்து திரும்ப வந்து ஆண்டவர் இடத்துலேருந்து விலக்கி வைக்கிறத தாங்க முடியாமல் திரும்ப தேவன் இடத்துல சமூகத்தில் போய் உட்காந்து எப்படி அழுது திரும்ப நம்ம வந்து அந்த பாவத்தை தொடச்சி போட்டு திரும்ப நாம் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாகிறதுன்றதில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆடு வந்து சேற்றில் விழுந்தாலும் தன்னை சுத்திகரித்து திரும்ப மீன் எப்படி பியூராக ட்ரை பண்ணுமோ, ஆனால் சேற்றிலேயே வாழக்கூடிய விலங்குகளும் இருக்குது. ஸோ பட் ஆனால் லைக் எனக்கு டேவிட்டா அந்த ஒரு காரணத்தினால ஏதோ மாம்ச இச்சையினால் மாம்ச இதனால் அவன் ஒரு தவறு பண்ணிடுறான். ஆனால் அந்த தவறுனுடைய வெளிப்பாடு அவன் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வரணும்னு சொல்லி இயங்குற அந்த வாஞ்சை. ஸோ எனக்கு அதனால் அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாரும் பாவத்தில் விழுந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பிசாசு திரும்ப திரும்ப அந்த குற்ற உணர்ச்சியை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே தான் இருப்பாப்புல. நீ இன்றைக்கி ஒரு பாவம் செஞ்சிடல, இதெல்லாம் வச்சுட்டு நீ முழங்கால் போட்டிருக்கியே. எனக்கு அநேக நாட்களில் எனக்கு வந்து இருந்த ஒரு காரியம் அது. நான் முழங்கால் போட்டு கண்ணீரோடு நான் ஜெபிக்கலான்ட்டு நான் உட்கார்ற சுச்சுவேஷனில், டேய் நீ இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறடா, இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்பட்றா நீ வந்து இப்படிலாம் முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் ஒரு தடவை மன்னித்துட்டாரு அப்படின்னா அது அவரே மறந்துடுறாரு.
0: உண்மை உண்மை, அது வேத வசனம் சொல்லுகிற ஒரு காரியம். ஸோ நான் எப்போவுமே சொல்லது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை, நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ நம்ம நேயர்களுக்கு சொல்லணும், நம்ம ஸ்டுடியோ சென்னையில் இருக்குது, அண்ட் வில்சன் அவர்கள் பக்கத்தில் திருச்சி ட்ரெயின் எடுத்து பிரயாணப்பட்டு இங்கே வந்து இந்த காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஸோ இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் இருதயத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
1: தேங்க்யூ
0: ஸோ மச். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக.
1: தேங்க்யூ.
0: ஸோ அன்பு நேயர்களை, இதுவரை சகோதரன் வில்சன் அவர்களோடு நாம் பேசி கொண்டிருந்தோம். இன்றைக்கு முடிக்கும் முன்பதாக ஒரு சிறு பிரார்த்தனையோடு நாம் முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா ஷபர ஹால மீனிதினி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கட்டும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த இன்பம் எஃப்எம் துணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக இறங்குவதாக. சூழ்நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் நிகழட்டும் ஆண்டவரே. அன்பு சகோதரன் மில்சனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல இனி எல்லாம் முடிந்து போயிற்று. ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும், ஒரு கம்பேக்கை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் மீண்டுமாய் எழும்பட்டும், மீண்டுமாய் உமக்காய் ஜொலிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பண பற்றாக்குறைகள் மாறட்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் செழிப்பு உண்டாகட்டும். வியாதிகள் விலகட்டும், கண்ணீர் மறையட்டும். மார்போடு அணைத்து கொள்ளும் அப்பா. ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தும். இந்த இன்பம் எஃப்எம் ஊழியங்களை ஆண்டவரே ஜபத்தினாலும் பணத்தினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்குரிய பலனை அவர்கள் வாழ்விலே கட்டளையிடும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்றைக்கும் மிக ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கொடுத்தார். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் இந்திய நேரப்படி 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ்.

0: ஹலோ நேயர்களே, என்ன எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நாம இன்னைக்கு தொடர்ந்து வேதத்தை வாசிக்க போறோம். இன்றைக்கு நாம ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்க போறோம். நீங்க எங்களோடு கூட சேர்ந்து இதுநாள் வரைக்கும் வேதத்தை வாசிப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால், தனியா ஒருத்தர் வேதத்தை வாசிக்கிறத விட சேர்ந்து வாசிப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். நானும் மாலினி சேர்ந்து வாசிப்பது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்ன மாலினி சொல்ற? நீ
1: ஆசீர்வாதமா இருக்காமா?
0: நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கு. தொடர்ந்து நாம வேதத்தை வாசிப்போமா? எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் இன்பம் எஃப்எம் மூலமாக வேதத்தை வாசிக்க வந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம சேர்ந்து வேதத்தை வாசிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். இன்றைக்கு ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள்.
1: அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான்.
0: அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி
1: அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான்.
0: பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள்.
0: மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள்.
1: அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள்.
0: லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள்.
1: லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
0: அப்பொழுது லேயாள், ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள்.
1: பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள்.
0: அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள்.
1: கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயீம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயீம் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள்.
0: அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றாள்.
1: சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றாள். அவன் அன்று இரவு அவளோட சயனித்தான்.
0: தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள்.
1: அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இச்சக்கார் என்று பெயரிட்டாள்.
0: அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள்.
1: அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டாள்.
0: பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள்.
1: தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார்.
0: அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும்
1: இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள்.
0: ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும்,
1: நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்க

0: என்றான்.
1: அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன்.
0: உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான்.
1: அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர்.
0: நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான்.
1: அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன்.
0: நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும்.
1: அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான்.
0: அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி
1: அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையுமுள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து
0: தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான்.
1: பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து
0: தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு.
1: ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது.
0: அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான்.
1: பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பான்.
0: பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன.
1: இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். மாலினி, 30வது அதிகாரம் வாசித்து முடிச்சிட்டோம். இதுல ஒரு காரியம் நான் பார்த்தேன், என்னன்னா ராகேலும் லேயாலும் போட்டி போடுற மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலைக்காரிகளை கணவனுக்கு கொடுக்கறாங்க பிள்ளைங்களை அதிகமா பெறுவதற்காக. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு போட்டிங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா.

0: உங்கள் துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
3: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
2: சரித்திர காலகட்டம் அப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போமா? 31வது அதிகாரம். மாலினி, நீ வாசிக்கிறியா?
3: 31 அதிகாரம், ஆதியாகமம், 1 வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான்.
2: லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான்.
3: கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார்.
2: அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து
3: அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார்.
2: என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியன் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
3: உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை.
2: புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது.
3: இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார்.
2: ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன்.
3: அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன்.
2: அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்.
3: நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான்.
2: அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ?
3: அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார்.
2: ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள்.
3: அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி
2: தான் பதான் அராமில் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான்.
3: லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள்.
2: யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான்.
3: இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான்.
2: யாக்கோபு ஓடி போனது 3 நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது.
3: அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான்.
2: அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார்.
3: லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரோட கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான்.
2: அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை?
3: நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே.
2: என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய்.
3: உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமையுண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார்.
2: இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான்.
3: யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன்.
2: ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான்.
3: அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான்.
2: ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை.
3: அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை.
2: அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன?
3: என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும்.
2: இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை.
3: பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர்.
2: பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன்.
3: இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர்.
2: என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான்.
3: அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்?
2: இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றான்.
3: அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான்.
2: பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள்.
3: லாபான் அதற்கு ஜகர்சக தூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான்.
2: இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பெயர் கலையத் எனப்பட்டது.
3: அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர்.
2: நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது.
3: பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார்.
2: தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி.
3: ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான்.
2: பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள்.
3: லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான்.
2: என்ன அருமையானவர்களே, இன்றைக்குரிய வேத பகுதியை நாம வாசித்து முடித்திருக்கிறோம். இந்த இரண்டு அதிகாரங்களிலிருந்து யாக்கோபு லாபானுக்கு இடையே நடந்த சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். அதே விதமாக ராகேலும் லேயாளும் செய்த சில காரியங்களை நாம் வாசித்தோம். நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். இதற்கிடையிலே உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் தயவு கூர்ந்து நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
3: info@gmail.com.
2: ஞாபகம் வச்சுக்குங்க, உங்க கையில பேப்பர் பென் வச்சுக்க சொல்லி இருக்கிறேன், அதையும் நீங்க வச்சிருக்கீங்க, நல்லது. வேத புத்தகத்தை தொடர்ந்து வாசிங்க. இன்றைக்கு நாம இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை நீங்க வாசிக்க தயாரா வாங்க. அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன் மற்றும்
3: மாலினி.
2: கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM, துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி info@gmail.com.

எல்லா நாமத்திலும் மேலானது, வானிலும் பூவிலும் மேலான நாமம் உடையவர் நம்முடைய இயேசு மாத்திரமே. You alone are worthy, Lord.

இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்பம் எஃப்எம் என்ற வானொலியிலே மாற்றங்களின் நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால ஒரு பியூட்டிஃபுல் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற நம் ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நம் தலையை உயர்த்துவார், நம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்காக ஏசாயா 53:4-5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53:4-5, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வெல், தீர்க்கன் ஏசாயாவுடைய வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் இந்த பூமியில அவதரிக்கும் முன்பதாக ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இந்த காரியங்களை பார்க்கிறான். சிலுவையை அவன் பார்த்து எழுதின வார்த்தைகள் தான் இவை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு சிலுவையை குறித்து வாசித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை ஏசாயாவுக்கு இது முழுமையாக புரிந்ததா அப்படின்னா தெரியல, புரிந்திருக்கலாம். இல்லை ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு தரிசனத்தை பார்த்து அவன் எழுதியிருக்கலாம். ப்ராபப்ளி ஹேட் அன் அண்டர்ஸ்டாண்டிங், எஸ். அப்போ சிலுவையை மிக தெளிவாக பார்த்து இந்த அதிகாரம் முழுவதும் அதில் நம்ம பார்க்குறோம். சிலுவையை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதில் மிக முக்கியமானது இந்த 4:5 வசனங்கள். ரொம்ப அழகான வார்த்தைகள். இங்கே 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு வண்டர்ஃபுல் வேர்ட். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஏசாயா 53 தீர்க்கன் ஏசாயா எழுதின வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசித்தேன். ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன அல்லது என்ன எண்ணம் வருகிறது பாருங்க. எனக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரை சந்தித்தேன். அவர் வந்து நான் ஊழியத்தில் இருக்கிறேன்னு அறிந்து அவர் ஆண்டவரை அறியாதவர் அல்லது ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வராத ஒரு நபர் அப்படி சொல்லலாம். அப்போ அவர் வந்து நான் ஊழியத்தில் இருக்கிறதை அறிந்து அவர் என்கிட்ட இப்படி ரொம்ப அழகாக பேசினார். சார், நான் என்ன நம்புகிறேன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப அழகான டீச்சிங்ஸ் அவருடையதெல்லாம். அவர் தப்பான காலகட்டத்தில் பிறந்துட்டார். அன்றைக்கு இருந்தவங்க எல்லாம் காட்டும் பிராண்டிங்க, படிப்பறிவு இல்லை, இன்றைக்கு போல ஒரு நாகரீகம் இல்லை, சிவிலைசேஷன் இல்லாத ஒரு ஜனங்க. இயேசுவை அவர்கள் எல்லாரும் பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அப்படி அவர் சொன்னார். அப்புறம் அதை தொடர்ந்து சொன்னார், ஒருவேளை இயேசு இன்றைக்கு பிறந்திருப்பார் என்றால், அதாவது நாம் வாழ்கிற இந்த நவீன காலத்தில் ஒருவேளை இயேசு பிறந்திருந்தால், இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலம் பாருங்கள், அறிவு நிறையா இருக்குது. அவர் சொன்னது, ஒருவேளை இயேசு இன்றைக்கி பிறந்திருந்தால் எல்லாரும் இயேசுவை கொண்டாடியிருப்பாங்க தலைமையில் வச்சு அப்படின்னார். அப்படி இல்லை, ஏன்னா இன்றைக்கும் இயேசுவை எகிழுகிறவர்களை பார்க்கிறோம், இயேசுவை வெறுக்கிறவர்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இயேசு சரியான ஒரு காலத்தில் பிறந்தார். தீர்க்க தரிசிகள் உரைத்து அந்த காலம் நிறைவேற அவர் ஏற்ற காலத்தில் பிறந்தார். சிலுவையை பார்க்கும் பொழுது ஒரு அமெரிக்கன் பாப் சிங்கர் மெடோனா, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிலுவையெல்லாம் போட்டிருப்பாங்களாம். அவங்கள ஏன் நீங்கள் சிலுவை போடுறீங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னதை நான் சொல்ல விரும்பலை, பட் அதை ஒரு ஃபேஷன் சிம்பிளாக அவங்க பார்த்தாங்க. ஸோ பாருங்கள், சிலுவையை பார்க்கும்பொழுது நம்ம எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். வாட் ஆர் வி அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த கிராஸ். இப்போ சிலுவை எதற்காக, இங்கே தீர்க்கதரிசி ரொம்ப அழகான ஒரு காரணத்தை சொல்லுகிறார், பல காரணங்கள். அதில் 5 பாருங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதுதான் 6 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு எதையுமே கேர் பண்ணாது, அது பாட்டுக்கு மேய்ச்சல்ல எந்த பக்கம் போகணும்னு விரும்புதோ போய்கிட்டே இருக்கு. வேதம் சொல்லுகிறது நாம் கூட அப்படி தான் இருந்தோமா, நீங்களும் நானும் நம்முடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் சுற்றி தெரிந்தோம். வாழ்க்கையில் நம்ம மன விருப்பத்தின்படி தான் நம்ம வாழ்ந்தோம். தேவனை மறந்து சில வேளைகளில் தேவனுக்கு எதிர்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். டீப் இன்சைட் அஸ் பாவ குணம், பாவ சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நாம் தேவனை மறந்து தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். சிலுவையில் பாருங்கள், இயேசு வந்து ஏதோ ஒரு சிலர் அவரை பிடிக்காதவங்க இல்லை அவருடைய டீச்சிங்ஸை எதுக்குறவங்க பிடித்து அவரை சிலுவையில் அரைஞ்சிடல, இல்லை. இயேசு சொன்னார், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், ஐ லே டவுன் மை லைஃப், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுப்பது இல்லை, நோபடி குட் டேக் ஹிஸ் லைஃப் அவே, அவர் தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தன்னை ஜீவ பலியாய் கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. நாம் மனம் போல வாழ்ந்து செய்த எல்லா குற்றங்கள் பாவங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாவற்றையும் என் மேலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் மகனை என் மகளை நான் விடுவிக்கிறேன், அவர்கள் வாழட்டும், வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் என்று அவர் விரும்பி தன் ஜீவனை கொடுத்தார். இதுபோல நேசிக்க வேற ஒருவருமே கிடையாது. இயேசுவை போல உங்களை நேசிக்க ஒருவரும் கிடையாது. பாருங்க, ஒருவேளை இப்போ இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து இல்லாம இருக்கலாம். நோமேட ஹூ யூ ஆர், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் அல்லது எப்படிப்பட்ட பாவம் நிறைந்திருந்தாலும் சரி, இயேசு சிலுவையில தன் ஜீவனை பரிகார பலியாய் கொடுக்கும் பொழுது உங்களையும் நினைவு கூர்ந்தார், உங்களுடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு உங்களை நேசித்து உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின இந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம்.

வெல்கம் பேக். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் தொடப்பட்டு வருகிறார்கள். தேவனுக்கே சகல துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம், தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு அநேகர் இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, சோசியல் மீடியா வாயிலாக இதை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து நாம் பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஹியர் இஸ் அனதர் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே. எவ்ரி டே இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஈவு. லைஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலே இந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஈவு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் இப்பொழுது இணைந்திருந்தாலும் சரி, உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 53 அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசி ஏசாயா இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பே தரிசனத்தில் சிலுவையை பார்த்து, சிலுவையை குறித்து, அவருடைய கிரியையை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள். 6 நான் வாசித்தேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவன் அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், ஆனால் சிலுவையில, கோர சிலுவையில ஏன் அந்த மரணம், ஏன் அந்த பாடு? ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தின் சம்பளத்தை அவர் பெற்றுக்கொண்டு நம்மை விடுவித்தார். பாவத்தின் தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். பாவத்திற்கு ஏற்படும் ஆக்கினை அல்லது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம ஏதோ ரொம்ப நல்லவர்கள், நம்ம புனிதர்கள், வி ஆர் செயின்ட்ஸ். நம்ம பேருக்கு முன்னாடி செயின்ட் போட்டு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறோம்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத கிருபை, பெரிய கிருபை, இரக்கம், தயவு இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவம் செய்யாத அவர், பாவமே அறியாத அவர் நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? 5 ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆக்கினைனா ஜட்ஜ்மெண்ட். ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் பனிஷ்மெண்ட்னு இருக்கு, பட் பனிஷ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. எதற்காக? நம்முடைய பாவங்களை, உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பையும் அவர் அனுபவித்து முடித்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆட்டுக்கடாவை அவங்க பலியிடணும் தங்களுடைய பாவங்களுக்காக. அதை பலியிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டி எரிகிற அக்கினி தழலில் அதை போடுவாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாகவே அது எரிந்து சாம்பலாக போகும். அந்த அக்கினி தழல், கோல், பர்னிங் கோல்ஸ், அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்போ தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு, அது அது ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அதை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்று சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்தது. த ராத் ஆஃப் காட் வாஸ் எக்ஸாஸ்டட். தேவனுடைய கோபம் அங்கே தீர்ந்தது என்று சொல்லலாம். பாருங்க, பாவத்தை பார்க்கக்கூடாத, காணக்கூடாத சுத்த கண்ணர். காட் கேனாட் ஈவன் பிஹோல்ட் த சின். அப்பொழுது தேவனை நம்ம தகப்பனாகவே பார்க்கிறோம். எஸ், ஹி இஸ் அ ஃபாதர், நோ டவுட். அவர் நம்முடைய தகப்பன், அதில் சந்தேகமே கிடையாது. அதே வேளையில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பாவத்தை அவர் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். அப்போ அந்த பாவத்தின் மீது நியாய தீர்ப்பு இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை ஏற்றுக்கொண்ட பொழுது நியாய தீர்ப்பு அவர் மேல் இறங்கினது. ஆனால் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டிக்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கும் என்ன வித்தியாசம்? யோவான்
அவரை பார்த்த உடனேயே யோவான் 1 அதிகாரத்துல வாசிக்கலாம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எதை தீர்க்கிறார்? தேவனுடைய நியாய தீர்ப்பை. He was consumed. தேவனுடைய கோபாக்கினை முழுவதும் அங்கே ஊற்றப்பட்டது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த பாவத்தின் விளைவாய்தான் தேவனுடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் இறங்கி வருகிறது. And God poured out all his wrath. அதாவது தேவன் தன்னுடைய கோபாக்கினை முழுவதையும் இயேசுவின் மேல் ஊற்றினார். அந்த கோபாக்கினை முழுவதும் அங்கே தீர்க்கப்பட்டது. அதுதான் இயேசு சொல்றார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் மன்னிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். தேவனோடு இதுவரைக்கும் என்றுமில்லாத ஒரு உறவு, என்றுமில்லாதன்னா சரித்திரத்தில் இல்லாத ஒரு உறவு. பாருங்க, எலியா, மோசே, சாமுவேல், நாம் பார்த்து வியக்கிற தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் ஆண்டவர்கிட்ட நின்னாங்க. அவங்களால ஆண்டவரோட நெருங்கி செல்ல இயலவில்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மற்ற இடங்களை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தது. யாரும் உள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆசாரியனே, பிரதான ஆசாரியனே உள்ளே போவார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தேவனை விட்டு ஒரு தூரத்தில் தான் இருந்தாங்க. மனிதர்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு இடைவெளி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தபடியினால இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கிறது. நாம் தேவனை அப்பா என்று அழைக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து ஓடி வருகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். தொடர்ந்து பேச போறோம்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் இயேசு 53 சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அவன் என்றைக்கு தேவனை நிராகரித்து தன் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தானோ, பாவத்தில் வாழ ஆரம்பித்தானோ, மனிதன் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் இழந்தான். அதன் விளைவாகத்தான் இந்த பூமியில் வறுமை, வியாதி இதெல்லாம் தலைவிரித்து ஆட துவங்கினது. மனிதன் தேவனை விட்டு விலகினதின் விளைவாக வந்தது தான் இதெல்லாம். அதனால்தான் பாருங்க, முதல்ல அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு அடித்தளம் இங்கே போடப்படுகிறது. அதை தொடர்ந்து அதாவது நம்முடைய பாவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின் பாவத்தின் விளைவுகளை அவர் மாற்றுகிறார். ஆனால்தான் இயேசு 53:5 வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒருவேளை சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் வேதனை, தீராத ஒரு டிஸார்டர், வியாதி, இதெல்லாம் வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லட்டும், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அடுத்தது உடனே சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். லேவியர் ஆகமம் 17:11 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தட் இஸ் ஆங்கிலத்தில் லெவிட்டிகஸ்ன்னு சொல்லுவோம். லேவியர் ஆகமம் 17:11 இப்படி சொல்லுகிறது. ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிருத்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவிருத்தி செய்கிறது இரத்தமே. ஆத்மாவிற்காக பாவ நிவிருத்தி செய்கிறது இரத்தமே. வெல், மனிதனுடைய பாவங்களுக்கு நிவாரணம் அல்லது அந்த ஆத்மாவிற்கு பாவ நிவிருத்தி செய்கிறது இரத்தம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி சிந்தப்பட்டிருந்தாலும் சரி, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். இரத்தம் தான் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது. அப்போ அவருடைய இரத்தம் எப்படி சிந்தியிருந்தாலும் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாயிருக்கும். ரத்தம் தானே அதை செய்கிறது. ஸோ ரத்தம் எப்படி சிந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் ஏன் அத்தனை பாடுகள்? அவரை பிடித்து செல்லுகிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள், அவருடைய சரீரம் முழுவதும் சிதைகிறது. அப்போ இந்த சிதைந்த சரீரம், அவருடைய தழும்புகள், அவரை சும்மா கொண்டு போய் அப்படி சிலுவையில் அரைஞ்சிருக்கலாமே. நான் இயேசுவோடு அறையப்பட்ட மற்ற 2 பாவிகள், அங்கே வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவோடு இன்னும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அப்போ அவர்களுடைய சரீரம்லாம் இப்படி சிதைந்ததாக நம்ம தெரியலை. நம்ம ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்து நம்ம தீர்மானிக்கக்கூடாது. பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது, அவரை கொண்டு சென்று அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், அவருடைய சரீரம் சிதைந்தது. எதற்காக? பாவம் ரொம்ப சிம்பிள், ஐ மீன் மன்னிக்கணும், ரத்தம் சிந்தியிருந்தால் போதும். இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு விதத்தில் ரத்தத்தை சிந்தியிருந்தால் நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டாயிருக்கும். ஆனால் அதை மட்டும் அவர் செய்யலை, அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நான் மீண்டும் சொல்கிறேன், இயேசு சொல்கிறார், ஒருவனும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுப்பதில்லை. அப்போது அவர் தான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ தன் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? அடிக்கப்படுவதற்காக. ஏன்? அந்த கேள்வியை கேட்கணும். ரத்தம் தானே பாவத்திற்கு ஒரு பரிகாரம். அப்போ ஏன் அவருடைய சரீரம் அவ்வளவு சிதைக்கப்பட்டது? அதுக்கு தான் பதில் ஏசாயா சொல்லுகிறான், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மட்டும் இரத்தம் சிந்தவில்லை, நம்முடைய பாவங்களை
அகற்ற மட்டும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை, அல்லது நம்மை கழுவி நீதிமான்களாய் மாற்ற மட்டும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. ஒன்று யோவான் 1:7 இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சகல அப்படின்ற வார்த்தை மிக முக்கியம். சகல பாவங்கள், எப்படிப்பட்ட பாவமானாலும் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். நான் மீண்டும் இந்த கேள்வியை தான் எழுப்புறேன், அவர் இரத்தம் எப்படி சிந்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல தானே, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாயிருக்கும், நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கும். ஆனால் ஏன் அவருடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார்? ஏன்னா பாவத்தின் விளைவாய் வந்த வியாதியை முடிக்க, அதை அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க, அதை அகற்ற, நமக்கு சுகத்தை அளிக்க பாவத்தின் விளைவையும் தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. சிலுவையை பார்க்கும் பொழுது நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். The cross is a place of exchange. சிலுவை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிற ஒரு இடம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக எல்லாரும் அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. பழைய ஃப்ரிட்ஜை கொண்டு வாங்க, புதுசை எடுத்துகிட்டு போங்க. பழைய வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வாங்க, புதுசை எடுத்துகிட்டு போங்க. பழைய காரை கொண்டு வாங்க, புது காரை எடுத்துகிட்டு போங்க. இப்படியெல்லாம் நான் ஆட்ஸ் பார்த்துருக்கேன். சிலுவை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிற ஒரு இடம். என்ன எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்குது? நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையின் அண்டையில் நாம் வரும்பொழுது அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 வாசித்தோம்.

விளைவாய் வந்த வியாதி பாவம் மனிதனுடைய சரீரத்தை சிதைத்தது. ஆனால் இயேசுவோ தன் சரீரத்தை சிதைக்க ஒப்பு கொடுத்து நம் ஆத்மாவை மட்டும் மீட்டுக் கொள்ளவில்லை, நம் சரீரத்தையும் அவர் சுகமாக்க தெரிந்து கொண்டார். அதனால இன்றைக்கு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் ஒரு தடையா இருக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவன், அவர் நமக்கு சுகம் அளிக்க விரும்புகிறவர். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட்

வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இயேசையா 53 மையமாக கொண்டு இன்றைக்கு சில காரியங்களை நாம் கேட்டு வருகிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்கு அவர் தன்னுடைய ஜீவனை பலியாய் கொடுத்தார். த கிராஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சிலுவை ஒரு பரிமாற்றத்தின் இடம் அல்லது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிற ஒரு இடம். தமிழில் பரிமாற்றம் சரியான வார்த்தையாக எனக்கு தெரியல, பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிற ஒரு இடம். இயேசையா 53 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். வெல், முதல் பகுதி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நான் சொன்னது போல ஒருத்தர் என்கிட்ட ஷேர் பண்ணார், ஏதோ காட்டுமுறான் நீங்கள் இயேசுவை தூக்கி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கன்னு. இல்லை, வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஏன் உங்களையும் என்னையும் தேவன் அவ்வளவா நேசித்தார்? அதுதான் 3 யோவான் 3:16 சொல்லுகிறது. John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். God loved you so much that he gave his only begotten son. தேவன் உங்களையும் என்னையும் அவ்வளவாய் நேசித்தபடியினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதற்காக? நம்மை மீட்கும்படியாக. மீட்பு அப்படின்னாவே ஏதோ ஒன்றிலிருந்து மீட்பு. எதிலிருந்து மீட்பு? பாவத்திலிருந்து மீட்கும்படியாக. பாவத்தின் விளைவாய் வந்த வியாதி, தரித்திரம், இவைகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தேவன் தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். நமக்காக அவர் தரித்திரரானார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பார்க்கும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓ தேவாதி தேவன், எனக்காய் தன் ஜீவனை கொடுத்தார், நான் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தன்னை கொடுத்தார். அதனால தான் பாருங்க, யோவான் ஜான் த டிசைபிள், இயேசுடைய சீஷர்கள்ல எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் கிடையாது. பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசுவை விட வயதுல மூத்தவர். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பேதுருவுக்கு 40-42 இருந்திருக்கணும். யோவான் ஒரு டீனேஜ் பாய், ப்ராபப்ளி 17 அந்த ஏஜ் குரூப்பில் யோவான். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 42 and 16, 17 டீனேஜ். அதனால தான் பேதுரு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இயேசுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் மாட்டிக்கிறார், கொட்டு வாங்குறார். அவருடைய அறிவிலிருந்து, அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் இயேசுவுக்கு அட்வைஸ் பண்ண முயற்சி செய்கிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன், ஏதோ தப்பு பண்ணிடக்கூடாது, ஊழியம் பண்ணுறாரு நல்லா, அப்படி அவர் யோசித்து பல அறிவுரைகளை சொல்லியிருக்கலாம். பாருங்கள், ஏன்னா அவர் வயதில் மூத்தவர். அடுத்தது யோவான். யோவான் வந்து he was a teenage boy, a very young innocent boy. யோவானை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த யோவான். ஜான் த டிசைபிள் இயேசுவுடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்தானா? அப்போ பாருங்க, இந்த யோவான் இவன் இயேசுவோடு நடந்து இயேசுவோடைய டீச்சிங்ஸை ஃபர்ஸ்ட் ஹேண்டாக கேட்டு இயேசு செய்கிற அற்புதங்களை பார்த்து ப்ரைவேட்டாக இயேசு தன் சீஷர்களோடு எவ்வளோ பேசியிருப்பார். இதையெல்லாம் அப்சார்ப் பண்ண யோவான் அவர் எழுதுகிற நிருபத்தில் 3 யோவான் 2 சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப தேவனுடைய இருதயத்தை நன்றாய் அறிந்த யோவான் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இயேசு அதற்காகத்தான் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார், தன் சரீரம் சிதைக்கப்பட ஒப்பு கொடுத்தார். 10 இயேசையா 53:10 சொல்லுகிறது, தேவன் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை நொறுக்க சித்தமாகி, உடைக்கன்னு கூட இல்லை, நொறுக்க. நொறுக்கிறதுனா பல சுக்கு நூறாக அது உடைந்து போகும். அப்போ கிரஷ்ட், நம்முடைய
பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவரை நொறுக்கினது. தேவன் அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சிலுவை பார்க்கும் பொழுது தேவ குமாரன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக சிதைக்கப்பட்டார். பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக மட்டுமல்ல, பாவத்தின் விளைவாய் வந்த வியாதியிலிருந்து மீட்கப்பட, தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க, அவருடைய சுகத்தை அனுபவிக்க அவர் தன்னை கொடுத்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒருவேளை உங்கள் சரீரங்களில் ஒரு வியாதி காணப்படலாம், டாக்டர்ஸ் சில ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் உங்களை இன்றைக்கு குணமாக்குவார். ஒருவேளை கடன் தொல்லையில் நீங்கள் கஷ்டப்படலாம், பற்றாக்குறையின் பாரத்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தரித்திரத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பேச போகிறோம். But here is another song.

மாற்றங்களின் நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயா 53 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து வருகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், இந்த பூமியில மனிதனாய் அவதரித்தார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையில பரிகார பலியாய் தன் ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியில அவதரித்தார். அதனாலதான் பார்த்த உடனேயே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமா இருக்கிறது. நம்மால கலங்காம இருக்கவே முடியாது. இட்ஸ் அ வெரி மூவிங் சாப்டர். பாருங்க, 12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அப்ப நம்முடைய எல்லா பாவங்களையும் தன்மே சுமந்து கொண்டார். மீண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறது இதுதான். திஸ் இஸ் ஜஸ்ட் த ஃபவுண்டேஷன். பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் விளைவாய் வந்த சகல காரியங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கும்படி அவர் தீர்மானித்தார். அதனால தான் அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனாரே. அப்போ நான் சொன்னது போல சிலுவை இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். The cross is a place of exchange. சிலுவையின் அண்டை நாம் வரும் பொழுது அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார், தம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு அருளுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் சொன்னது போல அதனால தான் யோவானும் அதை சொல்றார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாற. தொடங்கிறதே பாருங்க, பிரியமானவனே. ஆண்டவர் நம்மளை பார்த்து வேற எதுவும் சொல்லலை, பிரியமானவனேன்ற வார்த்தை. பிரியமானவளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோ மை பில்லவர். இந்த வேளையில் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, யுவர் காட்ஸ் பில்லவர். நீங்கள் தேவனுடைய பிரியமானவன், பிரியமானவள் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன். நோ மேட்டர் வாட் லைஃப் இஸ் டெல்லிங் யூ, இந்த வாழ்க்கை ஒருவேளை உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது என்று கவலை இல்லை. பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகள் நம்மோடு பேசுகின்றன, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் இந்த பாடு, நீ நல்லா இருந்திருந்தா, நீ ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருக்குமா, இப்படி உங்களை பார்த்து ஒரு வேளை சொல்லுகிற சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாதையில நீங்க கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். யூ ஆர் மை பிலவர், மை ஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, யூ ஆர் காட்ஸ் பிலவர். நீங்கள் தேவனுடைய, அல்லது நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த வேளையில நினைவுபடுத்துகிறேன். ஆகவே கலங்காதீர்கள். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், எது நடந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லுகிறார். நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புவோம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Here is another wonderful song.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் இயேசு 53 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்த்து வருகிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிகார பலியானார். பாவத்தின் விளைவாய் வந்த வியாதி தரித்திரத்தையும் அவர் அகற்றும்படி தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நம்பர் 1, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன், நான் செபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். விசேஷமாய் ஒவ்வொருவருக்கும் பரிபூரண சுகத்தை அருளும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சுகவீனத்தையும் பலவீனத்தையும் நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ளேயும் உம்முடைய ரிசரக்ஷன் பவர் கடந்து செல்லட்டும். நரம்பு மண்டலத்தில் உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எலும்புகளை உயிர்ப்பித்தவர், எல்லா ஜாயின்ஸ்குள்ளேயும் பாய்ந்து செல்லும். உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்கள் முழுவதும் குணமாகட்டும், சுகமாகட்டும், பலன் அடையட்டும். உமக்காய் கர்த்தாவே இவர்கள் எழும்பி சாட்சிகளாக இருக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, தரித்திரத்திலும் பற்றாக்குறையிலும் கடன் சுமையிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஃபைனான்சஸ்லையும் ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக. புதிய வாசல்களையும் வழிகளையும் தேவன் திறந்தருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் செழிக்கும்படி உதவி செய்யும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும், உடைய பிள்ளைகள் செழிக்கட்டும். தரித்திரத்தையும் பற்றாக்குறையும் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடைய விடுதலை இப்பொழுது கடந்து வரட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரை துடைத்தருளும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், துயரத்தை துடைத்தருளும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் ஆனந்த கழிப்பும் உண்டாகட்டும். முகங்கள் பிரகாசிக்கட்டும், தலைகள் உயரட்டும். வெட்கப்பட்ட அதே இடங்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் கர்த்தாவே, பாவ கட்டில இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியவில்லையே, விடுபட எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா அடிக்ஷன்ஸ் கொண்டு வருகிற ஸ்ட்ராங் மேனை நான் கடிந்து கட்டுறேன். ஆண்டவரே, அடிமைத்தனம் படுத்துகிற எல்லா பலவான்களையும் கடிந்து கட்டுகிறேன். அந்த சங்கிலிகளை உடைக்கிறேன் அப்பா. எல்லாருடைய சிந்தையிலும் ஒரு தெளிவு, தெளிவு தெளிந்த புத்தி உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடும் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உயர்த்தும், மகிழ்ச்சியாக்கும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் வாக்கையை செலுத்தி மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much for joining me this morning. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Whichever time zone you are in, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். மே காட் பிளஸ் யூ. இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஜான் மோகன் பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து விசாலத்தில் என்னை கொண்டு வைத்தார். கர்த்தரின் பட்சமாயிருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? எஸ், தேங்க்யூ லார்ட்.

ஜீசஸ் தேங்க்யூ. இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போரிடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம். எல்லா மாமிச கிரியைகளையும் மேற்கொண்டு செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய விடுதலைக்காய் நன்றி. ஹல்லேலூயா.

அவர் நம்மை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார், கண்மலையின் மேல் உயர்த்தி இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஒளியை பெற்றிருக்கிற நாம் மின்னும் பொழுது நட்சத்திரங்களும் மங்கிவிடும், நட்சத்திரங்களும் மங்கிவிடும். ஹாலலூயா, ஹாலலூயா.

உங்க மனதுருக்கத்திற்காய் நன்றி. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டு இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் சுகமும் விடுதலையும் உண்டாவதாக. சுகவீனங்களையும் பலவீனங்களையும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஹாலேலூயா. குடும்ப பிளவுகள் விலகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓ கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பலவான ஆவிகளையும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் ஒருமனமும் விடுதலையும் உண்டாகட்டும். குடும்பங்களில குழப்பத்தை, வாக்குவாதத்தை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ, சண்டையை உண்டு பண்ணுகிற எல்லா பலவான ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் செயல்படுகிற எல்லா பில்லி சூனிய செய்வனை ஆவிகளையும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கட்டும். சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கட்டும். செழிப்பு உண்டாகட்டும் அப்பா, செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும். ஆசீர்வதி, ஆசீர்வதியும்.

0: ஓகே, ஸோ பாருங்க, இங்கே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வேத பகுதி, நம்ம பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு இந்த நாள் வரைக்கும் நம்ம அனுசரிக்கிற ஒரு நாளினுடைய துவக்கம் ஆரம்பம் தான் இது. இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வருகிறார். ஸோ சகரியா 9:9 நினைக்கிறாரு. ஸோ அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்குள் வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடி அங்கே வஸ்திரங்களை விரித்து, அதாவது இந்த அரசர்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் இவங்களுக்கு தான் அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, உன்னுடைய ராஜா வருகிறார். அப்ப இவரு ராஜா, தேவனுடைய நாமத்தினாலே வருகிற மேசியா. இப்ப இவங்க கொண்டாடி இவரை வரவேற்று இப்படி ஆர்ப்பரித்து போறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஜனங்களுக்கு ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட நான் சொல்றேன் பாருங்க. யூதர்கள் ரோம பேரரசின் கீழ் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்த காலம் அது. The Romans were ruling over the Jewish people. அதாவது ரோம பேரரசு, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். It was a very huge and massive kingdom. ரோமர்களுடைய பேரரசு. அப்போ அவங்க ஆட்சி செய்த இடம் வந்து, அங்கே யூதர்களும் அங்கே இருந்தாங்க. இந்த எருசலேம் பகுதிகளை எல்லாம் யூதர்கள் அல்லது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சீசர் தான் ராஜா. அப்போ பாருங்க, இவங்க ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னன்னா மேசியா வருவாரு, நம்மை இந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவாரு அப்படின்னு அவர்களுக்கு பரவலான ஒரு நம்பிக்கை இருந்தது. மேசியா வருவாருன்றது உண்மை, அவர் விடுதலையை தருவார்ன்றது உண்மை, அவர் ராஜாவாய் ஆளுவார் என்பது உண்மை. ஆனால் இவங்க யோசித்தபடி அல்ல. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் விடுவிப்பார், ராஜாதி ராஜாவாக அவர் தன் ஜனங்களை ஆளுகை செய்வார், பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை போல அல்ல. இதுதான் தீர்க்க தரிசிகள் உரைத்தது. ஆனா இவங்க தங்க சூழ்நிலையின் நிமித்தமாய் அதை இப்படி விளங்கிக்கிட்டாங்க. அப்ப மேசியா வருவாருன்னா அவர் ஒரு பெரிய மிலிட்டரி மைட்டோட வருவாரு, இந்த ரோமன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை விடுவிப்பாரு. ரோமன்ஸ் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ரோம பேரரசு. ஒரு முறை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன் பாருங்க, The Seven Blades That Transformed History. அதாவது ஏழு வாள்கள், பிளேட்ஸ்னா வாள், அதுதான் இங்கிலீஷ்ல பிளேடுன்னு சொல்றது. உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஏழு வாள், போர் வாள்கள், The Blades That Transformed History. அந்த ஏழு, அதாவது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளையும் அவன் ஆராய்ச்சி செய்து ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏழு விதமான வாள்கள், அதுல ஒண்ணு வந்து இந்த ரோம பேரரசு, இந்த டபுள் எஜ்ஜட் சோர்ட்னு பால் யூஸ் பண்றாரு பாருங்க, அது வந்து யூஸ்ட் பை த ரோமன்ஸ். அப்போ ஹிஸ்டரியவே மாற்றி அமைத்த டைனாஸ்டிஸ் அல்லது தலைமுறைகள், ராஜ்யங்களில இந்த ரோம பேரரசு ஒன்று, பெரிய ஒரு ராஜ்யம். அப்ப இவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, இவங்களுக்கு வாய்ஸ் இல்ல, பேச முடியல. அப்ப இவங்க தங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, வரப்போகிற மேசியா, இவர்களுடைய எண்ணம் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லை, வரப்போகிற மேசியா ஒரு பெரிய மிலிட்ரி மேனா, கிங்கா, ஒரு மைட்டியா இருப்பாரு, நம்மளை ஒரு பெரிய போர்ல நடத்தி இந்த ரோமர்களை எல்லாம் வீழ்த்தி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு ராஜ்யத்தை எழுப்ப போறாரு அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இயேசுவை ஆடி பாடி கொண்டாடி ஒருவேளை அவர் இப்படி எதையாவது செய்வாருன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் இயேசு இப்படி ஒரு பப்ளிக்கா அவர் வந்து வரல. எல்லா இடத்துக்கும் போனாரு, ஊழியம் செஞ்சாரு. பிசாசுகள் கூட நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீ வாய மூடு, அதை பேசாதன்றார். யாரிடமும் இருப்பை நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னதாக ரெக்கார்டே இல்லை. அது வரைக்கும் இவரை அடையாளம் கண்டு பேசினவர்களை நீ அமைதியா இருந்தா சொன்னார். ஏன்னா அவருடைய வேலை இன்னும் வரல. அதனால எல்லா இடத்துலயுமே அவர் அமைதியாரு அமைதியாருன்றார். பட் இந்த இடத்துல இவர் பப்ளிக்கா இட் வாஸ் மோர் ஆஃப் அன் அனவுன்ஸ்மெண்ட், நான் மேசியா, என்னுடைய வேலை வந்தது அப்படின்றத இவர் அனௌன்ஸ் பண்ணுவது போல, அறிவிப்பது போல பப்ளிக்கா வராரு, ஜனங்களை அலோவ் பண்றாரு, ஜனங்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஒருவேளை அவங்க எண்ணத்துல இப்படிதான் இருந்திருக்கும், இவர் திடீர்னு என்ன பண்ண போறாரு, கத்தி இதெல்லாம் நமக்கு கொடுத்து எல்லாம் சண்டை போடுங்கன்னு சொல்ல போறாரு, இவர் நம்மளை லீட் பண்ண போறாருன்னு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். பட் ஆனா இயேசு பாருங்க, அதுதான் ஹோசானா அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம், சேவ் அஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஹோசானா அப்படின்னா. அப்ப இவங்களுடைய கூப்பிடுதல், இவங்களுடைய எண்ணம் எல்லாமே இப்படிதான் இருந்தது பாருங்க. இன்னொரு காரியத்தை கவனிக்க வேண்டும், இயேசுடைய ஊழியம், அதாவது அவர் மாமிசத்திலும் ரத்தத்திலும் உலாவின நாட்களில அவருடைய ஊழியத்தின் கடைசி மூன்று நாட்கள் நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் தான் அவரை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் சிலுவையில் அறைந்து அவர் கல்லறைக்கு போகிறார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புகிறார். இதெல்லாம் நடக்குது. அதுக்கு மூன்று நாட்கள், அவருடைய ஊழியத்தின் கடைசி மூன்று நாட்களில் இது நடக்குது. இப்போ இவரை கொண்டாடுறாங்க, இவர் வரார். நான் சொன்னது போல ஜனங்க யாருக்குமே இவர் மேசியான்ற ஒரு வெளிப்பாடு அது வரைக்கும் இல்லை, இவரும் போய் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஒரே ஒரு முறை சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது கேட்குறார், ஜனங்க என்னை யாருன்னு சொல்றாங்க. மத்தேயு 16 அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கலாம், வாசிடுவோம் அதை. மத்தேயு 16:13 இருந்தே கொஞ்சம் வாசிங்க.
1: பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
0: ஆமென், தேங்க்யூ. இயேசு வந்து கேட்கிறார், என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்ன உடனே அப்ப என்ன சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், எரேமியா என்றும். இவங்கெல்லாம் பாருங்க ஸ்டார்ஸ், இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டியில பெரிய ஸ்டார்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த யூதர்களுடைய சமுதாயம், இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டி எப்படின்னா, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் பெருசு கிடையாது, இப்படி தேவனுடைய ஊழியர்களும் பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்கு. அப்போ எலியா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்டார் தீர்க்கதரிசினா எலியா. அடுத்தது பாருங்க, யோவான் ஸ்நானகன், அவன் இருந்த நாட்களில் அந்த இடமே அப்படியே அசைந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். வேதமும் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தானா. அந்த வேர்ட்ஸ் கவனிங்க, அவன் ஒரு விளக்கா இருந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவனுடைய ஒளியிலே நீங்களும் மகிமைப்பட்டீர்கள் அல்லது நீங்களும் அதை பெற்றுக்கொண்டீர்கள். அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானன், எலியா, அடுத்தது எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஜனங்க வந்து இப்படிதான் யோசிச்சாங்க, எலியா உயிரோட வந்துட்டார் போல. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் யோசிச்சு பாக்குறேன், எலியாவுடைய மினிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு மைட்டியா இருந்திருக்கும். ஜீசஸ் உடைய ஊழியத்தை நம்ம சொல்ல வேண்டாம், பைபிள்ல இருக்கு, வாசிச்சாலே புரிஞ்சிடும். அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஜனங்க எலியாவை ரீகால் பண்றாங்கன்னா, எலியா எப்படி அசைச்சிருப்பாரு பாருங்க. அடுத்தது யோவான் ஸ்நானகன், கொஞ்சம் இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், சோ அவங்களால மறந்துருக்க முடியாது. அடுத்தது எரேமியா, இவங்களாம் மைட்டி ப்ராஃபிட்ஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போ இவங்க சொல்றாங்க, யா இவங்க மூணு பேர்ல யாரும் எழுந்து வந்த மாதிரி தெரியுது, இல்லை யாராவது தீர்க்க தரிசியில் ஒருத்தராக இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 15 வாசிங்க, அதே அதிகாரம் 15.
1: அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
0: ஆமென். பாருங்க, அப்ப இவர் கேக்குறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? அப்ப பேதுரு சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான் மேசியா அப்படின்றான். அப்ப உடனே இயேசு சொல்லுகிறான், வாசிங்க 17 வாசிங்க.
1: இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
0: ஆமென், ஆமென். இயேசு என்ன சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த ரெவலேஷன் வந்து பரத்திலிருந்து உண்டானது அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்றாரு. நீ ஏதோ பெரிய பிரில்லியன்ட் நினைச்சிடாத பேதுரு, நீ ஏதோ பெரிய யாருக்கும் இல்லாத மூளை உனக்கு இருக்குன்னு நினைச்சிடாத. இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த படிப்பும் இந்த ரெவலேஷனை கொடுக்க முடியாது, அனுபவம் இந்த ரெவலேஷனை கொடுக்க முடியாது, மற்றவர்கள் இதை கொடுக்க முடியாது. God gives the revelation. அப்ப இந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு இருந்தது, ஒருவேளை மற்ற சீஷர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவன் சொன்னதுனால. ஆனா இப்போ பப்ளிக்கா அவர் என்ன பண்றார், அனௌன்ஸ் பண்றார், ஐ ஆம் த மெஸ்ஸாயா, நானே மேசியா, உலகத்தின் ரட்சகன், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவன் அப்படின்னு அவர் காண்பிக்கிறாரு. கொஞ்சம் யாத்ராகமம் 12 யாத்ராகமம் 12:3-6 வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 12:3, 5, and 6. யாத்ராகமம் 12:3, 5, 6.
1: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
0: ஆமென், தேங்க் யூ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் மோசேயை எழுப்பி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 10 த 10 ஆஃப் ஈஜிப்ட், எகிப்து அசைந்தது. எகிப்து இன்னொரு பெரிய சாம்ராஜ்யம், ஈஜிப்ட் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் மிலிட்டரி மைட். ஸோ ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய சேனை, எல்லாரும் கண்டு அஞ்சுகிற, நடுங்குகிற, பயப்படுகிற ஒரு தேசம். அந்த சாம்ராஜ்யம் அசைந்தது, அந்த பார்வனே பயந்து நடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ ஆண்டவர் தன் ஜனங்களை வெளியில கொண்டு வர போகிறார். கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இது கடைசி வாதை தலைச்சம் பிள்ளைகள், அதாவது எல்டஸ்ட் எல்லாருமே அன்றைக்கு மறிக்க போகிறார்கள், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். எப்போ, 10 த 10th டே ஆஃப் த மந்த், 4 அந்த ஆட்டுக்குட்டி உங்க வீட்டில் இவங்களோட இருக்கணும், 4 அதை அடித்து கொல்லப்பட வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு, அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் போடுங்க, நைட்டோட நைட் அதை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜீசஸ் த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிதான், அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்க என்ன சொல்றாரு, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வயசு தான் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டி ஆடு, அது வந்து ஒரு 3 இவங்க வீட்டில் இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு அட்டாச் ஆகிருப்பாங்க அதோட. இப்போ இந்த 3 இவங்களோட இருக்கு, என்னன்னா They are examining the lamb. அவங்களோட இருக்குது, அதுக்கு பழுது இருக்குதா, கால் நொண்டியா இருக்குதா, கண்ணு தெரியுதா, காது தெரியுதா, இதெல்லாம் அந்த மூணு நாட்கள்ல தெரிஞ்சிடும். இவங்களோடவே இருக்குது வீட்டுக்குள்ளேயே. அப்ப அதுல பழுது இருந்ததுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த மூன்று நாட்கள் இந்த ஆட்டுக்குட்டி இவங்களோடய இருக்குது. மூன்று நாட்கள் இருந்த பின்பு என்ன பண்ணணுமா, நான்காம் நாள் அதை வெளியில கொண்டு போய் அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை பூசணுன்றார். இந்த சம்பவத்தை வாசித்த எல்லாருக்குமே தெரியும், அன்று இரவு எகிப்தின் மீது சங்கார தூதன் கடந்து வருகிறான். That very night the angel of death is let loose over the land of Egypt. எல்லாம் இந்த ரத்தம் பூசப்படாத வீடுகளில் எல்லாம் மரண ஓலம், மரண ஓலம். ஆனால் எகிப்தியர்கள் வீட்டு அல்லது ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலர்கள் வீட்டிலோ ஒரு பெரிய பாதுகாவல். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கார தூதன் வரும்பொழுது தேவனும் கூடவே புறப்படுறார். வந்து ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்களுக்கு வரும்பொழுது அங்கே ஏஞ்சல் ஆஃப் டெத் உள்ள போகலன்னு இருக்குது. ஏன்னா தேவன் அந்த வீட்டுக்கும் அவனுக்கும் நடுவில் வந்தார் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அப்ப அந்த ரத்தம் ஒரு பெரிய அடையாளமா இருந்தது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இப்ப இந்த இரவு பாருங்க, இவங்க வந்து அந்த அதுதான் பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு இது. ஸோ அன்றைக்கு அதை முடித்து அவர்கள் கிளம்பி போகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து செல்லுகிறார்கள். அவர்களை காத்தது அந்த ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே யோவான் 1:29 அவன் என்ன சொல்லுகிறான்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Behold the Lamb of God who takes away the sin of the world. Okay. இந்த சாக்ரிஃபைஸ் இதை குறித்து பேசும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். லேவியர் ஆகமும் 1:3 Leviticus chapter 1:3 கொஞ்சம் யாராவது வாசிக்கலாமா? லேவியர் ஆகமம் 1:3
1: அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலை மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென், ஆமென். பாருங்க, இப்ப இந்த சாக்ரிஃபைஸை குறித்து இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து இவன் பாவத்தை அதை சுமக்கணும், அதுதான் அதனுடைய அர்த்தமே. பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நிகழப்போகிறதுனுடைய ஒரு முன்னோடியாய் ஒரு ஷேடோவாய் இருந்தது. அப்போ பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதன் தலை மேலே கை வைக்கணும். எதுக்குன்னா, என் பாவங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இந்த ஆட்டின் மேல் நான் சுமத்தி விட்டேன். இப்ப எனக்காக இந்த ஆடு தண்டனையை, தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்க போகிறது. அதுதான் அங்க அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இதுல இன்னொன்று, இங்கிலீஷ்ல இந்த கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட லேவியர் ஆகமம் 1:3 இப்படி வருகிறது. His offering shall be a burnt offering. If his offering be a burnt sacrifice of the herd, let him offer a male without blemish. He shall offer it of his own voluntary will at the door of the tabernacle. தமிழ்ல அது மிஸ் ஆகுது. அதாவது அவன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி கொடுக்க கடவன். யாரும் அவனை கம்பல் பண்ண வேண்டியதில்ல. டேய், நீ வந்து ஒரு ஆட்டை கொண்டு வரணும், மாட்டை கண்டிப்பா கொண்டு வரணும், நீ கண்டிப்பா வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தவும் கூடாது. அவன் தானாக மனமுவந்து தன் சித்தத்தை பயன்படுத்தி அவர் கொண்டு வரணும். குடும்ப தலைவன், the man of the house or the one who seeks forgiveness should come on his own will. Okay. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, ரட்சிப்புன்றத ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது பாருங்க. அதனால தான் தேவனே கூட ஒருவனை பலவந்தப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக்க முடியாது. நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இவரை ரட்சியும் அவரை ரட்சியும் இவரை ரட்சியும் ஜெபிப்பாங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணிட்டார். ஆண்டவர் யாரையும் ரட்சிக்காம ஐயோ நான் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரையும், அவர் அப்படி இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாம் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும். ஆண்டவரே அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லை என்பதை அவர்கள் உணரட்டும். அவர்கள் இருதய கடினத்தை உடைத்தருளும். இதுதான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க. தயவுசெய்து என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர் வந்து யாரையும் பலவந்தப்படுத்தி ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வரவே முடியாது. டேய் ரட்சிக்கப்படுறான்னு அவன் தலையிலையும் தட்டவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனமு வந்து தங்கள் சித்தத்தின்படி வர வேண்டும். எதுக்காக ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, அவனா வரணும். அப்ப ரட்சிப்பு பலவந்தப்படுத்தி யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் இப்படி ஜெபிக்கணும். அவர்கள் இருதய கடினம் உடைய வேண்டும். பைபிள்ல இந்த கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். தன்னை நேசித்த தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து இழந்து விடுகிறான். அப்போ அவன் உணர்கிறான் பாருங்க. ஹி கம் ஹி ரியலைசஸ் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இருக்கு. வென் ஹி ரியலைஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் அந்த உணர்வு. சிலருடைய இருதயம் அந்த உணர்வற்று கடினப்பட்டு இருக்கும் பொழுது வார்த்தைகள் அப்படியே அந்த கடினமான நிலத்துல விழுந்தது போலதான் இருக்கும். அப்ப அந்த இருதயம் உடைய வேண்டும். அதனாலதான் நிறைய சாட்சிகள் பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தாங்க முடியாத இழப்பு, இப்படி உடைக்கப்படும் பொழுது தேவனுடைய ஒளி அந்த இருதயத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு கிராக் உண்டாகிறது. தேவன் அதை செய்வதில்லை. நல்லா கவனிங்க, நிறைய பேரு அப்படி யோசிச்சிடுறாங்க. துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது, முள்ளுகளில நடக்கும் பொழுது என்ன ஆகும்? முள்ளு குத்ததான் செய்யும். பாவத்தில துன்மார்க்கத்தில தேவனை நிராகரித்து வாழும் பொழுது அது விளைவு மனிதனை உடைக்கிறது, வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஒரு சிலர் உடனே உணர்கிறார்கள், ஒரு சிலர் காலம் தாமதித்து உணர்கிறார்கள். அப்போ உணரும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தைகள் அங்கே உட்பிரவேசித்து அந்த இருதயங்களை தொடுகிறது. அப்போ தே பிகின் டு ரெஸ்பாண்ட் டு காட். அப்போ நம்ம ஜெபம் வந்து மற்றவர்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் ரட்சியுன்றதில்ல. ஒருவேளை ஆண்டவர் வந்து யோசிப்பார், நான் சிலுவையில் என் ஜீவனையே கொடுத்துட்டேனே, எவ்வளோ பாடுபட்டு என் கடைசி சொட்டு ரத்தம் வர இவன் ரட்சிக்கப்படணும் தானே நான் ஊற்றினேன். இது தெரியாம என்ன ரட்சியும் ரட்சியும்னா இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்னு ஒருவேளை ஆண்டவர் யோசிப்பாரா தெரியல. அப்ப பலவந்தப்படுத்தி, தேவனே பலவந்தப்படுத்தி ஒருவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. எல்லாருக்கும் அவரவர்களுடைய சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம் சித்தத்தை பயன்படுத்தி நாம் தேவனிடத்துல வர வேண்டும். நம்ம அதை தான் இங்க பார்க்கிறோம். ஆஃப் ஹிஸ் ஓன் வில், ஓன் வாலண்டரி வில். ரொம்ப தெளிவா ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றார். ஆஃபரிங்கை கொண்டு வர்றவன், இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றவன் அவனுடைய சொந்த சித்தத்தினால் வர வேண்டும். அவனை யாரும் பலவந்தப்படுத்தக்கூடாது. ஸோ இன்றைக்கும் அதுதான், தேவனிடத்தில் வரும்பொழுது நாம் நம்முடைய வாலண்டரியா வரணும். ஓகே. உபாகமம் 15:21. உபாகமம் 15:21. Deuteronomy chapter 15 verse 21. Deuteronomy chapter 15 verse 21. 15 அதிகாரம் 21 வசனம்.
1: அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம்.
0: கொண்டு வருகிற மனிதனை பத்தி இங்க ஒரு வார்த்தை கூட இல்ல பாருங்களேன். இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டி தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. This lamb is offered to God. God is perfect. தேவன் பூரணர். அப்ப அவருக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? பூரணமா இருக்கணும். நம்முடைய பாவங்களை சுமந்து தேவனுக்கு ஒரு பலியாய் செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டி. பழுதொன்று இருக்கவே கூடாது, பழுதொன்று இருக்கவே கூடாது. இந்த பலின்றது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எங்கெல்லாம் ஆல்டர் அண்ட் சாக்ரிஃபைஸ் இருந்ததோ தேவன் அங்கே மனிதனை சந்தித்தார். எலியா, எலியாவை பத்தி பேசணும். அவர் பலிபீடத்தை கட்டி காளையை துண்டு துண்டாக வெட்டி அதில் வைத்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன நடந்தது? வானம் திறந்தது, அக்கினி இறங்கி வந்தது. பிரியமானவர்களே, கல்லு மண் தண்ணி எல்லாம் அப்படியே போயிடுச்சு. எவ்ரி டைம் தேர் வாஸ் எ சாக்ரிஃபைஸ், God came down. ஒவ்வொரு முறை பலி இருந்த பொழுது தேவன் அங்கே இறங்கி வந்தார். பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தேவன் மகா பரிசுத்தர், வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது. மனிதன் பாவம் நிறைந்தவனாய் இருந்தான். ஆதாம் தேவனை நிராகரித்த பிறகு, after Adam rejected God, every human being is born with sin, the sinful nature. பாவ துர்க்குணம் நிறைந்தவர்களாய் தான் எல்லாம் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் நிறைந்த மனிதன் தானாக தேவனிடம் போக முடியாது. ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். He dwells in a light where no man

0: அப்படிப்பட்ட தேவனை பாவம் நிறைந்த மனிதன் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? அவர் நீதியுள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் வந்து ஓவர் லுக் பண்ண முடியாது பாருங்க. அப்படின்னா அவர் அநீதி உள்ளவர் ஆயிடுவார். அப்ப அதனால தான் இங்கே பலி என்ற ஒன்றை தேவன் ஏற்படுத்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன யோசிச்சாருன்னா, என் சாயலிலே படைக்கப்பட்ட என்னுடைய மகன், என்னுடைய மகள், உனக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி மறிக்கட்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no forgiveness of sins without the shedding of blood. லேவியர் ஆகமம் 17:11 கொஞ்சம் யாராவது வாசிக்கலாமா? லேவியர் ஆகமம் 17:11.
1: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே.
0: ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் பாவம் நிறைந்தவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ நான் ஒன்றும் பெருசாலாம் செய்யலைங்க. எத்தனை பேர் கொலை செஞ்சு ஜெயிலில் இருக்கிறாங்க? ஒரு கொலையா, ரெண்டு கொலையா? தொழிலே செஞ்சுட்டு உள்ள இருக்கிறாங்க, கொலை செய்யறதே தொழிலா இருக்கவங்கலாம் இருக்காங்க. நான் என்ன திருடுனா, பிக் பாக்கெட் அடிச்சனா? எத்தனை பேர் விபச்சாரமே தொழிலா இருக்கிறாங்க? நான் அப்படியா? இப்படி யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் கேடும் திருக்கும் நிறைந்ததுமா இருக்கிறது. Man's heart is wicked. ஒருவேளை அப்படி செய்கிற வாய்ப்பு இல்லாததுனால செய்யாம இருக்கலாம், இல்ல அப்படி பிடிபடாம இருக்கலாம் ஒரு சிலர், இல்ல அப்படி செய்யாம இருக்கலாம். ஆனா இருதயத்தின் சிந்தை துன்மார்க்கம் நிறைந்ததா இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, இந்த எவன் ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறானோ அங்க விபச்சாரம் செய்தாயிற்று. If you look at a woman, the same applies to the women. You have committed adultery. அதே போல நீ கோவப்பட்டா கொலை செய்ததுக்கு சமோன்ட்டார். இயேசுவுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க. எல்லாம் மோசேவுடைய கட்டளையை 10 கட்டளையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதுவா அதுவா இதுவான்னு. இயேசு வந்தாரு, இப்படி இருந்தத மேலே தூக்கிட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சுட்ட அப்படின்ற ஸ்டாண்டர்டை தூக்கிட்டார் பாருங்க, ரைஸ் பண்ணிட்டார். இப்ப எல்லாருக்குள்ளேயும் கேடும் திருக்கும் பாவமும் இருக்கிறது. இப்ப இந்த துர்குணம், பாவ சிந்தை, பாவ சுபாவம் நிறைந்தவனாய் மனிதன் இருக்கிறான். ஏன் இன்னைக்கு ஒரு சிலர் இப்படி கொலை செய்து அல்லது விபச்சாரம் செய்து திருடி மாட்டிக்கிட்டு இருக்காங்க? நம்பர் ஒன், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. அடுத்தது, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் அதே குணம்தான், எல்லாருக்குள்ளேயும் அதே சுபாவம் தான். அப்ப இந்த பாவ சுபாவத்தோடு மனிதன் தேவனை பார்க்கவே முடியாது, அப்ரோச் பண்ணவே முடியாது. அதற்காகத்தான் உனக்கு பதில், உன் பாவங்களை சுமந்து இந்த ஆட்டுக்குட்டி, பழுதற்ற இந்த ஆட்டுக்குட்டி மறிக்கட்டும். இப்ப என்ன நடந்தது பிரியமானவர்களே? புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இயேசு அது வரைக்கும் மேசியான் ரிவீல் பண்ணல, அவருடைய ஐடென்டிட்டி அவர் சொல்லவே இல்லை. அவருடைய ஊழியத்தின் 3 நாட்கள், கடைசி 3 நாட்களுக்கு முன்பு அவர் தன்னை அறிவிக்கிறார், ஓப்பனா வருகிறார். இட்ஸ் லைக் த லேம்ப் எக்ஸாமின்ட், எப்படி அந்த பழுது இல்லாத ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பார்க்குறாங்களோ அதுக்கு இது ஈடு இணையாக ஒப்பிடப்படுகிறது. அப்போ இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு, கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் குற்றமற்றவராய் சுமந்து கொண்டு அவர் சிலுவைக்கு சென்றார். அதனால்தான் சிலுவையை பார்க்கும் பொழுது வி ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜீசஸ் இஸ் மை சப்ஸ்டிடியூட், அவர் என்னுடைய பதில் ஆள். சிலுவையில் நீங்களும் நானும் தான் தொங்கி இருக்கணும். ஆனால் நமக்காக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். எபிரேயர் 9:13-14 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 9

0: 13 and 14. எபிரேயர் 9:13-14.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
0: ஆமென். பாருங்க, இந்த ஆடு மாடு இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரத்தத்தை எல்லாம் தெளிச்சாங்க. அப்போ அது ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தது, அது வந்து பாவத்தை மூடினது. அதுதான் தாவீதும் சொல்கிறான், எவனுடைய பாவம் மீறுதல் மூடப்பட்டதோ, blessed is a man whose iniquity is covered. அதாவது டேபிளில் எல்லாம் இருக்குது அழுக்கெல்லாம், அங்கே ஒரு வெள்ளையாக ஒரு துணியை போட்டு மூடிடுறோம் டக்குன்னு கெஸ்ட் வரும் பொழுது. ஒரு கற்பனை. அப்போ பாருங்க, பார்க்கறதுக்கு வெள்ளையா தெரியுது, ஆனால் அதில் அந்த டேபிள் மேலே சாம்பார் மற்ற இதெல்லாம் அப்படியே ஊத்துனதெல்லாம் அப்படியே இருக்குது, பட் அழகாக டேபிள் கிளாத்தை மட்டும் போட்டுடுறோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது உள்ளேருந்து நார ஆரம்பிக்கும், பூச்சிகள் வர ஆரம்பிக்கும், நல்லது இல்லை. ஆனால் இது வந்து இந்த ஆட்டுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி இதோடைய ரத்தம் இது இவ்வளோதான் செய்யும். ஆனா மனசாட்சி கரைப்பட்டு அவனுடைய சுபாவத்துல மாற்றம் இல்லாமல், அவனுடைய சிந்தை மாற்றம் இல்லாமல், எந்த நேரம் அவனுடைய குணம் துர்குணமாய் இருக்கிறது, சிந்தை கேவலமாய் பாவம் நிறைந்ததா இருக்கிறது, அந்த நேரத்திற்கு அது மூடப்படுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தம் மனசாட்சியை சுத்திகரித்து ஒரு மறுரூபமாக்குகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் கழுவும் பொழுது பாவங்களற கழுவுகிறோம், அந்த பாவ சிந்தை மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. That guilt is gone. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்ம என்னைக்காவது தடுமாறி இருப்போம், இல்லை ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பாவம் மட்டும் மன்னிக்கப்படுவதில்லை, அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த கில்ட், கில்டி கான்ஷியன்ஸ் இஸ் வாஷ்ட் கிளீன், தட் இஸ் எரேஸ்ட். எத்தனையோ சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில சம்பவங்களை நான் மறக்க முயற்சித்தேன், முடியல. பல ஆண்டுகளாக என்னை டார்மென்ட் பண்ணினது. இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய விடுதலை, அந்த கில்டி கான்ஷியஸ்லேருந்து ஒரு பெரிய விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. அப்போ இயேசுவின் ரத்தம், அதான் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நான் சொன்னது போல எங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் இருந்ததோ அங்கெல்லாம் தேவன் மனிதனை சந்தித்தார். இன்றைக்கு பூரண சாக்ரிஃபைஸாக இயேசு நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். எங்கேயுமே பலியிடப்பட்ட மிருகம் உயிரோட வந்ததா? இல்லவே இல்லை. ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்ம இயேசுவின் மூலமாகத்தான் பார்க்கிறார். இயேசு அப்படி தள்ளி வச்சுட்டு நம்மளை பார்க்கவே முடியாது. இட்ஸ் ஓன்லி அட் த பாயிண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் The most holy God met man. அந்த ஆல்டர் பலி, இந்த இடத்துல தான் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதனை சந்தித்தார். இன்றைக்கும் அப்படிதான், இயேசுவின் மூலமாக தான் உங்களை பார்க்கிறார். இயேசுவின் மூலமாக தான் நாமும் இந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அண்டை சேர முடிகிறது. இல்லைன்னா மனுஷன் போகவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார், மோசே சீனாய் மலைக்கு மேலே வாப்பா 4 மணிக்கு கிளம்புன்றார். ஆனால் ஜனங்க கிட்ட தெளிவாக சொல்லிடு, இந்த மலை பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு மனுஷன் எவனும் வரக்கூடாது, வந்தான்னா முடிஞ்சது, பொசுங்கிடுவாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி தேவன் யாரோடையும் இறங்கி நடந்தது கிடையாது. மோசே, எலியா, இவங்களாம் மைட்டி ப்ராஃபெட்ஸ், ஜான் த பேப்டிஸ்ட் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரா இந்த ஜனம், தேவன் இப்படி இவங்களோட லீனியண்டாக இவ்வளவு கிருபையாக இவங்களோட அந்யோன்யமாக இருக்கிறாரே அப்படின்னு. தேவ தூதர்களுக்கும் இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஏன் தெரியுமா? இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினால. ஸோ இன்றைக்கு தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் பாத்திரவான்கள். நாட் பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க்ஸ், நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, இயேசுவின் சாக்ரிஃபைஸ், இயேசுவனுடைய, இயேசு தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்ததுனால நீங்களும் நானும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆமேன். நான் மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் தகுதி உடையவர்கள். ஏன்? பெரிய பரிசுத்தவானுங்க இவரு, பெரிய பரிசுத்தம் இந்த அம்மா, அப்படி கிடையாது. சரித்திரத்தில் there are people who have been shocked. ஏன்னா விபச்சாரி, வேசி, கொலை, கொள்ளை புரிந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரகசியமாய் தேவனிடத்தில் கதறி இருப்பார்கள். தனிமையில் மனம் வருந்தி மனம் திரும்பி கதறி இருப்பார்கள். வெளியரங்கமாக அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில மாறி மேலே உயர்ந்துக்கிட்டே போகும், யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ இயேசுவினிடம் வரும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இயேசுவின் மூலமாய் நம்மை பார்க்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீ பாத்திரமானாய் மாறிவிடுகிறாய். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீ தகுதி உடையவனாய், தகுதி உடையவளாய் மாறிவிடுகிறாய். God never judges you based on your works. கர்த்தர் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே நம்மை இன்றைக்கு நடத்துவது இல்லை. இயேசுவை தேவன் காண்கிறார். But what can sin do? பாவம் என்ன செய்ய முடியும்னா, பாவம் இருதயத்தை கடினப்படுத்த முடியும், தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி நம் சிந்தையை வஞ்சிக்க கூடும். Sin can harden your heart. Sin will deceive you, will blind your eyes. ஆகவே the perfect sacrifice has been made. பிரியமானவர்களே, anytime தேவனிடத்தில் நாம் தைரியமாய் வர முடியும், தேவனிடத்தில் தைரியமாய் வர முடியும். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே நமக்கு பலியாகிவிட்டார். You can come boldly to the throne of grace. அதான் பைபிளில் வாசிக்கிறோம், கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வரலாம், ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு let us stop looking at ourselves. நம்மையே நாம் பார்ப்பதை நிறுத்தி தேவனை பார்க்க துவங்குவோம். அவர் நமக்கு செய்ததை நம் கண்களுக்கு முன்பு வைப்போம், பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே சேரப்போகிறோம். இது ஒரு சடங்கு அல்ல, தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இதை செய்கிறோம். இயேசு தன் சரீரத்தை நமக்காக கொடுத்தார், அவருடைய சரீரம் நமக்காய் பிட்கப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம்.

Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Shabaradarararara. அப்படி எல்லாரும் ஆயத்தப்படும், எல்லாரும் ஆயத்தப்படும். தேங்க்யூ லார்ட். அவருடைய சரீரம் நமக்காய் பிட்கப்பட்டது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிட்கப்பட்டவனுடைய சரீரத்திற்காக, சிந்தப்பட்டவனுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் உம்முடைய சுகம் பாய்ந்து செல்லுகிறதற்காய் நன்றி. உம்முடைய விடுதலை பாய்ந்து செல்லுகிறதற்காய் நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறோம், பலன் அடைந்தோம், சுகமடைந்தோம் என்று சொல்லுகிறோம். எங்கள் பாவங்களற கழுவப்பட்டு உம்மண்டை நாங்கள் சேர்க்கப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மார்போடு அணைத்துக் கொள்ளும். உம்முடைய முகம் ஒவ்வொருவரின் மேலும் தொடர்ந்து பிரகாசமாயிருக்கட்டும். மகிமையாவும் உமக்கே. மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருங்க.

0: பின்னடையாளம்.
1: சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 30.
2: கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லும் முன்பதாக நம்ம மத்தியிலே பிரதர் பெனிஹினுடைய தகப்பன், நம்ம பெனியனுடைய ஊழியத்தினால அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி தன் மகனுக்கும் பெனியன் வச்சிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம மத்தியில் பெனிஹின் அனாயிண்டிங்கோட இன்னொரு பெனிஹின் ஜூனியர் வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ ஹி வில் லீட் அஸ் இன் வர்ஷிப். ஓவர் டு யூ பெனி.
3: கொஞ்ச நேரம் எல்லா கண்களையும் கேட்கலாம். ஆண்டவரே, நான் சிறுக நீர் பெருக தேவசெல்லாம் அப்படியே ஒரு சின்ன ஜெப தேர் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் இல்லாத ஒரு ஆராதனை ஆராதனை கிடையாதுங்க. உங்களுக்கு மூடலாமே ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம். ஆண்டவரே, மாறதிக்க போகிறேன்ப்பா, அதுக்கு முதல்ல என்ன தகுதி பத்துங்கன்னு சொல்லி கணக்கிட முடியும். என்னை சுத்திகரி அப்படின்னு கேட்க போகிறோம். 2 நிமிஷம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்.

வாயிலிருந்து அப்படியே நன்றி சொல்லப்படுறோம். காலை வேலை ஒரு நல்ல தருணத்தை கொடுத்துருக்காங்க, நன்றி ஆண்டவரின்னு சொல்லுவாங்க. வாயிலிருந்து நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது அவருக்கு. நன்றி வழி மாமத்தில் எடுக்க போகிற அந்த காலை வேலையில் நல்லதோ கெட்டதோ என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இன் ஆல் ஆஃப் மை சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களை ப்ரேயர்ஸ் போகணும். அவர் துடிக்கிற துடி எப்போதும் என் வாயிலுக்கு போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் எடுக்கலாமா? ஆண்டவரே என்ன நடந்தாலும்ப்பா நன்றி மாத்த செலுத்த போகிறேன். பிகாஸ் ஜீசஸ் யோ லவ்வர் லவ்னு சொல்லலாம். ஆண்டவரே ஏன்னா நீ நேசர் ஆண்டவரே.

ஆமென். வாட் அ பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் வர்ஷிப். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சியடைய செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஒரு விசேஷ நபர் வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடன் நாம் பேசவிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் நமக்காக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவன் தன்னால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அன்பு சகோதரன் வாலிபனை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு எக்ஸலண்ட் ஃபுட்பால் பிளேயர், ஆத்லெட், சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடினவர், ஓடினவர். இன்றைக்கு கத்த தனக்காய் ஓடும்படி தெரிந்து கொண்டார். ஸோ வி ஹேவ் பிரதர் சரவணன் வித் அஸ். ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்தது எங்கள் நேயர்களோடு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நேரத்தை எடுத்து வந்ததற்காக. ஸோ நீங்கள் சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஓடியிருக்கிறீங்க, விளையாடி இருக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னைனாவே ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ எப்படி இருந்தது அந்த லைம் லைட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது? உங்கள் கனவு என்னவாக இருந்தது? அப்படியே இந்தியாவுக்கு விளையாடி இன்டர்நேஷ்னலாக போயிடணும்னு நினச்சிங்களா?
2: ஆமாம், ஸ்போர்ட்ஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னாலே அவங்களோட டெஸ்டினேஷன்ன்ற மாதிரி அது அப்படி தான் இருக்கும். இந்தியாவுக்கு விளையாடணும் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த நாங்கள் அங்கே விளையாடும் பொழுது இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போகவே இல்லை. ஸோ நாங்கள் இருந்து இல்லை வளர்ந்த இடங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். அதனாலேயே நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆத்லீட் வந்து நான் ஸ்கூல் லெவலில் தான் பண்ணேன். ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப நல்ல லெவல்லையே பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்டவர் அங்கே பண்ணாங்க. அதே மாதிரி ஃபுட்பாலும் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் ஃபுட்பால் போனேன். அதுக்கப்புறம் அங்கே விளையாட ஆரம்பித்தோம். ஒரு டிவிஷன் டீமில் வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே டுகெதர் வி ஜாயின். அதுக்கப்புறம் டில் செகண்ட் டிவிஷன் வரைக்கும் நான் போனேன். ஒரு சில காரணங்களால் அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல.
1: உங்கள் ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. ஏன்னா நீங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்த இடம் வந்து எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு இடம் இல்லையா? ஸோ பொதுவாக அந்த மாதிரி இடத்துல இருந்து வரும்பொழுது அந்த இடத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி உங்களை ஆண்டவர் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தார்? ஏன்னா இதை ஒரு நெகட்டிவாக சொல்லலை, நடைமுறையில் அதுதான் பார்க்குறோம். சின்ன பிள்ளைகளை கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே அவங்க ஃப்யூச்சர் அந்த டைரெக்ஷன்லேயே போயிடும்.
2: ஆமாம், நான் வந்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப கரெக்ட், அதை வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஆனால் நான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறது அது பெட்டராக இருக்கும். எப்படி இருக்குது இப்போ, எப்படி இருக்குது இல்லை எங்கேருந்து வந்தேன்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். எங்கள் இடத்தோட பேர் வந்து கேம் கார்டன். அதோட லொக்கேஷன் எங்கே இருக்கு?
1: சென்னையில் இருக்கிற ஒரு பகுதி.
2: ஆமாம், நான் மேபி இதை கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸ்லம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பேரை கேட்டால் இட்ஸ் எ ஸ்லம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஓட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஞ்சம் ஃபேமஸ்.
1: பொதுவாக சென்னையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சென்னை கூட இப்போ ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. சென்னையில் இன்னொரு பக்கம் இருக்கவங்களுக்கு இது தெரியாது, குறிப்பாக வெளிநாடுகள்லேயே பிறந்து வளர்கிறவங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் எ ஸ்லம்.
2: எஸ்
1: யா.
2: ஆமாம், அந்த ஸ்லம் அப்படின்றதுனா ஸ்லம்னு இன்னும் நிறைய ஸ்லம் இருக்கு.
1: ஸ்லம்னு ஒன்று எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப பெரிய இதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, திரைப்படம். அதனால் பாருங்கள், ஒருவேளை எல்லோரும் நினைக்கலாம் ஓஹோ இவர் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு.
2: ஆமாம், நான் வந்து ஸ்லம் டாக் மில்லியனர்னு சொல்ல முடியும். ஆண்டவர் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸ்லம் டாக் மில்லியனர் தான் சொல்ல முடியும்.
1: அந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் வரீங்க, சொல்லுங்கள் அந்த இடத்த பற்றி.
2: அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டேரி, இந்த சைடு புளியந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வியாசர்பாடி, இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃபேமஸான இடம். பட் இது வந்து ஒரு 15 தெருக்கள் உள்ள ஒரு ஸ்லம். எந்த மாதிரினா நீங்கள் இன்றைக்கும் வந்தீங்கன்னா யூ கேன் கெட் எவ்ரி திங். எவ்ரி திங்னா நீங்கள் வந்து ஏதோ இமேஜின் பண்ணாதீங்க, எல்லாமே கிடைக்கும். அதாவது ஒரு மனிதன் தவறான வாழ்வதற்கு என்னெல்லாம் வந்து வேணும் அப்படின்றது 100% நீங்கள் வந்து அந்த ஸ்லம்.
1: ஒரு மனிதன் அழிது போகிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கும் என்ன தேவையோ அத்தனையும் அங்கே கிடைக்கும்.
2: கண்டிப்பாக, அதாவது நீங்கள் டில் த கோர் அழிந்து போகிற வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அங்கே. அதனால் அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருந்தால் வந்தோம். எனக்கு அந்த பகுதியில் நாங்கள் இருந்த நிலைமையும் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தான். உண்மையாகவே சேற்றில் இருக்கிறது தூக்கினார்னு ஒரு பாட்டு இருக்குது. நாங்கள் உண்மையாக சேற்றில் தான் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்து ஆண்டவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றி இந்த இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார்.
1: இந்த மாதிரி பகுதிகளில் நான் கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற பகுதி கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தார். அவங்க பையன், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சின்ன பையன் அவன் ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருந்திருக்கும். இப்போது அந்த சர்ச்சில் போந்து அந்த பாஸ்டரை யாரோ 2 பேர் அடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையன் அவன் சொல்கிறான், அங்கிள் நான் எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கில்லியாக இருப்பேன் அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்குது. வயசில் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, என்னை அடித்தா நான் சும்மா விட மாட்டேன். அதே சம்பவம் அவர் ஸ்கூலில், இதே பாஸ்டருடைய மகன்தான், ஸ்கூலில் போய் அவனை பிக்கப் பண்ண போயிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அப்போ இவர் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் சொன்னாரா, இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வயசானவர், இந்த மாதிரி உங்கள் பையனை கண்ட்ரோலே பண்ண முடியல, இங்கேயும் அங்கேயும் ஓடுறான் அப்படின்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அதுக்கிடையில் இந்த பாஸ்டருக்கு ஃபோன் வந்து, அவர் கொஞ்சம் தள்ளி ஃபோனில் பேசும்போதே, இவன் அந்த வாட்ச்மேனை மிரட்டுறான், ஐயோ பெருசு எங்கள் அப்பா கிட்ட போட்டா கொடுக்குற இரு, உன்னை என்ன பண்ணுற பாரு. அப்போ அவர் எதுக்காக சொன்னார்னா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. முடிவில் அவங்க அந்த இடத்த விட்டே வெளியில் போனாங்க பிள்ளைங்களுக்காக.
2: இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது அது மாத்திரம் இல்லை, எங்கள் பகுதியிலலாம் பிறந்துட்டாலே இங்கிலீஷ் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவோம். நீங்கள் இங்கிலீஷ்னால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இங்கிலீஷாக இருக்கும். அந்த இங்கிலீஷை பேச ஆரம்பித்தா வந்து நீங்கள் காதை தான் பொத்திக்கணும். அந்த அளவுக்கான ஒரு இங்கிலீஷ் வந்து A to Z இருக்கும். பேசும்போதே அது வந்துடும், ஏன்னா முன்னாடி இருக்கவங்க எல்லாம் அதை தான் பேசுவாங்க.
1: அது கெட்ட வார்த்தை தான்.
2: ஆமாம், கெட்டவருக்கு
1: ஓப்பனாக சொன்னால் தான் தெரியும்.
2: அந்த மாதிரியான தான் சூழ்நிலை. அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே இந்த மாதிரி நான் பிறந்த இடத்துல என்னோட மைண்ட் செட்டே என்னவாக இருந்திருக்கோன்னா, பெரிய எனக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களை பார்த்து நீங்கள் சொன்னால் அவரை அடிக்கணும்னு சொல்லி, எந்த மாதிரி கத்தி வச்சுருப்பாங்க, எந்த மாதிரி வந்து சண்டை போடுறாங்க, அதுதான் வந்து பெரிய பார்வையாக இருக்கும். இது இதுக்கும் அதிகமாக சொல்லணுன்னா, அங்கே இருக்க பெரியவர்கள் பண்ணுற அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது, மேபி நான் ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு நினைக்கிறேன். கஞ்சா, ட்ரக்ஸு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கணும், நம்மளும் இந்த மாதிரி பண்ணாதான் கெத்து, நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் ஏரியாவில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போது மேபி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பெருசாக ஒன்று பண்ணாதான் ஏரியாவில் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே இருக்க வளரவே முடியும்.
1: இது ஒரு ஆவிக்குரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பலவான். ஸோ இதை கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம்தான். ஒரு சிட்டின்னு எடுத்தால் அந்த சிட்டியில் சில காரியங்கள் இருக்கும், இன்னொரு சிட்டியில் இது இருக்காது வேறு இருக்கும். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பலவான் ஆளுகை செய்கிறதுனால இந்த காரியங்களை பார்க்குறோம்.
2: கண்டிப்பாக, அதுவும் எங்கள் பகுதியில் வந்து எப்படி சொல்லணும்னா, நிறைய பலவான்கள், ஒருத்தர் இல்லை நிறைய பலவான்கள் இருப்பாங்க. அடிதடி சண்டைக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சில காரியங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ணுவேன், அந்த காரியங்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்.
1: பட் போலீஸே உள்ளே வராதுன்னு சொன்னீங்க.
2: ஆமாம், போலீஸ் வந்து ரொம்ப உள்ளே வந்ததில்லை. நெருக்கமாக இருக்க இன்னொரு பகுதிக்கும் எங்களுக்கும் வந்துட்டு அடிக்கடிக்கு சண்டை வரும். எங்கள் ஏரியாவுக்கும் அவங்க ஏரியாவுக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும். நாங்கள் வந்து அதில் கலக்கியெல்லாம் சொல்லணுன்னா ஊர் சண்டைன்னு சொல்லி சொல்லுவோம். ஊர் சண்டைன்றது என்னென்னா, இந்த ஊரில் இருக்க எல்லோரும் கையில் என்னெல்லாம் கிடைக்குமோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊர் அடிப்பாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஊருக்கு அதே மாதிரி வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் போலீஸ் வரும். போலீஸ் வந்ததுன்னா, நான் பார்த்த இன்சிடெண்ட்டே என்னோடய ரொம்ப சின்ன வயசில் ஞாபகம் இருக்கிறது, கண்ணீர் போக குண்டெல்லாம் போட்டிருக்காங்க எங்கள் ஏரியாவில். இருக்கிறது வெறும் 15 தெரு தான். அந்த 15 சின்ன ஒரு ஊர் அடக்கிறதுக்கு வந்துட்டு கண்ணீர் போக குண்டு போட்டிருக்காங்க. அடிப்பட்டு எங்கள் ஏரியா மக்கள் வந்து அடிப்பட்டு வந்ததை பார்த்துருக்கேன். என்ன பெரியவங்க வந்து அடிப்பட்டு ரத்தத்தோட காயத்தோடு வந்ததை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சிலர் இருந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்யூச்சரில் வரணும், இந்த மாதிரியான ரத்த காயங்கள் தழும்புகள்லாம் வந்தால் தான் ஒரு வீரன் அப்படின்ற மாதிரி அவங்களையும் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன்.
1: அதாவது இதை கேட்கும் பொழுது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குது, இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதை ஒரு ஜப குறிப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பகுதிகளில் தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். இப்போ உங்கள் பகுதியில் சபைகள் இருக்கா?
2: நீங்கள் சொன்னதுக்கு ஜப குறிப்பில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி இன்னும் மோசமாயிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி நாங்கள் இருந்த காலத்தில், டு பி ஃப்ரேங்க், ஒருத்தர் வந்து கஞ்சா அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் போகிற சின்ன பசங்களாக இருப்போம், நாங்கள் அவங்கள நெருங்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்தே அவங்க சொல்லிடுவாங்க, தம்பி இங்கே வராதிங்க, போயிருங்க, இவ்வளோ இதுவாக சொல்ல மாட்டாங்க, இங்கே வராதிங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மேபி ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு ஈஸியாக கையில் கிடச்சிருது. நாங்கள் இருந்ததை விட ஒரு வலுவிழந்த அல்லது ஒன்றுமில்லாத ஒரு இளைஞர் சமுதாயம் அங்கே உருவாகிட்டு இருக்கிறத எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்கள் ஸ்லம்மில் மாத்திரம் இல்லை, எங்கள் ஏரியாவில் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்க அநேக பகுதிகளில் இதை நாங்கள் கண்கூடா பார்க்க முடியுது. ஒரு பலவீனமான ஒரு இளைஞர் சமுதாயத்தை வந்து இது உருவாக்கிட்டுருக்கு. அதுக்காகவும் இந்த ஜப குறிப்புகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க.
1: இந்த சமுதாயம் பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணம் குடும்பங்கள் நினைக்கிறீங்களா? ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி இருந்தது நீங்கள் வளரும் பொழுது?
2: ஆமாம்,
1: ஒருவேளை
2: ஃபேமிலி வேல்யூஸ்னும் பொழுது என்ன அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றது பெரிய விஷயம். இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபேமிலி எடுத்தாலே, எங்களோடது ஒரு புரோக்கன் ஃபேமிலி. என்னோடய அப்பா அம்மா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது என்னோடய அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்பொழுது என்னோடய சூழ்நிலை பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய தாத்தா பாட்டி வீட்டில் வளர வேண்டியது. என்னோடய தாத்தா வந்து அரிசி மூட்டை தூக்குறவங்க. அரிசி மூட்டை தூக்குறவங்கன்னா என்ன மாதிரினா, கை வண்டின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில், அது இல்லை
1: இல்லை,
2: ஆமாம், மேன் ரிக்ஷா, உள்ளே இறங்கி ஆளை வச்சு இழுத்துட்டு போகிறது இல்லை, இது அரிசி மூட்டை. 100 கிலோ அரிசி பேக், அப்போலாம் 100 கிலோ அரிசி பேக் இருக்கும்.
1: அது ஒரு பேக் இருக்காது, நிறையா பேக் இருக்கும்.
2: அது மாதிரி ஒரு 6-7 பேக் வச்சுட்டு நாங்கள் எக்ஸாக்டாக இதை கேட்குறவங்களுக்கு வந்து இடம் தெரியணும் அப்படின்னு சொன்னால், பொர்ஷவாக்கம்ல இருந்து அண்ணா நகர், அப்படி இல்லைனா வந்துட்டு ICF,
1: அங்கே ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்,
2: மேபி சம்டைம்ஸ் அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி போனால், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அவருக்கு கிடைச்சது வந்து ஒரு பேக்குக்கு வந்து 5 ரூபா. ஸோ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது,
1: அன்னைக்கு 5 ரூபா ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, நிறைய செஞ்சுருக்கலாம் 5 ரூபாவில்.
2: இல்லை, நான் சொல்கிறது வந்து 96-97, அப்போவும் 5 ரூபா பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அப்போ வந்து ஒரு கப் டீ எங்கள் ஏரியாவில்

0: இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெயர்கள். அப்போ இந்த சீரியல் கில்லர்ஸோடைய பேக்ரவுண்டை இவங்க அனலைஸ் பண்ணாங்க. எதனால் இவனுங்க இப்படி ஒரு வெறி ஆகி இத்தனை பேரை கொலை பண்ணுறாங்க, இல்லை பெண்களை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுறது, இப்படியெல்லாம் இவங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது புரோக்கன் ஃபேமிலிஸ், தகப்பன் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள போயிடுறாங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச், ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது.
1: ஆமாம், அப்போது நம்ம மைண்ட் செட் அம்மா அம்மா இல்லை இல்லை அப்பா இல்லைன்னு பொழுது நம்ம மைண்ட் செட் வந்து ஆப்வியஸாக அதை தேடி தான் போகும். ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன இது ஸ்பிரிச்சுவலாக சொல்லணுன்னா, ஆண்டவர் என்னை அப்போவே பேர் சொல்லி அழைச்சிட்டாரு, இல்லை என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போனதும் ரூட் வந்து ரொம்ப தவறான ரூட்டு தான். இங்கே வந்து நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், ஒரு வேளை ஆண்டவரை தெரிஞ்சிக்கலனா அந்த மாதிரியான ஒரு ஏரியா, இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், பாட்டி வந்து டிஃபன் கடை போடுறவங்க, தாத்தா அரிசி வண்டி வலிக்கிறவங்க, வீட்டில் வந்து 8 பிள்ளைங்க அவங்களுக்கு, ப்ளஸ் இப்போ நாங்களும் போய் ஆட் ஆகிருக்கோம், என்னோடய அப்பா என்னோடய தம்பி நான் ஆட் ஆகிருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஓலை வீடு, கரண்ட் இருந்ததில்லை, டிவி இருந்ததில்லை. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததே வந்துட்டு மேபி 2003-2004 தான் இருக்கும். அப்போல்லாம் எல்லோரும் வீட்லேயும் டிவியே இருந்துருக்கும், அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் கரண்ட்டே வந்து.
0: இப்போது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, டிவி இல்லை, வீட்டில் இருந்த இத்தனை பிள்ளைங்கள்னும் போது சிறு வயதுலேயே வெளியில் தான் போக தோணும், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஸோ வெளியில் போய் விளையாட்டு, அப்போ நண்பர்கள், இப்படி தான் ஒரு இது டெவலப் ஆகும்.
1: ஆமாம், இந்த மாதிரியான சூழ்நிலை வளரும்பொழுது நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக நடந்தது. வெளியே போனோம், பண்ணுவோம், சின்ன சின்னதாக, ரொம்ப திருட்டுனா சின்ன சின்னதாக இல்லை, இந்த போயிட்டு நாங்கள் லாரியில் நிற்க வச்சுருப்பாங்க, அதிலேருந்து இந்த சிமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்.
0: ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்தால்
1: காசு, அதை எடுத்துகிட்டு வருவோம். நான் வந்து சின்னதாக திருடுவேன், இந்த கடைக்கெல்லாம் போனால் சின்ன சின்னதாக ஏதாச்சும் கையில் கிடைக்கிறத வந்து என்ன பண்ணிடுவோம் எடுத்து.
0: அதாவது இதை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளணும், இது வந்து இந்த சின்ன உங்களை என்ன வயசு இருந்திருக்கும் அந்த நேரம்?
1: அந்த நேரம் நான் வந்து தேர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்,
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 6 வயசு சொல்லாமா,
1: 7-8 வயசு.
0: அப்போ பாருங்கள், அந்த வயசில் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்கும், பசி இருக்கும், அப்போ வீட்டில் ப்ரொவைட் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையில் வந்து திருட, அதை திருட்ட நியாயப்படுத்தலை, இப்படி தான் தொடங்குது இல்லையா?
1: ஆமாம், இந்த மாதிரி தொடங்கும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் சுற்றி இருக்கவங்களும் கிட்டத்தட்ட நமக்கு அதுக்குள்ளே தள்ளிடுவாங்க, குறிப்பாக எனக்கு என்ன
0: அது வந்து சரின்னு தோன்ற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையில், அப்படி சொல்ல வரீங்க?
1: கண்டிப்பாக அது மட்டும்தான் சரின்னு தோணும், நம்ம பண்ணுறது தான் சரி, இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணுன்ற மாதிரி தோணும். சுற்றி இருக்கிறவர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்மளை தள்ளிடுவாங்க, எப்படின்னா அம்மா இல்லாத பையன், அம்மா இது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்க கரிசனை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரத்தில் என் காதில் நான் அனுபவித்த அதே அநேக காரியங்கள்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு சென்னை தமிழில் சொல்லணுன்னா, துன்றத்துக்கு சோறு இல்லாத பையன்வாங்க. அந்த வார்த்தை வந்து நிறைய கேட்டிருக்கேன்,
0: அது காயம் ஏற்ப.
1: ஆமாம், அனாதன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் யாரும் இல்லாததுன்றது சுற்றி சுற்றி குத்தி காட்டுவாங்க, யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்ற மாதிரி குத்தி காட்டுவாங்க. எல்லாருமே இருப்பாங்க, அம்மாவை தவிர்த்து வேறு எல்லாம் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அம்மா இல்லாத பையன், அதனால் அதை குத்தி காட்டுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான்.
0: ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சிறு பிள்ளைன்னு நினச்சாலும் அந்த 7-8 வயசுனாலும் அது ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா?
1: நிறைய. எங்கள் அப்பாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணுறதை பற்றி அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு அதே தான், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இருக்குது, அதிகபட்சம் 7 வயசு தான் இருக்கும். அப்போ நான் கேட்டேன், அந்த வயசில் எனக்கு தோணி நான் கேட்டது, இப்போ நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, வர்றவங்க எங்கள் அம்மா மாதிரியே எங்களை பார்த்துப்பாங்களான்னு. யாருமே இந்த கொஸ்டினை வந்து எங்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ சின்ன பையன். ஆனால் அதுதான் நான் சொன்னது, அப்போவே ஆண்டவர் கொஞ்சம் அறிவை அப்படி போட்டு வச்சுருந்துருக்காரு எனக்குள்ளே. நான் ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் கெட்டி, அதனால் இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறது. அப்போ நான் கேட்டேன், அப்போ எல்லாருமே தான் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் எப்படி இப்படி பேசினா அப்படின்னு. ஆனால் அதுவுமே நடந்தது, எங்கள் அப்பாவோட செகண்ட் மேரேஜுமே வென் ஐ வாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அவருக்கு வந்து மேரேஜ் நடந்தது.
0: எக்ஸலன்ட், ரொம்ப மனம் திறந்து நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசுனதுலேருந்து ஒரு காரியம் என்ன விளங்கும்னா, ஃபேமிலிஸ் ரொம்ப முக்கியம்,
1: ரொம்ப
0: குடும்பங்கள் மிக முக்கியம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, பிள்ளைகளுடைய நலனுக்கு குடும்பம் வந்து மிக மிக மிக முக்கியம் இல்லையா?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கூட இருந்து வளர்க்கும் பொழுதுமே வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னா, இல்லாதவங்களோட நிலைமை வந்து

0: அதை சொல்ல தேவையில்லை. ஆனாலும் இருக்கிறவங்களோட எப்படி பிள்ளைங்கள வந்து என்ன ஒரு முன்னுதாரணமாக அவங்களுக்கு காட்டி வளர்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் பார்த்த முன்னுதாரணங்கள் எல்லாமே தவறான முன்னுதாரணங்கள். ஆனாலும் அதன் மத்தியிலும் ஒருத்தர் தேடி வந்து, ஆண்டவர் தேடி வந்து எங்களை வந்து தூக்கி எடுத்தார். இல்லைனா இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கு 0.0000 கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் கிளியராக சொல்ல முடியும், வெரி ஹம்பிளாக சொல்ல முடியும். ஐ எம் நாட் வர்த்தி பிகாஸ் ஆஃப் காட் ஐம் ஹியர்.
1: இந்த இடத்துல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், குடும்பம் அப்படின்றது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. ஏதோ ஒரு பெரிய மனிதனுடைய சிந்தையில் தோன்றி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஓகே நம்ம மனுஷங்கள்லாம் இப்படி குடும்பமாக இருக்கணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணலை, இது தேவனுடைய சிந்தையில் தோன்றினது குடும்பம் அப்படின்றது. ஸோ அதனால் அந்த குடும்பத்தை தான் சத்ரு பிசாசு வந்து சிதைக்க முயற்சிக்கிறான். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஸ்லம்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு சிலர் யோசிக்கலாம் அங்கே தான் இருக்குன்னு. இல்லை, எல்லா விதமான இந்த சொசைட்டியில் எல்லா மட்டத்துலேயுமே இதை பார்க்குறோம். குடும்பங்கள் பிரிந்து போகிறது, பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போகிறது, இந்த மாதிரி. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையாக போயிட்டதுனால ஸ்டோரி வேறு மாதிரி போகுது. இதே பெண் பிள்ளையாக இருந்தால் ரொம்பவே பாதகமான ஒரு காரியங்கள் நடந்திருக்கலாம். ஸோ நம்ம குடும்பமாய் தேவன் இணைத்திருக்கும் பொழுது நம்ம வி ஷுட் வேல்யூ த ஃபேமிலி. The husband should value the wife, the wife should value the husband. அதாவது கணவன் மனைவியை வேல்யூ பண்ணணும், மனைவி கணவனை வேல்யூ பண்ணணும், இருவரும் சேர்ந்து பிள்ளைங்களை வேல்யூ பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோரை வேல்யூ பண்ணணும். சரிதானே? என்ன சொல்ற?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா எனக்கு வந்து நான் வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது நான் என்னோடய வாலிப பிரயாயத்தில் இப்போவும் வாலிபனாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, கல்யாணம்ன்றது
1: கர்த்தருக்குள்ள இருக்கிற எல்லாருமே வாலிபர்கள் தான்.
0: ஆமென்.
1: நம்ம வாலிபத்தை அவர் புதுப்பிக்கிறார், கழுகு போல நம்மை புதுப்பிக்கிறார்.
0: ஆமென். மான் கால்களை போல மாற்றென்றார்.
1: ஆமென்.
0: எனக்குள்ள இந்த இந்த ஃபேமிலி சிச்சுவேஷனால ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும், எனக்குள்ள என்ன வந்தோம் என்னோம். இதுக்கப்புறம் ஃபேமிலின்ற செட்டப்பையே நான் வெறுத்துட்டேன். அந்த ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் கடவுளால் உருவாக்கப்பட்டது. எனக்கு வந்து என்னென்னா கல்யாணம்ன்ற ஒன்றே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்குள்ள வெரி ஸ்ட்ராங்காக.
1: அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாருங்கள், ஒரு தேசத்தை பிடிக்கணும்னா உட்காந்து பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிப்பாங்க. அதுபோல் பிசாசும் வாழ்க்கைகளை சிதைக்க சிறு வயதுலேருந்தே அவன் முற்படுறான்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் வாழ்க்கையை சிதைக்க சிறு வயதுலேயே இப்படி சம்பவங்கள், அதனால் உங்களுக்குள்ள ஒரு கசப்பு காயம், அதை வந்து அவன் கேபிட்டலைஸ் பண்ணுறான், அட்வான்டேஜ் எடுத்து.
0: கண்டிப்பாக
1: இல்லையா?
0: ஆமாம். அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது. அது அதையும் தாண்டி நிறைய தவறுகள் செய்ய தூண்டும். இந்த இந்த இந்த காயங்கள் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கும் பொழுது அடுத்தடுத்த தவறுக்கு வந்து இது கொண்டு போயிட்டே இருக்கும். இதில் ஃபைனலாக எனக்கு வந்து நான் நின்னது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் நான் வந்து ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாச்சும் ஒரு ஜெயிலுக்கு போயிடணும். இதை யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில்லை. ஒரு ஜெயிலில் போயிடணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் தவறுகள் பண்ணி நம்ம செத்து போயிடணும்.
1: அதாவது பிசாசு தான் இந்த எண்ணங்களை கொடுக்குறவன். அதான் பாருங்கள், அப்போ நான் சொன்னது போல் ஒரு வாழ்க்கை அழிக்கிறதுக்கு அவன் வந்து பிளான் பண்ணி சிறு வயதுலேருந்தே ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறான். ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்க.
0: ஆமாம். அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டே இப்படி தான் வளர்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி யோசிச்சாச்சு. சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமான திங்கிங் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் வந்து கொண்டு போனார்னு சொல்ல முடியும். 8th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும் பொழுது நான் வந்து ஓகே நம்ம நிறைய படிச்சிட்டோம் நம்ம ஏரியாவில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வீட்டில் வந்து எல்லாருமே வந்து மேபி அதிகபட்சம் 10th ஃபெயிலு, நான் 8th பாஸு. பாஸ் பைஸாக பெருசாக ஃபெயில் பெருசாக. 8th பாஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போனால் நமக்கு அவமானம்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு ஸ்கூலையும் விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்கள், ஏரியா வந்து இந்த மாதிரியான ஏரியா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்குது, படிப்போம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுப்பேன். ஒரு சில நேரம் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுத்து இந்த ப்ரைஸ்லாம் வாங்குறது
1: பரவாயில்ல. அதாவது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறீங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய கோல்டு மெடலுக்கு சமம்னு நினைக்கிறேன்.
0: அந்த மாதிரி தான் சூழ்நிலை போச்சு. எங்கே வந்து வாழ்க்கை வந்து ஒரு திருப்பு முனைக்கு வருது அப்படின்னா, இது எல்லா தப்புமே நடந்தாலும் எல்லா காரியமும் செய்தாலும் எங்களை மாதிரி ஏரியாவில் இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்குனா, அது கிரவுண்டு தான். ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்தது. இம்மீடியட்டாக வந்து என்ன நடந்தாலும் கிரவுண்டுக்கு போயிடுவோம். ஸோ நாங்களுமே ஒரு அந்த 4 மணி ஆனால் கிரவுண்டுக்கு வந்து அப்பியர் ஆகிடுவோம். ஒரு பெரிய டீம் இருக்கும், என்ன விளையாடுறோன்றது செகண்டரி, ஆனால் கிரவுண்டுக்கு வந்துடுவோம். எங்கள் ஏரியாவில் ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸ், அதுக்கு முன்னாடி நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலனாலும் ஏரியாவில் ஹீரோஸாக இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து அந்த மாதிரியான ஒரு ஃபுட்பால் அப்படின்றதுக்காக கிரவுண்டுக்கு போனேன். 8th standard முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபுட்பால், இதுதான் நிலைமையாக இருந்தது.
1: எக்ஸலண்ட். ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. இப்படி பிறந்து வளர்ந்து ஒரு ஃப்யூச்சரே இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படி இருந்த இடத்துலேருந்து ஆண்டவர் எப்படி உங்களை சந்தித்தார், அதை குறித்து நம்ம பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அன்பு நண்பர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் பிரதர் சரவணன் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம். மனம் திறந்த ஒரு கான்வர்சேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதோ ஒரு இனிமையான பாடல் நம்ம

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சகோதரன் சரவணன் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை. அவருடைய வாழ்க்கையை உள்ளம் திறந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பேசுவோம். ஸோ சரவணன், ஐ ஷுட் தேங்க்யூ. நிறைய பேர் வந்து ஒரு உயரமான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பழசை வந்து நிச்சயமாக நினைக்கக்கூடாது, நினைத்து வருத்தப்படுறதுல லாபம் இல்லை, பட் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதை பகிர்ந்து கொள்கிறதுக்கு தயங்குவாங்க, நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஓப்பனாக பகிர்ந்து கொள்கிறீங்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு, அது ஏன் தயக்கம் இல்லை? ஒருவேளை உங்களுக்கு அந்த யோசனை வரலையா, நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக யோசிச்சிட்டா, இழிவாக யோசிச்சிட்டா? பொதுவான ஒரு ஹியூமன் தாட் தானே.
1: ரொம்ப
0: நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓப்பனாக பகிர்ந்து கொள்கிறீங்களே, அது காரணம் என்ன?
1: ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு அப்புறம் தான் நான் இதுக்கான விடையை யோசிக்கிறேன். நீங்கள் கேட்கும்பொழுது ரொம்ப கேவலமாக வாழறதுக்கு அன்றைக்கி ரெடியாக இருந்தோம், ரெடியாக இருந்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். அதை வந்து மாற்றி இப்போ நல்ல நிலமையில் உட்கார வச்சுருக்காங்க. கடவுள் நல்ல நிலமையில் இருக்கேன்னா நான் அதை மறந்தேன்னா கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க முடியாது. ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இது வந்து ஆண்டவர் என்னை ஏன் அப்படியிலேருந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்றதுக்கு இதை சொல்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒரு வாலிபனுள்ள அல்லது கேட்குற ஒரு சிறு பிள்ளை அல்லது கேட்குற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை கொண்டு கிரியை செய்வாரே, ஆனால் இதை வந்து நான் இதை விட பகிரங்கமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன்.
0: நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் ஆழமான கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன்னா சாட்சிகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அவர்களுக்கு உயிரை கொடுக்கும்.
1: ஆமீன்.
0: ஸோ அதனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம்.
1: ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட.
0: ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி இயேசு தோன்றினார்?
1: ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் முடித்தாச்சு, நிறைய படித்தாச்சுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஸ்கூலை விட்டு நின்னாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு நின்று சும்மா இருந்தாலே என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க பசங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஏரியாவிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்
0: நிறையா படிச்சுட்டோன்னு உங்களுக்கு
1: ஒரு நல்ல நிறைய உயர்ந்த படிப்பு படிச்சுட்டுன்ற எண்ணம் வந்ததால் எல்லா காரியமும் செஞ்சுருக்கேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வேலைக்கு போகணும், அதாவது எனக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும், காசு வைக்கணுன்ற சுச்சுவேஷனில் எல்லா வேலையுமே நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். முதல் முதல்ல நான் செஞ்ச வேலை வந்துட்டு மீன்பாடி வண்டி, ட்ரைசைக்கிள், மீன்பாடி வண்டியில்
0: சென்ட். மீன்பாடி வண்டினா ஒரு சிலருக்கு புரியாது, ஒரு ட்ரைசைக்கிள்,
1: ட்ரைசைக்கிள்
0: ரிக்ஷா மாதிரி. ஆமாம்.
1: அந்த வண்டியில் வந்துட்டு மீன் பாக்ஸ், இப்போது வியாபாரத்துக்கு வரது
0: இல்லை, வெளிநாட்டில் இருந்து கேட்குறவங்க மீன்பாடி வண்டின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா படம் வருமானு தெரியல கூகுளில். ஆனால்
1: நல்லது நல்லது. அது அந்த மாதிரி வண்டியில் நான் மீன் பாக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு மார்க்கெட்டுங்களுக்கு, அது ஒரு மெயின் மார்க்கெட் சென்ட்ரல் கிட்ட, அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட அது வந்து என்னோடய அப்பா என்னோடய தாத்தா செய்த மாதிரியான ஒரு வேலை தான், அதே ஜென்ரேஷனில் வந்தாச்சு. அதுக்கு பிறகு நிறைய வேலைகள், லைட் போஸ்ட்டு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, சில்வர் கலர் பெயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே தெரியும் அந்த சில்வர் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல் பெயிண்ட். நான் அப்போ வந்து சின்ன பையன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், எதுக்கும் பயம் இல்லை, கடகடகன்னு மேலே ஏறுவேன் கடகடன்னு. ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுவேன். 9 மீட்டர் 9 மீட்டர் 11 மீட்டர்னு சொல்லுவோம். மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் வந்து 11 மீட்டர் போஸ்ட்டு
0: உயரம்.
1: ஆமாம், ஹைட்டு. அதில் வந்துட்டு உச்சியில் ஏறி உக்காந்து நடு வெயிலில் பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய முறை ஸ்லிப் ஆகிருக்கு. நாங்கள் பெயிண்ட் பண்ணும்போது கற்றுக் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, போனவனும் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு பார்வாங்க இல்லை, அடிக்காமல் இறங்கிடுவோம், திரும்ப திரும்ப போனவனு அதனால் பின்னாடி பெயிண்ட் அடிச்சிருவேன். ஞாபகம் இல்லாமல் அது 2 ஏணி 3 ஏணி கட்டியிருப்பாங்க 11 மீட்டர் ஹைட் போகிறதுக்கு. அந்த உச்சியிலேருந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஞாபகம் இல்லாமல் அந்த பின் சைடை பிடிச்சி இப்படி இழுத்துருவேன். நிறைய முறை வழுக்கி ஸ்லிப் ஆகி விழப்போவேன்.
0: பெயிண்ட் ஈரமாக இருக்கிறதுனால வழுக்கிறோம்
1: அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி, கல்யாணத்துக்கெல்லாம் சமையலுக்கு காய்கறி வெட்டுவாங்க, அந்த வேலைக்கு போயிருக்கேன். நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னதில்லை, பட் ஆண்டவருடைய சமூகம் சாட்சின்றதுனால சொல்கிறேன். இலை எடுக்கிற வேலையும் செஞ்சுருக்கேன் கல்யாணத்தில், இது என் குடும்பத்துக்கெல்லாம் கூட தெரியாது, இன்றைக்கி தான் நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த வேலையும் செஞ்சுருக்கேன். அதுக்கு அப்படி செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். கேட்ரிங் போவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் கேட்ரிங் சர்வீஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. ஒரு வேலைக்கு வந்து காலையில் டிஃபன் போனோன்னா 25 ரூபா கொடுப்பாங்க, மதியம் ஒரு 40 ரூபா, நைட்டு ஒரு 40 ரூபா, அதில் எடுத்துகிட்டு போகிற இன்சார்ஜ் ஒரு 5-5 ரூபா எடுத்துக்குவார். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேட்ரிங் சர்வீஸ் போனால் 120 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இதில் இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணலாம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது நிறைய நான் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கும்
0: முடிச்ச வேலைகள் எல்லாம்.
1: ஆமாம், ஏன்னா அதாவது
0: ஆனால் இதில் ஒன்று பாருங்கள், மனமும் பெருசாக யோசிக்க தெரியல. ஏன்னா நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை, தாத்தா அப்பா இவங்கள இது தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இது இது கிடைச்சா போதும்.
1: எனக்கு அன்னைக்கு நான் ஒரு சட்டை எடுக்கணும், எனக்கு காசு வேணும், வேறு ஏதோ ஒன்று சின்ன பொருள் வாங்கணும், எனக்கு காசு வாங்கணும். எனக்கு இந்த இந்த பெயிண்டிங் வேலையில் இந்த வேலைகள் செய்யும் பொழுது நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ நீங்கள் கேட்கும்பொழுது, ஒரு முறை வந்து சில்வர் பெயிண்ட் பண்ணோன்னா மேலெலாம் ஊற்றும், ஹைட்டாக அடிக்கிறதால மேலெலாம் ஊற்றும், ஃபுல்லாக தலையில் துணி கட்டியிருப்போம், ஃபுல்லாகவே சில்வர் பெயிண்ட் தான் இருக்கும். ஸ்பென்சர் எதிர்க்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே தான் அந்த பெயிண்ட் பாக்ஸ்லாம் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்கேன். சாப்பிட்டு களைப்பாக இருக்க அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் ஜாலியாக படுத்துட்ருக்கேன்.
0: அந்த ரயில்
1: ஆமாம் அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆமாம், அப்போ அங்கே ரெண்டு கேர்ள்ஸ் போகிறாங்க, இந்த பைத்தியக்காரனுங்களுக்கு வேறு வேலையே இல்லைடி, எங்கே வந்து எப்படி படுத்துட்டுருக்கா பாரு, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு கலாச்சிடுவாங்க. எனக்கு தெரியும் நான் பைத்தியம் இல்லைன்னு, ஏன்னா அந்த பெயிண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அது எனக்கு ஃபன்னியாக தான் இருந்தது அப்போது. ஓகே அப்படின்னு சொல்லி எதை பற்றியும் யோசனையே இருக்காது
0: நம்ம. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கல.
1: இல்லை இல்லை இல்லை, அப்போது ஆண்டவர் வந்து தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் சுவிசேஷம்லாம் சொல்லிட்டு வருவாங்க இல்லைங்களா, அதனால இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், பிகேஎன் பாலர் கல்வி நிலையம்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன், ப்ரீகேஜி டு 4th ஸ்டாண்டர்ட்.
0: பாருங்கள், இந்த இடத்துல நான் நிச்சயமாக சொல்லி ஆகணும், நம்ம சிறுவர் மத்தியில் செய்கிற ஊழியங்கள், அது ஸ்கூல் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அவுட்ரீச் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பகுதியில் போய் ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறதா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அன்றைக்கி சின்ன பிள்ளைங்க வர்றவங்களாக இருக்கலாம், பட் ஆனால் அவங்க வாழ்க்கை மாறுது, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டாகுது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் இன்றைக்கி சரவணன் நம்ம மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார். சொல்லுங்கள்,
1: இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இது இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் திரும்ப சொன்னது ஒரே ஒரு நல்ல விஷயம், நான் பண்ணது க்ரௌண்டில் இருப்போம், 4 o'clock ஆனால் க்ரௌண்டில் இருப்போம். பேசிக்லி நான் வந்து ஒரு ஆத்லீட், ஸ்கூல்லலாம் ரொம்ப நல்லா ஓடுவேன், நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்பாலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அங்கே ஏரியாவும் ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ் அப்படின்றதுனால ஃபுட்பாலில் இருந்தோம். அந்த நேரம் பார்த்து சிஎஸ்எஃப் வேர்ல்டு விஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்கே பண்ணாங்க, எங்கள் ஏரியாவில் இருந்தது. அது மூலமாக கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்திலிருந்து அவங்க மூலமாக வேர்ல்டு விஷன் மூலமாக உள்ளே வந்தாங்க. அதன் மத்தியில் என் நண்பன் விஜின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து அந்த கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆகிறான். அதன் மூலமாக நான் வந்து செபாஸ்டியன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆத்லீட், செபாஸ்டியன் சில்வெஸ்டர் அண்ணன், அவங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் செல்லுக்காக எங்களை கூப்பிடுறாங்க. என்னன்னே தெரியாமல் அந்த ப்ரேயர் செல்லுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அந்த ப்ரேயர் செல் மூலமாக வந்துட்டு அகெயின் கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு அப்போ அது தெரியாது, இப்போ சால்வேஷன் கேம்ப் என்னென்னு தெரியும் எல்லாம், அதெல்லாம் தெரியும். ஆனால் அப்போ என்னன்னு தெரியாது, விளையாட கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகணுன்னு சொல்லிட்டு 23 பேர் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம்.
0: உங்கள் பகுதியில் இருந்து?
1: ஆமாம், அப்போது 2001 எண்ட் அக்டோபர் கேம்ப்புக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டு 23 பேர் போகிறோம், ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்க. நான் சொன்ன மாதிரி எது வந்து ஆண்டவரை அந்த இடத்துல ஏற்றுக்கு வச்சுதுன்னு எனக்கு வந்து நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எங்கள் ஏரியாவிலேருந்து வரும்னு சொன்னால் யாரும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. கேம் கார்டன்லேருந்து வரும்னு சொன்னால் 4 பேர் ஒன்றா போயிட்டுருக்கும்பொழுது, ஒரு முறை நாங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கும்பொழுது போலீஸ்காரங்க சும்மா நிறுத்தி எங்களை கேட்டாங்க, எங்கே போகிற, இங்கே போகிறோம், எங்கேருந்து வர, இங்கேருந்து வரோம், கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் வந்து எங்கள் ஏரியா
0: பிரபலம்.
1: ஆமாம், அந்த ஏரியாவோட இது சென்ட்ரல்லேருந்து ஆட்டோ வந்து கேம் கார்டனுக்கு வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க, வசந்தி தியேட்டர்கிட்ட வாங்க, பட்டாளம் வாங்கன்னு சொல்லி போய் சொல்லி தான் ஆட்டோவில். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில்
0: ஆட்டோ உள்ளே வந்தால் காசு கொடுக்காம அவங்க
1: அந்த மாதிரியான பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான். ஸோ இந்த மாதிரியான போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் அங்கே அந்த கேம்பில் அவர்கள் காட்டிய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா எங்கள் நாங்கள் எல்லாருமே ஒதுக்கப்பட்டவர்கள், அதுவே எங்களுக்கு தெரியாது. எங்களை யாருன்னா துரத்துனாங்கன்னா நாங்கள் சிரிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஒதுக்கப்படுறோம் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம கீழ்த்தரமாக என்ன படுகிறோம்ன்ற ஒரு சுய நினைவு கூட எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல போனால் எங்கள் தோல் மேலே கையை போட்டு பேசினாங்க. எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசினாங்க. அவங்களாம் பார்க்குறதுக்கே ரிச்சாக இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்களான்னு. எல்லாம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க, நேஷ்னல்ஸ் விளையாடினவங்க, ஸ்டேட் விளையாடினவங்க. அந்த டைமில் கரண்ட்டாக ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கோங்க, சந்தோஷ் ட்ராஃபி விளையாடிட்டுருக்கேன், ரஞ்சித் ட்ராஃபி ஆடினவங்க, இவங்கெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனே எங்களை கிட்ட சேர்க்க மாட்டான், இவங்கெல்லாம் வந்து எங்களை கிட்ட சேர்க்குறாங்க. அடுத்த கட்டம் என்னென்னா, எங்ககிட்ட அன்பாக பேசினாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்னென்னா, எங்கள் பிளேட்லேருந்து ஒரு அண்ணன் எடுத்து சாப்பிட்டாங்க. எனக்கு இது மற்றவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஷார்ப்பாக, இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து, எது இவங்களை இப்படி பண்ண வைக்குதுன்ற கேள்வி தான் வந்து என்னை ஆண்டவரை ஏற்றுக்க வச்சுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்து ஆண்டவரை அந்த இடத்துல கையை தூக்கி, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன், என் இருதயத்தில் வாங்க தகப்பனே அப்படின்னு கூப்பிட்ட முதல் அது 20 வருஷங்களுக்கு, மேபி இப்போ 22 வருஷமாக இருக்கலாம், 22 வருஷங்களுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டப்போ ஆண்டவர் என் இருதயத்தில் வந்தார். யாருன்னே பார்க்கல வந்துட்டார், என்ன அவர் இடம்னே பார்க்கல வந்துட்டார், என்ன ஸ்லாங்குன்னே தெரியாது, அவர் வந்துட்டார். என் கூட இருந்தது தெளிவாக தெரிஞ்சது, ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாருன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. இப்படி தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது.
0: நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, திரும்பி உங்கள் ஏரியாவுக்கு தான் போனீங்க. ஆனால் ஏரியாவில் மாற்றம் இல்லை, உங்களுக்குள்ள மாற்றம், ஏரியாவில் மாற்றம் இல்லை. ஸோ இப்போது சவால்கள் புது சவால்களாக இருந்திருக்கும்,
1: நிறைய சவால்கள் இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம்,
0: ஃப்ரெண்ட்ஸும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லை அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்களா?
1: இல்லை, 23 பேருமே அந்த இடத்துல கையை தூக்கி ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஒரு பெரிய ட்ராவல். அதில் இருந்துமே நான் மேபி அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதை பற்றியும் கூட ஆட் பண்ணலாம். அப்போது நாங்கள் போகிறோம், போகும்பொழுது மறுபடியும் போகும்பொழுது அதே மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், கேம்ப் போட்டு போகும்போதே சொல்கிறோம், 3 நாள் வந்து சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தோம், மறுபடியும் நரகத்துக்குள்ளே போகிறோம், இப்படியே தான் பேசிட்டு போகிறோம், ட்ரெயினில் தான் போகிறோம், நரகத்துக்குள்ளே போகிறோம், என்ன நடக்குது. ஆனால் நான் ஒரு விஷயம் கிளியராக அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான்ப்பா, இவர் இல்லைன்னா வேறு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கொஞ்சம் யோசிக்கிற திறமை ஆண்டவர் கொடுத்துருந்ததால் இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் நான் இவரை விட்டு போகிறதில்ல, எனக்கு தெரியாது அவர் தான் என்ன பிடிச்சிருக்காரு, அவர் என்னை விட்டு போக மாட்டார், நான் டிசைட் பண்ணேன். ஆனால் அந்த சின்ன மனசு சொல்லிச்சு, என்ன ஆனாலும் நீ வந்து இவரை விட்டு போகக்கூடாது சார், உன்னை நீ இவர் தான் உனக்கு எல்லான்ட்டு அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால் போகும்பொழுது, மறுபடியும் போகும்பொழுது எனக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுமே வருது, எல்லா சவால்களும் திரும்ப திரும்ப திரும்ப வருது. எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு சின்ன ஒரு க்ரைம்னு ஆரம்பித்தா காசு வச்சு கோலி ஆடுவாங்க, அதுலேருந்து ஆரம்பிக்கும், அதுலேருந்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போவோம், பெருசாக ஜூது விளையாடுற அளவுக்கு போவோம்.
0: நான் கேம்பிளிங்,
1: ஆமாம் கேம்பிளிங், கார்ட்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காசு வச்சு விளையாடுற எல்லா விளையாட்டும் விளையாட ஆரம்பித்து அதுக்குள்ளே வரைக்கும் போவாங்க. நான் பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடி, எனக்கு விளையாட தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடி காசு கொடுத்தாங்கன்னா அதை சேர்த்து எடுத்து வைக்கிற வேலை என்னோடய வேலை. மேபி ஒரு 2-3 முறை மாத்திரம் நான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிருக்கேன், காசு வச்சு, இவ்வளோ தான் தெரியும். இது எல்லாமே வந்து மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாறுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாறுறாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் மாறுறாங்க. எங்களை குறித்த ஆண்டவர் முன்னாடியே ஒரு திட்டம் வச்சுட்டார் போல இருக்குது, அதனால தான் பிடிச்சிருக்காரு. ப்ரேயர் செல்க்கு ரெகுலராக போக ஆரம்பிக்கிறேன், டியூஸ்டே எவ்ரி டியூஸ்டே ஈவினிங் ப்ரேயர் செல்க்கு ரெகுலராக போக ஆரம்பிக்கிறேன். 25 பேர் 27 பேர் அங்கே இருப்போம், சர்ச்க்கு போக ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரியில் நான் செய்த எப்படி கிரவுண்டுக்கு போனது நல்ல விஷயமோ, என்னோட வாழ்க்கையில் நான் செய்த மிக மிக மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து சர்ச்சுக்கும் ப்ரேயர் செல்லுக்கும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, இல்லை லீவ் போட போகிறதில்ல அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். என்னால் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், டியூஸ்டே ப்ரேயர் செல், சர்ச் அண்ட் ஃப்ரைடே ஃபெலோஷிப், நான் வந்து 20 வருஷம் கணக்கு எடுத்தால் கூட அதிகபட்சம் 5 முறை தான் போகாமல் இருந்திருப்பேன். ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆகி, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருந்தேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் சென்னையில் இருந்து, சென்னையில் இல்லைன்னா அது வேறு, சென்னையில் இருந்து இந்த 20 வருஷத்தில் நான் அதிகபட்சம் ஒரு 5 முறை தான் மிஸ் பண்ணியிருப்பேன்.
0: இது ரொம்ப முக்கியம். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, தீக்கட்டைகள், அதாவது இந்த டார்ச், தீப்பந்தம், கட்டைகள் எல்லாம் சேர்த்து வச்சு பற்ற வைக்கும்போது எல்லாம் குபு குபுன்னு எரியும். ஒன்று எடுத்துக்கிட்டு தனியாக போகும்போது அந்த காற்றுலையும் இதுலேயும் அது அணையிற மாதிரி வரும்பொழுது திரும்பி எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சா ஃபயர் பற்றிக்கும். ஸோ அதுபோல் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும், இந்த ஆவிக்குரிய ஐக்கியம், ஆவிக்குரிய நட்பு, ஆவிக்குரிய சபை மிக மிக மிக மிக அவசியம். நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு அதுதான் சொன்னாங்க, நீ வந்து பெரிய க்ரௌடை விட உன்னை கேர் எடுக்கிற ஒரு சின்ன இடத்துல நீ இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்க்கையில் வந்து அந்த அது வந்து ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கலாம், தானியலுக்கு இருந்தது போல் ஷாத்ராக் மெஷாக் ஆபேத்நகோ, இல்லை ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு சபை, இந்த ஃபெலோஷிப், ப்ரேயர் செல், இதெல்லாமே ஒரு பெரிய ஐக்கியமாக இருந்தது.
1: அந்த அனலுக்குள்ளவே எங்களை வச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த மாதிரியான சூழ்நிலை.
0: ஸோ நம்ம கேட்குற எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இன்னும் நான் பழைய நண்பர்களோடவே இருந்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் அது நமக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினியை அவித்து போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதாவது அதனால் எல்லாரையும் விட்டுட்டு வந்துடணும்னு இல்லை, நம்முடைய நேரம் எங்கே செலவிடுறோம். ஸோ நீங்கள் பண்ண இந்த சின்ன சின்ன முடிவுகள், இன்றைக்கி 20 வருஷம் வந்து இன்றைக்கி ஒரு முழு நேர ஊழியத்தில் அவர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் சொன்னார் நான் டிஸ்ட்ரிக்ட் விளையாடினேன், இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் பிரசங்கம் பண்ணுறேன். இது வந்து திடீர்னு ஓவர் நைட் வரல, அந்த சின்ன டெசிஷன். பல தடுமாற்றங்கள் இருந்திருக்கும், ஆனாலும் உங்களை தூக்கி நிறுத்தினது அந்த சர்ச் கோயிங், ப்ரேயர் செல், ஒரு நாள் அந்த ஃபெலோஷிப்பாக இருந்திருக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் நடக்கும் பொழுது, குழந்தைங்க நடக்கும் பொழுது தடுமாறும். சைக்கிள் நான் கற்றுக்கும் பொழுது நல்லா ஞாபகம் இருக்குது, விழுந்து விழுந்து சைக்கிள் கற்றுக்கிறவங்க யாருமே விழாமல் கற்றுக்க முடியாது. இன்றைக்கி அந்த வீல்ஸ் எல்லாம் வந்துட்டாலுமே அந்த சைக்கிள் கற்றுக்கிற அனுபவம் வந்து வித்தியாசமானது. ஸோ அதுபோல் தடுமாற்றம் ஏற்படலாம், நிச்சயமாக நடைமுறையில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு, யாருமே அப்படி பர்ஃபெக்டாக வந்துடுறது கிடையாது. ஆனாலும் நம்மை தூக்கி நிறுத்தி பலப்படுத்துகிறது எதுன்னா இந்த ஆவிக்குரிய ஐக்கியம். சொல்லுங்கள்.
1: ஸோ இது ரட்சிக்கப்பட்டாச்சு, இதுக்கெல்லாம் போயிட்டுருங்க. ஒரு பெரிய கவலை இருதயத்தை வந்து தாக்குச்சு. இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா கல்யாணம் ஆச்சு, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய போராட்டங்கள், மனசோர்வுகள் இருக்கும், அவங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள். 2 வருஷம் அங்கே இருப்பேன், 2 வருஷம் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம். அது அப்போ அது நான் இப்போ வந்து கடவுளுக்குள்ளே போயிட்டேன். பிரச்சனைகளாக நீங்கள் சொன்ன மாதிரி தடுமாட்டங்களான கோபங்கள், சண்டைகள் எல்லாமே அவங்க கூட வரும், மற்றவர்கள் கூட வரும். குடும்பத்தாரால் நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கேன், அதாவது சொந்தக்காரங்களால். இதெல்லாம் என்னோடய காயங்களுக்காக நான் சொல்கிறேன், சாப்பாட்டு விஷயத்தில்.
0: ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல நான் உங்களை கேட்கணும்னு ஆரம்பத்துலேருந்து என் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த காயங்கள் பல காரணங்கள், பல சூழ்நிலைகள், காயம் வந்து நிச்சயமாக இருக்குது, ஆறாத காயங்களாக இருந்திருக்கும். ஆனால் எப்படி அந்த காயங்கள் ஆறினது?
1: ஆமாம், அந்த காயங்கள் வந்து எல்லாமே இருந்து இழந்தவங்களையும் இந்த உலகம் வெறுக்கும், எதுவும் இல்லாதவங்களையும் இந்த உலகம் வந்து வெறுக்கும், கிட்ட சேர்த்துக்காது. அதை நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டு குழந்தைங்க இருப்பாங்க, எங்களை தான் வேலை வாங்குவாங்க, என்னை தான் வேலை வாங்குவாங்க, ஆனால் அவங்க வீட்டு குழந்தைங்க கொடுக்குறது அதிகமாக இருக்கும், எனக்கு கொடுக்குறது கம்மியாக இருக்கும். அது அப்போது யோசனை இருந்ததில்லை. ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்கு. அநேக நாட்கள் சர்ச்சுக்கு செருப்பு இல்லாமல் போயிருக்கேன், எங்கேன்னு கேட்டால் வர வழியில் அறந்துருச்சுன்னு போய் சொல்ல வேண்டியிருக்கும். ஏதோ ஏதோ இடத்துக்கு போகிற இடத்துலலாம் அதை குறித்து அசிங்கம் பண்ணியிருக்காங்க. சர்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே போகும்பொழுது நான் இப்போ போட்டு போன ஒரு பேண்ட் வந்து ஃபுல்லாக பின்னாடி கிழிஞ்சு போன ஒரு பேண்ட்டு போயிட்டு, எனக்கு தெரியுது கிழிஞ்சிருக்கு, நான் முன்னாடி போய் உட்கார முடியாது, ஃபஸ்ட் டைம் சர்ச் போகிறேன். பின்னாடியே உக்காந்துட்டு எல்லாரும் எழுந்து போயிட்ட பிறகு திரும்ப கடைசியாக எழுந்து நான் பின்னாடி வந்தேன், அப்படியுமே கண்டுபிடிச்சேன், ஒரு கேர்ள் கண்டுபிடிச்சி பேண்ட் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிறைய காயங்கள் இருக்குது ரிலேட்டிவ்ஸால.
0: அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆண்டவரை தேடி போனீங்க. சபைக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி, அது ஒரு காரணமாக சொல்லும் பொழுது நியாயமாக தெரியும். ஆனாலும் நீங்கள் அதன் மத்தியிலும் ஆண்டவரை தேடி போனீங்க, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சுருக்கு.
1: நிறைய அது குறித்து சாட்சி நிறைய இருக்குது. அப்போது அந்த மாதிரியான போயிடுச்சு, இதெல்லாம் என்னோடய காயங்கள். ஆண்டவர் வந்து எல்லாத்துக்குமே அழுக தான், நான் ரொம்ப ஈஸியாக அழுகிற ஒரு பர்சன், ரொம்ப எமோஷ்னல் பர்சன். ஸோ எல்லாத்துக்குமே அழுக தான் என்னோடய கேள்வியுமாக இருந்தது. இது எல்லாமே ரெகுலராக ஃபெலோஷிப் போயிட்டு இருந்தேன். எனக்குள்ளே ஒரு பெரிய பாரம் என்னென்னா, நான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்ததால், மேபி ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுத்ததால், நான் படிக்கணும்னு ஆசை. என்ன படிக்கணும்னு ஆசை? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறான், நான் மட்டும் வீட்டில் இருக்கேன், தண்டமாக லோக்கலாக சொல்லலாம் மொக்கையாக அப்படியே இருக்கேன். அப்போது வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, நீ நல்லா தானடா படிச்சுட்டு இருந்த, என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ நான் தினமும் அழுவேன், தாவி இது சொன்ன மாதிரி அழுவேன், என் தலைக்காணியை நான் அழுகையில் நினச்சிட்டே இருப்பேன். நான் கேட்டது ஆண்டவரே, நான் எப்படியாச்சும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ஏன்னா வீட்டில் இருந்தவங்களாம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு, நான் 10th க்ராஸ் பண்ணிடணும் ஆண்டவரே, பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என் குடும்பம், என் பரம்பரை, ஜென்மத்திலே யாரும் 10th ஸ்டாண்டர்ட் க்ராஸ் பண்ண. ஸோ நான் கேட்குறேன், அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஐடியா வருது. விசாரிக்கிறேன், சுற்றுறேன், தேடுறேன், கற்றுக்கிற நிறைய விஷயங்கள். அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட்டாக எழுத முடியுன்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரியுது. டிபிஐ அப்படின்ற அந்த மாநில கல்வி இயக்கம், அங்கே போயிட்டு நான் கேட்கும்பொழுது ஃபார்ம் கொடுத்தாங்க, வாங்கினேன், ஃபில்லப் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு எப்படி படிக்கணும் தெரியாது. ஏன்னா 8th ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு அவன் முன்னாடி படித்த க்வெஸ்டின் பேப்பர்ஸ், அவன் படித்த புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி நானே உட்காந்து வீட்டில் உட்காந்து படித்தேன். எவ்வளோ படித்தேன்னா 2 வருஷம் வந்து தப்பு தப்பாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி போட்டேன். எனக்கு ஃபார்ம் கூட ஃபில்லப் பண்ணி தெரியாது. யார்கிட்டையும் போய் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு கூட கேட்க தோணலை, அவ்வளோ டம்ப். அதுக்கப்புறம் 3rd இயர் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு கொடுத்து அவங்க வந்து ஓகே ஆகிட்டு போயிட்டு எழுதுகிறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எழுதும் பொழுது யாருமே இல்லை, நோ டீச்சர், நோ டியூஷன், நத்திங். அதுவும் எல்லாரும் எழுதுன மாதிரி எக்ஸாம் நான் எழுதலை. எனக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்கும், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்த நாள் எனக்கு வந்து நான் இந்த அட்டெம்ப்டில் எழுதுகிறேன் அந்த கணக்கு தானே. மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம், மொத்தம் 7 எக்ஸாம் இருக்கும். கண்டினியூஸ் எக்ஸாம் இருந்தது அந்த எக்ஸாம், அட்டெம்ப்டில் எழுதுகிற எக்ஸாம்ன்ற மாதிரி கண்டினியூ எக்ஸாம்ஸ். நான் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் நைட்டு தூங்கலை, காலைல எக்ஸாம், மதியம் எக்ஸாம், அப்படியே 5th அந்த கடைசி எக்ஸாம் அன்றைக்கி ஐ வென்ட் டு அன்கான்ஷியஸ். ஒரு 5 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கியிருக்கேன், அன்கான்ஷியஸ் ஆகிட்டுருக்கேன். யாரோ என்னை எழுப்புறாங்க, இது பண்ணுறாங்க, தண்ணியெல்லாம் ஊதுறாங்கலாம் பண்ணி எழுந்தால் ஒரு மறுபடியும் ஒரு 6 மணி, அதுக்கப்புறம் திருப்பி போய் இந்த மாதிரி போய் எழுதி ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்து எழுதி 4 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டேன். 4 சப்ஜெக்ட் பாஸு. ஏன் இதை 4 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிறேன்னு நான் சொல்கிறேன், என் கூடவே படித்த ஃப்ரெண்ட்ஸு, ரெகுலராக ஸ்கூல் போனவன், எல்லா நாளும் ஸ்கூல் அட்டன் பண்ணுவேன், இந்த டெஸ்ட் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் டியூஷன் எல்லாம் போனவன், 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு. ஆண்டவர் வந்து என்னை கூட்டு போய் ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இங்கே வந்து என்ன ட்ரிக்கினா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான், அதாவது எங்களை மாதிரி ஏரியாவில் இருக்க பசங்களை இங்கிலீஷ் பீஸ் வரல, தட் மீன்ஸ் இங்கிலீஷ் வரல, கிராமர் அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் படித்ததெல்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், ஸோ அதெல்லாம் தெரியாததால். அப்போ தான் வந்து அகெயின் சாபியனாவோட ஹெல்ப், அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சர், ஹீ டாட் மீ இங்கிலீஷ், டாட் மீ இங்கிலீஷ்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், கவனிக்கணும். நான் அப்போ இங்கிலீஷ் தெரியாது, அவங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த அட்டெம்ப்டில் எழுதி நான் வந்து இங்கிலீஷில் வந்து பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் இதை பர்சீவ் பண்ணோம், கண்டினியூ பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள் வருது. நான் வந்து ப்ரைவேட்டாக 12th எழுதணுன்னே மறுபடியும் சுற்றிட்டுருக்கேன், 10th மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சென்னை எக்மூரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, +1 வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நான் போய் +1 ஜாயின் பண்ணுறேன். இந்த +1 ஜாயின் பண்ணுற, அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து +1 ஜாயின் பண்ணுற காலம் வரைக்கும் நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், எல்லா காரியமும் செஞ்சுருக்கேன். அதே சமயம் எல்லா மினிஸ்ட்ரியிலையும் கூட இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது, ஆனால் சேர் போடுறது, எதனா சொன்னாங்கன்னா பண்ணுறது, கூட இருந்து எதை பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். இன்றைக்கும் எனக்கு கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பெருக்கிறது, பாய் போடுறது, அதெல்லாம் இதெல்லாமே செஞ்சுட்டே இருக்கேன்.
2: மைக்கை பிடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும், கீழே செய்கிற வேலையை செய்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை, அதை கர்த்தர் கவனிக்கிறார்.
1: ஆமாம், கர்த்தர் கவனிக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, நான் எனக்கு மேபி மறுபடியும் ஏரியா திங்கிங் தான், நம்மளாம் இந்த வேலை தான் செய்யணுன்றதோ எனக்கு ஒரு தாட் இருக்கும் அந்த மாதிரியாக. இது
2: இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும், நீங்கள் வந்து 10th முடிக்கணும்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணி அதுக்குரிய வழிகளை தேடினீங்க. பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, உன்ன மாதிரி ஆள் நீ பைபிளை தூக்கிட்டு போய் ஊழியம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை, ஒரு கோலை கொடுத்து முதல்ல அதை முடியினார். இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தேவன் இப்படிப்பட்ட சில விதைகளை கொடுக்குறார். இட் வாஸ் அ ட்ரீம் உங்களுக்குன்னு சொல்லலாம், 10th முடிக்கிறது ஒரு ட்ரீம். யாருமே மூதாதையரில் முடிக்கலை, என் பகுதியில் முடிக்கலை, நான் 10th பாஸ் பண்ணணும். ஒருவேளை ஒரு சிலர் யோசிக்கலாம், காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க இது என்ன, அஃப்கோர்ஸ் அந்த நாட்களில் அது ஒரு பெரிய கோல், எட்டாத ஒரு உயரம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட விதைகளை போடுகிறார். ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் திறமைகளை வளர்க்குறதில் இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், 10th முடிக்கணுன்றது. பட் பெரிய கோல்ஸ் ஆண்டவர் அந்த விதையை நமக்குள்ளே போடுவார். அப்போ நம்ம அதற்குரிய வழிகளை தேட வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் மேஜிக் செய்கிறது கிடையாது. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான், காட் டசன்ட் டூ மேஜிக், அவரால் முடியும். பட் நமக்குள்ள திறமைகளை தந்து நம்ம அவரோடு நடந்து செயல்பட்டு அதை நிறைவேற்றணும்னு விரும்புகிறார். ஏன்னா அப்போ தான் நம்ம அவரை நாடுவோம், விசுவாசத்தை பயன்படுத்தும் ஒரு நெருக்கமான ஐக்கியம், ஒரு உறவு. இன்றைக்கி நீங்கள் அதை வேல்யூ பண்ணுறீங்க. ஒரு மேஜிக்காக ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா அதுக்கு வேல்யூ இருக்காது.
1: ஆமாம்,
2: சொல்லுங்கள்
1: சார். இப்போது அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் 2005 நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்பால் கோச்சிங் வந்து பண்ணாரு என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. கிரவுண்ட் நல்ல கிரவுண்ட் இருக்கிறதால எல்லா வருஷமும் ஒரு 120 பிள்ளைங்க பிள்ளைங்க வருவாங்க. அங்கேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோமோ ப்ரேயர் செல்லில் இருந்து இங்கே நாங்கள் ஒரு ப்ரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் ஏரியாவிலேயே. நீங்கள் நல்லா யோசிக்கணும் இந்த காரியத்தை. ஏன் ஆண்டவர் எங்களை அங்கேருந்து பிடிச்சிருக்காருன்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. எங்கே இருந்தமோ அந்த இடத்துல சேற்றிலிருந்து தூக்கி மறுபடியும் அங்கே வந்து, நான் சொல்ல முடியாது ஆனால் சாட்சிக்காக சொல்கிறேன், ஒரு ஒளியாக ஒரு உப்பாக இருக்கணும்னு அந்த இடத்துல ஆண்டவர் வச்சுருக்காரு. இந்த காரியமும் என் கூட வந்துகிட்டே இருக்குது. எனக்கு படிப்பு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஆண்டவர் வந்து அவர் வந்து என்னை வளர்த்துட்டே வரார். ப்ரேயர் செல் 2005 நாங்கள் ப்ரேயர் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ப்ளஸ் வந்துட்டு கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனந்தோறும் அந்த 30 வந்து சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாரும் வந்து +1 ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது என்னோடய அதுக்கப்புறம் ஒரு குறிக்கோளாக வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து நோக்கங்களையும் தாளந்துகளையும் கொடுத்துட்டே இருப்பார். நான் நினச்சேன் 10th பாஸ் பண்ணுறது தான் என்னோடய டெஸ்டினேஷன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் அது ஒரு சின்ன புள்ளி சரவணன், தட் இஸ் த ஸ்டார்டிங் ஃபார் யூ.
2: அதாவது ஆண்டவர் அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய காரியத்தை காமிச்சா பயந்து ஓடி இருப்பீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: ஆண்டவர் பாருங்கள் ஸ்டேஜ் பேஸ் ஒரு குழந்தைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ ஆண்டவர் அந்த மாதிரி பண்ணுறாரு.
1: அப்போது
2: அதை தாண்டின உடனே அடுத்த பெருசை காமிக்கிறார்.
1: அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன். நான் இப்போ இதெல்லாமே இருந்தாலும் நான் வந்து ரொம்ப நிறைய பேசுவேன். அந்த கலாய்க்கிறது அந்த இதுலேருந்து வர அந்த மாதிரியான விஷயங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஸ்கூலில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நான் இருந்தேன். ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ் அண்ட் எஜுகேஷன். எப்படின்னா நான் 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஜாயின் பண்ணும்பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல் அது, மிட் டேர்ம் டெஸ்ட் இங்கிலீஷில் எல்லாருமே ஃபெயிலு. ஒட்டு மொத்தமாக வந்து சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப் எல்லாத்துலேயுமே சேர்த்து சார் ஒன்லி ஒன், தமிழ் மீடியமில் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் காட் பாஸ், தட் இஸ் சரவணன், 35 marks. இது இங்கிலீஷில். சரி இப்படி போகுது, ரொம்ப சுட்டியாக இருப்பேன். பேச்சு போட்டிக்கெலாம் வந்து போகிறது, ப்ரைஸ் வாங்குறது, அதெல்லாம் நேச்சுரலாக வரும். ஆண்டவர் கொடுத்துருவார் தாளந்து.
2: ஆமாம், அந்த தாளந்து உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை இப்படி படிப்படியாக உயர்த்திக்கிட்டு வராரு. நீங்கள் HDFC ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருந்திருக்கிறீங்க.
1: ஆமாம்
2: இல்லையா, அற்புதம். அதாவது நோக்கமே இல்லாத ஒரு மனிதனை உயர்த்தி ஆண்டவர் கொண்டு போகிறார். HDFC ரிசைன் பண்ணி இப்போ ஒரு முழு நேர ஊழியமாக வந்திருக்கிறீங்க பாருங்கள், இதுவே ஒரு பெரிய காரியம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லணும், இன்றைக்கி நீங்கள் வந்து அநேக பிள்ளைங்களுக்கு டியூஷன் சென்டரை வந்து இன்சார்ஜாக இருக்கிறீங்க, ஒரு ஊழியத்தில் நிர்வகித்து வருகிறீங்க. பிள்ளைங்க என்னும் போது எல்லா வெரைட்டியும் இருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி இருக்கிற பொதுவாக கலக்கலையாக சொல்லுவாங்க அருந்தவாள், அப்படிப்பட்ட பசங்க வரும்பொழுது உங்களுக்கு எப்படி அவங்கள இப்போ ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா?
1: நிறைய சந்திச்சிருக்கேன் இந்த ரெண்டு.
2: அதாவது அந்த பிள்ளைங்க எதிர்த்து கூட பேசுவாங்க, நம்ம நன்மை செய்கிறோம், நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அது வழியாக தான் வந்தீங்க.
1: ஆமாம், இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த அனுபவம்னு சொல்லும் பொழுது, ஒரு பையன் நாக்கு கடிச்சிட்டு என்னை அடிக்கவே வந்தான் டியூஷனில்.
2: அப்போ உங்களுக்குள்ளே தோணுச்சா நான் யார் தெரியுமா?
1: நான் யார் தெரியுமான்னு இப்போ இந்த விட நான் பண்ணது தானடா நீ பண்ணுற அப்படின்னு தோணுச்சு. நான் பண்ணது தானே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஞானமாக வந்து அந்த பிள்ளைங்க கூட வந்து நடந்துக்க வந்து கிருபை கொடுத்து அந்த இடத்துல கொண்டு போனாங்க. அவர்களையும் நேசிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கூப்பிட்டு சொல்ல பேச இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு, இது அனுபவம், என்னோடய அனுபவத்தை அந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஆண்டவர் கிருபை கொடுத்தார்.
2: அது ஒரு பெரிய டெஸ்ட்டுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். சாலமன் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அது பைபிள் இல்லை. இப்போது அவர் வந்து இந்த யார் காசு கொடுத்தாலும் அடிப்பார். ஸோ ஒரு பேர் வந்து பொலிட்டிக்கல் குண்டா, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருந்தது. இப்படி ஒரு கலவரத்தில் அவரை இறக்கி விட்டு 27 வெட்டியிருக்கார். இப்போது இவரை வெட்டி இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படுறார். ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறார். ஒரு கிராமத்தில் போய் சைக்கிளை தள்ளிட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தா சைக்கிள் டயரில் காற்று இறக்கியிருந்தாங்க. சரி, இவர் தள்ளிக்கிட்டு வர்றார். அப்போது ரெண்டு சின்ன பசங்க, 16-15 வயசு. அப்போது எதிரில் வந்து வழி மறித்து வந்தேன் சொன்னேன், ஏ இவன் தாண்டா அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அப்போது பிசாசு சொல்கிறானா, சாலமன் ராஜா நீ எவ்வளோ பெரிய ஆள், சின்ன பசங்க ஒன்று அடிக்கிறானுங்க. அப்போ பாருங்க, அது ஒரு பெரிய டெஸ்ட்டாங்க. ஆனால் அவர் அமைதியாக வந்துட்டார். ஸோ இன்றைக்கி பசங்கக்கிட்ட என்ன மாதிரியான மனநிலை பார்க்குறீங்க? பெற்றோர் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா ஒரு புறம் ஆஸ் எ டீச்சர் நீங்கள் வந்து பல தரப்பட்ட பிள்ளைங்களை பார்க்குறீங்க. ஸோ பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்?
1: பெற்றோருக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சில்ட்ரன் எப்படி இருக்காங்கன்னு ஐ டுக் அ சர்வே வெரி
2: ரீசன்ட்
1: வித் என்கிட்ட இருக்க கொஞ்சம் ரிசோர்ஸ் வச்சு. நாம் நினைக்கலாம் பிள்ளைங்கள்லாம் இந்த காலத்தில் பாவத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க, பாவத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க, வெரி நியர் டு சின் அப்படின்ட்டு
2: ஒரு அபிப்பிராயம்
1: ஆனால் இல்லை, பிள்ளைங்க பாவத்து மேலே தான் நிற்கிறாங்க. ஏன்னா நான் இப்போது நான் சவ்வேன்றதுக்கு
2: மேலேன்னா
1: நிற்கிறாங்க. நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
2: பாவத்துக்கும் அவங்களுக்கு இடைவெளின்னு சொல்கிறீங்க?
1: இடைவெளியே இல்லை, பாவத்துக்கு மேலே தான் நிற்கிறாங்க, ஆன் த சின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் கேட்டப்போ ஒரு சில செட் ஆஃப் க்வெஸ்டின் வச்சு நான் அந்த பிள்ளைங்களை கேட்கும்பொழுது, உனக்கு எது பண்ணால் சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொன்னால் அவன் சொன்னது எல்லாமே வந்து நல்லதாக சொன்னால், உண்மையை சொல்ல சொன்னேன் அவன் சொன்னது எல்லாமே பாவம் தான். சிம்பிள், கஞ்சா அடிக்கணும், ரவுடி இந்த ரவுடி மாதிரி வரணும், அகெயின் கலோக்கியெல்லாம் மட்டை பண்ணிட்டு கெத்தாக சுற்றணும், என்னை பார்த்தா வந்து எல்லாம் பயந்து ஓடணும்.
2: இது நீங்கள் கேட்ட பிள்ளைங்க வந்து என்ன மாதிரி? ஏன்னா இப்போ ஒவ்வொரு லெவல்லையும் பிள்ளைங்க.
1: ஆமாம், இப்போது ஏஜ் கேட்டகிரின்னு பார்த்தா அந்த பிள்ளைங்க வந்து மேபி 4th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்.

0: ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகள் கிட்ட.
1: டைம்
0: டைம் எஸ்
2: ஏன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க,
0: சாரி நிறைய நேரம் செலவு பண்ணுங்கள். அவங்களோட இருதயத்தின் வாஞ்சையை நீங்கள் தயவு செய்து என்னென்னு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு சாத்தான்னு சொல்ல முடியாது, சாத்தானோட டூலை எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் கோவிட் ஃபோன், மொபைல் ஃபோன் வித் ஃபுல் டேட்டா கொடுத்துருக்கோம். அதை வச்சு அவங்க என்னென்னவோ கற்றுக்குறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நிறைய வந்து கான்வர்சேஷன் பண்ணுங்கள் அவங்களோட.
2: இப்போ இது ஒரு நன்மையாகவும் பார்க்கலாம். இப்போது நாங்கள் ஒரு பிள்ளைகிட்ட பேசினோம், பெண் பிள்ளை, ஒரு ப்ராபப்ளி 5th 6th இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா கார் பற்றி அவ்வளவு டீட்டெயிலும் தெரியுது. எப்படின்னா இன்டர்நெட்லேருந்து. இது தவறு இல்லையே, இது ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்குது. இப்போது இதை எப்படி நீங்கள் நம்ம பார்க்கிறது? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம தவறுன்னு சொல்கிறோம், அதே சமயத்தில் இதையே பயன்படுத்தி இப்போ எக்ஸ்ட்ராஆர்டினரியாக வர்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கார் பற்றி அவ்வளவு டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இன்னொரு சிறுவனை பார்த்தேன், கார் படம் காமிச்சா அது என்ன கார் என்ன மாடல்னு சொல்லிடுறான். இது இன்டர்நெட் இல்லாமல் சாத்தியமாகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் தவறுனா நீங்கள்
0: கண்டிப்பாக. இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என்னோட நான் இதை வந்து என்னோட ஒப்பீனியன்
2: இல்லை, நம்ம ஒரு டிஸ்கஸ் தான்.
0: ஆமாம், என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடு மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெகட்டிவ் அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கேர்ள் இல்லை அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு கம்பேரிட்டிவ்லி ஃப்ரம் 100% பார்க்கும்பொழுது மேபி 70-30 ஆர் எல்ஸ் 80-20 ரேஷியோவுக்கு போகுமோ, நான் பிள்ளைங்க கூட பழகிறதால சொல்கிறேன், போகுமோன்ற ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே இருக்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறவர்கள் 20-30%, தீய காரியங்களால் ஈர்க்கப்பட்டு அதைவ தன்னுடைய கோலாக செட் பண்ணுறவங்க இல்லை அதில் ஏதாச்சும் பண்ணோன்னு யோசிக்கிறவங்க 60-70% இருக்கிறாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். பிள்ளைங்க கூட பழகினதுலேருந்து
2: இப்போது இந்த டெக்னாலஜியை வந்து தவிர்க்க முடியாததாகிடுச்சு. ஏன்னா தீமைன்னு சொன்னவங்களே இப்போது பெற்றோர் வந்து பிள்ளைங்க கையில் ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து டேட்டா கொடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஸ்கூல்ஸும் வாங்கி கொடுங்கன்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். இன்னும் கூட நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த லாக்டவுன் இதெல்லாம் இருந்த பொழுது கிராமப்புறங்களில் சிக்னல் வராததுனால, இதை கண் கூட அந்த வீடியோவை பார்த்த, மரத்து மேலே பெண் பிள்ளைகள், இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் மரம்லாம் ஈஸியாக ஏறுவாங்க, மரத்து மேலே ஏறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருது, அங்கே உட்காந்து அவங்க படிக்கிறாங்க ஃபோனை வச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் தான். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இதை வந்து இப்போ தவிர்க்க முடியாததாகிடுச்சு. பிள்ளைகளுக்கு இதோடைய தீமையை சொல்லி கொடுத்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை சாஃப்ட்வேர் வந்துடுச்சு பேரண்டல் கண்ட்ரோல், ஆனால் அந்த பேரண்டல் கண்ட்ரோல்னால் பிள்ளைங்க அதை விட ஸ்மார்ட்டு, அதில் ஒரு டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க பேக் டோர் மாதிரி. ஸோ இதுக்கு என்ன வழி? ஏன்னா நம்ம இதை தீமை அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டு, அதில் ஒரு தீமை இருக்குது, அதிகமான பிள்ளைகள் இப்போ அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க, இது எல்லாமே உண்மை தான். பட் இதுக்கு என்ன தான் விடை அல்லது சொல்யூஷன்?
0: முதலாவது இந்த உலகப்பூர்வமாக பார்க்கணுன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்கள நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிக்கணும். நாட் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இல்லை, அவங்கள கைட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது.
2: இல்லை நிச்சயமாக இது பண்ணணும். ஏன்னா இப்போது ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், தனித்தனி ரூம், பெற்றோருக்கு ஒரு ரூம். அப்போது இதை ஒரு போதகர் தான் சொன்னார், பெற்றோர் வந்து பிள்ளைங்க ரூம்குள்ளே போய் பார்க்கணும், அவங்க இருக்கும் பொழுதும் பார்க்கணும், அவங்க இல்லாத பொழுதும் அவங்க உடைமைகளை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க கபோர்டு இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். டீனேஜாக இருந்தாலும் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு ப்ரைவசி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதன் போல் பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம இன்வால்வ் ஆகணும். ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவங்க லைஃப்பில் நம்ம இன்வால்வ் ஆகணும் இல்லையா?
0: அடுத்த காரியம்,
2: ஏன்னா என்னை விட நீங்கள் சொல்கிறது வேல்யூபிளாக இருக்குது, ஏன்னா நீங்கள் பிள்ளைங்களோடு இப்போ இருக்கிறீங்க, அதிக பிள்ளைங்களை பார்க்குறீங்க.
0: அடுத்த காரியம், ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பெற்றோர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அந்த பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒன்றாக மாறியிருக்கிற காலகட்டம். அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக பேரண்ட்ஸ் இருந்தாகணும். அடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய வேதாகம நேரம், அவங்களோட ஜப நேரம், ஆண்டவரை குறித்ததான காரியங்கள், இது எல்லாத்துலேயும் வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டீச்சர் பேரண்ட்ஸ்.

0: அவங்க தான் ஆவிக்குரிய காரியத்திலையும் பேரண்ட்ஸாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த வழியில் அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா ஹீ வில் டேக் கேர்.
1: உண்மையிலேயே அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தொட்டில் அதாவது பழமொழியும் இருக்குது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். நீதிமொழிகள்லையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரெயின் அ சைல்ட் இன் த வே யூ ஷுட் கோ, இங்கிலீஷில் வரும். ஒரு குழந்தை செல்ல வேண்டிய பாதையில் நீ அதை பயிற்றுவித்தால் அவன் அதை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது அந்த சாப்பாடு ஊட்டுற நேரத்துலேருந்தே தொடங்குது. கையில் மொபைல் ஃபோனை கொடுக்காம ஒரு புக்கு வச்சு கதை சொல்லி ஊட்டலாம்.
0: இல்லை நான் பார்த்த வரைக்கும் இது கடினம் தான் நீங்கள் சொன்னது. ஏன்னா பிள்ளைங்க அழுதாலே ஃபஸ்ட்டு
1: அங்கே தான் ஆரம்பிக்குது.
0: உண்மை உண்மை, அது உண்மை. ஏன்னா என் தம்பியோட குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன், அழுத உடனே அழுதா அட முடிச்சா ஃபோன் தான் கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க, படுத்த வேண்டி இருக்குன்றது.
1: ஸோ இது என்ன புரிகிறது இல்லைன்னா, அந்த குழந்தை அழுகிறதே அந்த ஃபோனுக்காக தான். அழுதா ஃபோனை கொடுத்துருவாங்கன்ற ஒரு புரிதல் அதுக்கு வர்றதுனால அது அட்வான்டேஜ் எடுக்குதுன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம அதை குழந்தையாக பார்க்குறோம்.
0: ஆமாம், அந்த அப்போது நம்ம அந்த காரியங்கள்லாம் ஞானமாக நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும். ஆண்டவர் மாற்றுவாங்க அப்படின்ற விசுவாசத்தோடு மாற்றலாம்.
1: ஸோ அதனால் பெற்றோருக்கு ஒரு பெரிய அறிவுரை என்னென்னா, முதலாவது பைபிள் கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பைபிள் கதைன்னு சொல்லும் போது உண்மை சம்பவம், இது எதுவும் அம்புலி மாமா சந்தமாமா மாதிரி இல்லை, இது உண்மை சம்பவங்கள், உண்மை கதைகள். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், பைபிளை வாசிக்கணும். இந்த ஸ்டோரி புக்ஸை வாங்குங்க, பைபிள் கதைகள், அடுத்தது மற்ற மாரல் ஸ்டோரிஸ், நல்லொழுக்க கதைகள், இதெல்லாம் இருக்குது. ஸோ புக்கு வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம்.
0: ஆமீன், கண்டிப்பாக புக்ஸ் தான் வந்து இன்றைக்கி பெரிய டீச்சர்ஸாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரியான காரியங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் படிக்க மாட்டாங்க, என்றைக்கோ ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு வேளை அந்த எண்ணம்
1: நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லித்தரணும்.
0: அது உண்மை,
1: அவங்க படிக்கிற வயசு வரும்பொழுது படிப்பாங்க.
0: இது என்னென்னா, முதல்ல பேரண்ட்ஸ் பக்கம்லேருந்து வர விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிள்ளைங்களுமே வந்து நம்ம வேறு ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இன்றைய உலக சூழ்நிலை மாறிவிட்டது. புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு இல்லை, மற்ற சூழ்நிலைகள், டிவி, அந்த ப்ரோக்ராம், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாறிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது பெற்றோருடைய கைகளில் இருக்கிறது. அவர் கூட இருந்து சொல்லி கொடுத்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களை சரி செய்வார்களே ஆனால் கண்டிப்பாக வந்து இது மாற்றம் இருக்கும்,
1: மாற்றம் உண்டாகும். ஒரு யூதர் அபி பேசுகிறத நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார், இவர் ரொம்ப வயதானவர், அவர் சொல்கிறார், நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பேர பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் டிவியே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, வீட்டில் டிவி யூஸ் பண்ணுறது கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, ரீடிங், புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இமேஜினேஷன் வந்து தூண்டப்படுகிறது, க்ரியேட்டிவிட்டி உண்டாகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விடுகளை, அன்பு நேயர்களை, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் சகோதரன் சரவணன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை, மனம் திறந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இதோ ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே எஃப்எம்.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மனம் திறந்த ஒரு உரையாடல். அவர் பிறந்து வளர்ந்த பகுதியை குறித்து ரொம்ப விரிவாக மனம் திறந்து வெட்கப்படாமல் சரவணன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். எதற்காக தேவன் அவரை எப்படி உயர்த்தினார் என்பதை நம்ம விளங்கணும்னா அதை புரிஞ்சுக்கணும். எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவரை தூக்கினார்? இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்த பிறகு நிறைய பேர் அதை சொல்கிறது கிடையாது. ஆனால் அவர் இதை சொல்கிறதுனாலேயே தேவன் மேலே அவர் எவ்வளவு அன்பையும் பற்றையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதிலிருந்து ஒரு பெரிய லெசன் நமக்கு என்னென்னா, நாமும் கூட நம்ம வந்த நிலையை மறக்கக்கூடாது. அதனால் இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உண்டாகும்னா நம்ம மனம் திறந்து பேசுவதில் தவறு கிடையாது. அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நிச்சயமாய் நம்முடைய அந்த நிலையை நாம் மறைக்காமல் உண்மையாய் சொல்லுவது மிக நல்லது. நிச்சயமாக பரத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைலோட இருப்பார்னு நினைக்கிறேன்.
2: Praise the Lord, praise the Lord.
1: ஸோ அதை தொடர்ந்து பெற்றோரை குறித்து பேசணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறார்கள். குடும்பம் மிக முக்கியம். ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும்னா குடும்பம் நல்லா இருக்கணும். எப்படி ஒரு அழகான துணி வந்து அப்படியே மேலேருந்து கீழே விழாது, ஒவ்வொரு நூலையும் அந்த துணி நெய்கிறவங்க பார்த்தோம்னா அந்த நூலை ஃபஸ்ட்டு தெரிந்தெடுப்பாங்க. நூல் எந்த கம்பெனியில் நல்லாயிருக்கு அப்படின்னு நல்ல நூலை தெரிந்து ஒரு துணியை நெய்து அதை ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து தைக்க போடும் பொழுது அழகாக இருக்குது. ஆனால் அது நூலில் தொடங்குது. அதுபோல் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து தான் ஒரு சமுதாயம் உண்டாகிறது. அப்போது இந்த குடும்பங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும், குடும்பமாக தேவனை தேட வேண்டும். அதுதான் நீங்கள் முடிவில் வலியுறுத்துனீங்க. ஸோ பெற்றோர் பிள்ளைகளோட நேரம் செலவிடணும். ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் இந்த பைபிள், ஏன்னா உங்கள் ஸ்டோரியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்கள் இருதயத்தை கவர்ந்த நபர் கண்டிப்பாக இயேசுவை தவிர, ஏன்னா எல்லாருக்கும் இயேசு வந்து ரொம்ப ஃபேவரட். இயேசுவை தவிர வேறு யார்? ஒருவேளை இப்படி நம்ம கேள்வியை மாற்றலாம். ஆண்டவர் ஒருவேளை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முன்பாக தோன்றி, சரவணன், அடுத்த ஒரு மணி நேரம் நீ விரும்புகிற கேரக்டராக உன்னை நான் மாற்றுறேன், இல்லை அவரை சந்திக்க வச்சு உன்னை பேச வைக்கிறேன், யார் உனக்கு வேணும்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க?
2: எனக்கு பிடித்த கேரக்டர்ஸ் அப்படின்னா, பிடித்த கேரக்டர்ஸ்னால் நான் யோசேப்பையும் தானியலையும் சொல்லுவேன், பிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னால். ஆனால் நான் எப்படி அப்படின்னு என்ன ரிலேட்டட் பண்ணிக்க முடியும்னா, நான் பீட்டர் கூட தான் பண்ண முடியும். பேதுரு கூட தான் வந்து பேதுருவுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மீனவர். அப்புறம் அவரோட கேரக்டரைசேஷன்லாம் வந்து அவரை பற்றி படிச்சுட்டே இருந்தால் துடு டக்குன்னு பேசுவார். என்ன யோசித்து பேசுகிறாரா என்னன்னு தெரியாது. ஆண்டவரையே போய் மிரட்டுவார், திட்டுவார், கோபப்படுவார். அதிகபட்சமாக போயிட்டு உண்மையாக என்னன்னு தெரியல, அவர் தான் காதை வெட்டினதுன்னு இருக்குது. அவர் தான் காதை வெட்டினார் அந்த சேவகனுடைய காதை, இயேசு கிறிஸ்து கூட வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனோட கூட, ஆனால் ஆண்டவர் வந்து அவரை கொண்டு போய் பயன்படுத்தியது வேறு விதமாக பயன்படுத்தினார். ஃபஸ்ட்டு பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர்னு சொல்கிறாங்க அவருக்கு. ஸோ ஆண்டவர், ஆமாம், வேதத்திலேயே சொல்லியிருக்காங்க அவரோட அப்போஸ்தலர்கள் வந்து முதல் பிரசங்கம் பண்ணது அவர் தான். அப்போ அப்படி இருந்த ஒரு கேரக்டரை ஆண்டவர் வந்து இப்படி கொண்டு போனார்ன்ற பொழுது என்னோட வாழ்க்கை கூட அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்றதுனால ஐ கேன் பி பீட்டர். ஒரு 1 hour வந்து நான் பீட்டராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: வண்டர்ஃபுல். நான் எப்பவுமே சொல்லது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்மை கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நீங்கள் ஒரு ஜபத்தை செய்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
2: கண்டிப்பாக ஜபிக்கலாங்களா?
1: எஸ்.
2: அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேலைக்காக நன்றி. அன்புரை, இந்த நேரத்திலும் ஒரு பிரயோஜனமுள்ள நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்பம் எஃப்எம்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமது ஆண்டவரே காரியங்களை, உமது ஆண்டவரே சாட்சிகளை, உமை குறித்ததான செய்திகளை அநேகருக்கு கொண்டு போய் ஆண்டவரே சேர்ப்பதற்கு ஆண்டவரே ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அதை நடத்துகிற அண்ணனையும் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து ஆண்டவரே அவருக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் முன்குறித்து அவர்களை அழைத்து இந்த விதமாய் பெரிய ஆண்டவரே காரியங்களை செய்யத்தக்கதாய் நீங்கள் பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இதே சமயம் இதன் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே நான் செபிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரே அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இதன் மூலமாய் பேசுகிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய ஏக்கங்கள் அவருடைய செபங்கள் எல்லாம் உம்மது கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை புதிதாக யாராச்சும் இதை கேட்டுட்ருப்பாங்களே நான் கூட ஆண்டவரே அவர்களிடத்திலும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அவர்களும் அவர்கள் இருதயத்தை உமக்காக திறந்து கொடுக்க ஒரு வழிவாசலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே என்ன ஒரு இருதய நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், அவர்களுடைய ஜபத்தையும் இயக்கங்களையும் எண்ணங்களையும் உமது சித்தத்தின்படி அவர்களுக்கு தந்தருளுங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ரட்சிப்பிலும் சாட்சியிலும் ஆண்டவரே விட்டு விலகாதபடி உமையே பற்றி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் வாழும்படி கூட நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்கள் கரம் ராஜா ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும், மென்மேலும் உயர்த்துங்க ஆண்டவரே, அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். ஸோ சரவணன் இன்றைக்கு நிச்சயமாக அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விசேஷமாக நான் மீண்டும் இதை சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மனம் திறந்து எங்களோடு உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டீங்க. தேங்க்யூ வெரி மச்.
2: ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ,
1: நன்றி. சான்பு நேயர்களை இதுவரை சரவணன் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அநேகரை சந்தித்து பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அதாவது குறிப்பாக பிரதர் சரவணன் அவர்களோடு நாம் செய்த இந்த உரையாடலின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com inbamfm@gmail.com. இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் இந்திய நேரப்படி 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.
3: வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். தொடர்ந்து பேசும் என்பதாக. Here is a wonderful song.

வண்டர்ஃபுல், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. www.inbamfm.com என்ற வானொலியிலே இணைந்திருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன். கால் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. உனக்கு உத்தரவு அருளி, ஐ வில் அப்படின்னா ஒரு நிச்சயமான ஒரு பதம். ஸோ காட் சேஸ் ஐ வில் ஆன்சர் யூ, ஐ மே ஆன்சர் யூ, லெட் அஸ் சே இஃப் ஐ கேன் ஆன்சர் யூ. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை, ஒரு டெஃபினிட்டிவ் டேர்ம், நிச்சயமாகவே உனக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். We have a God who answers our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய ஜெபங்களை தள்ளாத தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனின் ஜெபங்களை கேட்கிறார், அவைகளுக்கு பதில் தருகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து பேசும் முன்பதாக

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5:17-20 2 சாமுவேல் 5:17-20 உள்ள வசனங்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பெராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். ஒரு அழகான வேத பகுதி. இந்த பேக்ரவுண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவன். ஆட்டு மேய்ப்பன்னு சொல்லும்போது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப கம்பேஷனட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஆடுகள் வந்து அப்படிப்பட்ட மிருகங்கள் தான், பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்கிற தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். எதற்காக? இஸ்ரவேலுக்கே ராஜாவாகும்படி தேவன் அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலிலேயே பெரிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்போ சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு. தாவீது இப்போது சோசன் பை காட் அப்படின்ற ஒரு லேபிளோடு இருக்கிறார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாவுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத காரியங்கள் தான் நடக்குது. ஏன்னா அப்பொழுது இருக்கிற ராஜா சவுல் இவனை வேட்டையாடுறான், எப்படியாவது இவனை கொன்னுறணும்னு சொல்லி வேட்டையாடுகிறான். எதனாலன்னா பாருங்கள், இஸ்ரவேலுக்கே ஒரு பேராபத்து. ஒரு பெரிய போரில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோலியாத் பிலிஸ்தியர்கள், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய எதிரி பிலிஸ்தியர்கள். இந்த பிலிஸ்தியர்கள் வந்து படையெடுத்து அப்போ ஒரு பெரிய சேலஞ்ச், எங்களுடைய சாம்பியன் கோலியாத்தை நாங்கள் அனுப்புகிறோம், ஒருத்தன் அனுப்பு, இவனை யார் வென்னுட்டா நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு சரண்டர், நாங்கள்லாம் அடிமை. பாருங்கள், இஸ்ரவேல் இராணுவமே நடுங்குது. கொஞ்சம் அதை நம்ம கற்பனை செய்து பார்க்கணும். மைட்டி வாரியர்ஸ், இஸ்ரேலில் பெரிய பெரிய வாரியர்ஸ் எல்லாருமே நடுங்கிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் தாவீது அவங்க அப்பா ஜெஸ்ஸி அவர் என்ன பண்ணுறாரு, தாவீதை கூப்பிட்றாரு, டேய் வாடா. ஏன்னா தாவீதுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் வாரியர்ஸ். போய் பல நாள் ஆகுது, ஏறக்குறைய 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ் இல்லை, நியூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ண எந்த ஒரு வசதியும் இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் போரில் என்ன நடக்குது, போர் முனையில் என்ன நடக்குது எல்லாமே தெரியுது. ஒரு ஆர்மி கிளம்பிச்சுன்னா கூடவே ப்ரெஸ்ஸும் கிளம்பி போகுது. பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகள் இந்த ஈராக்கை இன்வைட் பண்ணும் பொழுது நான் பார்த்தேன், இந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது சிஎன்என் வாஸ் கவரிங் லைவ் கவரேஜ். அன்றைக்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் தாவீது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, வாடா தம்பி, உங்கள் அண்ணனுங்கெல்லாம் எப்படி இருக்கானுங்க, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் நிறையா பொருட்கள், இந்த பால் ஆடை, அதாவது சீஸ், இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ தாவீது வரான். வந்து பார்க்கும் பொழுது 40 நாட்கள் ஒரு ராட்சதன் வந்து நின்று இவங்களை கேவலப்படுத்தி பேசி ரொம்ப ஒரு அவமானமும் நிந்தையுமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ தாவீது வந்து பார்க்குறான், என்னடா இது. அப்போது தாவீது கேட்குறான், யார் இவன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற இவன் யார்? அப்போ சொல்கிறாங்க, இவன் தான் கோலியாத், பெரிய சாம்பியன், உருவமும் 12 அடி, ஏறக்குறைய 9-12 அடிக்குள்ளே சொல்லுகிறார்கள். 9 அடி சொல்கிறவங்க உண்டு, 12 அடி. ஸோ இதுக்கிடையில் நம்ம ஒரு 10.5 அடின்னு எடுத்துக்குவோமே, தட்ஸ் அ வெரி டால் ஃபிகர். அப்போது
தாவீது என்ன பண்ணுறான், யார் இவனை குறித்து பயப்படாதீங்கவே, யார் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா தேவனுக்கும் இவனுக்கும் கவனன்ட்டே கிடையாது, இவனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும். இப்போ தாவீது இப்படி பேசுகிறது சவுலுடைய காது கேட்டுது. ராஜா அவர் நினச்சிட்டார், ஓஹோ பெரிய ஏதோ வீரம் வந்துட்டான் போல, கூப்பிடுங்கப்பா அவனை என்னொன்னு. குட்டி பையன் வந்து நிற்கிறான், தாவீது ஏறக்குறைய 17 வயசு தான் அவனுக்கு. பார்த்தா சவுலுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. இவனா இவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் யாருடைய இருதயமும் கலங்காது இருப்பதாக நான் போகிறேன். அப்போது சவுல் அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், தம்பி உன் வயசே அவனுடைய அனுபவம், நீ இப்போ என்ன பண்ண போகிற. அப்போ சொல்கிறான் தாவீது, சொல்கிறான், இல்லைங்க நாம் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சா, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடிடுச்சு, சிங்கத்தின் வாயவே கழிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு கரடி வந்துச்சு, கரடியும் நான் தனியாக வெறும் கையாக அடித்து அந்த ஆட்டை மீட்டு கொண்டேன். இவனும் அப்படி தான் எனக்கு இருப்பான்றான். சவுலுக்கு ஒன்றும் விளங்கலை. சரிடா எப்படியாவது போ, இந்தா என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போ. ஏன்னா இவன் தோத்தான்னா முடிஞ்சது கதை, இஸ்ரேல் முழுவதும் அவங்களுக்கு அடிமை. சவுலுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு சவுலுடைய போர்வாளெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க, தாவீதால் நடக்கவே முடியல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள், ஒரு 5 வயசு பையனுக்கு ஒரு ஃபுல்லாக வளர்ந்த ஒரு அடல்ட் மேனுடைய ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி இருக்கும், அந்த ட்ரெஸ்லேயே தடுக்கி விழுந்துருவான். தாவீது இங்கே அங்கேயே நடந்து பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ஐயா, என்னை விட்டுருங்க, எனக்கு எது பழக்கமோ அதை தூக்கிட்டு போகிறேன்னு. தாவீதுக்கு என்ன பழக்கம், கூழாங்கல்லும் கவனம் தான், ஸ்லிங் அண்ட் ஸ்டோன். இவங்க எல்லாருக்கும் இருதயமே ஒரு நிமிஷம் நின்றுருக்கும். இப்போ என்ன போரில் வந்துட்டு கல்லையும் கவனியும் எடுத்துகிட்டு போகிறேன்ற, கடைசியாக விட்டுட்டாங்க. தாவீது போகிறான், கூழாங்கல்லையும் கவனியும் தூக்கிட்டு போகிறான், உள்ளே ஓடி போகிறானே இருக்குது. 1 Samuel 17 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தாவீது ஹி ரன்ஸ் டுவர்ட்ஸ் கோலியாத், அவன் கோலியாத்தை நோக்கி ஓடுறான். கோலியாத்துக்கு இதுதான் பெரிய கோபம், பாருங்கள், டேய் நான் என்ன நாயா, தடியும் கல்லையும் தூக்கிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட்டு அவனும் ஓடி வரான். பாருங்கள் தாவீது கவன் கல்லை வீசுகிறான் பாருங்கள், ஹி ஜஸ்ட் ஸ்லிங்ஸ் ஸ்டோன். என்ன நடக்குது, கோலியாத்து தரையில் விழறான், தாவீது ஓடி போய் கோலியாத்துடைய வாளையே எடுத்து அவன் தலையை வெட்டுறான். இப்போது இது ஒரு பெரிய வெற்றி இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பெரிய சவால். 40 நாள் ஆயிடுச்சு, ஒருத்தன் கூட அங்கே அட்டெம்ப்ட் பண்ண முடியல, எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறார். இவனும் ஆண்டவரை தான் முன்வைக்கிறான். தாவீது, கர்த்தர் என் கையில் இதெல்லாம் கொடுத்தார், இவனை என் கையில் கர்த்தர் கொடுப்பார். அப்போது கர்த்தரை அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஆனால் இந்த ஜனங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. ஜனங்களும் எப்படி பாடுறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதாவது சவுல் 1000 பேரை கொண்டா, தாவீது 10000 பேரை கொண்டா. ஏன்னா அது ஒரு பெரிய வெற்றி, உண்மையிலேயே அது ஒரு பெரிய வெற்றி, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கர்த்தரை குறித்தும் அவங்க பாடலை, கேட்ட சவுலுடைய இருதயமும் கர்த்தரை மேன்மைப்படுத்தலை, இதுதான் பிரச்சனை. சவுலுக்கு ஒரே பொறாமை, எரிச்சல், கோபம். என்ன, எனக்கு 1000 பேர், தாவீது 10000 பேரை கொண்டான்னு பாடுறாங்களே. ஒரு விதத்தில் இது நியாயமாக தோன்றினாலும் தவறு. ஏன்னா தாவீது இப்போ வந்த பையன், சின்ன பையன், உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு செய்தாருன்றதை இவங்க யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலை. தாவீதை பாடின உடனே சவுலுக்கு ஒரு பெரிய பொறாமை, எரிச்சல், கோபம் தாவீதின் மேலே. எப்படியாவது அவனை கொன்று விட வேண்டும், தீர்த்து கட்டினும் தூக்குங்கடா இவனை அப்படின்னு அவன் தீர்மானித்து செயல்படுறான். ஆனால் கர்த்தர் தாவீதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வரார். இன்றைக்கும் பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு டெஸ்டினியின் நிமித்தமாக பல விதத்தில் நீங்கள் நெருக்கப்படலாம், நீங்கள் கசக்கி பிழியப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீங்கள் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறீங்கன்றதை மறந்துடவே கூடாது. ஏன் இத்தனை போராட்டம், ஏன் இத்தனை பாடுகள்? தேவன் இல்லை, God is not doing these things. கர்த்தர் இதற்கு பின்பாக அல்ல. உன் மேலே வச்சிருக்கிற அழைப்பு, உன் மேலே இருக்கிற தேவனுடைய தீர்மானத்தின் நிமித்தமாக தான் சத்துரு போராடுகிறான். தாவீதை கொன்று விட்டால்
இந்த ஒரு அனாயின்ட் கிங் இஸ்ரவேலுக்கு இருக்கவே முடியாது. தாவீது ஓடி தன் ஜீவனுக்காக ஒளிகிறான், ஓடுறான், குகைகளில் தங்குறான், எங்கெங்கேயோ போய் ஓடுறான். அப்போ பாருங்கள், ஒருவேளை அவனுடைய இருதயத்தில் இந்த கேள்வி எழும்பி கூட இருக்கலாம், என்ன இது, இஸ்ரவேலிலேயே பெரிய தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணார், நடக்கிறதும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. பல வேளைகளில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கும் வரலாம், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எவ்வளோ பெருசு, ஆனால் சூழ்நிலை நடைமுறையில் இருக்கிற சம்பவங்கள் அந்த வாக்குத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குதே. நிறைவேறுமா, தேவன் சொன்னது நடக்குமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம். தாவீதும் அப்படித்தான், ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது தங்க கூட இடம் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஒரு இடத்துல சவுல் வரும்பொழுது என்ன சொல்லலாம், நான் செத்த நாய்க்கு நான் ஒப்பா இருக்கிறேன், என்ன போய் ஒரு ராஜா தேடணுமா? அது உண்மைதான். ஏன்னா சவுல் வந்து ராஜா, படை இருக்குது, பதவி இருக்குது, அவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாம் இருக்குது. தாவீது ஏற்கனவே ஆடு மேய்க்கிறவன், இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் ஓடி ஒளிகிறான். அப்போ பாருங்கள், சூழ்நிலைகளை நம்ம பார்க்கவே கூடாது. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த டெஸ்டினி, வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத பிரம்மாண்டமான ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் விதைத்திருக்கிற அந்த விதையை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் விதைத்திருப்பார். நம்ம எல்லாருக்கும் இருக்கும் பாருங்கள், யாருமே இந்த தரிசனமோ ட்ரீமோ இல்லாதவங்க கிடையாது, எல்லாருக்கும் இருந்து. ஒருவேளை எனக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவங்க விரக்தியில் அதெல்லாம் விட்டு வெளியேறியிருப்பார்கள். தே வுட் ஹவ் கிவன் அப் ஆன் தேர் ட்ரீம்ஸ். சூழ்நிலைகள், அதை தான் சத்ரு பிசாசு போராடுகிறான், எப்படியாவது இந்த சொப்பனம் அல்லது இந்த தரிசனத்தை உன்னை விட்டு எடுத்துடணும், அதுதான் அவனுடைய டார்கெட். அப்போ தாவீது இப்படி தான் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறான், சவுலனை வேட்டையாடுகிறான். அதனால் இன்றைக்கும் கலங்காதிருங்கள், நம்முடைய தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். உங்களை எதற்கென்று அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து பேச போகிறோம், பட் பிஃபோர் தட் ஹியர் இஸ் அனதர் லவ்லி சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகும் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள், விரும்பாத சூழ்நிலைகள், ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் அவனை உயர்த்தினார். இப்படி ஓடிக்கொண்டிருந்த தாவீதை யூதாவுக்கு ராஜாவாக தேவன் நிறுத்தினார். இஸ்ரவேல் இரண்டாக பிரிவு அல்லது இரண்டாக பிளவுபட்டிருந்த ஒரு நேரம். இப்போ நார்தன் ட்ரைப்ஸ், நார்தன் இஸ்ரேல் எல்லாமே சவுலுக்கு உண்மை உத்தவமாக இருந்தவர்கள். ஸோ சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்த இஷிபோஷத் அவருடைய மகனை ராஜாவாக அவர்கள் தெரிந்து கொண்டு அல்லது அவரை ராஜாவாக நியமித்து அபிஷேகம் செய்து ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நியமித்துன்னு சொல்கிறத விட அவரை ராஜாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அதுதான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ யூதாவுக்கு வந்து தாவீது அரசனாக இருக்கிறான். ஏறக்குறைய 7.5 ஆண்டுகள் இவங்க வந்து தாவீதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகு அவங்க வந்து தாவீதை தங்களுக்கும் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க போய் தாவீதோட பேசுகிறாங்க, நீ தான் ராஜாவாக இருக்க சரியான ஆள், எங்களுக்கும் நீ ராஜாவாக இருன்னு சொல்லி இஸ்ரவேல் பிளவுபட்ட இஸ்ரேல் ஒன்றுபடுகிறது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஒன்றுபட்டு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்போது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பெலிஸ்தியர்களுக்கு இது தெரிய வருகிறது. அவங்களும் சில ஒற்றர்களை வைத்திருக்கலாம் இல்லையா. ஸோ பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்கும். ஒரு அரசன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், அவரை வந்து முடிசூட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விழா கோலமாக இருக்கும். என்டையர் தேசம், நாடு முழுவதும் ஒரு விழா கோலமாக இருக்கும். ஒரு கண்ட்ரியில் பிரசிடெண்ட்டோ ப்ரைம் மினிஸ்டரோ பதவியேற்பு விழா போல் எல்லா நியூஸ் சேனல்ஸும் லைவில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல தான் அப்போது இந்த தாவீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது பெரிய ஒரு செலிப்ரேஷன் எதிரிகளுக்கு தெரிய வருகிறது. பிலிஸ்தியர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க, வந்து இவர்களை படையெடுக்கும்படி, தாவீதை கொன்று போடும்படி பாளையம் இறங்குகிறார்கள். அது வரைக்கும் சீண்டவே இல்லை பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் தாவீது சாதாரண ஆள் கிடையாது. இவர்களுடைய சாம்பியன் கோலியாத்தை வீழ்த்தினவன் தாவீது. அதன் பிறகு பல போர்களை தாவீது வென்று இருக்கிறான். ஸோ அதனால் இவங்களுக்கு நல்லா தெரியும் அவன் யூதா, ஒரு சின்ன யூதா பகுதிக்கு அரசனாக இருக்கிறது வேற, இஸ்ரவேல் முழுவதையும் ஒன்றுபடுத்தி இப்போ அவங்களுக்கு ராஜாவாக இருக்கான்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான், நம்மளை டம்மி ஆக்கிடுவான், நம்மளை இவன் நசுக்கிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தாவீதை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா தாவீது தேவனை கேட்கிறார். இதில் என்ன விளங்கி கொள்கிறோன்னா, தாவீது வாஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு காட். அதனால தான் அவர் சங்கீதம் 34:1 பாடுறார், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் எக்காலத்திலும், விச் மீன்ஸ் ஹீஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட், தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தான் தாவீது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தாவீது பாருங்கள், அவன் ராஜா சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்கு ஆலோசகர்கள் இருந்திருப்பாங்க. பிற்பகுதியில் நம்ம பார்க்குறோம் அகித்தோப்பியல், இப்படி பல ஆலோசகர்கள் அவனுக்கு இருந்தாங்க. வெரி வாய்ஸ் பீப்புள், ஞானத்தில் சிறந்தவர்கள். அப்போது இப்படிப்பட்ட ஆலோசகர்களை அவன் கூட்டியிருக்கலாம், வாங்கப்பா என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்கள், ஓ ஸ்ட்ராட்டஜி என்ன, ஓ ஸ்ட்ராட்டஜி என்ன, நீ என்ன சொல்கிறப்பா சொல்லு, படை தளபதிகளை கூப்பிட்ருக்கலாம், என்ன இம்மீடியட்டாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்குது, எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க போருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். தாவீது இதை பேசவே இல்லை. படைகள் வந்து பாளையம் இறங்கியிருக்கு, பிலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த முதல் காரியம் தேவனுடைய சமூகத்திற்கு ஓடுகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த பிலிஸ்தியரை நான் சென்று போரிலே சந்திக்கவா, அவர்களை என் கைகளிலே நீர் ஒப்பு கொடுப்பீரா, ரொம்ப தெளிவாக கேட்குறான். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம கொஞ்சம் தெளிவாக
இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தெளிவான பதில்கள் வரும். நிறைய நேரம் தெளிவாக நம்ம இல்லாததுனால தான் பல வேளைகளில் வாழ்க்கையிலையும் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தெளிவோடு கேட்க வேண்டும். தாவீது பாருங்க, ரொம்ப கிளியராக கேட்குறான், ஆண்டவரே ஏன் அதை அனுமதிச்சிங்க, இப்படியெல்லாம் கேட்கலாமே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், போட்டுமா, போனான்னு இவங்களை என் கையில் தருவீங்களா, இவ்வளோ தான் அவன் குவஸ்டின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, வை பி ஸ்பெசிஃபிக், காட் நோஸ் வாட் யூ நீட். எஸ் அஃப்கோர்ஸ், கர்த்தருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் தானே சொல்லியிருக்கார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இந்த மாதிரி வசனங்களை ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவரை நாம் கேட்க வேண்டும். அங்கே தான் ரிலேஷன்ஷிப். அப்போ பாருங்கள், தாவீது மிக தெளிவாக ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே நான் போகணுமா, நான் போக வேண்டுமா, போனால் இவங்களை கையில் கொடுப்பீங்களா, இவ்வளோ தான் அவன் கேள்வி. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தாவீது நீ போ, அவங்கள உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்றார். பாருங்கள், உடனே தாவீது கிளம்புறான். ஒருவேளை மற்றவங்க அந்த வேலைகளை பார்த்துருப்பாங்க, படைகளை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆயுதங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு, ஏன்னா எதிரி வந்து உட்காந்துட்டானே. ஆனால் தாவீதுடைய ஃபோக்கஸ் தேவன் பேரில் இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு இது ஒரு பெரிய பாடம் நம்ம எல்லாருக்குமே. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் எதிராகும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், தேவனை நாடுகிறோமா, இல்லை நம்ம சுயத்தில் செயல்படுகிறோமா, இது ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குமே. நம்ம முதலாவது தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனைகளை வழங்குவார். ஒருவேளை நமக்கு உதவிக்கு ஆட்கள் சுற்றி இருந்தாலும் அவங்க மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். ஏற்ற வார்த்தைகளை அவர்கள் வாயிலிருந்து வரும். என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஞானமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் முக்கியம். தாவீது அந்த சூழ்நிலையிலையும் ஜெபிக்கிற அவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோம். என்னவானாலும் சரி, முதல்ல கர்த்தரை நான் தேடுவேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தால் நான் செயல்படுவேன், அவனுடைய இருதயம். நீங்களும் நானும் இன்றைக்கு அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஃபார் தட்

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தாவீதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் அவன் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அவனை கொன்று விட வேண்டும் என்று பிலிஸ்தியர்கள் வகை தேடி அங்கே வந்து அவர்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினார்கள். இப்போ தாவீது ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே நான் செல்லட்டுமா, போனால் நீங்கள் இவங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரும் சொல்கிறார், நீ போ, இவர்களை உன் கைகளிலே நான் ஒப்பு கொடுப்பேன். ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை. தாவீது கிளம்பி போகிறான், போய் அங்கே ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறான். அதன் பிறகு தான் அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த 20வது வசனம், 2 சாமுவேல் 5:20, தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். ஹீப்ரூவில் பெராசிம் பெராட்ஸ் அப்படின்னா உடைத்து ஓடுதல், ஸ்மாஷிங் த்ரூ, பிரேக்கிங் ஃபோர்த், இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். அதாவது எபிரேய மொழியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தாவீது என்ன சொல்கிறான்னா, எப்படி ஒரு வெள்ளம் அடித்து கொண்டு வருமோ, கட்டுக்கடங்காத ஒரு காட்டாற்று வெள்ளம் எப்படி அடித்து கொண்டு வருமோ, அப்படி தேவன் என் சத்துருக்களின் மேல் புரண்டு வந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார். அதை தான் தாவீது அங்கே சொல்கிறார். வெள்ளம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. வெள்ளம், தண்ணீர், த ஃப்ளட் இஸ் வெரி பவர்ஃபுல். வெள்ளம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது. வெள்ளத்தை இது வரைக்கும் யாரும் தடை பண்ணதான் சரித்திரமே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக கண்டெயின் பண்ணலைன்னா டேம்ஸ் கூட உடைந்து அந்த தண்ணீர் வெளியாகும், பட்டணங்களே மூழ்கி போகும். இது வந்து உண்மையான ஒரு காரியம். அதனால் இந்த தண்ணீர்களுடைய ஃபோர்ஸ், புரண்டு வருகிற ஒரு தண்ணீர், உடைத்து கொண்டு வருகிற ஒரு தண்ணீருடைய அந்த ஃபோர்ஸை வந்து யாருமே ஹேண்டில் பண்ணவே முடியாது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் புரண்டு வருகிற அந்த வெள்ளத்தை மனிதனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இதுதான் உண்மை. அப்போ தாவீது இந்த பிக்சரை தான் கொண்டு வரார் பாருங்கள். சத்துருக்கள் ஏராளமாக வந்திருக்கலாம், ஆனால் தேவன் என்றைக்குமே ஆப்போசிஷனை ஹேண்டில் பண்ணும்போது ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. புரண்டு வருகிற ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அவர் எதிரிகளுக்கு விரோதமாய் வருகிறார். அதுதான் தாவீது சொல்கிறார், எனக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் இப்படி புறப்பட்டு வந்தார். காட் ஆல்வேஸ் ஓவர்வெல்ம்ஸ். எதிரியுடைய வல்லமை இப்படி இருந்ததுன்னா கர்த்தருடைய வல்லமை அதை விட பல மடங்கு அதிகமாய் வெளிப்படும். சத்துருக்கள் ஓடி போனார்கள். அதை தான் சங்கீதம் 68:1 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எழுந்தருளுவார், அவர் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய கண்மணி. யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ, தேர்ஃபோர் ஆல் தோஸ் ஹூ ரைஸ் அகேன்ஸ்ட் யூ ஆர் ரைசிங் அப் அகேன்ஸ்ட் காட். கர்த்தர் இதை லேசாகவே எடுக்க மாட்டார். கர்த்தர் இதை லைட்டாக ஹேண்டில் பண்ணவே மாட்டார். கட்டுக்கடங்காத புரண்டு வருகிற ஒரு காட்டாற்று வெள்ளம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதோ அப்படி கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் வருவார். God will shatter every wall that is holding you back. நம்மை மட்டுப்படுத்தி நம்மை பின்தங்க வைத்திருக்கிற எல்லா சுவர்களையும் தகர்த்து எறிவார். நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தடையாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சிதறடிப்பார். ஒருவேளை இது கேட்கிறதற்கு கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக கடினமாக இருக்கலாம், பட் தாவீது அதை தான் சொல்கிறான், கர்த்தர் இப்படி தான் புறப்பட்டு வந்தார். இதை கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க நான் விரும்புகிறேன். சுனாமி வந்த பொழுது எவ்வளவு கிளிப்ஸ், ஒன்றுமே பண்ண முடியல. என்டையர் பில்டிங்ஸ், என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாம், எவ்ரி திங் வாஸ் ப்ரோக்கன் த்ரூ. இந்த தண்ணீர்கள் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்து சென்றது. அது பாதையில் எது நின்னாலும் அந்த தண்ணீர் அதை தள்ளிட்டு போயிடும். அப்போ கர்த்தர் இன்றைக்கு அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும்
உதவி செய்ய போகிறார். அதனால் தாவீது அந்த இடத்திற்கு ஒரு பேர் வைக்கிறான். இது பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் செய்த ஒரு பெரிய காரியம். எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய வெற்றி வரும்பொழுது அங்கே அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சிட்றாங்க. இது வந்து ஒரு மெமோரியலாக இருந்தது. அப்போ இவன் என்ன பேர் வைக்கிறான்னா பேல் பெராசிம், பாகால் பிராசிம். பாகால் அப்படின்னோடனே நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சிடக்கூடாது. பாகால் அப்படின்னா மாஸ்டர், லார்ட் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர், எஜமான், ஆளுகை செய்கிறவர், இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ தாவீது என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் லார்ட் ஆஃப் த பிரேக் த்ரூஸ், பெராசிம். பெராட்ஸ் அப்படின்னா உடைத்து, ஸ்மாஷிங் த்ரூ, உடைத்து வருவது. அப்போது லார்ட் ஆஃப் த பிரேக் த்ரூ, பிரேக் த்ரூக்கு கர்த்தர் இவர் தான் அப்படின்னு அந்த பேரை வைக்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இப்படி வெளிப்படுவார். உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தகர்த்து எறிவார், உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆகவே ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ கோயிங் இன் டு எ சீசன் ஆஃப் பிரேக் த்ரூ. கர்த்தர் உங்களை ஒரு பிரேக் த்ரூக்குள்ளே கொண்டு போகிறார். நீங்கள் ஒரு பெரிய விசாலத்தையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், நசுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் முன்னேற்றம் தடை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் புரண்டு வருகிற வெள்ளம் போல, கட்டுக்கடங்காத வெள்ளம் போல அவருடைய வல்லமை உங்கள் பட்சமாய் வெளிப்படும். தேவன் உங்கள் பட்சமாய் கிரியை செய்வார். தடைகளை தகர்த்து நம் தலைகளை உயர்த்துவார். தொடர்ந்து பேசும் முன்பதாக ஹியர்ஸ் அனதர் லவ்லி சாங்.

இது உங்களுடைய பிரேக் த்ரூவின் காலம். பாஹால் பெராசேம் மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். பாஹால் பெராசேம், த லார்ட் ஆஃப் த பிரேக் த்ரூஸ். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கட்டளையிடப் போகிறார். வேதத்தில் இன்னும் பல வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. சங்கீதம் 68:1, கர்த்தர் எழுந்து அருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஏசாயா 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இங்கே ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஒரு புரிந்து கொள்ளுதல ஒரு தவறு போல தெரிகிறது. ஏன்னா எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா, சத்துரு வரும் பொழுது வெள்ளம் போல ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹீப்ரு மொழியில் இந்த காமா கிடையாது, தமிழ்லையும் கிடையாது. ஸோ இதை மொழிபெயர்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா, வென் தி எனமி கம்ஸ் இன் லைக் அ ஃப்ளட், அதுக்கப்புறம் கமா, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வில் லிஃப்ட் அப் அ ஸ்டாண்டர்ட் அகேன்ஸ்ட் ஹிம். ஆனால் வென் தி எனமி கம்ஸ் இன் கமா லைக் அ ஃப்ளட். ஸோ தமிழிலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தவறு இருப்பது போல தோன்றுகிறது. ஸோ சத்துரு வரும் பொழுது வெள்ளம் போல ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அதனால் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற தேவன் மிகப்பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மிகப்பெரியவர். நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை, நாம் திகைத்து போக வேண்டிய அவசியமில்லை. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். உதவி என்று சொல்லும் பொழுது புரண்டு வருகிற காட்டாற்று வெள்ளம் போல அவர் நம் எதிரிகளுக்கு விரோதமாய் வருகிறார், நம் தடைகளுக்கு விரோதமாய் வருகிறார். தன் வல்லமையை அவ்வளவாய் வெளிப்படுத்துகிறார். God always overwhelms. God's language பாருங்கள், ஓவர்ஃப்ளோ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய், ஹூ கிவ்ஸ் லிபரலி. ஸோ காட் ஆல்வேஸ் ஓவர்வெல்ம்ஸ். திஸ் இஸ் த ஸ்டைல் ஆஃப் காட். இதுதான் தேவனுடைய ஒரு ஸ்டைல். அவர் எப்பொழுதுமே அந்த தேவைக்கும் மிகுதியாய் தான் செய்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சவால் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் தேவைக்கும் மிகுதியாய் சந்திப்பார். உங்களுடைய சரீர சுகம் தேவைப்படுகிற ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் இதுவரைக்கும் உங்கள் மேலே சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் பொய்யாக்கி பூரண சுகத்தையும் தீர்காயுசியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் மன விருப்பத்தை தேவன் உங்களுக்கு அருளுவார். உங்கள் தடை சுவர்களை கர்த்தர் தகர்த்து எறிவார். உங்களுக்கு தடையாக இருக்கிற நபர்களை தேவன் மாற்றுவார், அவர்களை சந்திப்பார். ஆகவே உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பேர் எல் பெராசேம். பிரேக் த்ரூவை கொடுக்கிறவர், முன்னேற்றத்தை தருகிறவர். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் உண்டாகப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் உண்டாகப் போகிறது. எத்தனையோ இடத்துல நான் பார்க்குறேன், மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் லிமிட்டட் என்று சொல்லி அவ்வளோதான், எங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரன்னு தான் சொல்லிட்டாங்க. இல்லை, காட்ஸ் வேர்ட் இஸ் அ ஃபைனல் வேர்ட். தேவனுடைய வார்த்தை தான் ஃபைனல் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். நிச்சயமாய் அவருடைய சுகத்தை உங்கள் சரீரத்தில் வெளிப்படுத்துவார். பூரண சுகத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உங்களுடைய வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறேன். ஓ ஏல் பெராசிம், பிரேக் த்ரூவை கொடுக்கிறவரே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். தடைகள் உடையட்டும், ஆண்டவரே தகர்ந்து போகட்டும். கர்த்தர் புறப்பட்டு வருகிற காட்டாற்று வெள்ளம் போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இவர்கள் விரும்புகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகங்களையும் அளித்து இவர்கள் தலைகளை உயர்த்த ஜெபிக்கிறேன். இவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ண ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும்,
குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். முகங்களை பிரகாசிக்க பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே மீட்பரேசுவன் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இந்திய நேரப்படி இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.

0: சாங் கொடுத்துட்டாருங்க மணி. ஆமா, சாக கடந்த பிள்ளைங்க இப்ப பாட்டு பாடி ஆராதனை பண்ணுதுங்க. ஆமா, எம்படி சந்தோஷமா இருக்குதுங்க இல்லையா?
1: சந்தோஷமா இருக்குதுங்க.
0: ஆமா, இயேசு வடியாவுக்காக கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லாங்களா மணி?
1: ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஆமென். வெல்கம் நேயர்களே, யூ ஆர் டியூன்ட் இன் டு இன்பம் எஃப்எம். இன்னைக்கு விமென்ஸ் டே ஸ்பெஷல், கிருபை பெற்றவளே. அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். ஒரு பட்டிமன்றம், தராசு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பட்டிமன்றத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம நடுவர் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம நடுவர் வந்து இதோட ரூல்ஸ் என்ன, என்னென்ன எப்படி நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுக்க போகிறாங்க. வெல்கம் ஆன்டி. Praise the Lord.
2: நம்ம வந்து தராசு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் அன்பை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். விசேஷமாக ஒவ்வொருத்தரும் 7 நிமிஷம் தான் எடுக்கணும். இடையில யாரும் பேசக்கூடாது. இடையில கேள்விகளும் எழும்பக்கூடாது. கேள்வி கேட்குறவங்க நிச்சயமாக என்ன செய்யணும், உங்களுக்கு நேரம் கொடுக்கறதான நேரத்தில் தான் இந்த காரியங்களை நீங்கள் பேசணும்.
3: ஓகே ஆண்டி, ரொம்ப சூப்பராக வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. எங்களுக்கு கேட்கும் போதே ஒரே நடுக்கமாக இருக்கு, பயமாக இருக்கு ஆண்டி. பட் இருந்தாலும் அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில் வந்து ரம்யா, அனிதா, அப்புறம் லதா. அடுத்தது அன்பெல்லாம் இல்லாமா, விசுவாசத்துக்கு அப்புறம் தான் அன்பு. அன்பு முக்கியம், ஆனா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அப்படி கும்முன்னு உட்கார்ந்துருக்கு. அந்த கட்சியில முதல்ல மாலினி அஜியு, அப்புறம் ஏஞ்சல் ஜோஷுவா, அப்புறம் கிஃப்டா இன்பராஜ். சோ இப்போ நம்ம அன்பு பெருசா விசுவாசம் பெருசான்னு சொல்லிட்டு பாக்குற போறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ் கிட்ட என்னன்னு கேட்போம்.
2: அன்பார்வர்களே, அன்பை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நாம் இப்பொழுது விவாதிக்க வந்திருக்கிறோம். விவாதிக்க போவதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அன்பை குறித்து பேசுகிறவர்கள் அன்புதான் பெரிது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் விசுவாசத்தை குறித்து விசுவாசம்தான் பெரிது என்று கூறினாலும் பார்ப்போம், பார்ப்போம், அமர்ந்திருந்து பார்ப்போம், என்னதான் அன்பு பெரியதா விசுவாசம் பெரியதா என்கிறதை நாம் விவாதத்தின் போது நாம் கவனிக்க போகிறோம்.
3: நேர்களே, இப்பொழுது உங்ககிட்ட பேசினது வந்து ஜட்ஜ் சரோஜா செல்லப்பா அவங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாமே. அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க பிரார்த்தனை பீடத்துல நம்ம சிஎஸ்ஐ டயசிஸ்ல இருந்து அவங்க பிரார்த்தனை பீடத்துல இருந்து எல்லாருக்காகவும் ஜெபித்து வல்லமையா வந்து கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதர், மனுஷி. அதனால வந்து அவங்கள வந்து நம்ம சொல்லணும்னா, அவங்க வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு நிறைய வெளிப்பாட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து நமக்கு நல்ல தீர்ப்பே வழங்குவாங்க, நாங்களும் நம்புறோம். அதனால வந்து இப்ப வந்து முதல்ல பேச போறது ஜட்ஜ், அவங்களே கேட்டுருவோம்.
2: முதலாவது அன்பை சார்ந்தவர்கள் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், அன்பு அன்பு அன்பு என்று பேசிக் கொண்டிருக்கிற நாம் அன்பை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிப்போமா?
0: நிச்சயமாக நடுவர் அவர்களே, அன்புள்ளம் கொண்ட தராசு மன்ற நடுவர் அவர்களே, அன்புதான் சிறந்தது என்று தெரிந்தும் துணிந்து விசுவாசமே என்று வாதாட வந்துள்ள எதிரணியினர் அவர்களே,
1: சபாஷ்.
0: இந்நிகழ்ச்சியை வலைதளம் மூலமாக உலகின் பல பகுதிகளில் வசித்தாலும் அன்பால் இன்பம் வானொலியுடன் இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அனிதா ஈஸ்டரின் அன்பு வணக்கங்கள். சுவிசேஷம் உலகத்துக்கு வர காரணமா இருந்தது இந்த அன்பு தான். என்ன நடுவர் அவர்களே, நான் சொல்வதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று தெரியும். யோவான் 3:16 அதுதான் ரட்சிப்புடைய வசனம். நாம் அனைவரும் அறிந்த மனப்பாடமான சொல்லக்கூடிய வசனம். தேவன் இயேசுவாகிய குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு தான் ரட்சிப்புக்கு வசனமே சொல்றோம், சரிங்களா? அப்போ அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. அப்ப அன்பு தானே பெருசு, எனவே அன்புதான் சிறந்தது என்று கூறுகின்றேன். உடனே எதிரணியினர் கூறலாம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்றுதானே எழுதியிருக்கிறது என்று வாதிட நினைக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை விளக்க விரும்புகிறேன். தேவ அன்பு பூர்ணமானது, எனவே இயேசு பலியாக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை சேமித்து வைத்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தவர்கள் இருந்தவர்கள் முதற்கொண்டு இனி இருப்பவர்கள் பிறப்பவர்கள் என அனைவரும் விசுவாசித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். எனவே நமது விசுவாச அளவு என்பது தேவ அன்பை அளக்கக்கூடிய அளவுகோல் அல்ல என்பது இங்கு தெளிவாகிறது. அது மட்டுமா, அன்பு வேதத்தில் ஒரு முழு அதிகாரம், 1 Corinthians 13 முழுவதுமே விவரிக்கப்பட்டுள்ளது. அதை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய குறிப்பு, இப்ப தேவனை பார்த்தோம், அடுத்து இயேசுநாதரை பார்க்கலாம். இயேசுவும் 13:1 இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசுவானவர் சீடர்கள்லாம் தெரிந்து கொள்றார், யாரையும் நம்பி இவங்க நம்ம ஊழியத்தை நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டுலாம் யாரையும் தெரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க மேல அன்பு கூர்ந்தபடினால அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டுமா, நமக்கு அருளப்பட்ட பரிசாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லைங்க, தேவ அன்பு. அதனால தேவ ஆவியானவரும் நமக்கு தேவ அன்பை தான் ஊற்றுகிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெளிவாக விளங்குகிறது. தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய இயேசு, பரிசாவி என்கிற திருத்துவ தெய்வம் என் நிலையிலும் அன்பையே வெளிக்காட்டுகிறவராக இருக்கிறார். இப்ப 1 Corinthians 13 வாங்க. அதுல முத்தாய்ப்பாக அன்பு சகலத்தையும் நம்பும் என்று சொல்லிவிட்டதால், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று சொல்லிவிட்டதால், அன்பு இல்லையானால் நான் ஒன்றும் இல்லை. அங்க முடிஞ்சிருச்சுங்க, நம்ம இது கொண்டு மேற்கொண்டு பேசவே வேணாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 1 Corinthians 13 இருக்குது. மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் எதிரணியினருக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கிற எதிரணியினர் விசுவாசமே பெரியது என்று பேச துணிந்த தைரியத்தை பாராட்டுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் விசுவாசமாயிருந்தால், ஒருவரில் ஒருவர் நம்பிக்கையா இருந்தால் என்று சொல்லவில்லை, சரிங்களா? அப்ப அன்புள்ளவர்களா இருந்தால் மட்டுமே இதனால் அன்பினுடைய சிறப்பு தெல்ல தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் நம்பிக்கை வைப்பாயாக, அப்படி சொல்ல அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 10 கட்டளை கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டுல, அந்த 10 கட்டளையும் சுருக்கி 2 கட்டளையா கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டுல. 2 கட்டளையில என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புதான் சொல்லியிருக்காரு. நம்ம 10 கட்டளையே மறக்க மாட்டோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அன்புதான் வந்துட்டு இருக்கு. அது மட்டுமா, Romans 8:28 பாத்தீங்கன்னா, அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு நாங்க போடலங்க, அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் நம்மிடத்துல அன்பு கூறுகிறனாலே நம்ம ஜெயங்கொழுர்களாகவும் இருக்கிறோம். சோ நம்மளுக்கு நன்மை நடக்குது, ஜெயங்கொழுர்களா இருக்கிறோம். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, அன்பு நியாய பிரமாணத்தோட நிறைவேறுதலா இருக்குது. அப்ப பிறனிடத்துல அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்ப கர்த்தருடைய கட்டளை கை கொள்ளணும்னா நம்ம பிறனிடத்துல அன்பு கூர்ந்தாலே போதும். அந்த 10 கட்டளை என்ன சொல்லியிருக்கு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் வந்து நம்ம மற்றவர்கள் அன்பு கூர்ந்தாலே நம்ம அவங்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டோம். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்முடைய அன்பு இல்லைன்னா நம்ம வந்து கர்த்தருடைய கட்டளையில கற்பனைகளை கை கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லை, தீர்ப்பே சொல்லியாச்சுங்க நடுவர் அவர்களே, உங்களுடைய வேலைய ஆண்டவர் ஏற்கனவே முடிச்சு வச்சிருக்காரு. எதுலன்னு பாத்தீங்கன்னா, 1 Corinthians 13:13
2: சொல்லப்பட்டுச்சு பேசுறீங்க.
0: ஆமா, விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறதாம், இவைகளில் அன்பே பெரியது. முடிஞ்சு போச்சுங்களா, எல்லாம் காலி பண்ணலாமா அடுத்த? அந்த மாதிரி ஆயி போச்சு இப்போ நிலைமை. அதனால நீங்க வந்து இதை வந்து மாத்தி பேச முடியாது எனக்கு தெரியும். இருந்தாலும் எதிரணியர்கள் என்ன பேசுறாங்கன்னு நம்ம கவனிக்கலாம் சரிங்களா. என்ன நடுவர்களே, அதனால இதுவரை நான் சொன்ன காரியங்கள்லாம் திருத்துவ தேவனும் அன்பின் ரூபமாகவே இருக்கிறார். எனவே என்னுடைய வாதத்தை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: அனிதா அவர்கள் இப்பொழுது அன்பை குறித்து பேசினார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பகுதிகள் எல்லாம் பாய்ந்து சென்று அன்புதான் பெரிது என்று அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் ஆராய்ந்து சென்று ஜெயம் கொடுக்கும், அன்பு ஜெயத்தை கொடுக்கும், நியாய பிரமாணத்தின் கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியம் எல்லாவற்றையும் குறித்து தெள்ளந்தெளிவாக பேசி அன்புதான் பெரியது என்று சொல்லி அவர்கள் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது மாலினி அவர்கள் இப்பொழுது விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி அன்பு அல்ல விசுவாசம்தான் பெரியது என்று இப்பொழுது பேச போகிறார்கள். அவர்கள் பேசுவதையும் நாம் கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு விசுவாசம். விசுவாசம் என்பது என்னவென்றால் ஒரு நம்பிக்கை. நாம் தேவனாகி நாம் கிறிஸ்தவர்கள் என்றாலே நமக்கு விசுவாசம் தேவை. எப்படி என்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக பரமேறி இருக்கிறார். நம்ம திருப்பியும் அங்கே தான் போகிறோம், நமக்கு தெரியும். அது அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே நமக்கு என்ன விசுவாசம் தான். அந்த ஏன்னா நம்ம இயேசுநாதரை காணலை, அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம பிறக்கலை. அப்படி இருந்தும் நமக்கு முதலியா தேவையானது என்னது? அந்த விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாட்டி நம்ம என்ன, ஒரு நாளும் நம்ம தேவனை வந்து அறிந்து கொள்ள முடியாது. விசுவாசம் தேவை. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தாதான். நம்ம ரோமர் 10:9 நம்ம பார்க்கிறோம் என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்புக்கு என்ன வேணும்? விசுவாசம் தான். அப்படி நம்ம ரட்சிக்கவே படாட்டி எப்படிங்க நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? நம்ம கோலே என்னது? பரலோகத்துக்கு போய் சேரணும். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? நமக்கு ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு எப்படி வரும்? விசுவாசத்தினால தான் வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுமே. அப்புறம் இன்னொன்னு சொல்றது விசுவாசம்ன்றதுனா என்னன்னா, எபிரேயர் 11 சொல்லியிருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம எதையுமே காணலை, ரட்சிப்பு நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம வந்து அதை பார்க்கல கண்ணல. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இல்லாட்டி ஒண்ணுமே முடியாது. அதே மாதிரி எபிரேயர் 11:6 சொல்லி இருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாட்டி தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. நம்ம தேவனுக்கு பிரியமா இல்லாட்டி அன்பை மட்டும் வச்சு என்னங்க பண்ண முடியும்? தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கணும் இல்லையா? அவரோட பார்வையில பிரியமானவளேன்னு அவர் கூப்பிட்டு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால விசுவாசம் வந்து நமக்கு தேவை. அது இன்னொன்னு சொல்லியிருக்கு எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த நீதிமான்னு நம்மள சொல்றாரு. நம்ம என்ன பிழைக்கணும்னா நமக்கு விசுவாசம் கட்டாயம் தேவை. நீதிமான் பிழைக்கிறான்னா அதுக்கு விசுவாசம் இல்லாம பிழைக்கவே முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆதி நம்மளுடைய தகப்பன்மார்கள் யாரெல்லாம், ஆபிரகாம் இவங்கெல்லாம் எப்படி விசுவாசத்தின் தகப்பன் ஆனார்னா, அவர் விசுவாசிச்சாரு. அவருக்கு வயசு நிறைய இருந்த போது கூட அவருடைய சரீரம் செத்து போன நிலைமையில, அதாவது ரோமர் 4:20-21 வாசிக்கிறோம், அதாவது அவன் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான், சரீரம் செத்து போயின நிலைமையில இருந்தா, அதாவது அந்த வயசுல பிள்ளை பிறக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனா அவர் அந்த வயசுல இருந்தப்ப கூட
3: அவர் என்ன பண்ணாரு, விசுவாசிச்சாரு, எனக்கு ஒரு சந்ததி தேவன் கொடுப்பாரு, மனலத்தனையா பெருக்க செய்வாருன்னு அந்த விசுவாசிச்சா. அதனாலதான் அவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன் ஆனாரு. ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகை போல அழைக்கிற தேவன் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி சொல்லி இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. எப்படி, அது ஒரு விசுவாசம்தான், அவரு உண்டாக்குறதே ஒரு விசுவாசம். உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு நம்ம தேவன், அது உண்டாச்சு. ஏன்னா நமக்கு விசுவாசம் இருந்தாதான், நம்ம மார்க் 11:6 கூட பாக்குறோம், கடுகளும் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேர்ந்து நீ கடல சமுத்திரத்துல போய் விழுன்னு சொன்னா கூட அது போய் விழுணும். விசுவாசம் இல்லாட்டி என்ன பண்ண முடியும். தேவன் நமக்கு எவ்வளவு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்காரு, எவ்வளோ நமக்கு ப்ராமிசஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விசுவாசிச்சு தேவன் செய்வாருன்னு நம்ம நினைச்சாதான் அது நமக்கு நடக்கும். விசுவாசம் இல்லாட்டி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நம்ம நிறைய இது என்ன சொல்றது, ஓமைகளை வேதத்துல பாக்குறோம். அதுல சொல்றாங்க மத்தேயு 8:8 நீங்க அந்த ஒருத்த வந்து வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி ஜபம் பண்ண வரும்போது அப்போ என்ன சொல்றாங்க, விசுவாசத்தின ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான்னு அந்த அவர் போய் சொல்லும் போது அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, ஆமா இந்த மாதிரி விசுவாசம் நான் இஸ்ரவேலருக்குள்ள பார்த்ததே இல்லைன்னு மத்தேயு 8:10 சொல்றாரு. அப்போ இந்த இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன, விசுவாசம் அவ்வளவு பெரியது. நமக்கு விசுவாசம் இருந்தாதான் எதையுமே நம்ம செய்ய முடியும். நம்ம அது மாதிரி ஜபத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது கூட மத்தேயு 21:22 சொல்லுது, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் சொல்றாரு. எப்படி நம்ம ஜபத்துல என்னெல்லாம் கேக்குறோமோ அதெல்லாம் விசுவாசத்தோட தான் கேட்கணும். சும்மா நம்ம வெறும் அன்பு இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டோம், எனக்கு அன்பு நிறைய இருக்குங்க, ஜெபம் பண்ண எனக்கு கிடைச்சிடும்னா முடியாதுங்க, விசுவாசத்தோட கேட்கணும். அதனால விசுவாசம் ரொம்ப முக்கியம். இது விசுவாசம் வந்து கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்துல வரும். தேவனுடைய வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணோம், தேவ வசனம் இதை செய்யும், அதுல போட்டிருக்கதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பணும். அப்படி நம்பினாதான் நமக்கு வந்து என்ன ஆகும், விசுவாசத்துல நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா. அதனால நமக்கு முக்கியம் நமக்கு. அது இல்லாம இன்னொரு வசனம் கூட 1 யோவான் 5:4 சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால நம்ம என்ன பண்ணோம், விசுவாசம்தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென்.
2: மாலினி அவர்கள் இப்பொழுது கூறினார்கள், விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி. அன்பானவர்களே, விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் என்று காண தெரியாத ஒரு விசுவாசத்தை வைத்து கொண்டு விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி இவர்கள் பேசினார்கள். ஆனால் அன்பு அன்பு அல்ல, விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி மாலினி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அன்பல்ல, அன்பு வந்து சும்மா பார்க்கத்தான் முடியும் அன்பை, ஆனால் காணக்கூடாத ஒரு விசுவாசம்தான் தேவனுக்கிடத்துல நெருங்கி வாழ முடியும் என்கிற, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியும் என்கிற ஒரு பெரிய, அதாவது நாம் வாழ நம்ம பிழைக்க எல்லாவற்றுக்கும் முக்கியமானது விசுவாசம் என்று சொல்லி இப்பொழுது மாலினி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பை அன்பு அன்பை சார்ந்த ரம்யா அவர்கள் இப்பொழுது அன்புதான் பெரியது என்று சொல்லி எடுத்துரைக்க போகிறார். அவர்களுக்கு எதிராக, அதாவது மாலினி சொன்ன காரியங்களுக்கு எதிராக இப்பொழுது ரம்யா அவர்கள் இப்பொழுது எடுத்துரைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புதான் பெரியதா அல்லது விசுவாசம்தான் பெரியதா என்று நாம் பார்ப்போமே.
4: மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கு இயேசு நாமத்துல வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசு நாமத்துல வாழ்த்துக்கள். நம்ம எதிரணியே இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, எல்லாரையும் மயக்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆனா பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீ விசுவாசிச்சாதான் ஆண்டவரே நீ உன்னால ஏத்துக்க முடியும், அப்பதானே எல்லா காரியமும் பண்ண முடியும் அப்படின்றாங்களே. வசனம் என்ன சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கும் போதே கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்போ அன்பு வந்து ஆதியிலே இருக்குது, ஆதியில அன்பு இருந்ததுனாலதான் நம்மளை படைச்சாரே. அந்த ஆதியில அன்பு இருந்ததுனாலதான் ஒவ்வொரு முறையும் தீர்க்க தரிசிகள் கிட்ட வந்து என் மக்கள் என்னை விட்டு போறாங்க, அவங்களை திரும்பி வர சொல்லுன்னு சொல்லி நேர்வழிப்படுத்தினர். அந்த அன்பு இருந்ததுனாலதான் தந்தை சொன்னதை கேட்டு கல்வாரி சிலுவையில தன்னோட உயிரை கொடுத்து நமக்கு இப்ப நித்திய வாழ்வை கொடுத்துக்கிறார். இப்ப எது பெருசு நடுவர் அவர்களே? இது இந்த வாக்குவாதம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, அன்புதான் பெரியதுன்னு நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எதிரே நீ சொன்னதுக்கு வந்து நாங்க வந்து பதிலடி கொடுக்காம நாங்க இருக்க மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அன்பு வந்து இந்த யாக்கோபுல பாத்தீங்கன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. இவங்க விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கிரியை வரணும். கிரியை எப்ப வரும்? உன் மனதுல அன்பு இருந்தாதானே கிரியைகள் வரும். அப்ப எது பெரியது நடுவர் அவர்களே? அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம் பாருங்க, ஒன்னு யோவான் 4:7, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நீ ஆண்டவரை அறியணும்னாலே உனக்கு அன்பு இருந்தாதானப்பா நீ அறிவ. அன்பே இல்லைன்னா எங்க நீ ஆண்டவர் அறிய போற?
2: ஆமா ஆமா ஆமா, அன்பு இருந்தா தான் முடியும்னு பாக்கலாம் பாக்கலாம்
4: பாக்கலாம் பாக்கலாம். நீங்க நீங்க நீங்க புரியுது நடுவர் அவர்களே, நீங்க உங்களுக்கு புரியுது நல்லா. இருந்தாலும் நான் இன்னும் காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ இப்ப பிராக்டிக்கலா பாத்துக்கோங்களேன், நம்ம பைபிள்ல இருந்து வசனங்கள் பேசுறோம், ஆனா நம்ம வாழ்க்கைய பிராக்டிக்கலா யோசித்து பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து தாயும் பிள்ளையும் அன்பு, பிறந்த பிறகு கணவனும் மனைவியும் அன்பு, சகோதர அன்பு, இப்படி எவ்வளவோ அன்புகள் அன்பு இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரோடே இருக்கோம். நம்ம யதார்த்தமான வாழ்க்கையிலயும் அன்பு வேணும், கர்த்தர்கிட்ட இருக்கிற அன்பும் நமக்கு இருக்கும் போதுதான் நம்மளால வாழவே முடியுது. நம்ம வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்ன நடுவர் அவர்களே? அன்பு தானே. நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யறது அன்புனாலதானே செய்யறோம். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம், 1 Peter 4:8, அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம பிறக்கும் போதே பாவிகளா பிறந்து நித்திய வாழ்வை இழந்து போய் கல்வாரி சிலுவையில கர்த்தர் செய்த தியாகத்தினால நம்ம பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு நாம நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து அவரோட அன்பு நமக்கு கொடுத்ததுனால தானே இந்த திரளான பாவங்கள் மறைந்தது. வெறும் விசுவாசத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் நடுவர் அவர்களே? ஆனா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தை நீ கிரியைகள்ல காமிக்கிறதுக்கு உனக்கு அன்பு வேணும். யதார்த்தமான வாழ்க்கையில நீ கடவுள் பிள்ளையாக இருக்கிறதுக்கும் அன்பு வேணும். அதனால இப்போ அன்பு இல்லாம வேற எதுவுமே நடக்க. அப்புறம் இன்னொரு காரியம் சொன்னாங்க, நம்ம சிஸ்டர் ஆபிரகாம் வந்து விசுவாசிச்சாரு, நான் மணல போல பெரிய குடும்பமா வருவேன். உண்மைதான், பைபிள்ல போட்டிருக்கு, நான் அதை மறுக்கல. ஆபிரகாம் கிட்ட தேவன் அன்பு கூர்ந்து அவனை தெரிந்து கொண்டு ஆபிரகாமே உன்னோட குடும்பத்தாரை விட்டு இந்த ஊர்ல இருந்து போ அப்படின்னு சொல்லும் போது அவன் தேவன் மேல இருந்த அன்புனால தானே கீழ்படிந்தான். வெறும் விசுவாசத்தோட கீழ்படிந்த ஊரை வெளியில போயிருப்பானா? தேவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு. சிலைகளை வச்சு கும்பிட்டு இருந்த குடும்பம், தேவன் அன்புனால வந்து அன்பா அவர்கிட்ட பேசின பிறகு அந்த அன்பு அவன் மனதுல உணர்ந்ததுனாலதான் இந்த தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அவன் வெளியில போனான். முதல்ல அன்பு இருந்தது, பிறகு அந்த விசுவாசமும் இருந்தது. ஆனா பெரியது என்னன்னு பார்த்தா அன்புதான் பெரியது. அது பிறகு இன்னொரு காரியம் பாருங்க, 1 Corinthians 14 முதல் வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப முதல்ல என்ன போட்டிருக்காரு? ஞான வரங்களை விரும்புங்க, தீர்க்க தரிசனம் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா முதல்ல என்ன போட்டிருக்காரு? அன்பை நாடுங்கள். நம்ம எல்லாருக்கும் முதல்ல கொடுக்கப்பட்ட லவ் யுவர் காட் அண்ட் லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் லவ் யுவர் செல்ஃப், இது மூணுமே மூணு அடுக்கடுக்கான காரியங்கள். முதல்ல லவ் யுவர் காட், ஆண்டவரை நேசிக்கணும், பிறகு நம்மளை நேசிக்கணும், பிறகு நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நேசிக்கணும், இப்ப நம்ம எதிரணியை போல இருக்கிறவங்களையும் நேசிக்கணும், சரிங்களா? அதனால கர்த்தரோட ஒன் அண்ட் ஒன்லி கமாண்ட்மெண்ட் இஸ் லவ், காட் இஸ் லவ். நம்ம இந்த வசனம் வந்து நம்ம எதிரணிங்க தெரியலன்னு நினைக்கிறேன், இந்த வசனம் கேள்விப்பட்டது இல்ல போல விசுவாச டீம்ல இருக்கிறவங்க. காட் இஸ் லவ்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நடுவர்களே? ஆண்டவர் தான் அன்பு, அன்பு தான் ஆண்டவர், அவரை பிரிக்கவே முடியாது, அங்கே முடிஞ்சிருச்சு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல அவங்க இன்னும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் பேசிட்டு இருக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. இதோட நான் என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. திருப்பி எங்க அணி தலைவி சுருக்கமா அந்த காரியங்களை சொல்ல வருவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கும் இந்த இன்பம் எஃப்எம்க்கும் நன்றி.
2: அன்பார்வர்களே, ரம்யா அவர்கள் அன்புதான் பெரியது அன்புதான் பெரியது என்று திரும்பவும் அழகாக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துவதற்காக உலகத்தில் வந்தார். விசுவாசம் அல்ல, விசுவாசத்தினால் பிழைக்க முடியாது என்பதை குறித்து அன்புதான் பெரியது என்று சொல்லி ரம்யா அவர்கள் தெள்ளந்தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் என்று பேச வரப்போகிற ஏஞ்சல் அவர்கள் இப்பொழுது விசுவாசத்தை குறித்து நம்மிடத்திலே பேச வரப்போகிறார்கள். ஆனால் ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அழுத்தம் திருத்தமாக ரம்யா அவர்கள் அன்புதான் பெரியது, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, அன்பு இயேசு அன்பாகவே உலகத்துக்கு வந்து யாவரையும் ஆதாயப்படுத்த வந்தார் என்று சொல்லி தெள்ளந்தெளிவாக பேசியிருக்கிறார்கள். பார்ப்போம், விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி இப்பொழுது ஏஞ்சல் அவர்கள் பேச வருகிறார்கள், பார்ப்போம்.
5: நன்றி நடுவர் அவர்களே. இங்க அமர்ந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசப்பாவோட இனிமையான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தர்ப்பத்தை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து விசுவாசத்தை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் என கொடுத்த பேச முடியாது, கர்த்தர் என கொடுத்த சிலாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது பேசின சகோதரி மிகவும் அழகாக அன்பை குறித்து ஒரு அதிகாரமே வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எபிரேயர் 11 அதிகாரம் என்று ஒன்று உண்டு என்று நினைக்க தெரியவில்லை போலும்,
2: மறந்துட்டாங்க.
5: இப்பொழுது அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சகோதரி தயவு செய்து வீட்டிற்கு போன உடனேயே எபிரேயர் 11 அதிகாரத்தை எடுத்து அழகாக அதை முழுவதும் படித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இரண்டாவது பேசின சகோதரி ரம்யா அவர்கள் மிகவும் மானித்தரகமாக ஆபிரகாமை குறித்து அழகாக பேசினீர்கள். அந்த அதிகாரத்தை திரும்பமாக நீங்கள் எடுத்து படிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எல்லாமே அதில் அடிபட்டு போச்சா உங்களுக்கு? அன்பே பெரியதுன்னு சொன்னீங்க, ஆனா கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார், அதுல ஒரு உறுப்பு கூட அழிவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தை உண்மை உள்ளது, அது பேசும், பேசுகிற காரியம். அப்போ அது திருப்பியும் நீங்க படிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம். பிரியம்னா என்னது? நீங்க அன்புன்னு சொல்றீங்க. அப்ப அன்பு, அன்புக்கு தேவையானது முதலாவது என்னது? விசுவாசம். உங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல அன்பு செலுத்துறோம்னா ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறாரு. ஏன்னா அது விசுவாசத்துக்கு இதுவே, அதோட டெபினிஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணாத அந்த தேவனிடத்துல விசுவாசம் வைத்தாதான் உங்களுக்கு அவர் மேல அன்பே வரும். ஆபிரகாம் வந்து அந்த காணாத தேவனிடத்திலே விசுவாசம் வைத்ததுனாலதான் அவர் சொன்ன உடனே அவங்க வீட்டார், அவங்களுடைய இனத்தார், ஜனத்தார், அவனுடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கிளம்ப வந்து மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. ஏன்னா 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவருக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் புறப்பட்டு போயிட்டார். ஓகே, அடுத்ததாக நான் இந்த நாளிலே, இது பெண்களுக்குரிய நாளா இருக்கிறது, பெண்கள் தினமாக இருக்கிறபடினால சில பெண்கள் விசுவாசத்துல எப்படி ஊன்றி அழகாக கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க, எப்படி எழுந்து செயல்பட்டாங்கன்னு சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது நான் 2 நாட்களுக்கு முன்பாக வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மார்த்தாளை குறித்து கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். மார்த்தாள் வந்து அவனோட சகோதரன் இறந்து விட்டார், 3 ஆயிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இயேசு சுவாமி அந்த ஊருக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம், அன்பு இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல, அவர் மேல இயேசு சுவாமிக்கு இந்த குடும்பத்தின் மேல அன்பு இருந்தாலும் விசுவாசம் தான் அங்க கிரியை செய்தது. அன்புனால அங்க ஒன்னும் செயல்பட முடியல. அவர் அன்பா இருந்தா சாகரத்துக்கு முன்னாடியே அவர் அங்க வந்திருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேசலாம். ஆனா கிரியை அந்த இடத்துல 3 நாற்றமடைந்த லாசருவைக்கு எழுப்பினது மார்த்தளுடைய விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லிருக்கு. முதலாவது அவ கேள்வி கேட்டா, நீ இங்க இருந்தீரானால என் சகோதரன் செத்திருக்க மாட்டானேன்னு சொன்னா. ஆனா பின்னாடி என்ன சொன்னா, இப்பொழுது கூட அது ரொம்ப கெட்டு போலப்பா, நீங்க வந்து உங்க தேவனிடத்துல கேட்டீங்கன்னா உங்க தேவன் மனதிறங்குவார்னு சொல்லி அந்த விசுவாசம் அந்த இடத்துல கிரியை செய்தது என்று நாங்கள் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு சகோதரி குறித்து நான் சொல்லுகிறேன், சுனேமியால். சுனேமியால குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விசுவாசம், தேவனுடைய மனுஷன் இங்க வந்தா ஏன் பிள்ளை உயிரோட எழும்பான். அந்த பிள்ளை செத்து போனத சராசரியான பெண்களாகிய நாம உடனே அழுது புலம்பி ஒரு ஊரையே கூட்டி கலாட்டா பண்ணுகிற குணமுடைய நாம அப்படிப்பட்ட ஒரு பெண்ணானவள் அமைதி

0: நேரத்திலேயே அதை பெற்றுக்கொண்டாள். இன்னொரு சகோதரி குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன், அண்ணாள். அண்ணாள் வந்து அன்பு இல்லாமலா இருந்துச்சு, புருஷங்கிட்ட அத்தனை அன்பு இருந்துச்சு. எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னார், அவர் நான் இருக்கேம்மா உனக்கு பத்து குமாரருக்கு ஈக்குவல் ஆச்சே அப்படின்லாம் சொன்னாரா, நீங்க மறந்துட்டீங்களாத? அப்போ அந்த இடத்துல அன்பு எவ்வளோ இருந்தாலும் அவ விசுவாசத்தோட நான் கடவுளோட சன்னிதானத்துக்கு போனேன்னா எனக்கு கண்டிப்பா கொடுப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த கடவுளுடைய அந்த ஆல்டருக்கு போய் முழங்கால் படியிட்டு தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள். அது மட்டும் இல்ல, அதோட அவளுடைய வேலை முடியல. கடவுள் கற்பத்தை திறந்தார், குழந்தை கொடுத்தாரு, ஆனா அவர் கடவுளோட சொல்ல செய்த உடன்படிக்கையே மறந்து போல, தாய் பாசம் அவளை தடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளுக்கு பிள்ளை இருக்குமா இருக்காதா அதெல்லாம் அவ யோசிக்கல. யோசிக்காமலேயே தேவன் மேல் விசுவாசம் வைத்து எனக்கு இவ்வளவு பிள்ளை கொடுப்பாரு, அவர் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இம்மட்டும் என்னை வழிநடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்திடுவார் அப்படின்னு சொல்லி அழகா அவ ஃபர்ஸ்டே கொண்டு போய் அந்த குழந்தை பால் மறந்த உடனேயே கொண்டு போய் அவளுடைய சன்னிதானத்துல விட்டு விட்டார். இதெல்லாம் நம்மளுக்கு கூட அது வந்து பெரிய ஒரு சவாலாய் அண்ணால் நம்ம முன்பாக நிற்கிறாங்க. இப்படி சொன்னா நான் நிறைய பெண்களை குறித்து சொல்லலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் நேரம் முடிந்து விட்டபடினால விசுவாசம் இல்லாத வாழ்க்கை செத்தது என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: அன்பானவர்களே, விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி இப்பொழுது வாழ்க்கைக்கு தேவையானது விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசத்தினால நம்பிக்கையோட கூட சேர்ந்து தன்னுடைய மகனை கூட விசுவாசத்தின் பேரில் பறிகொடுக்க சென்றான் என்று கூறினார்கள். மார்த்தாள் விசுவாசத்திலே பலப்பட்டபடினால அவள் எல்லா காரியங்களையும் செய்தாள் என்று அநேக காரியங்களை குறித்து விசுவாசம்தான் பெரியது, விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு ஏஞ்சல் அழுத்தம் திருத்தமாக பேசினார்கள். ஆனால் அன்பு இப்பொழுது லதா அவர்கள் இப்பொழுது அன்புதான் பெரியது என்று சொல்லி பேச வருகிறார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது லதா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமா?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நடுவரவர்களே, உங்களுக்கு என்னோட மிகுந்த பெரிய வணக்கம். சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டேன்.
2: உங்களுக்கு இன்னைக்கு நானு சமைக்காம எல்லாம் விசுவாசத்துல சாப்பிட்டோம்னு சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு விசுவாசம் பெருசா இருந்திருக்குமா அன்பு பெருசா இருந்திருக்குமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அன்புனால அன்பின் நிமித்தம் நான் அதை வந்து வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நமக்கு இருதயத்துல இருக்கிறதுனா அதோட வெளிப்பாடுதான் வந்து ஆக்ஷன்ல வருது. ஆனா நம்ம வேதத்துல வந்து ஒரே வார்த்தையில கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. என்னன்னா யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் விசுவாசித்தார். கரெக்டா?
1: எப்படி அது கரெக்ட் என்று கூறுகிறீர்கள்?
2: இல்ல, இங்க எல்லாரும் விசுவாசத்தை பத்தி பேசுறதுனால அந்த இடத்துல நான் விசுவாசத்தை போட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க அது எப்படி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டேன். சோ இந்த ஒரு வாக்கிலேயே, இந்த ஒரு வசனத்திலேயே எல்லாம் அடங்கிருச்சு. சோ இதுல வந்து நான் மறுபடியும் வாசிக்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசம் இருந்தாலும் அவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணாராம், விசுவாசத்தை செய்யல. அவரு அன்பு கூர்ந்தபடியால் அவரோட ஒரே பேரான குமாரன் அமைச்சார். அவர் என்ன சொல்லல, எல்லாரும் விசுவாசிங்கப்பா அது போதும் அப்படின்னு சொல்ல, அவர் வந்து உலகத்துல அன்பு கூர்ந்தார். அதுதான் வந்து அன்பின் வெளிப்பாடு தான் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து இந்த பூமியில தோன்றினார். அவரோட அன்பு வந்து எப்படி வெளிப்பட்டது, சிலுவையில வெளிப்பட்டது. சிலுவையில நமக்காக பாடுகளை வந்து சகிச்சார். இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம், அநேக பெண்களை பாக்குறோம், கணவர் வந்து குடிக்கிற கணவரா இருக்கலாம், ஆனா வந்து பொண்டாட்டி வந்து விசுவாசத்துல ஜபம் பண்ணிட்டே இருந்தாலும் கணவர் மேல அன்பு இருக்கிறனாலதான் வந்து கணவருக்கு சமைச்சியே போடுறாங்க.

0: கணவர் மீது அன்பில்லைன்னா அடுத்த நாளே சூட்கேஸை கட்டி இன்னொரு தம்பினாடி ஓடி இருப்பாங்க. ஆனா அன்பு இருந்தனால்தான் அடிச்சாலும் கணவன் கணவன் தான் பெரியவர் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லை. சோ இந்த தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறது என்னன்னா, எல்லாருமே வந்து உலக அளவுல வந்து பெண்கள் வந்து விசுவாசமே பெருசுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம வந்து இன்டர்நேஷனல் விசுவாசிகள் இங்க வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த இன்டர்நேஷனல் விசுவாசிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, அன்பு அன்பு அன்பு, ஒரு தபா இல்ல ரெண்டு தபா இல்ல, ஆயிரம் முறை சொன்னாலும் அன்புதான் பெருசு. டைம்க்கு முன்னாடி முடிச்சிடுறேன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க உங்க சிரிப்ப பாக்கும் போதே உங்க முகத்துல இருக்க அன்பு அப்படியே வெளிப்படுது.
1: நல்லா சாக்லேட் குடுக்குறாங்கப்பா.
0: நீங்களே சொன்னீங்க அன்ப பத்தி பேச போறாங்க அன்பானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க விசுவாசிக்கிறவர்களே அப்படின்னு சொல்லல, ஆனா அன்பானவர்களே. நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம்னா விசுவாசிகளுக்கு எழுதுறோம், ஆனாலும் அன்போடு எழுதுறோம், பாச
1: மேலே கைய வைத்து உங்கள் பக்கம் சாதகமாக்கி கொள்ளலாம் என்று விரும்புகிறீர்களோ.
0: சோ அங்கிருந்து மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜகா வாங்கிக்கிறேன். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக, எல்லாருக்கும் மிக நன்றி.
1: அன்பானவர்களே, லதா அவர்கள் அன்புதான் பெரியது அன்புதான் பெரியது என்று சொல்லி பல உதாரணங்களை கூறி இப்பொழுது அன்பு அன்பு அன்பு என்று சொல்லி பேசினார்கள். இப்பொழுது நம்முடைய கிஃப்டா அவர்கள், இல்ல விசுவாசம்தான் பெருசு, விசுவாசம்தான் பெருசு என்று சொல்லி அவர்களுக்கு, லதா அவர்களுக்கு ஏதோ விசேஷித்த விதமான ஒரு ஆகாரத்தை கொடுக்க போறாங்க நினைக்கிறேன். அவங்க நிச்சயமா லதா அவர்கள் வாங்கி கொள்வார்கள் நினைக்கிறேன்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை இந்த இடத்திற்கு அழைத்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த பெண்கள் தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விசுவாசம்தான் பெரியது என்று பேச போகிறேன். அனிதா அக்கா, ரம்யா அக்கா அண்ட் லதா அக்கா எல்லாரையும் வந்து விசுவாசத்தினாலே விசுவாசம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நடுவர் அவர்களுக்கும் அப்படியே தீர்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை ஆரம்பிக்கிறேன். அக்கா சொன்னாங்க அன்பானவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா வந்து எல்லாரும் ஆண்டவருக்குள்ள விசுவாசிகளா இருக்கிறதுனாலதான் அன்பானவர்களே அப்படின்னு சொல்ல முடிஞ்சது அப்படின்றத நான் எதிரணியினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா, இன்னைக்கு வந்து பெண்கள் தினமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு எல்லாம் விசுவாசம்தான் கேடையும், ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசம்தான் கேடையும் அப்படின்றத குறித்து இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். எல்லாம் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட இருக்கிற விசுவாசம்தான் நம்மளுக்கு ஒரு கேடகமா இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்றேன். ராகாப் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து நம்ம வேதத்துல பாக்குறோம். அவங்க எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த ஸ்பைஸ் அந்த இடத்துல வந்து வேவு பாக்குறவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இருந்த தேவன் பெரியவர் என்பதை வந்து விசுவாசிச்சாங்க அவங்க. அதனாலதான் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அது வந்து இப்பொழுது எதிரணியினர் அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து விசுவாசம் வேணும், அப்பதான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ரட்சிப்பு அன்பு எல்லாத்தினாலும் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றது சொல்றேன். அடுத்தது என்னன்னா, மரியாள், நம்ம ஆண்டவரோட தாய் ஜீசஸோட அம்மாவை பற்றி சொல்றேன். மரியாள் அவங்க வந்து விசுவாசித்தாங்க. எல்லாமே வந்து மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாக தான் இருந்தது. அவங்களுக்கு தெய்வ தூதர்கள் எல்லாம் வந்து சொன்னப்போ அவங்களால அன்புன்னு நினைச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. விசுவாசித்தாங்க, கண்டிப்பாக வந்து ஆண்டவர் ஜீசஸ் வந்து பிறப்பார் அப்படின்றத அவங்க விசுவாசித்தாங்க. இது ஏதோ உலக அறிவுக்கே இது எட்டாத ஒரு ஞானமாக இருந்தது. அவங்க விசுவாசத்தினால்தான் வந்து ஜீசஸ் வந்து அந்த ஜென்ரேஷன்லேயே வந்தார். அப்புறம் அடுத்தது வந்து எஸ்தர் பற்றி பேசுகிறேன். எஸ்தர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய பிளேஸ் போவோம் அப்படின்றத விசுவாசிச்சு தான் மொர்தேக்கா சொல்லும்போது வந்து அவங்க கேட்டு அதுக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்து விசுவாசித்ததுனால்தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பதவி, அந்த நாட்டுக்கே வந்து ஒரு ராணி ஆனாங்க எஸ்தர். அடுத்து ரூத் பற்றி பார்க்குறோம். ரூத் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்க நகோமி கூடியே வந்தாங்க. ஏன் அப்படின்னா விசுவாசிச்சாங்க, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்றத விசுவாசிச்சு கண்டிப்பா இந்த சைடு தான் அவங்களுக்கு வந்து சமாதானம் இருக்கும் அப்படின்றத அவங்க விசுவாசித்து கூட வந்தாங்க. அப்படி அவங்க விசுவாசிச்சு வந்ததுனாலதான் வந்து அவங்கள வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஹானர் பண்ணார். என்னன்னா அவங்களோட ஜென்ரேஷன்ல தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டே வந்து பிறந்தாரு. ஸோ வந்து கண்டிப்பா நம்ம வந்து விசுவாசிக்கணும் ஆண்டவரை, அப்பந்தான் எல்லா காரியமும் நடக்கும். அப்புறம் ஆபேல் காயின் அவங்கள குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பலியிடும் போது வந்து ஆண்டவர் சொல்றாரு நீதிமான்னு சாட்சி பெற்றாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து விசுவாசிச்சாங்க, கண்டிப்பா ஆண்டவருக்கு வந்து உகந்ததை தான் நம்ம கொடுக்கணும்னு விசுவாசிச்சாங்க. அதுனால அதையும் அப்புறம் ஏனோக்கு பற்றி பார்த்தோன்னா அதே தான், அவரு என்ன பண்ணார்னா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது எல்லாரும் வந்து விசுவாசிச்சாங்க, ஏன்னா தேவனுக்கு பிரியமானவர் அவரு அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் விசுவாசத்தினால்தான் மட்டுமே நடந்தது. அதனால நம்ம வந்து எப்பவும் விசுவாசம் இருந்தால் மட்டுமே வந்து இந்த வாழ்க்கையில நம்ம வாழ முடியும். அது இல்லாமல் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது தான். இன்னும் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம இன்னொரு உலகம் இருக்கு, நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே மோட்ச வாழ்வு இருக்குது அப்படின்றத நம்ம விசுவாசிச்சு தான் இத்தனை நாள் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம அவிசுவாசத்துக்கு அப்புறம்தான் வந்து நம்ம அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவர் மேலே. ஆண்டவரை ஃபர்ஸ்ட் விசுவாசித்த பிறகுதான் வந்து நம்ம அந்த மோட்ச வாழ்வை நினச்சி தான் நம்ம எல்லாத்துலேயும் நடந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து விசுவாசத்தினாலேயே நம்ம நடந்து இந்த வாழ்க்கையை வெற்றி சிறந்து இந்த அடுத்த மோட்சத்துக்கு நம்ம எல்லாரும் கிட்டி சேர்வோம் அப்படின்றத நம்ம விசுவாசிப்போம். நன்றி நடுவர் அவர்களே.
1: இப்பொழுது கிஃப்டா அவர்கள் விசுவாசம்தான் பெரியது என்பதை குறித்து பேசினார்கள். இப்பொழுது அதை இல்ல இல்ல அன்புதான் பெரியது என்று சொல்லி தலைவி அவர்கள் மொத்தமாக எல்லா காரியங்களையும் வைத்து விசுவாசம் அல்ல அன்புதான் பெரியது என்று சொல்லி அவர்கள் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது கேட்போமா, அன்பு பெரியதா விசுவாசம் பெரியதா என்று ரெண்டு அணி மக்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்களும் இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு காரியங்களை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்.
3: நன்றி நடுவர் அவர்களே. எனக்கு மறுபடியும் தருணம் கொடுத்து அன்பையே பிரதானம் என்று சொல்லி என்னை பேச அழைத்த நடுவரவர்களுக்கு என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். நடுவரவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. நடுவரவர்களே, அன்பில்லையானால் ஒன்றுமில்லை. அங்கே முடிஞ்சு போச்சுன்ட்டேன், எல்லாமே முடிஞ்சிச்சு. அன்பில்லையானால் ஒன்றுமே இல்லை. அது பிறகு எங்கள் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் எங்க அணியில இருக்கிற ரம்யா கூட சொன்னாங்க, தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு, விசுவாசிச்சு இந்த உலகத்துக்கு வரல. அதனால அன்புதான் பெருசுன்று மறுபடியும் நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, எதிரணியினர் பேசும்போது பெண்கள் எல்லாம் அப்படின்னு, வேதத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தார்கள் என்று சொல்லி அவங்கள வந்து விசுவாச தாயாராக்கிட்டாங்க. லிஸ்ட்ல இல்லாதவங்களாம் கூட விசுவாச தாயாராக்கிட்டாங்க. அதனாலும் பார்க்குறாங்க, அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எலிசாவை கவனித்து வந்த அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ சூனேமியால் பற்றி சொல்ல விரும்புகிறேன். சூனேமியால் வந்து அவன் வந்து ஒரு தேவ மனுஷனாக தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு சகல காரியங்களையும் அன்பு நிமித்தமாக தான் செய்தாள். அவருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்தாங்க, ஒரு கட்டில் போட்டாங்க, ஒரு மேஜை போட்டாங்க, ஒரு விளக்கு வச்சாங்க. அவங்க எப்போ எலிசா இந்த வீடு ஊருக்கு வந்தாலும் அங்கே தங்கிட்டு போகிறதுக்கு அன்பு நிமித்தமாக தான். இல்லை இல்லை அப்படி இல்லை, அவர் வந்தால் எனக்கு என் வீட்டில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்செல்லாம் அவங்க வந்து எந்த காரியமும் செய்யலை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதில் ஆரம்பத்தில் என்ன காணப்படுகிறது, அன்பு. அந்த தேவ மனுஷன் இடத்துல சூனேமியால் கொண்டிருந்த அன்பு தான் அங்கே வெளிப்படுகிறது. அந்த அன்பின் வெளிப்பாட்டின் நிமித்தமாக தான் எலிசா கேட்குறாரு, இந்த ஸ்திரீக்கு நம்ம செய்யக்கூடிய ஏதாவது காரியம் இருக்கா, அவளுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி இதனுடைய சர்வெண்ட் கேஆசிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா ஒன்றுமே கேட்கல, நான் நல்லா இருக்கிறேன், சுகமாக குடியிருக்கிறேன் அப்படின்னு தான் பதில் சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருந்தாங்க. அதனால தான் பிள்ளை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அந்த அம்மா கேட்கவே இல்லையே பிள்ளை வேணும்னு. ஆனால் இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சர்வெண்ட் தான் சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் விசுவாசம்லாம் வருது. ஸோ முதல்ல வர்றது அன்பு, அதெல்லாம் அன்பே பெருசு. அது மட்டும் இல்லை, மரியாள் வந்து விசுவாசிச்சாங்க ஏஞ்சல் சொன்னதை அப்படின்னு சொல்லி எதிரணியினர் வாதிட்டார்கள். மரியாள் விசுவாசிச்சது உண்மை, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சொல்லும்போது இந்த நாளுடைய முக்கியத்துவமே அதுதான், கிருபை பெற்றவளே. கிருபைனா என்னங்க அர்த்தம்? கிருபைனா தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டப்படுகிற அன்பு. அன்பு இல்லைனாக்க அங்க அந்த மரியாள் இன்சிடென்டே வந்திருக்காது. ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா ஒரு எப்படி மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கிறானோ அப்படியே வந்து தன்னுடைய ரட்சிப்பை காண்பிக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் விரும்பினாரு. அதனாலதான் தகுதி இல்லாத ஒரு மனுஷனை கூட அவர் அன்பு நிமித்தமா தகுதியாக்கி பரிசாவினாலே கருவுரை செய்து அவங்க வழியா பிறக்கிறாரு. சோ அன்புதான் அங்கேயும் முந்தி நிக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து விசுவாசிச்சா, மொர்தகாய் சொன்னதை விசுவாசிச்சா, பெரிய இடத்துக்கு போனா, உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவ ஃபாஸ்டிங் இருந்தது விசுவாசனாலயா? இல்ல, தன்னுடைய ஜனத்தை நேசிச்சா. என்னுடைய ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கும்போது நான் இந்த அரண்மனையில சுகமா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ வந்து இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துருக்கிறா, மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. அப்படின்னா அந்த எங்க அங்க என்ன பேசுது? அன்பு தான் பேசுது இல்லைங்களா? அப்போ அன்புதான் முக்கியம், அன்புதான் பிரதானம். அடுத்து ரூத் பாருங்க. ரூத் வந்து தேவனை விசுவாசிச்சா, ஆனா அதுக்கு முந்தி தேவனை எங்க பார்த்தாவ? தன்னுடைய மாமியார் வடிவில் பார்த்தா. தன்னுடைய மாமியாரு அந்த தேவனை எப்படி நேசிக்கிறாங்க, அந்த தேவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த தேவனுக்கு எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவங்கள பின்பற்றுறாங்க, எல்லாத்தையும் தன்னுடைய மாமியார் மூலமா பார்த்ததுனால அந்த கிரியை தான் அவளை வந்து தேவனுடைய பக்கமா இழுத்துது. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. அப்ப கிரியினாலே அன்பு, அன்பு இருந்தாதான் கிரியை வெளிப்படும். அப்ப அன்புதான் அங்கேயும் பேசுது. தன்னுடைய மாமியார் மேல அன்பு வைக்கிறா. எப்படி அன்பு வைக்கிறான்னா, தன்னுடைய ஜனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு எதிர்காலமே ஒரு பூஜ்யமா இருக்கிற ஒரு நிலைமை அவளுடைய நிலைமை. ஆனாலும் அந்த தேவனை நம்புறதுக்கு காரணமா இருந்தது தன்னுடைய மாமியார் மேல அவ வச்சிருந்த பற்று, பாசம், அன்பு. அதனால அது மட்டும் இல்ல பாருங்க, நியூ டெஸ்டமெண்ட் அதாவது புதிய ஏற்பாட்டில் பின்னாடி ஒன்னியோவான் 3:16, ஒன்னியோவான் 4:9, வெளிப்படுத்தல் 1:6, இதெல்லாமே ஒத்த வசனம், ஒரே மாதிரியான காரியத்தை வெளிப்படுத்துது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அன்புனா என்ன? டிஃபைன் லவ் அப்படின்னா இந்த தான் டெஃபினிஷன். அவர் தம்முடைய ஜீவனை, எந்த கடவுளுங்க மக்களுக்காக ஜீவனை கொடுப்பாரு? எந்த இதுல இருக்கு? கிடையாது. அப்ப நம்முடைய தேவன் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனா டெஃபினிஷனே அந்த சிலுவை மரணம் தான். அப்ப அதனால நம்ம ரட்சிப்புக்கே வந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமனா ரட்சிப்பு ரட்சிப்புன்றாங்க. அங்க சிலுவைலனா ரட்சிப்பு உண்டுங்களா? நான் கேக்குறேன் எதிரணியர் அவர்களே, சிலுவையில் என்றால் ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? விசுவாசத்தை விட்டு வர முடியாது. அதனால விசுவாசம் மட்டும் வந்தா பத்தாது. அந்த சிலுவை மரணம் அன்பு நிமித்தமாக நேர்ந்தது, அதை நடுவர் அவர்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, பயம், நிறைய பேருக்கு பயம் இருக்கும் வாழ்க்கையில. அப்போ அந்த பயத்தெல்லாம் புறமே தள்ளணும்னா அந்த பூர்ண அன்பு இருக்கணும். அதனால நாங்கள் அந்த பூர்ண அன்போட நாங்கள் எதிரணியினரை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் அதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இப்பொழுது அனிதா அவர்கள் அன்புதான் பெரியது என்று சொல்லி விளக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஏஞ்சல் அவர்கள் இப்பொழுது விசுவாசம்தான் பெரியது என்று சொல்லி அன்பை எதிர்த்து பேச தலைவி அவர்கள் வருகிறார்கள்.
4: விசுவாசத்தோட நல்ல போராட்டத்தை போராடுவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படியாக நாங்கள் போராடி ஜெயிக்கும்படியாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றியும் செலுத்தி விடுகிறோம். 1 Timothy 6:12 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக அநேகர் விசுவாசத்தோட நல்ல போராட்டத்தை போராடி இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றது தான் நம்மளை கடைசியில் அந்த மோட்சத்துக்கு கொண்டு போய் சேரும் என்பது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஸோ அதுதான் முக்கியம். அன்பு என்றது இந்த காலத்தில் கொச்சைப்படுத்தப்பட்டு வேற வேற கோணங்களிலே அது வந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு அப்படின்னு சொன்னாலே அந்த காட்ஸ் லவ் அப்படின்றத யாரெல்லாம் எப்படி எல்லாம் வேறு வேறு விதமாக அதை வந்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கலாம்னு எப்படி அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை ஒருவனாலும் கொச்சைப்படுத்தப்பட முடியவே முடியாது. ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம், அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம், அது தேவனுடைய பலத்தினாலே நாம் அதை சாதிக்கிற ஒரு காரியம். அவருடைய அந்த கிருபை இருக்கிறதுனால்தான் நம் விசுவாசத்தோடு நம்மளை காத்துக்கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம சகோதரி லதா அழகாக பேசினார்கள், அன்பினாலே நான் சமைத்து கொடுத்தேன், உங்களுக்கு எல்லாம் உபசரித்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த அன்பை வைத்து கொண்டு அதை எப்படி நாம் பரலோகத்துக்கு சென்று விட முடியும்? உபவாசித்தால் தான் நீங்கள் இன்னும் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியும், இன்னும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் உபவாசத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா வி ஹாவ் டு ஃபாஸ்ட். அப்பா சகோதரியே, நீங்கள் விசுவாசத்தை தடை செய்து கொண்டல்லவா இருக்கிறீர்கள்? அதோடு கூட நம்ம பார்க்குறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நீதிமானாக்கப்படுவதற்காக தான் தேவன் சிலுவையிலேயே தன்னை இரத்தத்தை சிந்தினார், தன்னை உயிரை மீட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாளிலும் பிதாவினுடைய வலது பாசலை வீட்டிருந்து கொண்டு நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் அன்பு அன்புன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சாப்பாடை கொடுத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா இங்கேயே தான் உலகத்தின் காரியங்களால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு இந்த இடத்துலயே நம்ம யாக்கோபு சொல்லுகிற வண்ணமாக இங்கேயே கடக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த இரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்பதற்கு அந்த விசுவாசம் தேவை. அந்த தேவனுடைய சரீரம் பிக்கப்பட்டதை நம்ம நோக்கி பார்க்கறதுக்கு அந்த விசுவாசம் நம்மளுக்கு தேவை. அந்த விசுவாசம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள ஊற்றிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் நித்தியத்துக்கே நாம் போக முடியும். அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக அந்த நல்ல போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது கடைசியா நம்ம பெற வேண்டும் என்றால் விசுவாசமே பெரியது என்று மிகவும் ஆணித்திரமாக கூடிக்கொண்டு இந்த வாரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அன்பான இரு தரத்தாருக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் என்று கேட்டால், வேதத்திலே அன்பை குறித்து பார்த்து பேசினோம், விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இரு அணியினருக்கும் அறிவுரையாக கூற வேண்டுமே ஆனால் வேதம் கூறுகிறது, யோவான்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரு அணியினருக்கும் நான் கூறிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று கேட்டால், அன்பில்லாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் அன்பு இல்லை. அன்பும் விசுவாசமும் இணைந்தால்தான் நான் நித்தியத்தை குறித்து மிக தெளிவாக கூற முடியும். என்னால் அன்பில்லாதவன் தேவனை நிச்சயமாக நேசிக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அன்பு அன்பு அன்பு என்று கூறுவது மட்டுமல்ல, விசுவாசம் விசுவாசம் விசுவாசம் இரண்டும் ஒன்றே என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் என்று கேட்டால், விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறவும் முடியாது, அன்பில்லாவிட்டால் நாம் விசுவாசத்திலே வளரவும் முடியாது. இரண்டும் இருந்தால்தான் நாம் நித்தியத்தை நாம் காண முடியும். ஏனென்று கேட்டால், நம்மை இன்றைக்கு இரண்டு அணியினரும் அதிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு விசுவாசத்தை குறித்து பேசினாலும் நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் சேர வேண்டுமே ஆனால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக நாம் அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து உயிர் இன்றைக்கு உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பை அன்பில்லாவிட்டால் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமட்டால் அன்பில்லை. ஆகவே இந்த நாளில் தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மேல் அதிகமாக அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அது விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தையும் அன்பையும் நாம் பிரிக்கவே முடியாது. என்று கேட்டீங்கன்னா, விசுவாசம் இல்லாமலும் வாழ முடியாது, அன்பில்லாமலும் நாம் வாழ முடியாது. ஆகவே இந்த நாளில் இரு அணியினத்தாருக்கு நான் கூறிக்கொள்ள வேண்டிய காரியம், தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்தார், விசுவாசத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை, அதாவது கொரிந்தியர் 13 அதிகாரத்திலும் எபிரேயர் 11 அதிகாரத்திலும் நாம் பார்க்கும்போது விசுவாசத்தையும் குறித்து அன்பையும் குறித்து கொரிந்தியர்ல நம்ம பார்க்கும் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அன்பை பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து தெள்ளந்தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்பதை யோவான்ல பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள்ல விசுவாசமும் அன்பும் ஒன்றே என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் என்று கேட்டால், ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள், அன்பு வைக்கிறவர்கள் தான் நாம் பரலோகத்தை போய் சேர முடியும். ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துல நாம் நித்தியத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய நல்ல நித்தியத்தை நோக்கி கடந்து செல்லத்தக்கதாக நாம் கடந்து போகும்போது நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வருகை மிக மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு அன்போடு அநேகருக்கு அவர் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்ய போறாய் என்று ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே நான் இத்தனை பேரில் அன்பு கூர்ந்தேன், விசுவாசத்தோடு இத்தனை பேரை ஆதாயப்படுத்தினேன் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே ஆயிரம் ஆயிரமான மக்களை வழிநடத்தி ஆண்டவருடைய அன்பை எல்லாரும் காணும்படியாக அவர் இன்றைக்கு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தார், விசுவாசத்தின்படியாக நம்மை நடத்தினார். ஆகவே இந்த நாட்களில் விசுவாசமும் அன்பையும் குறித்து பேசினா நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் அன்பில்லாமல் தவிக்கிறாங்க, விசுவாசம் இல்லாம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு விசுவாசமும் அன்பும் சேர்ந்து இணைந்து செல்லும் போது நாம் ஒரு வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய காரியங்களை நமக்கு இரு அணியினர் மூலமும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அணியினர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, அதிகமாக கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு கூட்டம் மக்கள் நீங்கள் அன்பை குறித்து பேசுனீங்க, விசுவாசத்தை குறித்து நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் ரெண்டும் ஒரே ஒரு ட்ரெயின் எப்படி ஒரு தண்டவாளத்தில் போறனா ஒரு பக்கம் சரிஞ்சிட்டா எப்படி வண்டி விழுந்துருமோ, இந்த பக்கம் சரிஞ்சிட்டா வண்டி எப்படி விழுந்துரும், அதே போல் ஒரு ட்ரெயினுக்கு ஈக்குவலாக போகிறது மாதிரி இருந்தால் தான் வண்டி சரியாக போகிறது மாதிரி நாம் இன்றைக்கு லக்கை நோக்கி அடைய வேண்டுமே. ஆனால் நிச்சயமாக அன்பும் வேண்டும், விசுவாசமும் வேண்டும். ஆகவே நம்முடைய நித்தியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அன்பில்லாமலும் விசுவாசம் இல்லாமலும் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடவே முடியாது. பந்தயத்தை நோக்கி போகிற மக்களாகிய நாம் லக்கை எவ்வளவு நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய லக்கு மிக மிக முக்கியம். அன்பும் தேவை, விசுவாசமும் தேவை. விசுவாசம் இல்லாமல் நாம் வாழ்க்கையிலே முன்னேறவும் முடியாது, அன்பில்லாமல் நாம் நிச்சயமாக ஒரு லக்கை சென்று அடையவும் முடியாது என்று சொல்லி அன்பும் விசுவாசமும் ஒன்றே என்று சொல்லி இன்றைக்கு இந்த தராசு என்கிற இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு முடிவு செய்ய ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வாழ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாள்ல ஆண்டவரே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அநேகரை அன்பின் மூலமும் விசுவாசத்தின் மூலமும் ஆண்டவரை முன்னேறி செல்ல தேவரீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் திருக்கரத்திலே வைக்கிறோம். சுவாமி அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்பின் பாதையிலே விசுவாசத்தை கரம் பற்றி, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவனோடு கூட கரம் பற்றி நடக்க நீர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை தேவரீர் எங்களுக்கு வைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவரே உம்மை எங்களுக்கு தந்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மீட்பை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. இன்றைக்கு இந்த மகளிர் தினத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூட தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் காஃபி வித் இன்பம் எஃப்எம் இந்த நிகழ்ச்சியின் மூலமே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதை எங்களுக்கு இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, தொலைபேசி வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவனால் உலகம் எங்கிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசனை கர்த்தர் கொண்டு வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாஸ்டர் பவுலோஸ் தேவனுக்காக வைராக்கியமாக இந்தியாவில் உள்ள ராமேஸ்வரம் என்ற பகுதியை மையமாக கொண்டு பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஊழியங்களை செய்து வருகிறார். இன்றைக்கும் நாம் அவரோடு சந்தித்து பேசவிருக்கிறோம். அவருடைய துணைவியாரும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இருவரோடும் நாம் பேச போகிறோம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: உங்களுடைய குரலை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ
0: பாஸ்டர். நீங்க வந்து ராமேஸ்வரத்தை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வருகிறீர்கள் இல்லையா பாஸ்டர்?
1: ஆமா.
0: இன்னைக்கு நீங்க ரொம்ப வல்லமையா உலகம் எங்கிலும் தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிறீர்கள். பட் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி குறுக்கிட்டார்? நீங்க பிறந்து வளர்ந்தது முதலே தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு ஒரு குழந்தையாக இருந்தீங்களா, எப்படி பாஸ்டர்?
1: 1947 I was born. 47 பிறந்தேன். நீங்கள் எல்லாம் வைராக்கியமான சிஎஸ்ஐ குடும்பத்தில் பட்ட மக்கள். குடும்பத்தில் 3 ஆண் பிள்ளைகள் இறந்ததினாலே என் அம்மா அடுத்து பிறக்கிற பிள்ளைகள் யாரோ அவர் ஆண்டவர்க்கென்றே உழித்து கொடுக்கணும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த டைமில் தான் என் அண்ணாச்சி பிறக்கிறார். அது முடிச்சு ஒரு 4 ஆண்டு சென்ற பின்னாலே நான் பிறக்கிறேன். அன்றைக்கு மிஷனரிகள் தான் அந்த இடங்களில் வந்து ஊழியங்கள் பண்ணிட்டு இருந்தா, அதனால் அவர்கள் தான் பேர் வைக்கிறது. ஆனால் என் அண்ணாச்சிக்கு யேசுதாஸ் இந்த பேர் வச்சுச்சு, எனக்கு பவுலோஸ் இந்த பேர் வச்சுச்சு. சிறுதிலேயே எங்களை ரொம்ப பக்தியோடும் பயத்தோடும் கோயிலில் எல்லா ஆக்டிவிட்டிகளோடு எங்களை இணைத்து கொண்டு போகிறதுக்கு அம்மா ரொம்ப முயற்சி எடுத்துச்சு. அம்மா தான் எங்களை முதல்ல அந்த தெய்வபக்திக்குள் வளர்த்தி வந்தார். ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்து தெய்வ கிருபைக்குள்ளே வரணும் ஆ சத்தியம் அம்மா கேட்ட உடனே 100% அந்த சத்தியத்துக்கு அவருடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தார். ஆனால் இந்த அப்பா அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதனால் என் அம்மையை அப்பா வீட்டிலிருந்து அடிச்சு நான் ரோட்டில் இறக்கி விட்டான். நீ வீட்டில் ஏறக்கூடாதுன்னு சொன்னான். அன்றைக்கு எனக்கு 7 வயசு, என் அண்ணாச்சிக்கு 11 வயசு. அம்மன் உடம்பெல்லாம் அடிச்சு சதைச்சு அம்ம நிர்வாணியாக்கி என்னை வீட்டில இருந்து ரோடு வழி இழுத்து நீ போகிற சர்ச்சிலே கொண்டு போகும்னு சொன்னார். அப்பா அப்படி செய்யும் என்ற அம்மாக்கு தெரியும். எதுவுமே பதில் சொல்லலை. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் கொண்டு கொள்ளுங்கள், இயேசுக்காக மறிக்க நான் ரெடி, என் விசுவாசத்தை விட மாட்டேன்னு சொன்னான். நான் ஒரு தின்ன மரத்தின் கீழே ஈ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு சின்ன பையன் அப்பா பக்கத்தில் போயால் அம்மை அடிக்கிற அதே கம்மட்டை எங்களை அடிச்சிடும். அது பயந்து நாங்கள் பக்கத்தில் போகாமல் நிற்கிறாங்க. அம்மையை இழுத்து பப்ளிக் ரோட்டில் கொண்டு சென்று அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் வலிச்சு ரோடை இழுத்து காலிட்டு குத்தி ஹுமிலியேட் பண்ணி உடம்பில் கூட எல்லாம் சுவர் ஒழுகிறது. எது எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அம்மா நீ என் மனைவி அல்ல, ஞான் என் புருஷன் அல்ல, வீட்டில் ஏறக்கூடாது என்று சொல்லி வீடை பூட்டி ஆனால் ரோட்டில் என்னையும் என் அண்ணாச்சியும் நெஞ்சோடு அணைச்சு அண்ணாந்த பார்த்தம்மா சொன்னார், மக்களே இப்பூமியில் இனி உங்களுக்கு ஒரு தகப்பன் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் ஜீவிக்கிறார், அவர் மட்டும் நமக்கு போதும். ஞான் ரோட்டில் பிச்சை எடுத்து உங்களை வயிற்று சாப்பாடு போடுறேன், ஆனாலும் இந்த இயேசுவை விட வேண்டாம். அம்மையுடைய பிரசங்கம் அல்ல, அவட வாழ்க்கை எங்கள் சின்ன பிராயத்தில் இயேசுக்காக வாழும்போ துன்பங்கள் துயரங்கள் வரலாம், அதை எப்படி சமாளித்து போகணும் என்பது ஒரு முன்மாதிரியாய் அம்மா காட்டினார். அந்த டைம்களில் எங்களை ஏதாவது ஒரு வீட்டில் ஏற்றுக்கொண்டால் அவரையும் அன்றைக்கு அந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிற டைம், யாரும் ஏற்றுக்கொள்ளார். ஒரு பள்ளிக்கூட வராந்தையில் போய் படுப்போம் என்று துணிஞ்சு என் அம்மா எங்களை கூட்டிக் கொடுக்கணும் சென்றார். எங்களோட ரிலேஷன் பட்ட ஒரு ஆண்டி இறக்கம் காட்டி எங்களை அங்கே ஏற்றுக்கொண்டார். அட்டைமில் அம்மா ஏராளம் மணிக்கூர் ஆவியில் நிரம்பி நைட்டு ஜெபம் பண்ணுவார். எனக்கு தெரியாது. நான் காலையில் நைட்டெல்லாம் எழும்பும்போ அம்மா முழங்கால் தான் நிற்கிற பார்க்க முடியும். ஆனால் ஜெபத்தின் பதிலாக எங்களை துரத்தி விட்டு அப்பா எங்களை திரும்ப வீட்டுக்கு அழைத்தார். அம்மா விசுவாசம் மாறவில்லை, அப்பாவோட மனம் மாறினார். அப்பா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்பா பரிசுத்தாவின் வல்லமையில் நிரப்பப்பட்டார். அவரும் ஞானசாதனப்பட்டார்.
0: ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க பாஸ்டர், அம்மாவுடைய விசுவாசம் மாறவில்லை, அப்பாவுடைய மனம் மாறினது. நம்ம ஜெபிக்கும் பொழுது முடியாது என்று சொல்லப்படுகிற காரியங்களில கூட ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். ஈவன் த இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் டர்ன் அரவுண்ட். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எரேமியா 33:3 ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன். சங்கீதத்தின் புத்தகத்துல மீண்டும் ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வாக்கு திட்டத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்ம மற்றவர்களுக்காக, நம்முடைய பிரியமானவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்க உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபத்துல தேவனை நோக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும், நிச்சயமாய் பதில் உண்டு. பாஸ்டர் பவுலோஸ் சொல்லுகிற காரியம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமானது. அவர்களுடைய தாய் இவர் எப்பெல்லாம் இரவு கண் விழித்து பார்த்தாலும் ஆவியில நிரம்பி ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் விளைவு கடின இருதயம் கொண்ட அந்த தகப்பனுடைய இருதயத்தில ஒரு மாற்றம், தேவனை அவர் ஏற்றுக்கொண்டார். பாஸ்டர் சொல்லுங்க, எவ்வளவு ஆச்சரியமானது. ஐ லவ் தட் ஸ்டேட்மெண்ட் வெரி ஸ்பெஷலி. அம்மாவுடைய விசுவாசம் மாறல, அப்பாவுடைய மனம் மாறினது. பியூட்டிஃபுல். சொல்லுங்க பாஸ்டர், அதை தொடர்ந்து என்ன நடந்தது
1: அடுத்து? அப்பாவோட உள்ளத்தில் சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அறிவிக்க வேண்டும் என்று தீவிரம் மாறப்பட்டது. மைக் செட் இல்லை அன்றைக்கு. அதனாலே ஒரு தகரத்தில் ஒரு கோளாய் மாதிரி செய்து ஒரு ஊரெல்லாம் போவோம். என் அம்மையும் நாங்கள் ரெண்டு பிள்ளைகளும் தான் அந்த டீம் இன்ட ஃபவுண்டர்ஸ்.
0: இப்போ உங்க அப்பா உங்களிடத்தில் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் பாஸ்டர்?
1: எனக்கு இப்போ ஒரு 7.5 வயசு. 7.5 வயசு இருக்கும்.
0: ஒரு 6 மாதத்திலேயே அப்பா மனம் மாறிட்டாரு.
1: ஆமா.
0: Wonderful. அப்போ ஜபத்தினுடைய வல்லமை, அம்மா இரவு பகலாய் ஜபித்தது பல வருடங்களில, ஒரு சில மாதங்களிலே அப்பாவுடைய மனம் மாறினது.
1: ஆமா.
0: சோ நீங்க டீமா போய் ஒவ்வொரு கிராமமா சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கினீங்க இல்லையா பாஸ்டர்? என்ன நடந்தது அதன் பிறகு?
1: அந்த டைம்ல என்ன பிரசங்கிக்கணும் என்ன பேச எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. ஆனா ஒரு உள்ளத்துல ஒரு ஆர்வம், இயேசு பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லணும். அப்பா பைபிளை இருந்து வாசிச்சு மனப்பாடமாக்கி, வசனங்களை மனப்பாடமாக்கி அந்த வசனங்களை மட்டும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். நாங்களுக்கு பின்னால போய் வாழ்க்கையை மாற்றுகிற கடவுளை பற்றி நினைத்து நாங்கள் சந்தோஷமாயிருப்பார். ஆனா பின்னால அப்பா ஒரு சபையோட பாஸ்டராய், ஒரு போதகராய் மாறினார். ஆ சபையில் என் அண்ணாச்சி பின்னால பாஸ்டர் ஆனார். இன்றைக்கும் அதே சபையை என் அண்ணாச்சி நடத்தி வருகிறார். அந்த சபையில் வளர்ந்து வரவே எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணணும் என்று சொல்லி எனக்கு உள்ளத்தில் வாஞ்சி இருந்துச்சு. ஆனா குடும்ப சூழ்நிலை, பினான்சியல் கிரைசிஸ்னால ஒரு வேலை பார்த்து அதோடு சேர்ந்து ஊழியம் பண்ணணும் நினைச்சு நான் ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து டிரைவிங் படிக்கிறது 66 ஜாயின் பண்ண. பெரிய அன்றைக்கெல்லாம் பெரிய ஃபோர்டு வண்டி, ஷவர்லைட் வண்டி, இன்றைக்கு உள்ள ஃபோர்டு இல்லை, பெரிய பெரிய வண்டிகள்.
0: சொல்ற வருடங்கள் வந்து நம்முடைய லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து கேலண்டர்ல தான் பாத்திருப்பாங்க.
1: 66
0: யங் பீப்புள் வந்து 66 அவங்களுக்கு ஹிஸ்டரியா இருக்கும். சொல்லுங்க பாஸ்டர்.
1: அதனால எந்த காலை ஆக்சிலேட்டரிலும் பிரேக்கிலும் கிளச்சும் எத்தாது. அதனால எந்த டீச்சர் என் பின்னாலே தலையான டபுள் பில்லோ போட்டுன்னு முன்னாலே தள்ளி வச்சு, எனிவே நான் டிரைவிங் பாஸ் ஆகி ஒரு கோல், ஒரு கார் வாங்கணும், டாக்ஸி ஓட்டணும், நல்ல காசு அனுப்பினாலே அசோக் லேலண்ட் லோரி வாங்கணும், அதுக்கு என்ன பேர் போடணும், தாராளம் வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு துன்பம் பாடில்லாமல் இயேசுக்கு ஊழியத்தை பண்ணவும் முடிவெடுத்து.
0: ஒரு நல்ல நோக்கம் தான்.
1: ஆனால் ஒரு பாட்டி அம்மா, தமிழ்நாட்டில் ஒரு பாட்டி அம்மா அங்கே ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தார். எந்த நோக்கங்கள் எதுவுமே பாட்டிக்கு தெரியாது. அந்த பாட்டி அம்மா ஒரு மீட்டிங் வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னார், மகனே நீ நின்னை குறித்து பல திட்டங்கள் போட்டிருக்கிறார், ஆனால் நின்னை குறித்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன், அது என் ஊழியத்திற்காக நீ வர வேண்டும். எனக்கு உள்ளத்தில் உடனே தோன்றிட்டு, அவரை பேசுறதல்ல கடவுள் பேசுகிறார். ஒன்றுகள் அவருடைய ஆண்டவருடைய சத்தம் நிறைய மக்கள் கேட்கிறாங்க, ஆனால் ஒரு சில மக்கள் கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு வருகிற நன்மையும் ஆசீர்வாதம் உயர்ச்சியும் மேன்மையான. தேவன் நம்மை அழைக்கும்போ உடனே கீழ்ப்படுகிறது நல்லது, உடனே சரண்டர் பண்றது நல்லது. தேவன் நம்மை வலை போட்டு அரிச்செடுக்க விரும்பும்போ அதுக்குள்ள கேரியல் நல்லது, அல்ல விட்டால் அவர் சூண்டல் போட்டு எடுத்துடும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன விழித்து கழிக்கும்போ அநேக கேள்விகள், இன்னைக்கு எதிர்கால காரியங்கள் என்ன போகும், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை என்னுடைய அம்மையோட வாழ்க்கையில் இருந்து அம்மைக்கு அற்புதத்தை செய்த கடவுள் எங்களை நடத்த போதுமானவர் என்று எங்களை தூண்டிக்கொண்டே இருந்தார். 66 ஓயம் என்று சொல்லுகிற ஸ்தாபனம், ஆபரேஷன் மொபிலைசேஷன் அண்ட் ஃபவுண்டர் ஜார்ஜ் வெர்வ, அவர் அப்பதான் அதுக்கு 2 முன்பு தான் இந்திக்கு அவர் ஊழியத்துக்கு வர்றார்கள். அவர் அந்த டீமில் சேர்ந்து நாங்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தோம். எங்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவராய் எங்களுக்கு ட்ரைனிங் தந்து ஊழியங்களுக்கெல்லாம் பயிற்சி தந்தார்கள். அதில் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட். அப்படி ஊழியத்திற்காக போறதுக்காக கர்த்தர் அழைத்த போது என் அப்பாவோட சொல்லி, அப்பா ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைக்கிறாரு. அப்போ சொல்லி, நல்லது, நான் ரொம்ப வயசு சேர்ந்துட்டு, அதனால ஞா மறிச்ச பின்னாலும் நீ போயிடு. அப்போ ஞா மறிக்கும்போது நின்ன பார்க்கணும், நின்ன பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அப்பாவுக்கு 3 பிள்ளைகள் இறந்ததுனாலே 4வது என் அண்ணாச்சி, 5வது ஞான் என் அப்பா மாதிரி, என் அண்ணாச்சி அம்மா மாதிரி. அப்பா என்ன எங்கே போயாலும் எடுத்துட்டு போயிடும், கூட்டி கொண்டு போகும், தோளில் உட்கார வச்சு கேட்கறதெல்லாம் வாங்கித்தரும். அவர் அன்பில் இருக்கும்போ அப்பாவை விட்டு பிரிஞ்சு போற சொன்னால் அப்பா கஷ்டம், எனக்கு கஷ்டம்தான். நான் ஆண்டவோட விழி கேட்டால் கஷ்டத்தை பார்த்தாலும் சரியாகாது. மனிதனையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. நம்ம மூளில் ஒரு சாமானம் இருக்கும், கீழே ஒரு பொருள் இருக்கும். இப்போ கட்சத்தில் ஒரு சாமானம் இருக்கும், அப்ப மூளில் உள்ள சாமானம் எடுக்கிறது கை பொக்கியால் கட்சத்தில் சாமானம் கழுவி விடுத்துடும். அது ரொம்ப வேலி அல்லாததாயிருக்கும். நான் போட்டு எடுக்கிறது மகா வேலியுள்ள சாதனை இருக்கேன். என்ன அறியாத ஒரு ஆவி என்ன இந்த ஊழியத்துக்கு போகணும் சொல்லி தூண்டிக்கொண்டே இருந்தேன். அப்போ அப்பாவுக்கு விருப்பம்னு தெரியும். ஒரு நாள் பெட்டியெல்லாம் பேக் பண்ணி அந்த ட்ரங்க் பெட்டி, பெரிய சின்ன ட்ரங்க் பெட்டி, பெரிய ட்ரங்க் பெட்டி, அதுதான் இன்றைக்கு உள்ள நம்பர் லாக் ஷூட் கேஸ் பிரீஃப் கேஸ் அன்றைக்கு இல்லை. அதெல்லாம் அதுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி அம்மாவோடு சொல்லிட்டு நான் நேரே பஸ் கேறி போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வருகிறேன். அப்போ அவங்க ஒரு சில மக்களும் நின்றாக கை காட்டி பஸ் நிறுத்தி பஸ்ஸுக்குள்ளே ஏறி பின்னால் பார்த்தப்போ யாரும் ஏறுற மாதிரி தெரிஞ்சிச்சு. பின்னால் பார்த்தப்போ அப்பா அதே பஸ்ஸில் ஏறுறான், ஷட்டை போட இல்லை, வெறும் வேஸ்ட் கொடுத்துருக்கு. எங்கிட்ட அப்பா எங்கே போகிறீங்க, மகனே நீ எங்கே போகிறதோ ஞானும் சேர்ந்து வர்றேன் ஞானு சொல்லி. அப்போ ஞான் வட இண்டிக்கு போகிறேன், அதுக்குன்னு ஞானும் சேர்ந்து வருகிறேன், எனக்கு மட்டும் விட்டு இருக்க முடியாது. அப்பாவும் வண்டியில் ஏறி, இப்போ எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற சீட் இல்லை. அந்த இரும்பு பெட்டியை கொண்டு நேரே ஃப்ரெண்டில் டிரைவரோட பக்கத்தில் போயிட்டு கண்டக்டர் அங்கே டிக்கெட் எடுத்துட்டு ஞானும் ஃப்ரெண்டில் மேலே கம்பியில் பிடிச்சிட்டு நின்றுச்சு. அப்பா பின்னாலே டோரண்ட அடுத்து கம்பியில் பிடிச்சு உட்காரி இடம் இல்லாத நின்றுச்சு. கொஞ்சம் சென்றதும் கண்டக்டர் பின்னால் வந்து அப்பாவோடு கேட்டு உங்களுக்கு எங்கே போகணும் தாத்தா அப்படின்னு சொல்லி, எனக்கு எனக்கு தெரியாது, என் மகனுக்கு தெரியும், முன்னால் நிற்கிறான், சத்தமாக காத்துறான், உள்ளத்தில் கூட வாள் குத்துற மாதிரி. என்னை தெரிஞ்ச மக்கள் நிறைய இருக்கு. அப்போது இது கேட்டுட்டு ஞான் டிக்கெட் வாங்கியிருக்கு, ஆனால் எனக்கு அப்பாவுக்கு டிக்கெட் எடுக்கிறது காசு இல்லை. அப்பா சொல்லி கண்டக்டர் கேட்டு, நீங்கள் தயவு செய்து டிக்கெட் எடுத்து பிரயாணம் பண்ணுங்கள் அல்லது பஸ்ஸை விட்டு இறங்குங்கள். இது சொன்னதும் அப்பா ரொம்ப கோபிச்சு, கண்டக்டர் என் பஸ் விட்டு இறங்க மாட்டேன் நான் சொன்னதும் கண்டக்டர் ஒற்றை பெல் அடித்தால் பஸ் நிற்கும், டபுள் பெல் அடித்தா வண்டி போகும். அன்றைக்கு ஒற்றை பெல் அடித்ததும் டிரைவருக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் ரோட்டில் பஸ்ஸை சவுட்டி மிதித்து நிறுத்தி அப்புறம் கிட்ட இறங்குமோ இறங்காது இறங்காதுன்னு சொன்னார். அந்த பைப்பில் பிடித்த விரலை ஒன்னொன்னா திறந்து பின் டோர் வழி பஸ்ஸை விட்டு தள்ளி புறத்திறக்கி டபுள் பெல் கொடுத்துச்சு. என் முகத்தை ஒரு நோக்கி பார்க்குறோம். அந்த பஸ்ஸின் கண்ணாடியில் கூட கீழே கிடந்து என்னை பார்க்கறது ஃப்ரெண்டில் நின்று பார்த்து கொண்டு கண்ணுநீரை தொடச்சு கொண்டு போனேன். ஆண்டவர் சொன்னார், இப்போ அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். ஆண்டவரை பின்பற்றும்போ துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணுநீரோடு பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் நினைச்சு கொள்ளணும், வானம் பூமி மாறியாலும் ஆண்டோட வார்த்தை மாறவே மாறாது. இப்போ அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சிரிப்பீர்கள். கேள்வி, அப்பாவினை பார்க்க முடியுமா? முடியாது. ஆறு சொல்ற மாதிரி பவுலோஸ், என்னை விட தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை. ஆனால் நின்ற அப்பா இருக்கிறது முன்னாலே சுகத்தோடு என் கொண்டு வந்து காட்டுவேன். அவருக்கு இன்னொரு வயசுக்காக ஸ்தோத்திரம். சில ஆண்டு சென்ற பின்னாலே அப்ப இறக்குற முன்னாலே திரும்பி வர கர்த்தர் செய்தார். இப்படியே கடந்து செல்லும்போ இந்த மைண்டில் ஒரே போராட்டம், திரும்பி வந்தால் அப்ப என்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுமா, அதோ என்றைக்குமா இந்த வீடு க்ளோஸ் பண்ணப்படுமா, ரெண்டு எனக்கு வர வேண்டிய சொத்து ஆஸ்தி அப்ப எனக்கு தருமா அதோ தராமல் அண்ணாச்சி கொடுத்துடுமா, இதெல்லாம் என்னை சோர்வடிக்கிற கேள்விகள். ஆனால் என்னை சொந்த வீடு இழந்தாலும் இனி வருடைய ஆஸ்தி சொத்து சகலம் இழக்கப்பட்டாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறதான் முக்கியம். இவ்வுலகத்தில் எதை இழந்தாலும் அதன் 100 மடங்கு தர கர்த்தர் நல்லவர், தராவிட்டாலும் அவரை பின்பற்றுகிறது பெரிய சிலாக்கி.
0: ஆண்டவருடைய அன்பை முற்றிலுமாய் உணர்ந்த ஒருத்தரால மட்டும்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும். பாஸ்டர் நீங்க சொல்லும் பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் என்னுடைய நினைவிற்கு வந்தார்கள். தேவனங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நீங்களும் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்தீங்க. என்ன ஆனாலும் சரி, கிடைச்சால் நல்லது, இல்லனா இயேசுவை பின்பற்றுவது பெரிய பாக்கியம். தேவனுடைய அன்பை ருசித்தவர்களுக்கு இந்த உலகத்தின் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எதுவுமே பெரிதாக தோன்றாது. தேவனுடைய அன்பு மிகப்பெரியது. அன்பு நேயர்களை, தொடர்ந்து பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேச போகிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு சவால் நிறைந்த வேலை நமக்கு முன்பு காத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து பாஸ்டர் பவுலோஸ் அவர்களுடன் பேசும் முன்பதாக சகோதரன் ரீகன் கோம்ஸ் உடைய குரலில் இதோ அற்புதமான ஒரு பாடல்.

ஆறுதல் கீதங்கள் பாகம் 8 பாடலை கேட்டோம். பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவால் மிகுந்த ஒரு சாட்சி. தேவனுக்காக எல்லாவற்றையும் அவர் பின்னாக தள்ளி தேவன் காண்பித்த இலக்கை மட்டும் நோக்கி ஓட துணிந்தார். தொடர்ந்து பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு பேச போகிறோம்.

0: உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: காஃபி விதன் பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவால் நிறைந்த ஒரு வேலை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று

0: வெட்கமா என்ற இசை தொகுப்பிலிருந்து சகோதரன் ராஜுவுடைய குரலில் இனிமையான பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவால் நிறைந்த தெய்வ ஊழியம். இன்றைக்கும் தன்னுடைய சாட்சியின் மூலமாய் நம்ம அநேகரை அவர் சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஸ்டர் பவுலோஸ் அவர்களோடு பேசுவோம்.
1: இன்றைக்கு பாஸ்டர், நிறைய பேர் இதே போல தூங்குகிறார்கள். வைராக்கியம், அக்னி, we start as a fire. பவுலை போல, பாஸ்டர் பவுலோஸை போல இப்படி தொடங்கி, ஆனா இன்றைக்கு நீங்க ஆரம்ப ஊழியத்தில பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கு அதை விட அக்னி அதிகமாயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையில பாக்குறது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள், சோதனைகள், சேலஞ்சஸ் வரும் பொழுது கொஞ்சம் அந்த அக்னி அப்படியே அவிந்து போறத பாக்குறோம். சரி, எனக்கு ஊழியம் வேண்டான்றத பாக்குறோம். இதனுடைய ரகசியம், நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஊழியத்தை விட்டுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? ஏன்னா சாதாரண காரியம், உங்க லைஃபே த்ரெட்டன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய முறை, இல்லையா பாஸ்டர்? சோ எப்படி, என்ன ரகசியம் இவ்வளவு நீங்க இன்னும் அக்னியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
2: இது விசேஷமான கேள்வி. என்ற விருப்பம், எல்லா மக்களும் இயேசுவை அறியணும். இயேசு எல்லா மக்களுக்காக அவட செய்த பாவத்திற்கு என்ன பெனல்ட்டி, என்ன தண்டனை கிடைக்கணுமோ, இத்தண்டனை இயேசு பெற்றார். இவர் தண்டிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்கும் ஃப்ரீடம் இயேசு கொடுத்துச்சு. அது போய் சொல்லணும், ஆ ஒரு உந்துதல். ரெண்டு, என்ற இ விஷன் இதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற ஒரு துணவு எனக்கு தேவை என்று திருமணத்துக்கு முன்னாலேயே நான் யோசித்தேன். அல்லாவிட்டால் இப்போ எருவ மாடையும் பசு மாடையும் ஒருமிச்சு கட்டியால் ரெண்டு ரெண்டு இழுத்துட்டு போயிடும். என்ற இதே விஷனுக்கு ஏற்ற ஒரு துணவி கிடைக்கிறதுக்காக நிறைய நாளுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். சொல்லி, ஆண்டவரே, எனக்கு நீ தருகிற ஒரு துணவி, அவள் இதே விஷன் உள்ளவளாக இருக்கணும், இயேசுக்காக பாடுபடக்கூடிய ஒருத்தியா இருக்க வேண்டும். உலகத்து சொத்த சுதந்திரங்கள் அல்ல முக்கியம். ஏன்னா முக்கியம், ஆண்டவரே, நான் நேசிக்கிறவரோட முக்கியமாய் நேசிக்கணும் என்று நான் பிரேயர் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு தந்தது ஊழியத்திற்கு இவ்விஷனை காத்து கொள்றதுக்கும் பெரிய ஹெல்ப்பாய். இந்த மனைவி ஒரு ஹிந்து குடும்பத்தில், வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, அவரோட மாமா இன்றைக்கு ஒரு பூசாரி இருக்கிறார். அவரோட அப்பா அம்மா 13, 14 இந்த வயசுகள் இறந்துச்சு. ஆனால் ஆண்டவரே கண்டுகொள்ள ஒரு சாக்கியம் எப்படியோ அவருக்கு கிடைச்சிச்சு. இதனால் படப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நான் தொடர்ந்து சொல்றேன். ஒரு 50

0: லட்சம் ரூபாயையும் ஒரு பூதத்தையும் கொண்டு வருகிறத விட ஒரு பரிசுத்தாவி நிரம்பி ஒரு மனைவி கிடைக்கிறது ஊழியத்திற்கு பெரிய சிலாக்கியம். நீங்கள் சோர்ந்து போகும்போ அவங்களை உற்சாகப்படுத்தலாம். இன்றைக்கு மக்கள் அதை பார்க்கறது இல்லை. இன்றைக்கு மக்கள் ஏபிசிடியை பார்க்கிறாங்க. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன். தேவ சித்தத்தையே பார்க்கறது இல்லை. ஞான் மேரேஜுக்கு முன்னாலே ஞான் ஜெபித்தேன், ஆண்டவரே ஞான் தான் இப்பெண்மணியை திருமணம் பண்ணுகிறது என்று தேவன் ஒரு விஷனை அவளுக்கு காட்டணும். அல்லாவிட்டார் இந்த ஊழியத்தை சேர்ந்து போக முடியாது, கஷ்டமான ஊழியம். அப்போ அவளுக்கே தெரியும், கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் தேவன் தான் நினைச்சதுண்டு. என் அண்ணாச்சி, என் அப்பா, என் அம்மா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து பேசும்போது இவளுடைய இந்த கேள்வி கேட்டேன். ஞான் தான் நின்று திருமணம் முடிக்கிறதா ஏதாவது கேள்வி ஏதாவது விஷன் பார்த்துருக்கா? அவள் சொன்ன பதில் இல்லைன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லி அப்போ இது யோசித்தோம் இல்லை, இந்த ப்ரேயரில் இது ஒரு பாயிண்ட். அப்போ தேவன் இது நீ தான் ஞான் தான் நின்று திருமணம் முடிக்கிறது என்று காணாததுனால இந்த ப்ரொப்போசல் கேன்சல், நீ வேற ஏதாவது ப்ரொப்போசல் பார்த்து போச்சு. ஞான் பிரயாணம் பண்ணி திரும்பி நார்த்தன் ஊழியத்துக்காக போகிறதுக்கு ட்ரிவாண்டத்தில் இருந்து ட்ரெயின் பண்ணி நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எர்ணாகுளம் குச்சி பகுதி போயிட்டே இருக்கும்போது ஞான் ஒரு டிஸ்டர்பன்ஸிலாய் நல்ல டயர்டு, தூங்க போகிறோம் தூக்கம் வரையில, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், யாரும் சொல்கிற மாதிரி எல்லா கண்டிஷனையும் பார்க்காத. ஆனால் அந்த பெண்ணு அந்த திருமணம் முடி இந்த யாரும் பேசுகிற மாதிரி நான் சொல்லி இல்லை ஆண்டவரே, நான் நல்ல விருப்பத்துக்காக தானே சொல்லியிருக்கு. ஆனால் கடைசியில் ஞான் சரண்டராய் ஞான் சொல்லி சரி ஆண்டவரே நல்ல தூக்கத்தை தந்தா இதே போதும் ஒரு சைன், இவள் தான் என்ற மனைவியாய் நீ தருகிறது என்று சொல்லி இது சொல்லி படுத்ததும் எறாகுளத்து ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு எழும்பவே இல்லை. அங்கிருந்து மக்கள் என்ன எழும்பிட்டு இப்போ திரும்பி வந்து திருமணம் எல்லாம் முடிச்சு சில நாள் பின்னாலே மனைவி கேட்டேன், உன்ன சொல்லு நீ தரிசனம் பார்த்துச்சா இல்லையா, இனி என்ன மனைவி பேசுவாங்க அவளை தரிசனம் பார்த்தா இல்லையா என்று.
1: நிச்சயமா நிச்சயமா அன்பு சகோதரிகளா நம்ம பேசுவோம். சிஸ்டர் பிரைஸ்
2: லார்ட்,
1: ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துல பாஸ் உங்க கையில குடுத்துட்டு தப்பிச்சிட்டாருன்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம் தெரியல. பாருங்க என்ன ஆச்சு, நீங்க உண்மையிலேயே தரிசனம் பாத்தீங்களா என்ன?
2: நான் தரிசனம் பார்த்தேன். மற்ற அந்த நேரம் பப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட கேட்கும்போது அந்த தரிசனத்தை குறித்து எனக்கு ஞாபகமே இல்லாமல் இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். நான் வந்து என்னுடைய ஒரு ஹிந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவள். 11 பேரோடு கூட பிறந்தது. நான் தான் கடைசி மகள், 11வது. அம்மா அப்பா என்னை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க.
1: கடைசி பிள்ளைனும் பொழுது சகோதர சகோதரிகள் கிட்டே ரொம்ப செல்லம் இருந்திருக்கும் இல்லைங்களா? என்ன ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரின்றதை விட வீட்டுல ஒரு பாப்பா ஒரு குழந்தை இப்படிதான் இருந்திருக்கும்.
2: ஆமா, எல்லாரும் என்னை நேசித்தாங்க, நானும் எல்லாரோடும் நேசமா இருந்தேன். நான் எனக்கு காணப்பட்ட தெய்வம் அம்மா அப்பா என்று சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இந்த அம்மா அப்பாவோடு ரொம்ப பாசமா இருந்தது. ஏன்னா 13-14 வயசுல எங்க அம்மா அப்பா இறந்ததோடு கூட இனி இந்த உலகத்திலே வாழ்க்கையே வேண்டாம், எப்படியாவது இந்த உலகத்தில் நின்று மறிக்கணும் என்றுள்ளதான அந்த ஒரு சிந்தனை எங்க உள்ளத்திலே வந்தது. அந்த சிந்தனை என் உள்ளத்திலே வந்ததுல இருந்து எப்படியாவது சாக வேண்டும், தற்கொலை பண்ண வேண்டும் என்னுள்ள விருப்பம் அடிக்கடி எனக்கு வரும். ஏன்னா அது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாமலே அப்படியே வாழ்க்கை கடந்து விட்டு கொண்டே இருந்தது. என்னால இந்த இயேசுவை குறித்து பலப்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் நினைத்தேன் எனக்கு 33 கோடி தெய்வங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் இனி ஒரு இயேசு சுவாமி கூட வேணுமா என்று சொல்லி கேள்வி கேட்பேன். ஏன்னா எனக்கு சின்ன பிராயத்திலேருந்து இயேசு சுவாமியே ரொம்ப பிடிக்கும். காரணம் இயேசு சுவாமி நல்ல அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டதுனால ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இயேசு சுவாமி எப்படி ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியாது, இவ்வளவு தெய்வங்கள் நமக்கு இருக்கே என்று சொல்லி நினைத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா எங்க அம்மா அப்பா இறந்த பிறகு வாழ்க்கையில வந்ததான அந்த பயங்கரமான என்னுடைய மரண பள்ளத்தாக்கில் போகிறதான அந்த நேரத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் நின்று எனக்கு கேள்விப்பட்டது, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற போல சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது உலகத்துக்கு கொடுக்க முடியாது, உலகத்துக்கு எடுக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் எழுதி இருக்கிற அந்த வார்த்தையை கேட்ட போது அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கும் என்றா, ஏன் அந்த இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றொரு கேள்வி என் உள்ளத்திலே வந்தது. என்றால் ஒரு நாள் 1968 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இரவில் ஒரு சனிக்கிழமை நான் ஒரு மீட்டிங்ல சந்திக்க கூடியதான ஒரு நேரம் எனக்கு வந்தது. அந்த பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணினாங்க, மனுஷனுக்கு ரெண்டு வழி வைத்திருக்கிறது, ஒன்று விசாலமான வழி, அதனுடைய என்று வந்து நித்தியமான நரகம். என்றால் ஒரு அடுத்த ஒரு வழி இருக்கிறது, இடுக்கும் நெருக்கமான வழி, அதனுடைய என்று நித்திய ஜீவன், அல்லாவிட்டால் மோட்சம். இது ரெண்டுல எது வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி என்னோடு கேட்கறது போல எனக்கு தோணுனது. அந்த நேரம் எனக்கு வந்து 17 வயசு. அப்ப நான் என்னுடைய உள்ளத்தில 16 முடிந்து 17 நான் பிரவேசிக்கிறேன். அந்த நேரம் என் உள்ளத்தில வந்ததான ஒரு காரியம், இப்பவுமே நான் அந்த இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு 60 வயசெல்லாம் போன பிறகு நல்ல ஒரு வயசு சென்ன சமயத்துல நம்ம இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளலாம். காரணம், இயேசு சுவாமி ஏத்துக்கிட்டா பரிசுத்தமா வாழ வேண்டும், விசாலமா வாழ முடியாது என்றுள்ளதான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நான் ஒரு சைடுல யாரோ சொல்லுகிறாங்க, நீ ஒரு பாவி, இன்றைக்கு நீ மரித்தா நரகத்துக்கு தான் நீ போவா என்று சொல்லி ஒரு காரியம் என்னுடைய மறு சைடுல பேசப்படுகிறது. எனக்கு தெரியல, நான் வந்து ஜெபிக்க எனக்கு தெரியாது. நான் திடீர் என் உள்ளத்தில வந்து யாரோ எங்க இருதயத்தில குத்திட்டு நீ பாவி பாவி என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. எனக்கு என்ன அறியாம கண்களை அடைத்து நான் ஜெபிக்க தொடங்கின. ஆண்டவரே, என் பாவத்தை நீ மன்னி ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி அப்படி கத்தி ஜெபித்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய முன் பகுதியில இருந்து ஒரு பெரிய கருத்த பாறை அப்படியே மாறி மாறி போறதாயிட்டும். அந்த இடத்துல மத்தியான நேரத்தில நாம் உயரத்தில பார்த்தா சூரியனை நாம் பார்க்க முடியாத விதத்தில் உள்ள அந்த ஒரு ஒளி எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த ஒளி என்னுடைய உள்ளத்தில வந்ததும் என் வாழ்க்கையில் இருந்ததானா அந்த கவலைகள், வேதனைகள், மறிக்கணும் என்னும் எண்ணங்கள், தாய் தப்பன் இல்லையே என்றுள்ளதான அந்த ஏக்கம், இதெல்லாம் மாறிவிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்குள்ள வந்து நானே ஒரு வீட்டில சாகிறது போல உள்ளதான அனுபவம் என் உள்ளத்திலே வந்தது. எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்திலே வந்தது. அப்போது என்னுடைய சகோதரங்கள் என்னோடு கூட இருந்த என்னுடைய ஒரு சகோதரி கூட என்னோடு கூட இருந்தாங்க. அவங்க, என்னப்பா உனக்கு என்ன சம்பவிச்சதுன்னு நான் சொல்ல தொடங்கினேன், எனக்கு இப்படி உள்ள காரியங்கள் சம்பவித்தது என்று. பிற்றா நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிலே நானே வளன்றிய கடன் சென்று நான் எழும்பிய இயேசுவை பற்றி சொன்னேன். எனக்கு இயேசு சமாதானம் தந்திருக்கிறார், இல்லாவிட்டால் நான் மறிக்க வேண்டும் என்று நினைத்து வேதனையோடு கூட இருந்தேன். இயேசு என் பாவத்தை மன்னிச்சார் என்று சொல்லி சபையில சொன்னேன். திங்கக்கிழமை நான் ஸ்கூலில் கடந்து சென்றேன். ஸ்கூலில் போகும்போது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இல்லாவிட்டா இந்த சினிமா கதைகளும் ராணி குமுதம் குங்குமம் இப்படிப்பட்டதான கதைகள் கேட்கறதுக்காக ரொம்ப நான் அவங்களோடு கூட போயிருப்பேன், இந்த வேதனைகளை மறக்கிறதுக்காக. ஆனால் இந்த திங்கக்கிழமை நான் கடந்து சென்று அவங்களோடு சேர்ந்து இப்படி உள்ள காரியங்கள் கேட்க நான் போகல. என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினது, என் வாழ்க்கையில் இருந்த வேதனை எடுத்து எனக்கு சமாதானம் தந்ததான கதைகளை, இயேசுவை பற்றி உள்ள கதைகளை சொல்ல தொடங்கிட்டேன். என்னுடைய பேரு சரோஜினி. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்ன சரோஜினிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் சம்பவிச்சிருக்கிறதே என்று சொல்லி சொன்னாங்க. வீட்டில் என்ன சரோஜம் என்று கூப்பிடுவாங்க. ஆனா இந்த சகோதர என்னோடு கேட்கக்கூடிய என்னுடைய சாட்சியை கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்னை சுற்றி அப்படியே வளர்ந்திருந்து அதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாங்க. அதுல ஆண்டவர் கிருபையினால சில நாளுகளுக்கு அப்புறம் 3 சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, தேவ கிருபையினால். என்றாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. வீட்டில் ரொம்ப பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்ததுனால என்னுடைய வீட்டுக்காரெல்லாம் எனக்கு எகன்ஸ்டா மாறிவிட்டது. எல்லாரும் என்னை ரொம்ப திட்டத் தொடங்கினாங்க, சிலர் என்னை அடிக்க தொடங்கினாங்க. என்னுடைய தேவைகளை சந்திக்க விடாதபடிக்கு அவங்க எனக்கு ஃபீஸ் கட்டவோ எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரவோ சரியான சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுகிறதான ஒரு நேரம் வந்தது.
1: நீங்க வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டு இந்த பாம்பரிங் சொல்லுவாங்க, ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு சூழ்நிலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அந்த காரணத்தினால இப்ப அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு மனசுல என்ன தோணலையா, என்னடா இது, இந்த இயேசுனாலதானே இப்படி நம்ம நடத்தப்படுறோம், அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்குமே வந்தது இல்லையா?
2: இல்ல, அப்போது எனக்கு வந்த எண்ணம் என்னுடைய தாய் தகப்பன்மார் நேசித்த கால் அதிகமான ஒரு அன்பே என் இயேசுவில் இன்று எனக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய சொந்த சகோதரங்களை என்னை நேசித்ததை காலம் அதிகமான ஒரு அன்பு என் இயேசுவிடத்தில் நின்று நான் பெற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, நாம் அறியாம இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இயேசுவை நான் அறியவில்லையே என்றுள்ள ஒரு ஏக்கம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. காரணம், நான் முன்னாடி நான் இறந்து போயிருந்தேன், நான் நிச்சயம் நரகத்தில்தான் போயிருக்கும். இப்போது இயேசு எனக்கு அந்த நரகத்தே போகாதபடிக்கு அவருடைய உயிரை கொடுத்து என்னை பரலோகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கு. இன்னைக்கு மரித்தாலும் நான் இயேசுவிடம் அந்த பரலோகத்தில் போகுமே என்றுள்ள அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ள என் இருதயம் அப்படியே பப்ளிங் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த துன்பங்கள் வந்த போது எனக்கு அது ஒரு பெரிய துன்பமாக எனக்கு அன்னைக்கு எண்ணுகிறதுக்கு என்னால் முடியவில்லை. எனக்கு இயேசுவினுடைய அன்பு எனக்கு வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவினுடைய அன்புதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு இயக்கம். நான் சும்மாவும் இருக்கல, இந்த இயேசுவினுடைய அன்பை பற்றி எல்லாத்தையும் சொல்ல தொடங்கினேன். ஃபேமிலியில மட்டும் சொல்லவே இல்லை, மற்ற ஆட்கள்கிட்ட சொன்னேன். நான் ஃபேமிலி என்னென்ன பார்த்து கொண்டே இருந்தாங்க, இவ எப்படி வாழுகிறா, முன்னாடி ரொம்ப சேட்டை பண்ணுவாள, இப்ப எல்லாம் அமைதியாயி போயிருச்சு, என்ன இவளுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்க, முன்னாடி இப்படி இல்லையே என்று சொல்லி அவங்க என்னை பார்த்து கொண்டே இருந்தாங்க. கிருபையினால ஆண்டவர் அந்த கட்டமெல்லாம் தாண்டி இப்போது என்னுடைய குடும்பத்தில 100 அதிகமான வியக்திகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 குடும்பங்கள் ஃபுல் டைம் ஊழியம் செய்யறாங்க. அதுல ஒரு சில குடும்பங்கள் எனக்கு ரொம்ப எகனிஸ்டா இருந்தவங்க இன்னைக்கு நான் செய்யறதை பார்க்கலாம் அதிகமாக அவங்களுக்கு காலை தொட்டு நைட்டு வரையும் எந்த ரெஸ்டும் இல்லாத ஓடி ஓடி உழைக்கிறதான ஊழியம் செய்யற ஆட்களை கத்தர் என் குடும்பத்தில இருந்து எழுப்பி இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய உள்ளமெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தால் நிரம்பிட்டு இருக்கிற ஒரு நாளும் செல்ல செல்ல என் அன்பு இயேசுவினுடைய அன்பு என் வாழ்க்கையில கூடுகிறது அல்லாதே அதை குறையறது போல எனக்கு தோணல.
1: சிஸ்டர், இப்ப நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, அதுவும் நம்ம சமுதாயம் பாருங்க, ஒரு வெஸ்டர்ன் சமுதாயத்தை போல இல்ல. நம்முடைய சமுதாயத்துல பல கட்டுப்பாடுகள், பெண்களுக்கு பல விதமான அப்படி ஒரு டக்குன்னு எதையும் நினைச்சதை செய்ய முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி உங்களால ஆண்டவருக்கு வல்லமையாக ஊழியம் செய்ய முடிகிறது? ஏன்னா நீங்க வந்து பாஸ்டரே சொன்னாரு, ஏற்ற ஒரு துணை இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி வந்து பாய முடியுது. 8 அடியில 16 அடியில பல அடிகள் தேவனுக்காக பாய்ந்து அவர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எப்படி உங்களால முடிகிறது, உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன, ஒரு பெண்ணா இருந்து ஊழியம் செய்வதற்கு சவால்கள் நீங்க என்ன பார்த்தீங்க, சமுதாயத்துல அதை எப்படி மேற்கொண்டீங்க?
2: நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக உபத்திரவங்கள் என் குடும்பத்திலே ரொம்ப அதிகமாக நேர்ந்தது. அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அநேகருடைய ஜபம், நான் ஆண்டவரில் வைத்ததான அந்த அன்பு, அவர் என்னை நேசித்த நேசம். நான் 3 வருஷ காலம் அப்படிப்பட்டதான இடுக்கத்திலூடைய கடந்து செல்லும்போது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என்னை எனக்கு வந்து உண்மை பற்றி எல்லாத்தையும் சொல்ல வேண்டும், எனக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், ஏன்னா எங்களுடைய சமுதாயம் என்னை சாயந்தரமான ஒரு ஆராதனைக்கு கூட போகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க, இதில் நின்று எனக்கு எப்படி ஒரு விடுதல் கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்கும் போது 3 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய 19வது வயசுல நிறைய மேரேஜ் காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. என்னால் அந்த காரியத்திலே உலக பிரகாரம் உள்ள எல்லா பெரிய உயர்ந்த ஆளுகள், படிப்புள்ளவும் பணம் உள்ளவர்களும் அப்போ வேலை உள்ளவர்கள் எல்லாம் வந்தாங்க. என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் நேசிக்கிறதான அந்த இயேசுவே எந்த அளவுக்கு நேசிப்பாங்களோ, அவங்க ஒரு கூலி வேலைக்காரனாலும் பரவாயில்ல, உலகத்தில் பணமோ உத்தியோகமோ எனக்கு தேவையில்லை, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவ ஊழியக்காரனோ ஒரு தேவ பைதலோ தான் எனக்கு புருஷனாக நீங்க தர வேண்டும் என்று நான் என்னுடைய மேரேஜுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் தான் என் அப்பா இயேசுவே ரொம்ப அதிகமாக நேசித்து தன்னுடைய உயிரை கூட பாராதபடிக்கு தன்னுடைய ரத்தத்தையே விலக்கிரயம் செய்து ஆண்டவரை எவ்வளவுத்துக்கு எவ்வளோ நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய ஒரு பெரிய சிரேஷ்ட தேவ ஊழியக்காரனுமாக என்னை கர்த்தர் மேரேஜ் பண்ணும்படியாக உதவி செய்தார். அந்த மேரேஜ் கேரேஜில் இருந்துதான் ஆண்டவர் என்மேல் வைத்திருக்கிறதான திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்றால் எனக்கு எல்லாம் ஒரு தகப்பன் போலையும் எனக்கு ஒரு ஒரு ஒரு குருவை போலையும் ஆண்டவருடைய காரியங்களை சொல்லித்தந்து ஆண்டவரை நேசிக்கிறதான காரியங்களை எல்லாம் காட்டி தந்து என்னை அந்த கர்த்தருக்குள்ளே அதிகமாக வழிநடத்தி அந்த ஊழியம் என்னன்னு தெரியாத எனக்கு ஊழியங்களை எல்லாம் காட்டி சொல்லி என்னை வழிநடத்தி கொண்டு வந்த என்னுடைய புருஷன் அவர் மூலமாகத்தான் இந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு அதிகமாக கர்த்தர் உதவி செய்தது. மற்றொன்று நான் என்னுடைய புருஷனுக்காலும் என்னுடைய மற்ற எல்லாத்துக்காலும் முதலிடம் நான் ஏசோப்பாவுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த ஏசோப்பா தருகிற ஒவ்வொரு கிஃப்டுகளையும் அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் கடந்து செல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் இயேசுவினுடைய அன்பினால என் புருஷனோடு கூட சேர்ந்து எந்த சூழ்நிலையிலும் கடந்து செல்கிறதுக்குள்ள அந்த ட்ரைனிங் கத்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அதனுடைய
1: பியூட்டிஃபுல் சிஸ்டர், ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேச போறோம், ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அன்பு நேயர்களே, சிஸ்டர் சரோஜம் பவுலோஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்களுடன் பேசும் முன்பதாக இதுவும்

0: உமக்காக பாகம் இரண்டில் இருந்து பாடலை கேட்டோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பவுலோஸ் மற்றும் அவர்களுடைய துணைவியார் சகோதரி சரோஜம் பவுலோஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்களோடு பேசுவோம்.
1: பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அநேக சகோதரிமார் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். பலர் தாழ்ந்துள்ளவர்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம். பட் ஆனா அவங்க ஒருவேளை திருமணத்துக்கு முன்பு ஏதாவது விதத்துல தேவனுக்காக ஊழியம் செய்திருப்பாங்க, ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்றது போல பல சூழ்நிலைகள். நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உலகத்தில் உள்ள தற்காலிக காரியங்களுக்காக அது ஒரு திருமணமா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம், இனி பணபரமான மற்ற காரியங்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள ஒரு உயர்ச்சியா இருக்கலாம், எந்த காரியமும் வந்து இயேசுவினுடைய திட்டத்தையும் இயேசுவினுடைய அந்த நம்ம மேல் வச்சிருக்கிறதான பிளானையும் தட பண்ணுறதுக்கு ஒருபோதும் நம்ம அனுமதிக்க கூடாது. காரணம், இயேசுவினுடைய அன்புன்னு சொல்லுகிறது உலகத்தில் உள்ள எல்லா அன்பே காலம் மேலா ஒரு அன்பு என்று நான் அதிகமாக ருசி பார்த்தவள். அதனால எனக்கு திட்டமாக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் உள்ள தற்காலிக காரியங்களினால இந்த பெரிய பொக்கிஷமாகிய அந்த நித்தியமான ஒரு தேவனுடைய அந்த திட்டத்துக்கு அது மாறாக நம்ம ஏதாவது செஞ்சிட்டேன்னா அது தேவ திட்டம் நம்மட மேல் நிறைவேறவே நிறைவேறாது. நிறைய பேர் மேரேஜுக்காக இயேசுனுடைய அந்த திட்டத்தை விட்டு விலகி போறாங்க, உத்தியோகத்துக்காக விட்டு போறாங்க, வேற ஏதோ சில ஈ உலகத்தில் உள்ளதான சில நன்மைகளுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு போறாங்க. இல்ல, ஒரு உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பெண்மணிக்கு நிச்சயம் அதே முதல் இடம் கொடுத்து கொண்டு பாக்கியெல்லாம் தேவனில் நின்று ஒன்னொன்னாக நமக்கு பெற்றுக்கொள்ள நிச்சயம் நமக்கு முடியும். காரணம், தேவன் நேசிக்கிறவங்களுக்கு தேவன் எல்லாம் நன்மையாக செய்யும் என்றுள்ள காரியம் என் வாழ்க்கையில் என்று நான் அனுபவிக்க முடிந்தது. ரொம்ப கீழே இருந்ததான ஒரு அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையில. ஆனால் அதை கத்தர் அப்படியே லிப்ட் பண்ணி இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்ய, அநேகருக்கு ஜெபிக்க, அநேகருக்கு ஆறுதல் அளிக்க, அநேகருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள், அதுபோல அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க, அதை டெலிவரன்ஸுக்கு நேராக ஜெபிக்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உதவி செய்யறன்னு சொன்னா, நான் அநேக இக்கட்டு சூழ்நிலையில இருந்த போது நான் இயேசுவை விட்டு விலகி இருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சம்பவிச்சிருக்காது, பிறருக்கு நான் உதவி செய்ய முடியவே முடியாது. என்னால் அன்றைக்கு வந்ததான சோதனை கட்டங்களிலே அந்த பிரச்சனை நேரத்திலே அந்த நேரம் ஆண்டவருடைய கிருபையினால என் நேசருடைய அன்பிலே நான் பற்றி கொண்டு இருந்த காரணத்தால் ஆண்டவர் இகலோகத்தில் உள்ள எல்லாவித ஆசீர்வாதங்களும் எனக்கு அருமையான புருஷனை கத்து தந்திருக்கிறார். அருமையாக ஏழு பிள்ளைகளை, ரெண்டு ஆண் மக்களையும் அஞ்சு பெண் மக்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. பத்து பேர பிள்ளைகளை கத்து தந்திருக்கிறாங்க. எனக்கு தந்ததான ஆறு பிள்ளைகள் இப்போது ஆறு பேரும் குடும்பமா கத்துடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்க. இனி ஒரு மகள் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உலகத்திலே உள்ளதான நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவருடைய திட்டத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு நாங்க ஒரு ஒரு வழிகாட்டிகளாக இருக்க தேவன் இன்றைக்கு கிருபை செய்யறன்னு சொன்னா, அந்த இக்கட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கையில எல்லா சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், இதுல எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ள முடியுமோ என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வரும். என்றால் ஒன்றே ஒன்று எனக்கு நன்றாய் தெரியும், என் நேசரோடு கூட நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு பற்றி இருக்குமோ பேசி இருக்குமோ. என்னுடைய புருஷன் சொன்னாங்க, பல தடவை அவங்க இயேசுவை தரிசிச்சாங்க. இதே சேம் டைம் நான் நிறைய தடவை சொல்றதில்ல, பிரசங்கத்தில் சொல்கிறதில்ல, நான் என்னுடைய கஷ்ட நேரங்களில ஒரு கஷ்டம் எனக்கு வரும் முன்னாடி என் இயேசுவினுடைய ஃபேஸை எனக்கு காட்டி தருவார். அந்த இயேசுனுடைய ஃபேஸை கண்டா எனக்கு அது மறக்க முடியாது, அதே நான் சிந்திச்சுட்டே இருப்பேன். அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது என் இயேசுனுடைய ஃபேஸ் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த அழகான ஃபேஸை விட்டுட்டு இந்த ஒரு கஷ்டத்துக்காக என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்ன இயேசு போதும் என்று சொல்லி பல தடவை என் இயேசு எனக்கு காட்சி அளிச்சிருக்கிறார். ரீசன்ட்லி கழிந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் கிருபையினால் எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தந்திருக்கு. அதில் நான் ஒரு கரஸ்பாண்டா இருக்கிறேன். அந்த நேரம் டீச்சர்ஸோடு கூட சேர்ந்திருந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்காக, ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்யறதுக்காக நாங்கள் இருந்து ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கிறதுக்காக எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி கண்ணு அடைக்கிற நேரம் அந்த டீச்சர்ஸும் நானும் இருந்ததான அந்த நடுவிலே என் இயேசு அங்கி தரித்தவரா, அதுவரை நான் அந்த ஃபேஸ் அந்த நெக்கு வரை தான் நான் பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு இயேசு அப்படியே நிலை அங்கி தரித்து அழகான முகத்தோடு கூட அந்த இடத்துல எழும்பி நிக்கிறதான ஒரு காட்சி ஆண்டவர் எனக்கு காட்டினார். அந்த காட்சி கண்டு எனக்கு கண்ணே திறக்க முடியல, எப்படி இதை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காட்சி என்னை விட்டு மாறி போனது. இது நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இயேசு நம்மளோடு கூட எப்போதும் இருக்கிற ஒரு அனுபவம், இயேசு நம்மளோடு கூட நடக்கிற அனுபவம், இயேசுவும் நம்மளும் ஒன்னா இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம் எடுக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிற மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலும் நான் ஜெயகரமாக நடத்த முடியும். ஆகையினால் என்னை கேட்கிற அருமையான சகோதரிகளே, நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தராக இருக்கலாம், நீங்கள் வயோதிகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் என்று சொல்லுகிறது இயேசு உங்களோடு கூட இருக்கிறதா. அதுபோல உள்ள ஒரு பாக்கியம் நம்முடைய தாய் தப்பம் மாதிரி இருக்கிறது போல அல்ல, சகோதரங்கள் இருக்கிற போல அல்ல, நம்முடைய புருஷனோ மனைவியோ நம்மளோடு கூட இருக்கிற போல அல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இந்த காரியம். அப்ப நீங்க கேப்பீங்க, என்ன எப்படி எங்க இயேசு இருக்கும்போது கஷ்டம் வருகிறது? நிச்சயமாக இந்த உலகத்துல நம்ம வாழும்போது பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, அக்கினி சூழ போல உள்ள அனுபவங்களிலே நாம் கடந்து செல்ல வேண்டியது வரும். என்றாலும் அந்த சத்தனுக்கு மேசக்கனோடு கூட இன்னும் நடமாடிக்கொண்டிருந்த இயேசு நம்முடைய அக்கினி சூழ போல உள்ள வேதனையோட நேரத்திலே கூட இயேசு நிற்பார். அந்த நேரத்திலே இயேசு அந்த அக்கினி சூளையிலே இயேசு நிற்கும் போது நம்ம அந்த அனுபவிக்கிற மட்டுமல்ல, ராஜாவினுடைய கண்ணை திறக்க, ராஜ்யங்களில் இருக்கிற ஜனங்கள் அந்த கண்ணை திறந்து இயேசுவை காண நம்முடைய கஷ்ட நேரத்தில் சில டைம்களில தேவன் உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட நேரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நம்முடைய மரண பரியந்தம் அந்த இயேசுவே நம்ம முருகை பிடித்துட்டனா, ஒரு ஜெயகரமான வாழ்க்கையை நம்ம செய்து ஆரோக்கியமாக நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
1: வண்டர்ஃபுல் சிஸ்டர், ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. சோ நம்ம பாஸ்டர்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன். பாஸ்டர், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இப்போ ஒரு முக்கியமான காரணம், கடைசி வரை இந்த அக்னி இருக்கணும்னா அந்த வாழ்க்கை துணை மிக அவசியம். வாழ்க்கை துணை சரியாக இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றது உண்டு, அந்த கரெக்ட் சாய்ஸ் வந்துடுச்சுன்னா லைஃப் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆயிரும். சரியான காட்ஸ் சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா பறக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படியே தரையில இறக்குற மாதிரி தான். சோ வெரி பியூட்டிஃபுல். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அநேக வாலிபர்களை எழுப்பி பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனா ஒரு பரிதாபமான காரியம் என்னன்னா, அநேக வாலிபர்கள் எழும்புகிறது தெரியுது, ஆனா அவங்க நிலைப்படுறது தெரியல, திடீர்னு காணாம போயிடுறாங்க ஊழியத்துல. சோ ஊழியத்துல தேவனுக்காய் பிரகாசிக்க, ஒரு நிலைத்து நிற்க என்ன ரகசியம், வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: ஒரு வீடு, நல்ல ஒரு வீடு நம்ம வைக்க விரும்பும்போது ஒன்று அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் ஆகிட்டு கட்டுறோம். எந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு வீடு மேலே ஸ்ட்ராங் ஆயிருக்கும். இயேசு தன்னை பின்பற்ற வந்த மக்களை பார்த்து சொன்னார், மத்தேயு 5:6-7 அதிகாரங்கள் டீச் பண்ணிட்டு சொன்னார், யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதோ அவர்கள் கல்பாறையில் வீடு வச்ச புத்தி உள்ள மனுஷனோடு மழை பெய்யும், காற்றடிக்கும், வெள்ளப்போக்கம் வரும், ஆனால் அவனுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் உள்ளதானதனால் வீடாது. ஆனால் ஈ வார்த்தைகளின்படி செய்யாதவன் மணலில் வீடு வச்ச மனுஷனுக்கு தூள். அது மழை பெய்யும், காற்றடிக்கும், வெள்ளப்பொக்கம் வரும், ரெண்டு வீட்டுக்கும் வரும், ஒன்று நிற்கும், ஒன்று விழும். அஸ்திவாரம் இல்லாமல் ஈ உபதேசங்கள் இயேசு சொன்ன மத்தேயு 5:6-7 ஈ சாப்டரில் சொல்லப்பட்ட கருத்துக்களை படித்து தியானித்து அன்றாட வாழ்க்கையில் அதன்படி நடைமுறையில் கொண்டு வருகிறதான் ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆ வாழ்க்கை சோதனை வரும்போது மற்ற ரெண்டு வீடும் சோதனை வர நிற்கும். അസ്ഥിഭാരമുള്ള വീട് ശോധന വിടാമെന്ന് നിൽക്കും. ഇതുതാൻ ഞാൻ കറ്റുകൊണ്ട് ആഴമാനസം.
1: സോ നമ്മ ആരായിരുന്നാലും വാലിബർകളാ ഇരിക്കലാം, വാലിബർകള് ഇല്ലാമ ഇരിക്കലാം, ദൈവനുടേ വാർത്തയിൽ മേൽ നമ്മ വാഴ്ക്കയ കെട്ട വേണ്ട. അതുതാ ரொம்ப മുഖ്യം.
3: ആമായ്യ,
1: വെരി ബ്യൂട്ടിഫുൾ പാസ്റ്റർ, നിങ്ങൾ ഇന്നിക്ക് ഉങ്ങ നേരത്തെ എടുത്ത് വന്ന് എങ്ങളോട് ഇന്ന കാര്യങ്ങളെ പകർന്നു കൊണ്ടീർ. നാ എപ്പോ സൊല്ല ഒരു കാര്യം തുടര മനമുണ്ട്, ആ നേരം ഇല്ല. സോ നമ്മ മുടിക്കും മുൻപതാക നമ്മുടെ നേരുകൾക്ക് നിങ്ങൾ എന്നെ സൊല്ല വരുമ്പോഴീങ്ക.
3: ആണ്ടവർ നമ്മെ തെരിഞ്ഞുകൊണ്ട് ആണ്ടവർക്ക് ഉണ്മയുള്ളവരായി ഉത്തമമുള്ളവരായി ഏതോ ഒരു പെരിയ ആളാകണമെന്ന് എണ്ണത്തോടെ ചെയ്യാതെ കടവുളെ പ്രിയപ്പെടുത്തണോ? നമ്മുടെ ഒരു വാഴ്ക്ക് ഒരു സാക്ഷിയുള്ളൊരു വാഴ്ക്ക വാഴണോ? ഉലകത്തിൽ വാഴുമ്പോൾ ഉപ്പായി വാസനയായി വെളിച്ചമായി നമ്മൾ ജീവിക്കണോ? ദേവനെ പ്രിയപ്പെടുത്തണോ? അവർ എന്നെ ചൊന്നാലും കേട്ട് ചെയ്യണം. നമ്മളൊരുമ്പ മാറണം. നമ്മൾ ദേശത്ത് ഒരു സ്വപ്പായിരിക്കണം. ഇതുതാൻ ഉലകത്ത് ചൊല്ല വേണ്ടിയ കാര്യങ്ങൾ. അൻപുള്ളാണ്ടവരെ, കേട്ട മക്കൾക്കൊരു പെരിയ മാറ്റത്തെ ഉണ്ടാകെ. എങ്ങളെ മാറ്റിയ ഈ സുവിശേഷം അനേത്തും മക്കളുടെ അണ്ടയിലും കടന്നു ചെല്ലേ. നീ ഉദവി ചെയ്യ വേണ്ടവൻ്റെ വേണ്ടിക്കൊള്ളുകയും ഓരോ വീടിലും ഒരു ബൈബിൾ ചിന്തി ചെല്ല. ഇന്ന വാർത്തയെ അവരോട് പേശ്. ഉദവി ചെയ്യും. പല തിട്ടങ്ങളുണ്ട്, അതെല്ലാം നിറവേറിയ നാളുകളിൽ ഒരു പ്രയർ സേനയെ ഉരുവാക്കി തരും. യേശു നാമത്തിൽ കേട്ടവർക്ക് ജപിക്കണോ നല്ല പിതാവേ. ആമേൻ. താങ്ക് യു ഫാദർ. റേഡിയോ ബ്രോഡ്കാസ്റ്റ് പ്രോഗ്രാം ഇൻ ബൈ ഫോൺ. താങ്ക് യു. അപ്രീഷിയേറ്റ് യുവർ ഹാർട്ട്. ഗോഡ് ബ്ലെസ്.
1: താങ്ക് യു പാസ്റ്റർ. ഇന്നിക്കും നിങ്ങളും സിസ്റ്ററും വന്ന് ഇന്ന് കാര്യങ്ങളെ പകർന്നു കൊണ്ടീർ. ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിലിരുന്ന് ഉങ്ങൾക്ക് മികുന്ന നന്ദികളെ തെരുവിത്തു കൊള്ളുന്നു. അന്മനേയർകളെ, ഇതുവരെ ഈ കോഫി വിത്ത് ഇൻബം എഫ് എം നിഗഴ്ചികളെ നിന്നിരുന്നീർ. പാസ്റ്റർ പൗലോസ് മറ്റും അവരുടെ അന്മ മനവി സഹോദരി സരോജിനി അവളോട് നാം പേശിനോം. തുടർന്ന് ഇണയിരങ്ങൾ, ഇതേ തുടർന്ന് പല അത്ഭുതമായ നിഗഴ്ചികളും ഉങ്ങൾക്കായി കാത്തിരിക്കുന്നതിന്. ഇന്ന് നിഗഴ്ചിയെ കുറിച്ച് ഉള്ള കരുത്തുകളെയും ഉള്ള ജപ വിണ്ണപ്പങ്ങളെയും എങ്ങനെ എഴുതി മറവാതീർ. നിങ്ങൾ എഴുതി വേണ്ട ഇമെയിൽ മുഖവരി inbamfm@gmail.com inbamfm@gmail.com. വീണ്ടും ഇന്നൊരു കോഫി വിത്ത് ഇൻബം എഫ് എം ഉങ്ങളെ സന്ധിക്കും വരെ ഉള്ളിടത്തിൽ നിന്ന് വിടപെടുവ് ഉള്ള സഹോദരൻ ജോൺ മോഹന പ്രകാശ്. ഗോഡ് ബ്ലെസ് യു.

பரிசுத்தாவியானவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்தீர். ஒரு குயவன் கையில் களிமண்ணை போல என அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றுமாடுகிற

உள்ள ஆண்டவரே, நமக்கு தீமை தான் ஆண்டவரே செஞ்சேன். எவ்வளோ நேரம் ஆண்டவரே பா நீங்க எனக்கு சொல்லியும் நான் கேட்காம ஆண்டவரே என் வழியில நான் போனேன்ப்பா. இப்போ என் நிலைமையை நான் உணர்ந்து உங்ககிட்ட வந்திருக்கேன் ஆண்டவரே. நான் செய்த பாவத்தை, நான் செய்த தப்ப என்னாலே மன்னிக்க முடியலப்பா.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்விலே தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சியடைய செய்கிறவையாக இருக்கின்றன. உங்களில் அநேகர் எங்களுக்கு இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, தொலைபேசி வாயிலாகியவைகளை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறவர் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிபன், பல தாளந்துகளை பெற்றவர். தேவன் வல்லமே அவரை பயன்படுத்தி வருகிறார். அவருடன் நாம் பேசவிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் ஒரு சிறந்த துதி ஆராதனை வீரர், பாடல்களை எழுதக்கூடியவர், ஒரு இசை அமைப்பாளர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிக்கப் போகிறோம். நம்முடைய அன்பு சகோதரன் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் நம்மை துதி ஆராதனையில் நடத்தப் போகிறார். நம்ம இணைந்து தேவனை ஆராதிப்போம். பிரியமானவர்களை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் இருக்கலாம், இல்லை உங்கள் காரில் இருக்கலாம். அநேகர் எங்களுக்கு இமெயில் பண்ணும் பொழுது நாங்கள் கார் ஓட்டும் பொழுது கேட்போன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நம் இருதயங்களை ஒன்றாக இணைத்து இப்பொழுது தேவனை ஆராதிப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரதர் நெல்சன், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க எங்களோட இணைந்திருக்கிறது. சோ நம்ம தொடர்ந்து பேசும் முன்பதாக, காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வெரி ஹெவி ஆல்ரெடி. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஏற்கனவே அசைவாடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் நம்ம கேட்கிற நேயர்களும் அதை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்க எல்லாரையும் ஒரு துதி ஆராதனையில நடத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த காலவேளையில கூட, இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட எல்லாரும் ஆராதனைக்கு நேராக நம்ம செல்வோம். கர்த்தர் இந்த புதிய நாளிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 1:1 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, வார்த்தையாகிய தேவன் 14 வாசிக்கும் பொழுது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றும் பரிசுத்த ஆவியாய் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வசனமே இந்த காலை வேளையிலே, ஒருவேளை நீங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் தேவாதி தேவனை நோக்கி நாம ஆராதிப்போமா. வார்த்தையாய் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நாம உணர்ந்து ஆராதிப்போம்.

திருவச்சனமே, தாவீது இவ்வாறாக சொல்கிறார், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார். எல்லாரும் இந்த கால வேளையில சொல்லுவோமா, ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய், இந்த புதிய நாளிலே கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு வல்லவர் என்று

பார்த்து கால வேலையிலே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா, ஆண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லுவோமா. எல்லாரும் இருக்கிற இடத்திலே வாய்களை திறந்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை நடத்தி வந்த தேவனே மக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே மக்கு மகிமை, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி, என் தேவ ஜனமே எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலே கூட கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எத்தனை நன்மை செய்திருக்கிறீர், அதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த மகத்துவம் உள்ள ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ராஜா. தேவாதி தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், வாக்கு தத்தங்கள் எத்தனை வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். எந்த தேசத்தில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கர்த்தர் இதை தான் உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். ஒருவேளை மனம் உடைந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சோர்வுகளை எல்லாம் கழிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரை எல்லாரும் என்னோடு சேர்ந்து துதிப்பீர்களா? இந்த கால வேளையில எல்லாரும் இருக்கிற இடத்திலே சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம கர்த்தரை நோக்கி துதிப்போம், பாடுவோம்.

ஆம், வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம நம்பும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையிலே கூட, என்னுடைய வாழ்க்கையில கூட, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நான் பாடிக்கொண்டிருப்பேன். ஒரு நாள் என்னுடைய துதி ஆராதனை வேளையிலே, ஒரு மாலை வேளையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் நான் நினைத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரையும் எத்தனை நன்மை செய்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி ஆராதித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இவ்வாறாக ஒரு பாடலை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்பா, எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. எசப்பா, எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே என்று சொல்லி நான் பாடிக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது திடீரென்று பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவன் ஒரு வார்த்தையை என்னுடைய நாவிலே போட்டார். அந்த வார்த்தை என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, ஒரு கோடி நன்மையிலும் உம்மை நான் அறிந்தது பாக்கியம் என்ற அந்த வார்த்தை என்னுடைய நாவிலே போட்டார். உடனே என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மல்க அந்த வார்த்தையை சொன்னேன். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எத்தனை நன்மைகள் பெற்றிருந்தாலும் உம்மை அறிந்தது தானே பாக்கியம், அது ஜீவனுக்கு ஏதுவான பாதையாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆம் என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நாம் எவ்வளோ காரியத்தை சம்பாதித்து இருந்தாலும் தேவனை, அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்தது மாத்திரம்தான் பாக்கியமாய் இருக்கிறது. என்னோடு சேர்ந்து இந்த

பெற்றெடுத்த இரட்சகரை போற்றி பாடுவேன். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா, குப்பை மேட்டிலையும் அசுத்த பாதையிலும் இருக்கும் பொழுது என்னேசர் அந்த பாதையில் இருந்து விலக்கி நம்மை பாதுகாத்து மீட்டெடுத்தாரே. அதை நினைத்து இந்த புதிய நாளிலே நன்றி செலுத்துவோமா? ஆமாண்டவரே, என்னை மீட்டெடுத்தீரே, அதற்காய் மக்கள் நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன். என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடுவேன். அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் எதை வேணாலும் சொல்லலாம். நான் உனக்கு அதை செய்து விடுகிறேன், நான் உனக்கு இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன் என்று சொல்லி, ஆனால் மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுவார்கள் நம்மள. ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கைவிடாத தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பெரிய மாணவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்றேன். ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் சோர்வா இருக்கிறீங்க? உங்களுடைய கண்ணீர் எல்லாம் நீங்க துடைத்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த கால வேளையில பரலோக பாஷையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மகிமை உள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அந்த மகத்துவம் உள்ள தேவனை நோக்கி ஆராதிப்போமா?

என் அன்புநேசரே, இந்த காலை வேளையில கூட, இந்த புதிய நாளில் கூட ஆண்டவரே, ராஜா தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசவாளி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே என்னோட இசைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா இதோ ஒரு சகோதரன் ஆண்டவரை அழுது கொண்டே எங்களோடு ஆராதித்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய வேலையிலே ஒரு பாதிப்பு. ஐயோ, இந்த வேலையை நான் என்னதான் செய்ய போகிறேன், ஒரு பாரமான ஒரு வேலையா இருக்கிறதே, என்னை அநேகர் தூஷணமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு இந்த நேரத்திலே அந்த சகோதரர் இருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் அன்பு சகோதரரே, இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி நன்றி மாத்திரம் செலுத்துங்கள். உங்களுடைய மன வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலே அபிஷேகத்தின் தேவன் அனலாய் உங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் மீது அக்னியை பொழிந்தெழுதி கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ராஜா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே பலர் புதிய வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதை என் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. ராஜா தகப்பனே, இந்த மாதம் இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் இருக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு புதிய வேலையை என் கர்த்தர் தாமே கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There was a lady called Esther. நீங்க இந்த காலை வேலையிலே நீங்க ஆராதிக்கிற இந்த வேலையிலே நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே தகப்பனே, எனக்கு பல வருடங்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி. சகோதரி, பல நேரத்திலே பல இன்னல்களோடு நீங்க நிரம்பி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2.5 மாத கால இடைவேளையிலே, குறிப்பாக இந்த ஜூன் ஜூலை மாதத்திலே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இம்மானுவேல் என்ற ஒரு அழகிய ஒரு குழந்தையை உங்களுக்கு கர்த்தர் கருத்தரிக்க போவதற்காக நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு நேசர், இந்த நேரத்திலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜா ஹல்லேலூயா. We worship you Jesus. ஜெனிஃபர் என்ற ஒரு சகோதரியின் பெயரை கர்த்தர் நீர் காண்பிக்கிறேன் இந்த வேளையிலும் ஆண்டவரே. ராஜா அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த யூட்ரஸ்ல இருக்கிற பாதிப்புகள், அந்த கட்டிகளை என் தேவன் கரைத்து போடும்படியாய்

நாசரேத்தின் இயேசு என்று சொல்லுவோமா? அவருடைய வல்லமையுள்ள அந்த நாமத்தை அப்படி சொல்லி ஆராதிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது.

ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆமா, இந்த கால வேளையில கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் உம்முடைய பாதத்திலே.

ஆண்டவர் சொல்லுகிறார், பல வாலிபர்கள் இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிலே ஒரு சிலர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வாஞ்சை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. கர்த்தாவே, என்னையும் ஊழியத்திலே பயன்படுத்துவீர். கர்த்தர் சொல்கிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் உனக்கு தான் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ, இப்பொழுதே அநேகர் மீது தேவ பிரசனம் சேவை செய்ய போகிற அந்த தேவ பிரசனம் உங்கள் மீது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி, ஆமாப்பா, என்னை சேவை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், எந்த ஒரு படிப்பு படித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், உங்கள் படிப்பின் மத்தியிலும் உங்கள் வேலையின் மத்தியிலும் சேவை செய்வதற்கு இதோ என் நேசர் உங்களை

அன்பு சகோதர சகோதரியே, இந்த கால வேளையில ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன் உங்களை நிரப்பி கொண்டிருப்பதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என் தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் அது உமக்காக தான் தகப்பனே ராஜா. உலகத்திற்காக என்னுடைய வாழ்க்கை அல்ல, என் தேவனுக்காக இந்த வாழ்க்கை

0: தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்து எல்லாம் சொல்லுவோம். ஆம், இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி அவர் அழைக்கத்தக்க விதமாய் நாம இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னமினை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி. வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா, இருக்கிற இடத்திலே நன்றி செலுத்துவோமா. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மீதியான ஒவ்வொரு வேலையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து என்னும் மேலான நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் தம்பி, எக்ஸலண்ட். ஆராதனையை முடிக்கிற ஒரு மனமே இல்லாமல் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அன்பு நேயர்களே, நாம் மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை சகோதரன் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் நம்மை துதி ஆராதனையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அவருடன் நாம் பேசவிருக்கிறோம். அற்புதமான, ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஒரு ஆசீர்வாதமான வேளைக்குள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சகோதரன் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களுடன் பேசும் முன்பதாக ஒரு இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக. மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன்.

0: காரியத்தையும் பேச ஆரம்பித்தது. அப்போ ஜெபித்தோம், அந்த அசுத்தாவி அவரை விட்டு கடந்து சென்றது. கடந்து சென்ற உடனே அந்த வார்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் கடந்து வந்து என்கிட்ட என்னுடைய கரங்களை பிடித்து மன்னிப்பு கேட்டாங்க.
1: எல்லாரும் அந்த எதிர்த்து பேசினவங்க எல்லாருமே
0: வந்து
1: கேள்வி கேட்ட எல்லாருமே,
0: ஆமாம், எல்லாரும் வந்துட்டு சாரி கேட்டாங்க. நீங்கள் ஒரு இப்படி உண்மையான ஊழியக்காரவங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சாரி கேட்டாங்க. எல்லாருக்கும் அந்த வார்டில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி கொடுத்தாரு. அதன்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து, ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழித்து அந்த இடத்திற்கு மறுபடியுமா நான் சொல்லும் பொழுது அந்த பிசாசு ஓட்டின நபர் இருக்கிறாரில்ல, அவர் வெளியில் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து நான் சொன்னேன், என்ன இன்னும் உங்களுக்கு சரி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக சுகமாச்சு, நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு வாட்ச்மேன் வேலை தந்ததுனால நான் இங்கே வெளியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவர் ஒரு சாட்சி சொன்னார், நீங்கள் வந்து ஜோம் பண்ணிட்டு போனீங்க பாருங்கள் அந்த வார்டில், அந்த ஒரே வாரத்தில் எல்லோரும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க, வார்டே எம்டியாக இருக்குது, நீங்கள் போய் அந்த வார்டை போய் பாருங்கள் அப்படின்னாரு. அந்த வார்டை பார்க்கும்பொழுது யாருமே அந்த வார்டில் இல்லைன்னு. அப்போது ஆண்டவர் வந்து இப்படியாக என்னை அந்த ஊழியத்தில் நடத்த ஆரம்பித்தார். அப்போ சொன்னார், இப்படி தான் நான் உன்னுடைய ஊழியத்திலே நடத்த ஆரம்பிப்பேன் என்று சொல்லி இந்த ஊழியத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடத்திலே அநேக பிறவி செவிடர்கள் ஊமை இதெல்லாம் வந்து பேச வச்சுருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, காது கேட்டிருக்குது, கேன்சர் நோய்கள், டெலிஃபோனில் ஜெபிக்கும் பொழுதே கிட்னி ஸ்டோன் வெளியே வந்தது, இப்படியாக அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அப்போ முதல்ல இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை எப்படி என்னை பயன்படுத்த போகிறீர், நான் சும்மா வந்துட்டு பிரசங்கியாக நான் இருக்க ஆசைப்படவில்லை, என் நேசரை போல நான் ஊழியம் செய்ய வேண்டும், என் இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளாக நான் சுகமளிக்கிற வரத்தை நான் தருவேன், இப்படியா நீ எங்கேயெல்லாம் போய் ஜெபிக்கிறாயோ அங்கேயெல்லாம் கிரியைகள் நடக்கும், அப்பொழுது உன்னை நாடி அநேகர் வருவார்கள், உன்னை ஊழியத்திலே நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி இயேசப்பா.
1: நம்ம கேட்கிற வாலிபர்கள் அவர்களுக்கும் இப்படி ஒரு ஊழியம் வேணும்னு விரும்பினா என்ன செய்யணும்?
0: கண்டிப்பான. அப்போது என்னுடைய ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும்னா, முதலாவது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு சுகமளிக்கிற வரம், முதல்ல வரங்களை நாட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வரங்களை நம்ம ஆசைப்படணும், ரொம்ப ஆசைப்படணும். அந்த ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆசையை பார்த்து கத்தர்
1: ஆசைப்படணும்னா எப்படி? ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் ஞாபகம் வருது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் சாட்சி சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக நானும் ஜெபம் பண்ணுறேன் அபிஷேகத்திற்காக, அந்நிய பாஷையின் வரங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஒரு வயதான நபர் வந்தார். வந்து, தம்பி நீ வந்து சரி ஆசைப்படலை, இதில் என்ன வேடிக்கைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் படி நம்மளை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க, உங்ககிட்ட ஏதோ பாவம் இருக்குது, நீ சரியாக மனம் திரும்பலை, சரியாக ரட்சிக்கப்படலை, இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இந்த நபர் வந்து அன்றைக்கி நான் ரொம்ப உபவாசத்தோடு ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீ வந்து நல்லா ஆசைப்படணும், உனக்கு என்ன ரொம்ப ஆசை, சிக்கன் லெக்னா ரொம்ப ஆசையா, சிக்கன் லெக் மாதிரி அபிஷேகத்தை நீ கற்பனை பண்ணி ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. சிக்கன் லெக்கை கற்பனை பண்ணால் எங்கே நம்ம உபவாசம் ஓடும்? அதோடு அந்த உபவாசம் நின்னது பாருங்கள். ஏன்னா இப்போது அந்த நீங்கள் ஆசைப்படணும்னு சொன்னதுக்கு என்ன விளக்கம்னு நான் கேட்குறேன்.
0: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து நான் வரேன். முதலாவது நான் நீர்போதுமே ஆல்பம் நான் பண்ணேன். 2008 அந்த ஆல்பம் நான் ரிலீஸ் பண்ணேன். அதில் அன்பு கூறுவோம்ன்ற பாடல் வந்து ஏஞ்சல் டிவி மூலமாய் பிரபலமானது. அப்போ எனக்குள்ளாய் வந்து என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆஹா, நம்முடைய பாட்டு ரீச் ஆச்சு, இனிமேல் நான் ஒரு பெரிய ஊழியந்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாடலை ரீச் பண்ணார ஒழிய என்னுடைய பேரை வந்து வெளியில் ரீச் பண்ண விடவே இல்லை. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காமிச்சார், பாட்டை வச்சு நான் உன்னை ரீச் பண்ண மாட்டேன், என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்துரு அப்படின்னு
1: சொன்னாரு. எக்ஸலன்ட். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சிடி போட்டா பிரபலம் ஆயிரலாம் நினைக்கிறாங்க.
0: ஆமாண்ணே,
1: பிரபலமானவர்கள் எல்லாம் கர்த்தரின் சித்தத்தின்படி போட்டவங்களா இருந்தாதான் ஆக முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அழைப்புக்கு நம்ம காத்திருக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சுகம் அளிக்கிற வரத்தை கொடுத்துதான் நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. அப்ப

0: பேசிக்காக வந்து நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த வரங்கள் வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும். எப்போவுமே நம்ம வந்து நம்மளுடைய தரிசனம் வந்து பெரிய ஸ்டேஜில் நிற்கணும், பிரபலமாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பயங்கரமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதே ஆசை வந்து எனக்கும் இருந்தது. அப்போ அந்த ஆசையை வைத்து கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை தாழ்த்து. அல்லேலூயா. அப்போ என்னை தாழ்த்துன்னு சொன்னோடனே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எப்படி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், மொத ஊழியம், நீ எங்கெல்லாம் போறியோ, எந்த சர்ச்சுக்கெல்லாம் போறியோ, அந்த சர்ச்சில் இருக்கிற பாத்ரூமை யாருக்கும் தெரியாமல் வாஷ் பண்ணிட்டு வானாரு. அப்போது இது வந்து எனக்கு பயங்கரமாக ஸ்டன் ஆகிட்டேன் நான். என்ன ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் நான் எந்த சர்ச்சுக்கெலாம் போகிறேனோ யாருக்கும் தெரியாது, அந்த பாத்ரூமை நான் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வருவேன், யாருக்குமே தெரியாது. வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வருவேன், நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ சொன்னதை செய்து விட்டேன். ஆண்டவர் முதல்ல கொடுத்த ஊழியமே அதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டிற்கு சில ஊழியக்காரவங்களாம் வருவாங்க, ஆண்டவர் சொல்லுவார், அவர்களுக்கு தெரியாமல் வெளியில் போய் அவங்களுடைய ஷூக்கு வந்து பாலிஷ் அடித்து வச்சுட்டு வா போ அப்படின்வாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஆண்டவரே இதை செய்ய சொல்கிறீங்க. அப்போ நான் அவங்களுக்கு தெரியாமல் வெளியே போய் அவங்களுடைய ஷூவை எடுத்து பாலிஷ்லாம் அடித்து நீட்டாக வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ நான் ஊழியத்தில் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிகிட்ருக்கிறார், ஊழியத்துக்கு வரணும், நீ இப்படி ஊழியம் செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒவ்வொரு உன்னை தாழ்த்தி கொண்டே வா, என்னுடைய கிருபை உன்னுடைய உன் மீது பெருகிக்கிட்டே வரும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
1: அதாவது பாருங்கள், இந்த ஹியூமிலிட்டி, நான் ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது வாலிபர்கள் ஒரு புது டேர்மை காயின் பண்ணாங்க, என்னென்னா ஹம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி ப்ளஸ் பப்ளிசிட்டி. சிலர் பப்ளிசிட்டிக்காக ஒரு தாழ்மையாக இருக்கிறது போல ஒரு தோற்றம், அது வந்து ஹியூமிலிட்டி ப்ளஸ் பப்ளிசிட்டி ஹம்பிளிசிட்டின்னு மாத்தின. அது கிடையாது, கர்த்தர் சொன்னது யாருக்கும் தெரியாமல் நீ இந்த காரியங்களை செய். இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்மை தாழ்த்த வேண்டும். இன்னொருத்தருடைய செருப்பை தொட்டு பாலிஷ் போடணும்னா எல்லாருக்கும் 10 பேருக்கு முன்னாடி நான் பாலிஷ் போடுறேன்னு போட்டு காமிக்கலாம், அது வந்து ஹம்பிளிசிட்டி. ஆனால் அதை ஆண்டவர் சொல்லலை, பப்ளிசிட்டியை மைனஸ் பண்ணிட்டு வெறும் ஹியூமிலிட்டி.
0: ஆமாண்ண,
1: அந்த தாழ்மை இருக்கும் பொழுது அங்கே கிருபை பெருகுது, அங்கே தேவனுடைய கரம் மேலோங்குது.
0: ஆமாண்ண,
1: சுயம் கீழே போகும்பொழுது அபிஷேகம் பெருகுது, மேலோங்குது. சொல்லுங்க.
0: கண்டிப்பாண்ண. அப்போது அதை சொன்னோடனே நான் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேனே. இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எனக்குள்ளாக அதிகமாயிருச்சு. அந்த அன்பு, ஒருத்தவங்களை ரோட்டில் பார்க்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரர்களோ யாரை பார்த்தாலும் எனக்குள்ளார, ஐயோ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், இவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், அந்த வாஞ்சை எனக்குள்ளார பெருக ஆரம்பிச்சுது. அப்போ இப்படி படிப்படியாய் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னார், சரி இனிமே நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன், நீ எங்கே சென்றாலும் ஒரு கேமராவோ உன் கையில் எடுத்துகிட்டு போயிடு, அங்கே போய் ஜெபிக்கும் பொழுது ஷூட் பண்ணி நீ ஜோம் பண்ணு, அற்புத அடையாளங்களை நான் செய்வேன்னு சொல்லி. அப்போ முதல்ல ஆண்டவர் சொன்னார், ஒரு கிராமத்தை காண்பித்து அந்த கிராமத்திலே ஒரு குறிப்பிட்ட சகோதரியுடைய வீட்டிலே நீ ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பி என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ அதன்படியாக அந்த சகோதரியும் என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் அந்த கிராமத்தில் 5 பேர் கொண்ட ஒரு ஜபக்குழுவை ஆரம்பித்து ஜெபித்தேன். முதலாக அங்கே சூரியசிஸ் என்ற ஒரு நோயோட ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு ஜோம் பண்ணோடனே அவருக்கு சுகமாச்சு 12 நாட்களுக்குள்ளார. உடனே அங்கே வந்து கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிது. கரெக்டாக வந்து ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்துட்டு 120 பேர் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். அந்த வீட்டு கூட்டத்திலே 120 பேரை கூட வச்சிட்டார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இந்த 120 பேரையும் ஒரு சபையில் நீ சேர்த்து விட்டு உன்னுடைய ஊழியத்தை நீ செய்ய ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அதை நான் அவங்கள அப்படியே நான் ஒரு சபையில் சேர்த்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து படிப்படியாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன் நான்.
1: எக்ஸலண்ட். ஸோ நீங்கள் கண்டு வியந்த ஒரு அற்புதம் சொன்னால் என்னவா இருக்க முடியும்?
0: நான் கண்டு வியந்த ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லும் பொழுது
1: இன்றைக்கும் உங்கள் மனதை ஆச்சரியம் மூட்டுகிற ஒரு அற்புதம், ஏன்னா நீங்கள் நிறைய அற்புதங்களை பார்த்துக்கிட்டு வரீங்க, கர்த்தர் உங்கள் கரங்கள் மூலமாக செய்கிறார். ஸோ இன்றைக்கும் உங்களை ஒரு வியப்புக்குள்ள ஆழ்த்துகிற ஒரு அற்புதம்னு ஒன்று இருக்கா?
0: ஆமாம், 2 அற்புதம் நான் சொல்லலாம். அதில் 1 அற்புதம் வந்துட்டு, ஃபஸ்ட்டு டைம் ஒரு கிராமத்தில் வந்து நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஊமையும் செவிடும் உள்ள ஒரு பொண்ணை அழைத்து வந்தாங்க. அப்போ வந்து என் மனசில் ஒரு பயம் வந்தது, இதை எப்படி பேச வைக்கிறது. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்காக ஜெபித்தேன். காதில் கை வச்சு நாவில் கை வச்சு ஜெபிச்சு ஆண்டவரே பேசட்டும்னு சொல்லி நான் சொன்னேன் பேசுங்கன்னு சொல்லி அவங்களால பேச முடியாமல் போச்சு. அந்த டைமில் ஒரு டிப்ரெஷன் எனக்கு வந்தது. அதற்கப்புறம் ஒரு 1 இயர் இடைவேளையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
1: அது 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்
0: ஆமாம் ஒரு 1 இயர் கேப்பில் என்னாச்சுன்னா எனக்கு மலேசியாலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போ
1: அந்த 1 இயர் நீங்கள் யாருக்கும் சுகத்துக்காக
0: ஜெபிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஊமை செவிடுன்றது வந்து சுகமானது கிடையாது. அந்த 1 இயரில் எனக்கு பயம் வந்தது. அது வந்து நான் பார்க்காத ஒரு சுகம் சொல்லலாம். அப்போது இந்த மலேசியாவுக்கு வந்து எனக்கு வந்து அழைப்பு வந்தது. அப்போ சாதாரண ஒரு வீட்டுக்கூட்டு தான். ஏன்னா ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும் பொழுது ஃபோனில் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து வெளியே வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மாதிரி நான் வச்சுருக்கேன்னே, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபிங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வீட்டில் போய் ஜெபிக்கும் பொழுது ஒரு பிறவி ஊமை செவிடு, 27 வருஷம் பிறவி ஊமை செவிடை வந்து ஒரு சகோதரியை அழைத்து வந்து ஜெபிக்க சொன்னாங்க. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்து அவங்களுடைய காதில் கையை வைத்து ஜெபித்துட்டு ஸ்னாப் பண்ணி காமிச்சேன். அவங்களுக்கு சொன்னாங்க எனக்கு காது கேட்குதுன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது வாயில் கை வச்சு ஜோம் பண்ணி பேச வைத்தேன். முதலாவது அவங்க சொன்ன வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க.
1: பொதுவாக ஊமைகள்லாம் இருக்கிறவங்க பேச்சு வரும்பொழுது அவங்க பேச்சு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணணும். அந்த வீடியோ கூட இருக்குன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஸ்லாங்கில் அதை சொல்ல ஆரம்பிச்சு தெளிவில்லாமல் சொன்னார்கள். அது மிக ஆச்சரியமாக இருந்தது. இது இந்த சம்பவம் வந்து எனக்கு என்னை மிகவும் தொட்டது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளார விசுவாசத்தை அதிகப்படுத்தினார். அதிகப்படுத்தி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி காமிச்சார். இந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் தொட்டது. ரெண்டாவது காரியம், ஒரு சகோதரிக்கு வந்து காலில் வந்து ஒரு பெரிய லெக் அல்சர்ன்ற ஒரு பெரிய ஓட்டை இருந்ததுன்னு. அப்போ அவங்களுக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் சொல்லுவேன், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை நீ தொட வேண்டும் என்று சொல்லி தான் நான் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தொட்டார். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்தில் நம்ம எல்லாருடைய காலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கால்களிலே இருக்கிற ஓட்டை அடைபட்டது. இது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது.
1: லெக் அல்சர்ன்றது குணமாகாத ஒரு புண்.
0: ஆமாம்.
1: ஸோ மாதங்களாக வருடங்களாக கூட இருக்கலாம்.
0: ஆமாம். அந்த அம்மாவுக்கு காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் அவங்க ஒரு மீட்டிங்க்கு வரும்பொழுது ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார்.
1: எக்ஸலண்ட், ஆசம். ஸோ நீங்கள் கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் செய்த இந்த சுகங்களை எல்லாம் ஒரு டிவிடியாக வெளியிட்டிருக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: உங்களுடைய இசை தொகுப்புகளும் இருக்குது. இந்த சிடிக்கெல்லாம் வேணும்னா ஜனங்க என்ன பண்ணணும்?
0: இந்த சிடிக்கெல்லாம் வேணும்னா ஒன்று எங்கள் அலுவலகத்தை அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹோலி காஸ்பல் மியூசிக்கில் இந்த சிடிகளை அவங்க வாங்கி கொள்ளலாம்.
1: வண்டர்ஃபுல். உங்களுடைய வெப்சைட்?
0: என்னுடைய வெப்சைட் www.nelsonjasper.com.
1: Fantastic. So, பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் இந்த டிவிடி 9 Healings and Deliverance இந்த டிவிடியை பார்க்க வேண்டும். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிற அற்புத அடையாளங்களை நீங்கள் கண்டு உங்கள் விசுவாசத்திலும் எழுச்சி அடைந்து உங்களுடைய ஹீலிங்காகவோ இல்லை உங்களை சுற்றியுள்ள நபர்களுடைய சுகத்திற்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். நிச்சயமா இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விசுவாசமும் ஒரு இம்பார்டேஷனும் வரும் நான் நம்புறேன்.
0: ஆக்சுவலாக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் வந்து அநேக வாலிபர்களை ஆண்டவர் எழுப்ப போறேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு காண்பித்தாருன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த டிவிடி மூலமாய் அநேகர் இம்ப்ரெஸ் ஆகி அநேகர் அதிகமாய் செபிப்பார்கள். நான் அவர்களுக்கு மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அவர்களை அந்த ஊழியத்தில் எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த தரிசனத்தில் தான் இந்த டிவிடியை போட்டது.
1: பாருங்க, அந்த தரிசனம் தெரியாமலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் ஏவினதை நான் சொன்னேன். ஸோ நிச்சயமாக இதை வந்து வாலிபர்கள் பார்க்க வேண்டும். பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஸோ நான் எப்போதுமே சொல்லது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் ஒரு பெரிய சுகத்தை அருள வேண்டும். நீங்கள் அப்படியே ஆஸ் அ லார்ட் லீட்ஸ் நீங்கள் ஒரு ஜோம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சிங் எ சாங், ஃபைன். ப்ளீஸ், ஒரு நேயர்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனையை நீங்கள் ஏறெடுக்க முடியாது நான் கேட்கிறேன்.
0: என் அன்பு இன்பம் எஃப்எம் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இந்த நாளில் கூட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்னையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. என் நேசர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி. இந்த நேரத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கும் தனி ஜப வேலையை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நபருக்கும் ஜெபம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் இருந்து என்னுடைய ஜப நேரத்தை நான் அதிகப்படுத்த வேண்டும். என்னுடைய வேத வசனத்தை, உம்முடைய வேதத்தை வாசிப்பதிலே நான் நேரம் ஒதுக்கி அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள் என் தேவஜனமே. ஏனென்றால் மறுபடியும் இந்த பாடலை தான் நான் பாடப்போகிறேன். வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம், வசனம் என் கால்களுக்கு தீபம். வார்த்தையாய் ஆசீர்வாடும் தேவன் உங்களுடைய ஆத்மாவை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை தொட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.

ஆமென். அன்பு பிரியமான சகோதர சகோதரியே, உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நோயோட வேதனையோடு இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய நோய் இருக்கிற அந்த பகுதியிலே உங்களுடைய கரங்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளை கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. 2 கொரிந்தியர் 3:17 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இப்பொழுதும் தகப்பனே ராஜா ஒவ்வொருவரையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து எனும் மேலான நாமத்தினால நீ தொடுவீராக. சுகம் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், லிவர் பாதிக்கப்பட்டவர்கள், சரும நோயினால இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நசரேனாகிய இயேசுவி நாமத்தினால நீ தொடுவீராக. இருக்கிற அந்த இடத்திலே ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இப்பொழுதே வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் என்னென்ன நோய்க்காக செபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகளை கட்டி எரித்து செபிக்கிறேன், சபிக்கிறேன். இப்பொழுதே தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே இதோ ஹார்ட்ல பிளாக்கோட ஆண்டவரே செபிக்கிற அந்த நபருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அந்த ஹார்ட் பிளாக்குகள் எல்லாம் கரைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே. குறிப்பிட்ட ஒரு சகோதரரை காண்பிக்கிறீர், பற்களிலே வலியோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரருக்கு அந்த பல்லில் இருக்கிற வலிகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகட்டும். எல்லா ஜாயின் பெயின்ஸ், எல்லா முதுகு தண்டு எலும்புகளிலே இருக்கிற வேதனைகள், எல்லா மூட்டு வலிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும், எல்லா எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், சரும நோய்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேலான நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வெளியேறு, இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். Right now in the mighty name of Jesus Christ I pray, Lord. Hallelujah. ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஆண்டவரே கடன் பிரச்சனை உடையவர்கள்

0: ஆமாண்டவரே ராஜா, ஒவ்வொருவரையும் இந்த வேலையிலே நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்திலே வாஞ்சையோடு இருக்கிற சில வாலிபர்களை நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றும் அநேகரை நீர் எழுப்புவதற்காக உமக்கு நன்றி. மேலான காரியத்தை செய்வீராக. குறிப்பாக இன்பம் எஃப்எம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ராஜா ரேடியோ ஸ்டேஷனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதனுடைய ஓனருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. ஆண்டவரே அன்பு அண்ணன் ஜான் அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் நசரேனாகிய இயேசுவி நாமத்தினால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். முழுமையாய் நம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். Wonderful. Thank you so much. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து நெடுந்தூரம் பிரயாணப்பட்டு வந்து நேயர்களோடும் எங்களோடும் இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றிண்ணா, நன்றி, தேங்க்யூண்ணா.
1: Thank you so much. அன்பு நேயர்களே, இதுவரை மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே சகோதரன் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். நிச்சயமாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தயவுசெய்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. சகோதரன் ஜாஸ்பர் அவருடைய வெப்சைட் www.nelsonjasper.com. தயவுசெய்து நீங்கள் அதில் சென்று அவருடைய சிடிக்களை நீங்கள் பெற்று அது மூலமாய் பயன்பெறலாம். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் ஒலிபரப்பப்படும். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.
2: நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா. நீர் பேசுகிற தேவன், நீர் பேசுகிற தேவன். எங்களோடு கூட இந்த காலை வேளையில் நீர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஷம ரஹல பரா கரா பகாந்தரமா சமூன பிராந்தினி வல்ல மகாந்தினி. தேங்க்யூ ஜீசஸ். மார்ஷி டொலோபோ சபு கபா லங்கி சண்ட மிஹௌல மனஹி பிரான்சி டோக்லோ பிராந்தினி. ஓ, நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் இடைபடும், எங்களோடு பேசும். இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயங்களை திறக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, ஆமென். ஸோ இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேத பகுதி. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தா சின்ன வயசுலேருந்தே இந்த பகுதிக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருப்போம். கொஞ்சம் வாசிக்கலாமா? இந்த எக்ஸாக்டாக ஸ்கிரிப்சர்ஸ் தெரியலனாலும் இதில் இருக்கிற அந்த இதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டிருப்போம் இந்த பைபிள் கேரக்டர் அவர் பிரேயரை குறித்து. 2 Chronicles 1:7-10 உள்ள வசனங்கள். 2 Chronicles 1:7-10. 2 Chronicles 1:7-10 உள்ள வசனங்கள். 2 Chronicles 1:7-10. யாராவது ஒருவர் தமிழில் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
3: அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கிறீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர், பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திருடும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான்.
2: ஆமென், தேங்க் யூ. இப்போ உங்களுக்கு புரியும், இது பரவலா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்படுகிற ஒரு காரியம். நானும் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இது எனக்கு சொல்லப்பட்டது. சாலமன் ஒரு ராஜா இருந்தாரு, ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டாரு, அவர் ஞானம் வேணும்னு சொன்னாரு, உடனே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சாரு. ஸோ நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், ஞானம் கேட்கணும். எஸ் அஃப்கோர்ஸ், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்துல கேட்கட்டும் அப்படின்னு பைபிளில் இருக்கு, உண்மைதான். பட் இன்றைக்கு இந்த சாலமனுடைய பிரேயரை கொஞ்சம் நம்ம அலச போகிறோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி நாம் ஜெபிப்பது, நம்முடைய இருதயத்தின் இன்டென்ஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், ஒருவேளை இன்று இரவு இப்படி ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி என் மகனே என் மகளே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னா என்ன கேட்போம்? ஒருவேளை நம்ம திருப்பி கேட்கலாம், உண்மையாவா ஆண்டவரே, என்ன வேணாலும் கேட்கட்டுமா? ஆண்டவர் மீண்டும் சொல்லார், என்ன வேணாலும் கேள். இங்க அப்படிதான் இருக்கு, ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். ஆண்டவர் அங்க பாடஸே போடல, ஆவிக்குரிய காரியங்களில் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்றார். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு அப்படி நம்ம கிட்ட தோன்றி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன கேட்போம்? இந்த கேள்வியை நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஒரு சிலர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கிஃப்ட்ஸ் கேட்பேன், இது கேட்பேன், அது கேட்பேன், உங்களை பார்க்கணும்னு இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த டீனேஜ் பிள்ளைங்களை, அதுவும் ஆண் பிள்ளைகள் பசங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கேட்பேன், இப்படி எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் வந்து இப்படி தான் எல்லாருக்கும் திறந்த மனதுடையவராக இருக்கிறார். உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு நிச்சயமாய் ஆண்டவர் சாலமோனை கேட்டது போல நம்மையும் கேட்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்ப சாலமன் என்ன ஜெபம் பண்ணான், எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு திருப்பி தூங்கிட்டானா? இல்ல, அப்படி இல்லை. இங்க சாலமனுடைய பிரேயர்ல நிறைய இருக்குது. அவன் வெறுமனே ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு தூங்கி இருந்தான்னா பிரச்சனை இல்லை, நம்மளும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்க சாலமனுடைய பிரேயரை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா வேணும்? அவன் எடுத்த உடனே இது வேணும்னு கேட்கல, அவன் பிரேயர் ரிக்வஸ்டுக்கு தான் வரான். அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, அவனுடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இருந்தது, எனக்கு இது வேண்டும் அப்படின்றத உணர்ந்து கொண்டிருந்தான். அப்போ அவன் எடுத்த உடனே எனக்கு இது கொடுங்கன்னு அவன் கேட்கல. சோ எப்படி ஜெபம் பண்ணணும்ன்றத நம்ம சாலமனுடைய ஜெபத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம். இன்ஃபேக்ட் இங்க சாலமன் வந்து பிரேயரை இனிஷியேட் பண்ணவே இல்லை, இவர் தூங்கிட்டு இருக்கார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக 1000 பலிகளை சாலமன் செலுத்தினான். அது ஒரு பெரிய செருமனி, பெரிய தடபுடலா திருவிழா நடக்கும் பாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அரசன் அவருடைய ராயல் ரோப்ஸ், இந்த பக்கம் கீதவாதியம், இப்படி அப்படி சேனை, அப்படியே வந்து இப்படி எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவிட்டிஸ் முடிஞ்சு அவர் அப்படியே ரொம்ப டயர்டா தூங்குற நேரம். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்ல சில நேரம் ஜெபம் கூட பண்ணாம தூங்குற வாய்ப்பு உண்டு அநேகருக்கு. அப்போ சாலமனும் ஒருவேளை பாருங்க, தேவன் அவர் நினைவில் இருந்தாரான்னு தெரியல, ரொம்ப களைத்து அவரை மறந்து சூழ்நிலையை மறந்து எல்லாத்தையும் மறந்து தூங்கியிருப்பார். ஆனா தேவன் அவருடைய சொப்பனத்துல வந்து கேட்கிறார், சாலமன் உனக்கு என்ன வேணும் கேள். இன்ஃபேக்ட் சாலமன் 1000 பலிகளை செலுத்தினான். இது இது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் திங் பாருங்களேன். நமக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண நம்பர் போல தோன்றலாம், 1000 நம்பர், 1000 மிருகங்களை அவன் பலி செலுத்தினது. ஆனால் அன்னைக்கு அதை ராஜா மட்டும்தான் செய்ய முடியும். 1000 மிருகங்கள்ன்றது பெரிய ஒரு நம்பர் அன்றைக்கு. அப்போ கர்த்தர் அங்கே வந்து கேட்குறாரு, என்ன வேணும் கேள். இட்ஸ் லைக் ஒரு பெரிய உலகத்தின் அத்தனை பணத்தையும் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பிளாங்க் செக் கொடுக்குற மாதிரி, என்ன வேணுமோ எழுதிக்கோ. சில நேரம் நம்ம கற்பனை ஒரு நம்பருக்கு மேலே ஓடாது பாருங்களேன். நமக்கு சிந்திக்க கூட தெரியாது, கேட்க கூட தெரியாது சில காரியங்கள். ஏன்னா நம்ம மைண்ட் அவ்வளோ குறுகலாக இருக்கும். இப்போ சாலமன்னை கேட்குறார் கேள். இப்போ சாலமன் என்ன கேட்டான் அதுதான் பார்க்கணும். நான் சொன்னது போல அவன் ரிக்வெஸ்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அங்கே நேராக பில்டப் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, அவன் எடுத்த உடனே என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் வாசிங்க, திரும்பி அந்த முதல் வரிகளை வாசிங்க.
3: அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து.
2: போதும், தேங்க்யூ. பாருங்க, அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கேட்கிற, நீ விரும்புகிறதை உன்னிடத்தில் கேள், உன்னுடைய தேவையை கேள். ஆண்டவர் கேட்கல. ஹவ் பியூட்டிஃபுல்ல, ஆண்டவர் வெறும் தேவைகளை மட்டும் தராருன்னு வைங்களேன், அது வித்தியாசம். ஆண்டவர் இங்க கேட்கிறார், உன் விருப்பம் என்ன? What do you desire? நீ எதை விரும்புகிறாய் அதை கேள் என்றார். இது ஒரு சாதாரண மொழியில வழக்கமான ஒரு பேச்சில் சொல்றேன். எல்லாருக்குமே சட்டை தேவை, எல்லாருக்குமே துணி தேவை. இந்த துணி வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்டுக்கும் போகலாம். ஷோரூமில் ஒன்றை பார்த்து ஒரு சட்டையுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 ரூபா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்குது, டெஃபினட்டாக டிசைனை வேறலாம். இப்போது அதை பார்த்த உடனே ஒரு சில நேரம் ஒரு டிசையர் வரலாம், இருந்தாலும் சரி இது நமக்கு எட்டாத ஒரு கனி அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். இப்போ ஆண்டவர் எதை கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? உனக்கு தேவையானதை கேளு, இருக்கிறதுலையே சீப்பான ஒரு காரியத்தை கேளு, அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரா? உன் விருப்பத்தை கேளுன்றாரா? நான் சொல்கிறது நீங்கள் சரியான ஒரு பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to take this or understand this in the right perspective. God goes for your desire. உன்னுடைய விருப்பம் என்ன? தேவன் அதை பார்க்கிறார். சாலமனை பார்த்து சொல்றார், நீ விரும்புகிறதை கேள் சாலமன், நீ விரும்புகிறதை கேளு. உனக்கு என்ன தேவை அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பட் நீ விரும்புகிறது என்ன? இன்றைக்கும் தேவனுடைய இறுதியம் அதுதான் பிரியமானவர்களே, உங்கள் விருப்பம் என்ன? ஒரு டீனேஜ் பாய் வந்த என்கிட்ட சொன்னான், அவன் எங்கேயும் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டு ஒரு விருப்பமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு விருப்பமும் இருக்கக்கூடாது. இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது இது விருப்பமற்ற வாழ்க்கைகளா இருக்க வேண்டும். You should have no desire in this life. நான் சொன்னேன், இது எவ்வளவு தவறான ஒரு போதனை, எவ்வளவு தவறு. ஒரு மனிதனுக்கு விருப்பமே இருக்கக்கூடாதுன்றது தவறு. நான் சொன்னேன், பேசினவர்கிட்ட போய் கேளு, பரலோகம் போகணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? பரிசுத்தமா வாழணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளணும் விருப்பம் இருக்கா இல்லையா? இப்ப ஜபிக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஜபிக்கணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? இதெல்லாமே விருப்பம் தானே. அப்ப விருப்பமே இருக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு பொய் அல்லவா? மனிதன் என்பவன் விருப்பங்களை உடையவனாய் இருக்கவே அப்படிதான் அவனை டிசைன் பண்ணியிருக்கார் ஆண்டவர். இந்த விருப்பம் தான் ஒருத்தனை டிரைவ் பண்ணுது. தவறான விருப்பங்கள் தவறான பாதையிலே நடத்துகிறது, சரியான விருப்பம் சரியான பாதையிலே நடத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னும் பொழுது தேடி கண்டுபிடிச்ச நல்ல பைபிள் டீச்சர்ஸ் தேடி அவங்கள கேட்டு தங்கள் வேத அந்த அறிவை வளர்த்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, தேவனோடு நெருங்குகிறவர்கள் உண்டு. தேவனோடு நெருங்கி சேரணும்னு விரும்புகிறவங்க அந்த பாதையிலே செல்வது உண்டு. ஸோ விருப்பங்களை தேவன் அருளுகிறார். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆவிக்குரிய விருப்பங்கள். உண்மையிலேயே தேவன் எங்கேயுமே ஆவிக்குரிய உலக ரீதியான அப்படின்னு பிரிக்கிறதே கிடையாது. பைபிள் முழுதும் வாசிச்சு பாருங்க, யாருக்கிட்டையுமே ஆண்டவர் அப்படி பேசல. வேதத்தை போதிக்கும் பொழுது அது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் பிரித்து காண்பிக்கப்படுகிறது. உலகம் அல்லது ஆவிக்குரிய இப்படின்னு பிரித்து பேசப்படுகிறது, என புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக. ஆனால் தேவன் ஒருவனை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, குடும்பம், அவனுடைய வேலை, தொழில், இதெல்லாம் அவருக்கு மிக முக்கியம். எல்லாமே முக்கியம். ஆண்டவருக்கு ஆவிக்குரியது தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போடு, பட்டன் இல்லாத ட்ரெஸ்ஸு போடு, அதை பற்றி அவர் கேர் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, இன்னைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் வாசிச்ச, இதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. நோ, இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். கிழிந்த உடையை நீ போடும் பொழுது உன் மனம் வேதனைப்பட்டுச்சுன்னா தேவனுடைய மனமும் அது வேதனைப்படுகிறது. பாருங்க, சாலமனை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறதை கேள். இந்த உலக வாழ்க்கையிலையும் நான் நல்லா இருக்கணும், மேன்மையா இருக்கணும் அப்படின்ற விருப்பம் வந்து தேவனால் அருளப்படுகிறது. ஒரு சிலரை பாருங்க, அந்த விருப்பமே இல்லாம இருக்கிறத பாக்குறோம். குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்கிறவனை பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அவனும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், இப்படி யோசனையே இல்லாம அவ்வளோ பணத்தையும் குடிச்சிட்டு தெருவில் கிடக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ குடும்பங்கள், ஒரு அம்மா சொன்னாங்க, நைட்டானா அவங்க வேலையே போய் அவங்க கணவர் எங்கே உழுந்து கிடக்கிறாருன்னு பார்த்து கூட அவங்க உறவினர்களை வச்சு தூக்கிட்டு வர்றது தான். அப்போது விருப்பமே இல்லைன்னா எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையிலையும் அதற்கு தேவையான நல்ல விருப்பங்களை தேவன் அருளுகிறார். God gives you desires. அப்ப சாலமனை தேவன் கேட்கிறார், சாலமன் உன் விருப்பம் என்ன? What is your desire, சாலமன்? இன்னைக்கு உங்க பேரை போட்டு கேட்கலாம், உன் விருப்பம் என்ன? ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். நம்ம தான் சும்மா ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்கிக்கிறோம், இல்லாத ஒன்று நம்ம ஏதோ எட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாத்துறோம். தேவன் சாலமனை பார்த்து கேட்டார், உன் விருப்பம் என்ன? அதை என்னிடத்தில் கேள். அடுத்தது விருப்பங்களை தேவனிடத்துல தான் கேட்கணும். இது வந்து ஒரு பெரிய லெசன் நமக்கு இந்த பகுதியில் இருந்து. இன்னைக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மற்ற இடங்களில் எதிர்பார்ப்பை திருப்புவது தவறு. இந்த விருப்பம் வந்து நேராக அவருக்கு நேராக இருக்கணும், அவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனிவே, இப்போ இங்கே சாலமனை பார்க்குறோம், தேவன் கேட்கிறார், உன் விருப்பத்தை கேள். ஸோ சாலமன் என்ன பதில் சொல்லுகிறார்? சாலமனுடைய பதிலை மட்டும் கொஞ்சம் வாசிங்க, அந்த முதல் பகுதி. அதற்கு சாலமன்,
3: சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து.
2: போதும், தேங்க்யூ. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு பெரிய கிருபை செய்தீர். எடுத்த உடனே ஆண்டவரே இதை கொடுங்க அப்படின்னு லிஸ்ட் அவன் பண்ணல. சிலர் பாருங்க, மெஷின் கன் கூட தோத்துறோம் ஸ்பீட்ல, அந்த அளவுக்கு அப்படியே பட பட பட பட பட நடிக்க முடிச்சு ஆமேன்ட்டு கிளம்பிடுவாங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, ஆனா பாவமே, இவங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், இந்த மகள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், மளிகை கடை லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுச்சு இந்த பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் யோசிப்பார். ஒருவேளை யோசிக்கலாம், தெரில. அப்ப பாருங்க, சாலமன் எடுத்தோம் கவுத்தோன்னு ஆண்டவர்கிட்ட பேசல. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது நம்ம பேசுகிற விதம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து கத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய நண்பன், நம்ம ஃப்ரீயாக பேசலாம், அதை பற்றி நான் சொல்லலை. பட் சிலர் எடுத்தோம் கவுத்தோம் சிந்திக்காம தேவனிடத்தில் பேசுவது. அப்போ சாலமன் என்ன சொல்கிறான்னா, என் தகப்பனுக்கு நீர் காட்டின கிருபை பெரிது. எடுத்த உடனேயே அவருடைய கிருபையை சாலமன் அங்கே அக்னாலேஜ் பண்ணுறான், அதை அங்கீகரிக்கிறான், அவரை உயர்த்துகிறான். புலம்பல் 3:22, புலம்பல் 3:22, that will be Lamentations chapter 3:22. எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம், ஒருவேளை ரெஃபரன்ஸோட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த வசனம் வாசிக்கப்படும் பொழுது நீங்க புரிந்து கொள்வீங்க.
3: நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே.
2: நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நல்லா கவனிங்க, நிறைய பேர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சுத்த கிருபை, பைபிள் வசனம் சுத்த கிருபைனே கிடையாது. தெரிஞ்சுங்க தயவுசெய்து, இனி பேசும் பொழுது அது தப்பு கிடையாது, அப்படி சொல்றதுனால அது ஒரு குற்றம், ஒரு தவறு, பாவம்னு சொல்ல வரல, பட் அது வசனத்தில் இல்லை, அவ்வளோதான். ஸோ நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, கிருபையே. அப்போ இன்றைக்கும் நம்ம உணர வேண்டும், நாம் உணர வேண்டும், நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. சாலமன் தாவீதை சொன்னான் பாருங்க, இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபைன்றத நம்ம உணர வேண்டும். இந்த கடந்த 2 ஆண்டுகளில் எத்தனை அழிவுகளை நம்ம சந்தித்தோம், எத்தனை குடும்பங்கள். ஒரு சில செய்திகளை கேள்விப்படும் பொழுது, இவர் மரித்து விட்டார்னு கேள்விப்படும் பொழுதெல்லாம் உள்ள முடைந்தது. ஏன்னா இளம் வயது, திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள், 6 மாத குழந்தை, 1 வருட குழந்தை, இப்படி இருக்கும் பொழுது ஒரு தகப்பனோ தாயோ மரிக்கிறத கேள்விப்பட்டோம், ரெண்டு பேரும் மரித்து போய் பிள்ளைகள் அனாதையானதை கேள்விப்பட்டோம். எவ்வளோ பெரிய வேதனை! இந்த எல்லா வியாதியின் மத்தியிலும், புயலின் மத்தியிலும், அழிவுகளின் மத்தியிலும் நீங்களும் நானும் இன்றைக்கி இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை. ஹலலூயா! இதை உணர வேண்டும். அதெல்லாம் நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணேன், நான் எப்பவுமே மாஸ்க் போட்டுக்கிட்டேன், நல்ல இம்யூனிட்டிக்கு இதுவான இதெல்லாம் சாப்பிட்டேன். நோ, இதெல்லாம் இருந்தால் கூட பாதுகாக்கிறவர் தேவன். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாக, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபை, இதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணோம். எப்ப ஜெபம் பண்ணாலும் முதல்ல ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நான் சொல்லுவேன், லைஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். வாழ்க்கை ஒரு பெரிய ஈவு உங்களுக்கும் எனக்கும். வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்றதை விட இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் வாசல்களை திறப்பார், தயவை கொடுப்பார், நிச்சயமா எல்லாம் வரும். உயிரோடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை ஒரு ஈவு. லைஃப் இஸ் அ கிஃப்ட் மை ஃப்ரெண்ட், லைஃப் இஸ் அ கிஃப்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுது இதை நம்ம உணர வேண்டும், அக்னாலேஜ் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஸோ சாலமன் வந்து அதை தான் செய்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, பெரிய கிருபை, எங்கள் தகப்பனை நீங்க ஒரு அரசனாய் மாற்றினீரே, இது கிருபை. டேவிட் பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தவனை ஆண்டவர் கொண்டு போய் ராஜாவா மாற்றினார். நிச்சயமா அது கிருபை. ஏன்னா ராயல் பிளட் இருந்தாதான் ராஜாவாக முடியும். சவுல் ராஜாவா இருந்தார், சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் வந்திருக்கணும். ஆனா கர்த்தர் தாவீதை அரசனாய் மாற்றினார். டேவிட் வந்து சாதாரண ஆள் கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி வைஸ், பயங்கர ஞானம் தாவீதுக்கு. அப்ப சாலமன் இதெல்லாம் பார்த்துருக்கிறான், ஆனா அவன் அதையெல்லாம் சொல்லல. பாருங்க, எங்க அப்பா ஒரு ஞானி, அதனால அவர் ராஜாவாயிட்டாரு. இல்ல, ஹி அக்னாலஜ் காட்ஸ் கிரேஸ். தாவீது எவ்வளவு ஞானம்ன்றத நான் காமிக்கிறேன் பைபிள்ல இருந்து. 1 Samuel 18:14-23. 1 Samuel 18:14-23. 1 Samuel 18:14-23. வாசிங்க.
3: தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான்.
2: போதும், தேங்க்யூ. தாவீது மகா புத்திமானாய் நடந்தான். அவன் புத்திமான்னு முதல்ல சொல்லிட்டு திரும்பியும் மகா புத்திமானாய் நடந்தான். எந்த அளவுக்கு சவுலே பயப்படுறான் பாருங்க. சவுல் தான் ராஜா, நினைச்சா இவனை வந்து தூக்கிடலாம், பட் ஆனால் முடியல சவுலால. ஏன்னா டேவிட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வாய்ஸ். இன்னொரு இடத்துல சவுல் சொல்லுகிறாரு, 1 Samuel 23:22 நானே வாசிக்கிறேன். 1 Samuel 23:22. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. இது இனிஷியலா சவுல் வந்து தாவீதை வேட்டையாடுறான், அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு பாக்குறான். அந்த சமயம் தாவீது மலைகள்ல குகைகள்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சவுலுக்கு நியூஸ் வருது, இந்த பக்கம் தாவீது இருக்கிறது தெரியும்னு. அப்போ சவுல் பாருங்க, அவனுடைய சாய்ஸஸ்ட் வாரியர்ஸ் அனுப்புறான். சாதாரண ஆட்கள் இல்ல, பயங்கரமான வாரியர்ஸ் இவனுங்க. இவனுங்களை சூஸ் பண்ணி அனுப்பும் போது போற நேரத்தில் கூப்பிட்டு சொல்றான், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அவன் மகா தந்திரவாதி, இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங். பொதுவா இந்த தந்திரம் கன்னிங்னா இன்றைக்கு நமக்கு கான்டெக்ஸ்ட் வந்து ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துறத தான் பார்த்துருக்குறோம் நம்ம. பட் ஆனால் இது அப்படி அல்ல, இது போர்ல வர்ற தந்திரம், போர்ல தப்பித்து கொள்ள எதிரியை வீழ்த்த பயன்படுத்தப்படுகிற தந்திரம். அப்போ எனிமியை டைவர்ட் பண்ணணும், இதை இந்த மாதிரி காரியங்கள்லாம். அப்போ சவுல் பயப்படுறான் பாருங்க சாஸ் டேவிட பார்த்து. அவன் மகா புத்திமான், மகா தந்திரவாதி, அவனை வந்து ஈஸியா பிடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவனை ஜாக்கிரதையா இருங்க, நீங்க அவனை பிடிக்கிறேன்னு போய் அவன் உங்களை தூக்கிடுவான், ஜாக்கிரதையா இருங்கன்னு வான் பண்ணி அனுப்புறாரு கிங். இதெல்லாம் சும்மா ஆட்டு மெய்ப்பனுங்க கிடையாது, போற பார்த்தவனுங்க, பல தந்திரங்களை யுக்திகளை மேற்கொண்டவங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்ப தாவீது இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வாய்ஸ் புத்திமானா இருந்தாலும் இதெல்லாம் சாலமனுக்கு தெரியும். அவன் எங்க வந்து நிக்கிறான்னா, ஆண்டவரே இதெல்லாம் உங்க கிருபை, இஸ் அக்னாலஜிங் காட்ஸ் கிரேஸ். ஒருவேளை இன்றைக்கு நம்ம சொல்லலாம், நான் நல்லா படிச்சேங்க, நான் நல்லா படிப்பேன், இல்ல நான் ஒரு பெரிய டேலண்ட் எனக்கு இதுல எல்லாம் இருக்குது. இல்ல, அதை கொடுத்ததே கர்த்தர்ன்றத நம்ம நினைவு கூறணும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தாளந்துகள், திறமைகள், இது எல்லாமே தேவனால் வந்ததுன்றத நம்ம நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம், இது கர்த்தருடைய கிருபை என்பதை உணர வேண்டும். ஜபத்துல முதல் படி இதுதான் பாருங்க, தேவனுடைய கிருபையை நாம் உணர்ந்து அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன், ஜபத்துல எடுத்த உடனே படபடபடன்னு பேசாம, ஜஸ்ட் பாஸ், தேங்க்யூ லார்ட், உங்க கிருபைக்காய் நன்றி, உங்க கிருபைக்காய் நன்றி, எனக்கு இரக்கம் செய்தீரே நன்றி, தயவு பாராட்டினீரே நன்றி, இந்த புதிய நாளை தந்திரே காலையில ஜெபம் பண்ணும்போது சொல்றேன், உமக்கு நன்றி, புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜபத்துல எப்பவுமே கீப் தேங்கிங் காட். இன்னொரு சின்ன டிப்பு தரேன், நீங்க எந்திரிச்ச உடனேயே பெட்லியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். எந்திரிச்ச உடனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த ஊழியர், வயதில் முதிர்ந்தவர், பல ஆண்டுகள் அவருடைய ஊழிய அனுபவம். அப்போ அவர் சொல்றாரு, காலையில ரெண்டு டீமுமே ஆக்டிவா இருக்குமா, ஒன்னு பிசாசுடைய டீமு, இன்னொன்னு தேவ தூதர்கள், தேவன் நம்ம வாயில என்ன வார்த்தை வருதோ பட்டுன்னு டோர் திறந்து உள்ள வந்துருவாங்க. காலையில எழுந்த உடனே என்ன பேசுறோன்றது முக்கியம், காலையில எழுந்த உடனே என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எப்பவுமே வலியுறுத்துறது, வீட்டில் எல்லாருமே 6 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களா, கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையின் வரம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில தேவனை துதியுங்க, அந்நிய பாஷையில ஆராதிங்க, பாடுங்க, ராகத்தை பத்தி கவலை இல்லை, நல்ல அந்நிய பாஷையில பாடுங்க, துதிங்க, அதிகாலை வேளையில வேதத்தை வாசிங்க, ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஷட் த டோர் டு த டெவில், பிசாசிற்கு வாசலை அடைத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிருபை, சாலமன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு நீங்க ரொம்ப பெரிய கிருபை செய்தீங்க ஆண்டவரே, ரொம்ப பெரிய கிருபை செய்தீங்க. ஸோ ஜெபத்துல முதல்ல எப்பவுமே நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்மையிலேயே கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை இன்றைக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கிறது. ஒருவேளை இல்லைங்க, நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, இட்ஸ் ஓகே. நோ நோ நோ நோ, இல்லை அது அப்படி அல்ல, எல்லாமே தேவனுடைய கிருபையிலிருந்து வந்தது என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போ அடுத்தது சாலமன் பாருங்க, ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இதை சொல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும், வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்லணும், கர்த்தர் கூட இருந்து நடத்துவான். ஓகே, அடுத்தது சாலமன் என்ன சொல்றாரு கொஞ்சம் அதை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, பெரிய கிருபை செய்தீர், அப்புறம்
3: என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்.
2: போதும், தேங்க்யூ. என்னை அவர் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். சாலமன் பாருங்க, அவன் ஒரு ராயல் பிளட்டு கிடையாது, அதாவது தாவீதுக்கு பிறந்தவன், பட் அவங்க அம்மா வந்து அப்படி கிடையாது. ஒருவேளை சாலமன் வந்து அவன் ஹிஸ்டரியை கொஞ்சம் டிக் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், எப்படி அவங்க அம்மாவும் ராஜாவும் சேர்ந்தாங்கன்றதெல்லாம் அவன் கொஞ்சம் தெரிய வந்ததுன்னா அவனுடைய மனம் வேதனைப்பட்டிருக்கும். ஏன்னா பத்ஷேபாள் ஊரியாவினுடைய மனைவி, தாவீது தந்திரமா உரியாவை கொலை செய்து இவளை கொண்டு வந்து அவர் வச்சுக்கிறார் பேலஸ்ல, இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைதான் சாலமன். அப்ப சாலமனுடைய பிகினிங், அவனுடைய பூர்வீகம், இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து, அந்த நாட்கள்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யாருடைய பிள்ளை, உங்க அம்மா யாரு, அவங்க பூர்வீகம் என்ன, இப்படியெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருடைய நாலேஜுமே இருக்கும். பொதுவா இந்த ஒரு சில திருமண, இப்ப வர்ற திருமண அழைப்புதல்கள் வேற மாதிரி இருக்கு. பாருங்க, இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கிற ஒரு சில கார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அந்த நாட்கள்ல இப்படிதான். அதாவது இன்னாருடைய புதல்வன் இந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய அப்பா இப்படி, கல்யாண கார்டில் வர்ற பேரே ஒரு பெரிய இதாக இருக்கும், பெரிய லிஸ்ட். இந்த ஊரை சேர்ந்த இவர், அவர் பையன், அவருடைய மகள், அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும். எடுத்த உடனே இவங்களுக்கு இவங்களுக்கும் திருமணம்னு இப்போ வர்ற மாதிரி அந்த நாட்களில் அழைப்பு வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ சாலமன் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய பிகினிங் இல்லை. சொல்லப்போனா அந்த அரண்மனையில் எல்லாருமே ஒரு ஒரு ஒரு அவனை ஒரு லெவலில் தான் வச்சுருந்துருப்பாங்க. அரசர்கள் பார்த்தீங்கன்னா வேறு அரசர்களுடைய பெண்களை திருமணம் செய்வாங்க, அந்த அரச குடும்பத்திலிருந்து அப்படி வருகிற பெண்கள் அங்கே வந்து வேல்யூ ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா இது அரச குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் பச்சபால் அப்படி இல்லை. ஸோ சாலமனுடைய பிகினிங் ஒன்றும் ரொம்ப கிரேட்டாக இல்லை பாருங்களேன். ஆனாலும் கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு அங்கே வைத்தார். சாலமனுக்கு இன்னொரு மகன் இருந்தான், அப்சலோம். அப்சலோம் வந்து அவ்வளவு ஹேண்ட்ஸம் அப்படின்ற ரெக்கார்ட் இருக்கு பைபிள். அப்சலோமுடைய முடி அவ்வளவு அழகா இருக்கும், இப்படியெல்லாம் வந்து பைபிளே இருக்குது பாருங்க. இப்படி சால தாவீதுடைய மகன்கள், இதில் குறிப்பாக அப்சலோம் எப்படியாவது அவன் அரியணை ஏறணும்னு ரொம்ப முயற்சி செய்தான், சூழ்ச்சி செய்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அற்றுப்போக பண்ணினார். His life was cut short. Very pathetic. Very pathetic. அப்சலோம் பாருங்க, அவன் என்ன ரியலைஸ் பண்ணலனா, தாவீது மேலே அபிஷேகம் இருக்குது. அவனை தாவீதை வெறும் அப்பாவாக தான் பார்த்தான். இது அந்த நாட்களில் ஒரு வழக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹல் பாருங்க, ஷாஜஹான் கட்டினது. ஆனால் கடைசி நாட்களில் அவர் சிறைச்சாலையில் இருந்து தான் அதை பார்த்தார். ஏன்னா அவருடைய மகன் அவுரங்கசீப் அவரை சிறையில் போட்டு அவன் ராஜாவாயிட்டான். இது ஒரு ஒரு ஒரு வெரி காமன் திங் அந்த நாட்களில். அப்போ ஒருவேளை அப்சலோம் பாருங்க அப்படி தான் யோசிச்சிருக்கணும், இது என்ன பெரிய விஷயம். அவன் பார்க்க தவறினது என்னென்னா, கர்த்தருடைய கரம் தாவீதின் மேலே இருந்ததை பார்க்க தவறினான். சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துடணும்னு பார்த்தான், அவன் வாழ்க்கையே முடிந்து போனது. அதனால்தான் எப்பவுமே சொல்றது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பவே கூடாது. அது இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங், இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். என்னுடைய ஊழியத்திலையும் வாழ்க்கையிலையும் பல காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஸோ இங்கே அப்சலோமை பார்க்குறோம், பாதியிலே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. சாலமோன், கர்த்தர் இவனை தூக்கி அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். இதை அவன் நல்லா ரியலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு சொல்கிறான். பாருங்க, அவனுடைய ப்ரேயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு, ஃபர்ஸ்ட் ஒன் டூ, இதெல்லாமே தேங்க்ஸ் கிவிங்கில் தான் போகுது. உங்கள் கிருபை பெருசு ஆண்டவர், எங்கள் அப்பாவை ராஜாவாக்கினீர், அடுத்தது என்ன அவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தினீர், நன்றி ஆண்டவரே. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம், அதை தொடர்ந்து என்ன சொல்றாரு.
3: இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக.
2: தேங்க் யூ. பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தம், எஸ்டாப்லிஷ் யுவர் ப்ராமிஸ் டு மை ஃபாதர். என்ன சொல்றான்னா, ஆண்டவருடைய வார்த்தைய அங்க அவன் ரெஃபர் பண்ணி சொல்றான். வாக்குத்தத்தம்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ இன்றைக்கு நம்மளும் என்ன கற்றுக்கிறோம்னா, ஜெபத்தில் முதல்ல தேவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற காரியங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ப்ரேயரில் விண்ணப்போன்றது ஒரு நிமிஷம் இருந்தால் கூட போதும், ஆண்டவருக்கு நன்றிகள் அதிகமான நேரம் சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படியே உல்டாவாக நினைக்கிறோம், தலைகீழாக மன்னிக்கணும். பாருங்கள், எடுத்த உடனே நம்ம அப்படியே விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ் ஆமென் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, எடுத்த உடனே மனதார அவருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு அவன் வார்த்தையை கொண்டு வரான். என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதாக. என்ன வாக்கு கொடுத்தாரு தாவீதுக்கு? உனக்கு பின்னால உன்னுடைய சந்ததி உன் மகன் சிங்காசனத்துல உட்காருவான் அப்படின்னு வாக்கு பண்றார். ஏன்னா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இன்வைட் பண்ணாங்கன்னா, எதிரி வந்து பண்ணாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா அழிச்சிருவாங்க, அந்த ராஜ பரம்பரையவே அழிச்சிருவாங்க. ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை இருந்தா கூட கம்ப்ளீட்டா கொன்னுருவாங்க. ஏன்னா அதை விட்டு வச்சா அவன் பெரிய படையை திரட்டிட்டு வந்து நாளைக்கு நிற்பான். சோ தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்றாரு, உனக்கு பின்னால உனக்கு ஒரு மகன் சிங்காசனத்துல அமருவான். அப்ப இவன் சொல்றான் அதற்குரிய வாக்கு தத்தங்களை எடுங்க, அதை தேவனிடத்துல கொண்டு வந்து ஜெபிக்க நாம் துவங்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்றீரே, கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றீரே, உன் பாத்திரம் நிரம்பி வழியும் பைபிள்ல இருக்குது ஆண்டவரே. இது நீங்க சொன்னதானே, செய்யுங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமானுடைய வீட்டில் இருக்கும் சங்கீதம் 112 சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்னு வேதம் இருக்குது. செய்யுங்க ஆண்டவரே. இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கணும் பாருங்க. ஒரு முறை ஜபத்திற்கு ஒருவர் வந்தார், சரீரத்தில் வேதனை, புண்ணு, பிஸ்னஸ் லாஸ் எல்லாம், அவர் ஒரு இருக்கிறத விட மறிச்சிடலாம், அவர் சூசைட் பண்ணிடலான்ற ஒரு ஸ்டேஜில் ஜபத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார் அவருக்கு விரோதமாக ஒரு விச் கிராஃப்ட், அது செய்த குடும்பம் இதெல்லாம் தெளிவாக சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் ஆண்டவரை அறிய

0: என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒன்று எனக்கு நல்லா புரியுதுங்க. அவங்க வந்து பிசாசை வச்சு அடிக்கிறாங்க, நம்ம ஆண்டவர் வச்சு அவங்கள அடிக்கணும் அப்படி இல்லை. பாருங்கள், இன்றைக்கு ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வேத அறிவு இல்லாததுனால லிட்ரலாக இப்படி இல்லைன்னா கூட சில நேரம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு இருக்குது. நம்ம எதையோ ஒன்று ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிதற்றி கொண்டு இருக்கிறோம் சில நேரம் ஜெபத்தில். நல்லா கவனிங்க, அது வந்து தேவனுக்கு அன்இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்ல வரல. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக கேட்குறார். பட் நம்ம வேத வசனங்களை கொண்டு ஜெபிக்கும் பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவர் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கார், அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இப்படி உம்முடைய வசனம் சொல்லுகிறத, நீர் இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறீரே, இதை நிறைவேற்றும் அப்படின்னும் பொழுது இதை அவர் அப்படியே பிடிச்சி நிறுத்தின மாதிரி கணக்குது. அவரால் அசையவே முடியாது. நீர் சொன்னீரே செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நிச்சயமாக பதில் வந்து தான் ஆக வேண்டும். ஸோ சாலமனுடைய பிரேயரில் நம்ம இதை தான் பார்க்குறோம். சாலமன் வந்து முதலாவது ஆண்டவருடைய கிருபை, இங்கிலீஷில் மர்சின்னு வருது, இரக்கம், கிருபை கிருபை, அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு, தேவனுக்கு நன்றி சொல்கிறாரு. அடுத்தது அவர் ராஜாவானதற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார், கர்த்தருக்கு நன்றி. ஸோ ஜெபத்தில் மிக முக்கியம் வந்து தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவர் செய்த நன்மைகளை அங்கீகரித்து எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தது நான் சொன்னது இப்பொழுது நம்ம பார்த்தது போல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், சில காரியங்களுக்காக நான் வந்து எல்லா வசனங்களையும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அந்த வசனங்களை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும், அது வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது, வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை.
1: இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தின் யார் என்றான்.
0: ஆமென். பாருங்க, அந்த நாட்கள்ல ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது, என்னன்னா நியாயம் தீர்க்கணும், ஜனங்களை விசாரிக்கணும். காலையில் ஆனாங்க ஜனங்க வந்துடுவாங்க எல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையோட, இவன் இதை திருடனா அதை திருடனா இப்படி கொலை பண்ணா, இவர் வந்து கரெக்டாக விசாரித்து நியாயம் சொல்லணும், இவர் தான் நீதிபதி. அடுத்தது அந்த நாட்களில் மூன்று அழைப்பு இருந்துச்சு, ஒன்று ஆசாரியன், இன்னொன்று தீர்க்கதரிசி, இதெல்லாம் தேவனுடைய அழைப்பு, மூன்றாவது ராஜா. டு பி அ கிங் வாஸ் அ காலிங் ஃப்ரம் காட். அப்போ சாலமன் இப்போ என்ன கேட்குறான்னா, இந்த அழைப்பை நான் நிறைவேற்ற, இந்த ஜனங்களை நான் விசாரிக்க, இவர்களுக்கு நியாயம் சொல்ல உம்முடைய ஞானத்தை எனக்கு அருளும், என்னால் இதை செய்ய முடியாது அவன் கேட்குறான். அப்போ இது தேவனை அதிகமாய் தொட்டது. ஏன்னா தேவன் இவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, இவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, இவன் அழைப்பு என்ன, இதை அறிந்து அதுக்கு அவனை ஒப்பு கொடுக்குறான். ஸோ இன்றைக்கு ஜெபத்தில் பாருங்களேன், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் என்ன, தீர்மானம் என்னன்னே தெரியாமல் எதையோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை சப்மிட் பண்ணும் பொழுது, ஜெபங்கள் அதனுடைய அடிப்படையில் இருக்கும் பொழுது, பாருங்க சாலமனுக்கு ஆண்டவர் சொன்னது போல கேட்காததையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்துருவார். ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்க போயிருந்தோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு வீடு, வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த இருக்கிற வீட்டில் ஏதோ சில கஷ்டங்கள், வீட்டுக்கு போனோம், இதுக்காக ஜெபிக்கணும். அவங்களும் எவ்வளவோ மாதம், மூணு நாலு மாதமாக தேடுறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக தேடுறாங்க, வீடே அமையலை. இப்போ அந்த வீட்டில் மூன்று பிள்ளைகள், இந்த அம்மா, அவங்க அம்மா, அதாவது இந்த பிள்ளைகளுடைய பாட்டிமா, இவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் தேடுறாங்க, நாங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஓகே ரெண்டு வீடாக கிடைச்சா கூட ஓகே, பக்கத்தில் பக்கத்தில் அம்மா ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு பிள்ளைகளும் நானும் ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு. என்றைக்கு இந்த முடிவை எடுத்தாங்களோ ஒரே வாரத்தில் வீடு கிடச்சி மாறிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய அம்மா

0: இந்த பாட்டிமா இருக்காங்களே அவங்க வாயை திறந்து பேசுறாங்க. நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு தனி வீடு வேணும்னு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே இந்த ஒரு 3 வயசு 6 வயசு அருந்த வாலுன்னு சொன்னா கூட அது ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு வீட்டை தலையிலா மாத்திர பிள்ளைங்க மூணுமே. இப்ப இந்த பாட்டிமாவுக்கு ரெஸ்ட்டுக்கு நேரமே இல்லை. ஸோ இவங்க என்ன தனியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா, ஆண்டவரே தனியாக எனக்கு இருக்கணும், தனியாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்கள் அந்த தாயினுடைய ஒரு விண்ணப்பத்தை கேட்டு அதை கொடுக்கணுன் இருந்தார். என்னைக்கு இவங்க அதோட அலைன் ஆனாங்களோ ஒரே வாரத்தில் வீடு வந்துடுச்சு. அப்போ நம்ம ஜபத்தில் தேவ சித்தம், தேவ திட்டம், நம்ம வாழ்க்கையை குறித்து காட்ஸ் பிளான் என்ன, இந்த சூழ்நிலையை குறித்து தேவ சித்தம் என்ன, இதை அறிந்து நாம் ஜபிக்க வேண்டும். அது இல்லைன்னா கூட நம்ம சொல்லி ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போ பாருங்க, தேவ சித்தம்ன்றது ரொம்ப முக்கியம் பிரேயரில். நம்ம பாட்டுக்கு தனியாக ஒரு ஆண்டவர் வந்து யோசிக்கிறதும், ஆண்டவருடைய சித்தம் இன்னொன்று, நம்ம வேற ஒன்று யோசிச்சு என்னதான் தலையில ஜோம் பண்ணாலும் அது கொஞ்சம் நடைபெறது கஷ்டம்தான். அப்ப பாருங்க, ஜபத்துல இது ரொம்ப முக்கியம். சாலமனுடைய பிரேயர்ல இதான் பார்க்கறோம். முதல்ல ஆண்டவருடைய கிருபைக்கு அவன் நன்றி சொல்றான், அதை அக்னாலேஜ் பண்றான். அடுத்தது என்னை உயர்த்தி நீரே கர்த்தருக்கு, அதையும் அக்னாலேஜ் பண்ணி நன்றி சொல்றாரு. அடுத்தது தேவனுடைய வார்த்தை, கடைசியாக தேவ சித்தத்துக்கு அவரை சப்மிட் பண்ணி அந்த காலிங்கை நிறைவேற்றும்படி ஞானத்தை கேட்கிறார். ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு அது முக்கியம் பாருங்களேன். என் வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்துக்கிட்டு எல்லார் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சுருக்கார், ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு கேட்டேன்னு வைங்களேன், எத்தனை பேர் எழுதி தருவீங்க அப்படின்னு நான் கேட்கல, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எனக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், தினம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க என் வாழ்க்கையை குறித்து உங்கள் திட்டம் என்ன, என்ன எதுக்காக இந்த பூமியில் பாருங்க, இந்த பூமியில் நீங்கள் இந்த காலத்தில் பிறந்தது இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். ஏதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நீங்கள் பிறக்கலை, இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி இல்லை, கர்த்தர் உங்களை இந்த காலத்துல தெளிவா இந்த காலத்துல தான் நீ பிறக்கணும்னு அனுப்பியிருக்கார். அப்போ ஏன் ஆண்டவர் அனுப்புனார் இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ நானும் எல்லாரும் போல ஒரு கல்யாணம் பண்ணேன், 2 பிள்ளைங்களை பெற்றேன், 3 பிள்ளைங்களை பெற்றேன், ஓகே சீக்கிரம் நானும் கண்ணை மூடிட்டேன், இல்லை அப்படி இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நோ மேர் ஹூ யூ ஆர், காட் ஹேஸ் அ பிளான் கன்சர்னிங் யுவர் லைஃப். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். யாருமே போயிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணுறாருங்க, நல்ல பாஸ்டருங்க, ஆண்டவர் என்னை குறித்து என்ன வச்சுருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உங்களோட பேசுவார். God will begin to guide you. ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறாருன்றத கேளுங்க, ஆண்டவரை தயவுசெய்து கேளுங்க. அந்த நோக்கம், அந்த திட்டங்களுக்கு சப்மிட் பண்ணி நம்ம ஜெபங்கள் அதற்கு நேராய் இருக்க வேண்டும். ஸோ சாலமன் இப்படி கேட்டதுனால கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும், கொஞ்சம் அந்த வாசிங்கமா, அந்த 1 அதிகாரம் 11 வாசிங்க.
1: அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுஷையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார்.
0: ஆமென், தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன அழகான வார்த்தைகள், துள்ளி குதிக்கணும் போல இருக்கு பாருங்க. இந்த பூமியில நீங்க எதுக்காகங்க பிறந்தீங்க, இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். எதுக்காக இந்த பூமியில பிறந்தோம், எல்லாரும் எல்லாம் ஒன்னு ஒன்னு சொல்லலாம், பட் இந்த பூமியில நம்மை பிறக்க வைத்தவர் தேவன். அவர் எதுக்காக நம்மளை அனுப்பினார் இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையின் என்டையர் ஃபோக்கஸ் கவனமும் அதற்கு நேராய், நம்முடைய ஜெபம்தான் அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கு நேராக இருக்கும் பொழுது சாலமனுக்கு சொன்னது போல நமக்கும் தேவன் செய்வார். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அப்படியே திறந்து மடை திறந்த வெள்ளம் போல மட மட மட மடன்னு அப்படியே கரை புரண்ட வெள்ளம் போல வரும் பாருங்க. ஸோ அதனால இன்றைக்கு இதை புரிந்து கொள்வோம். நான் மீண்டும் சம்மரைஸ் பண்ணுறேன். தேவனுடைய கிருபையை அங்கீகரித்து நன்றி சொன்னான். கர்த்தர் அவனை உயர்த்தினதற்கு நன்றி சொன்னான். தேவனுடைய வார்த்தையை அவன் ஜபத்தில் கொண்டு வந்தான். அடுத்தது தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவன் ஜபித்தான். இந்த வாழ்க்கையில் தேவன் நம்மை அனுப்பின நோக்கம் நிறைவேறலன்னு வைங்களேன், இந்த வாழ்க்கை பயணமே வீண் தான். நம்ம என்னதான் சொத்து சேர்த்திருந்தாலும், எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு அழகா நம்ம சோசியல் மீடியால போட்டோவோ போஸ்டோ எது போட்டிருந்தாலும் சரி, எல்லாமே வீண், எல்லாமே வீண். பரலோகத்துல ஆண்டவர் சோசியல் மீடியா உட்காந்து பார்த்துக்கிட்டல, ஓகே என்னை பத்தி நிறைய போஸ்ட் போட்டிருக்கான் என் மகன், என்னை பத்தி எவ்வளவு அழகாலாம் போட்டிருக்கான் இவன், ஃபேஸ்புக் வந்த புதுசுல அது எவ்வளோ ஒரு டார்ச்சராக இருந்ததுன்னு ஒரு சிலருக்கு தெரியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிறத ஃபோட்டோ போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ அதெல்லாம் ரிஃபைன் ஆகி வந்திருக்குது. ஸோ கர்த்தர் இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு நோக்கத்தோடு இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் அது தெரியலனா பரவாயில்ல, இனி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் என்ன, நான் அதை தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, என் மனைவி ஒரு நோக்கம் வச்சுருக்கிறா, எங்கள் கணவர் நோக்கம் வச்சுருக்கிறார், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் அப்பா என்ன டாக்டர் ஆக்கணுன்னாரு, லாயர் ஆக்கணுன்னாரு, என்ஜினியர் ஆக்கணும், அதெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய நோக்கம் என்ன, அதை தான் நம்ம பேசுகிறோம். கர்த்தர் உன்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறார், தயவு செய்து அதை தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள். நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், கர்த்தர் மடை திறந்த வெள்ளம் போல சாலமோனுக்கு செய்வார்னா நமக்கும் செய்வார். பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஸோ அதனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் உலாவி உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. விசேஷமாய் சாலமனை போல கர்த்தாவே, நீர் எங்களை எதற்கென்று இந்த உலகத்தில் அனுப்பினீரோ அதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தும். அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இணைந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அளவில்லாமல் ஆசீர்வதியும், அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய முகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் பிரகாசிக்கட்டும். சுகவீனங்கள் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். பற்றாக்குறையும் தரித்திரமும் ஒழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களாக ராஜாத்திகளாக இந்த பூமியில உலா வரட்டும். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓ, ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உண்டாகட்டும். குழந்தைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளரட்டும். ஆண்டவரே, புதிய வாசல்களை திறந்தருளும். ஆசீர்வதியும் மகிமை யாவும் ஒருவருக்கு மட்டுமே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: Thank you so much for joining. God bless you all. உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, எஸ்எம்எஸ் மூலமாக, இன்னும் மற்ற சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். எழுதுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்வில் தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்து நம்மை பலப்படுத்துகிறவையாக இருக்கின்றன. இன்றைக்கும் நம்முடன் இணைந்திருக்கிற தேவனுடைய தாசன் ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர், அநேக பாடல்களுக்கு இசை அமைத்தவர். அவரும் பல பாடல்களை பிறப்பித்து தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஆசீர்வாதமாக விளங்கி வருகிறார். இன்றைக்கு அவர் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிரதர், ப்ரைஸ் தி லார்ட்.
2: ப்ரைஸ் தி லார்ட்
1: ஐயா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு நம்ம பல காரியங்களை பேச போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு சிறந்த ஆராதனை வீரர். நீங்கள் எல்லாரையும் ஒரு வர்ஷிப்பில் நடத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம தேவனை துதித்து ஆராதிப்போம்.
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் யாவரையும் மனதார வரவேற்பதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை வரவேற்கப் போகிறோம். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாத இடம் ஒரு வெறுமையான இடம். இந்த கால விளையிலே அவர் நம்முடைய மத்தியிலே வருவார் என்று சொன்னால் உண்மையிலே இந்த நாளை காட்டிலும் ஆசீர்வாதமான நாள் வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே முதலாவது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கால விளையிலே ஆண்டவரை வரவேற்று பாடப்போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அருமையான காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாகிய தேவன் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வாராக. ஆமென். Hallelujah. Jesus, Father, we praise you.

அருமையான காலவெளியில் அப்பா மனதார நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் சுவாமி. அப்பா நீர் இல்லாத இடம் ஒரு வெறுமையான இடம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக ஆண்டவரே உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஆண்டவரே உள்ளங்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியாய் ஆண்டவரே நீர் வந்து இந்த கால வேளையிலே ஆண்டவரே விடுதலையை தரும்படியாக, அற்புதங்கள் செய்யும்படியாக, எங்களை அனல் மூட்டும்படியாக தேவன் இறங்குவீராக. ஒவ்வொரு மத்தியிலே நீர் இறங்குவீராக. இல்லங்களிலே உள்ளங்களிலே பயணிக்கிறவர்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்குவீராக சுவாமி. இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆளுமையின் கீழ் உம்முடைய கட்டுப்பாட்டிலே ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வருவீராக. அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. உம்மை காட்டிலும் இந்த உலகத்திலே ஒரு மேலான தேவன் ஒருவரும் இல்லை என்று அறிந்தபடியே இந்த காலவேளையில் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசு சுவாமி. உமக்கொப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று அறிந்தபடியே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி.

நான் எல்லாம் சொல்லலாமா? இந்த காலவேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர், உமக்கு நிகரானவர், உமக்கு மேலானவர், உம்மிலும் சிறந்தவர், உம்மிலும் பெரியவர், ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை என்று நாங்கள் அறிந்தபடியே எங்கள் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தினாலே ஆண்டவரை உம்மை நாங்கள் இந்த காலவேளையிலே உயர்த்துகிறோம். இந்த வேளையில் தானே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்ய, அன்றைக்கு எகிப்து ஜனங்களை ஆண்டவரே கானானுக்குள்ளாய் வழி நடத்த அந்த தேவன் இந்த நாளிலே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீரே எங்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி, நீரே எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கூடவே இருந்து ஆண்டவரை வழி நடத்தின தேவன் இந்த நாளிலும் எங்களை வழி நடத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் பெரியவர், உன்னதமான தேவனுடைய குமாரன், ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், ஆண்டவரே நீர் கட்டளையிட நிற்கும் என்று அறிந்தபடியே தகப்பனே இந்த அருமையான வேளையில உமை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக, நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி, நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் மத்தியிலே இந்த வேளையிலே உயர்ந்திருப்பீராக, உம்முடைய நாமத்தை மனதார நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஹாலேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு இந்த வேளையிலே எங்கள் எல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பாதத்தை, உம்முடைய கால்களை நாங்கள் கட்டி கொள்கிறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம். ஆண்டவரே இந்த நாளின் சகல ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி.

ஆண்டவரே ஆவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அம்மையில் அமர்ந்து கொண்டு நம்மையெல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மையெல்லாம் வழி நடத்தும்படியாக, இந்த நாளிலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நமக்கு செய்யும்படியாக வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய கண்கள் இந்த வேளையில் உங்களை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என்னோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்யுங்கள். இப்போது ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வருவார், உங்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பார், நீங்களும் அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா.

அவரே பூமி முழுவதற்கும் ராஜாவாய் இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவரே உன்னதமான தேவன் என்றும் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உன்னதமானவர் என்று சங்கீதம் 99:9 நாம் வாசிக்கிறோம். அந்தபடியே பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே நம்மையும் ஆளுகை செய்ய முடியும். அவருடைய கட்டுப்பாட்டிலே நாம் இருக்கும்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம்.

மகாமருமையானவர்களே, பரலோகத்தில் கூட இப்படிதான் தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டிருப்பது போல, இந்த வேளையிலும் நாமும் ஆண்டவரை பாடுவோம். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது உன்னதத்திலே ஓசனா என்று. Hallelujah, hallelujah, hallelujah. Ora la bashia kabori karala badia kama. அன்றுவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த நாளிலே ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி, ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் நீர் இறங்கி ஆண்டவரே உம்முடைய ஆவின் வல்லமையினால் இடை கட்டுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய பலத்தினாலே நீர் இடை கட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே இடை கட்டுவீராக, உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுவீராக. அருமையான சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை முன்னிட்டு நடப்போம் என்று சொல்லி சங்கீதம் 71 ஆண்டவரே 16 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் இந்த வேளையில் உம்முடைய வல்லமையை முன்னிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இயேசு சுவாமி, உம்முடைய வல்லமையை முன்னிட்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீர் எழுந்தருள்வீராக, நீர் எழுந்தருள்வீராக, நீர் எழுந்தருள்வீராக. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you, Holy Spirit.

நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்கள் நடக்கிறது. நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்குள்ளே கிருபை பெருகுகிறது. அதே வேளையிலே ஆண்டவரும் மகிமைப்படுகிறார். ஆண்டவரும் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

0: நம்முடைய ஆண்டவே, நம்மை படைத்தவே, நம்மை உருவாக்கினவே, தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டவே, நம்மை வாழ வைக்கும் தெய்வம், அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசனா என்று பரலோகத்திலே தேவதூதர்கள் பாடுவது போலவே இந்த வேளையிலும் நாம் பாடுவோம். நாம் உயர்த்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்தவராயிருப்பார், நம்மையும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவரே இருந்தவர், அவரே இருக்கிறவர், அவரே உன்னதமான தேவனுடைய குமாரன், அவரே வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறபடியே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த அருமையான வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நீ நிரப்பியிருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையில் எங்களோடு கூட ஆராதனை செய்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையான கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் பயணிக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும், தேவைகளோடு கூட நின்று கொண்டிருக்கிற, பிரச்சனைகளோடு நின்று கொண்டிருக்கிற, பாடுகளோடு நின்று கொண்டிருக்கிற, வேதனைகளோடு நின்று கொண்டிருக்கிற, வலிகளோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்கி ஆண்டவரை விடுவிப்பினாக. அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த வேளையிலே கட்டளையிடும்படி ஆண்டவரே மனதார நாங்கள் இடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே நீ சொன்னீரே, என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நானே இறங்கி வருவேன் என்று சொல்லி நீர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தரப்போகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், சுகப்படுத்துகிறீர், முடிவிக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாங்கள் துவக்குகிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் ஆராதனை வேளையிலே உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஒருவர் மாத்திர உயர்ந்திருப்பீராக. எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் ஊழியங்களிலே நீர் ஒருவர் மாத்திர உயர்ந்திருப்பீராக. உடைய வல்லமை உயர்ந்திருப்பதாக. உடைய நாமத்துக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையில பலவானை முந்தி கட்டி பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும், நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: Thank you so much, brother. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. தேவ பிரசன்னம் நிறைவாக, தேவ மகிமை நிறைவாக நம்ம மத்தியில் காணப்படுகிறது. அற்புதமான பாடல்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பு நேயர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நம்முடன் ரெவரன் டாக்டர் சாம் சுதாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு இசை அமைப்பாளர், ஒரு மியூசிக் டைரக்டர், அது மட்டுமல்ல தாவிதை போல ஒரு ஆராதனை வீரன். அவரோடு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, இதோ ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். பிரியமானவர்கள், இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் நம் மத்தியிலே ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு சிறந்த இசை அமைப்பாளர் மட்டுமல்ல, தாவீதைப் போல தேவனை ஆராதிக்கிற ஒரு கிருபையும் அபிஷேகத்தையும் பெற்றவர். பாடல்களை இயற்றுகிற ஒரு தாளந்தையும் கிருபையும் பெற்றவர். அவருடன் தொடர்ந்து பேசப்போகிறோம். அற்புதமான, ஆசீர்வாதமான, சுவாரஸ்யமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. அதற்கு முன்பதாக அவருடைய குரலிலே பாடின ஒரு பாடல் இதோ அவருடைய ஆல்பம்லேருந்து நமக்காக மீண்டுமாய் உங்களுடன் நான் இணைகிறேன்.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நம்முடன் ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு நாம் பேசவிருக்கிறோம். பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம், அருமையான ஆராதனைக்குள்ள எங்களை நடத்துனீங்க. இப்போ கேட்டதும் உங்களுடைய பாடல் தான், பலம் கொண்டு திட மனதாயிரு. அற்புதமான பாடல், அற்புதமான வரிகள். வேத வசனத்தை கொஞ்சம் கூட மாற்றாம அப்படியே நீங்க இசையமைச்சிருக்கிறீங்க. ஸோ நம்ம இதை குறித்து பேச போறோம். அதுக்கு முன்பாக நம்முடைய நேயர்களுக்கு சொல்லணும், ஒரு சிறந்த இசையமைப்பாளர், இசையை முறையாக கற்றவர் நீங்க. இன்றைக்கு அதாவது பொதுவாக நான் ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது, இசையை ரொம்ப அதிகமாக முறையாக கற்று ஒரு இசையில் வல்லுநராக இருக்கவங்க ஒரு ஆராதனையில் வந்து ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு பரவலான ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இசையை அதிகமாக படித்து அது மைண்டில் இருக்கும்பொழுது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் ரொம்ப பிரதானமாக தெரியும். பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் உடைச்சி ஒரு சிறந்த ஆராதனை வீரனாகவும் விளங்குறீங்க. இதனுடைய ரகசியம் என்ன? நீங்கள் வந்து பாடும்பொழுது நம்ம சரியாக பாடணும். ஏன்னா ஒரு சில ஆராதனை வீரர்களையும் பார்க்குறோம், நல்லா பாட ஆரம்பிப்பாங்க, உடனே நடுவில் நிறுத்தி நீ மிட்டை கூட்டு, மிட்டை இறக்கு, ஹையை இறக்கு, ஹையை கூட்டு. இது வந்து அந்த ஆராதனையுடைய அந்த அட்மாஸ்ஃபியரே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, தவறு இல்லை, நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: பொதுவாக ஆராதனை என்பது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும். அந்த ஆராதனை ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு எதற்கு கேட்குற மனுஷனுக்கே அது பிடிக்கலைன்னா ஆண்டவருக்கு எங்கே பிடிக்க போதுங்க? அப்போ இந்த காரியத்தில் நான் ஒருவேளை இசை அதிகமாக படித்திருந்தாலும் நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கிட்டேன். 10 வயது முதல் நான் வந்து பியானோ கற்றுக்கிட்டேன், கிட்டார் கற்றுக்கிட்டேன்.
0: சரிங்க.
1: நான் நினைக்கவே இல்லை ஆண்டவர் என்னை ஒரு 18 வயதில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கலை பண்பாட்டுத்துறை.
0: ஆமாம்.
1: அதில் ஆசிரியராக என்னை கொண்டு போனார்.
0: ஓ, 18 வயதில்.
1: 18 வயசு,
0: அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன்.
1: என்ன ஒரு பெரிய காரியம்னா, நான் வந்து அந்த காலத்தில் கர்நாட்டிக் மேலே எனக்கு ஆர்வம் இருந்தது தவிர ஆனால் கர்நாட்டிக் தெரியாது. கொஞ்சம் கிட்டார் கீபோர்டு படிச்சிருந்தேன். ஆனால் நமக்கு முன்னோடிகளாக பாடின அநேகருடைய பாடல்களை கேட்கும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு ராகத்தின் அமைப்பு இருக்கிறது என்பதை மாத்திரம் என்னால் அப்போ புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நான் வாசிக்கிற நாட்களில், ஒருவேளை நான் படித்தது வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தால் கூட, இதில் நிறைய கிளாசிக்கல் மெத்தட்ஸ் இருக்கே

0: அவர்கள் தங்களை ஒரு பெரிய உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிற அந்த தன்மையெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் நாம் அதை கற்றுக்கக்கூடாது?
1: இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருந்தது, அந்த வெஸ்டர்ன் மியூசிக்.
0: ஆமாம்.
1: அப்போ அவங்க வந்து உங்களை ஒரு நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று இவர் வந்து அதில் மேன்மையாக இருக்கிறாரே அப்படின்னு உங்களை அவங்க வித்தியாசமாகவும் ஒரு மரியாதையாகவும் பார்க்கலையா?
0: இல்லை, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமான ஒரு இசை கர்நாடக சங்கீதம்.
1: ஆமாம்.
0: அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு ஒரு வல்லமை இருக்குது. வல்லமைன்ற சென்ஸ் என்னென்ன, ஒரு சூழ்நிலையே மாற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு ராகங்களுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராகங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கும். கல்யாணி ராகம், காம்போதி ராகம், பூபால ராகம், சிவரஞ்சினி, இப்படி நிறைய
1: பேர் சொல்லுவாங்க. இந்த ஹம்சவர்தினி மழையை வருவிக்கும் அப்படின்னா அது உண்மையா? ஹம்ச அது என்ன கரெக்டான பேர்?
0: ஆக்சுவலி அதுதான் இந்த இந்த
1: ராகத்தின் சரியான பேர் என்ன? ஹம்சவர்தினியா?
0: ஹம்சவர்தினி.
1: ஹம்சவர்தினி. ஓகே.
0: இப்படி பல ராகங்கள், இந்த ராகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு பவர். என்னன்னா, நீங்க
1: மனநிலையை
0: மாற்றிடும், மனநிலையை மாற்றிடும். நீங்க இருக்கிற சீக்வன்ஸ அப்படியே டக்குன்னு மாத்தணும். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னாலும் ஏற்படுத்தலாம்.
1: இயற்கையே மாற்றுறதுன்னு சொல்லிதான் இந்த ஹம்சவர்தினியே சொல்றாங்க. மழை இல்லாத இடத்துல
0: அது ஹம்சா நந்தினி.
1: ஹம்சா நந்தினி அது உண்மையா இல்ல கட்டுக்கதையா? பாடுனா மழை வரும்ன்றது நடந்திருக்கா?
0: நான் என்னுடைய ப்ரோக்ராமில் நான் அதை பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் வந்து ஒரு ஓப்பன் ப்ரோக்ராமில் நான் எப்போதும் அந்த ராகத்தில் ஒரு பாடல் பாடுவேன். அப்போ அப்படி பாடும்பொழுது திடீர்னு மழை தூறல் போட்டுச்சு. அப்போ திடீர்னு அங்கே ஒரு இசையமைப்பாளர் வந்திருந்தார், நல்ல ஒரு சீனியர் மியூசிஷியன்னு, அண்ணன் பீட்டர் பிரகாசம் அவர்கள்.
1: சரிங்க. அவர்
0: ஓசன்னா பீட்டர் பிரகாசம், இயேசுராஜா முன்னே செல்கிறார் புகழ் ஓசன்னா பீட்டர் பிரகாசம் வந்திருந்தார். அவர் ஓடி வந்து மேடையில் சொன்னார், தம்பி உன்னால தான் இப்போ இந்த பிரச்சனைன்னு சொன்னார். என்னென்ன அப்படின்னா, நீ ஏன் ஹம்சநந்தினி பாடுன பாரு, உன்னால் மழை வந்து கல்யாணமே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அதை காட்டிலும் அந்த சூழ்நிலை, ஒரு நல்ல அற்புதமான ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தின சந்தோஷம். ஒரு நேரம் ஒரு கொஞ்ச நேரம் அந்த தூரல் சாரல் இருந்தாலும் அங்கே ரொம்ப ஹாட்டாக இருந்த அந்த டைமில் அது கூல் பண்ணிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து நல்ல சாப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு போனாங்க. ஆக இந்த ராகத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு, அதை வச்சு தான் இவங்க விசேஷமாக பிராமண சகோதரர்கள் பார்த்திங்கன்னா என்னோட கூட நிறைய பிராமண சகோதரர்கள், அவர்களோடு கூட நான் பேசும்பொழுது பழகும்பொழுது இந்த விசேஷமான இசை, பாரம்பரியமான இசை, ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதை பாடுவதற்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாட ஆரம்பிச்சிட்டோன்னா அது மாதிரியான ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் அதுக்குள்ளே இருக்கும். வெஸ்டர்ன் மியூசிக்கில் இல்லாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, வெஸ்டர்னுக்கு வந்து ரொம்ப சுதியும் தாளமும் ராகமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இதில் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நம்மளை அதை ஒரு பெரிய தவறாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கிறது. பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன் ரொம்ப அவசியம். கிளாசிக்கல் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது, ஒரு முறை நான் பார்த்திங்கன்னா என் வீட்டு எதிர்க்க ஒரு டெம்பிள் இருக்கேன். அந்த டெம்பிளில் மோளம் அடிச்சுக்கிட்டு அங்கே சில காரியங்கள் பூஜைகள் செய்துட்ருந்தாங்க. அப்போது நான் அதை என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஆடிக்கொண்டிருந்த ஒரு விக்கிரகம் நேரம் அந்த வாசித்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை போய் ஒரு அறை விட்டுச்சு. பளீர்னு ஒரு அறை விட்டுச்சு. நான் கூட என்னடா அதுன்னு உடனே அங்கேருந்து ஒரு கேட்டார், என்னம்மா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னச்சு, நீ ஒழுங்காக வாசித்தா தான் நான் ஒழுங்காக ஆட முடியும்.
1: அன்னைக்கு
0: தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு அந்நிய தெய்வங்களுக்கு ஒரு அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்கு ஒழுங்கும் சுதியும் தாளமும் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கணும்? நம்ம இஷ்டத்துக்கு பாடலாமா, இஷ்டத்துக்கு பண்ணலாமா? அதனால் ஒரு சரியான வரமுறையை கற்றுக்கொண்டு நாம் அதை செய்யலாம் என்கின்ற ஒரு காரியத்தை நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டேன்.
1: இன்னொன்று பரவலான ஒரு நம்பிக்கை என்னென்னா, கர்நாடக இசையை வச்சு ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா?
0: கட்டாயம் முடியும். இசை என்பது ஒரு பொதுவான விஷயமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்

0: என்கிட்ட நிறைய வரவங்க சொல்லுவாங்க, ஆல்பம் பண்ண வரவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த உங்களால் தான் இந்த பாட்டு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னால் வரவே வராது, நீங்கள் எழுதியிருக்கிற வார்த்தைக்கு தான் வல்லமை, முதலாவது வார்த்தையில் வல்லமை. ஏன்னா ஒரு பாடலை கேட்கும் பொழுது யாரும் மியூசிக்கை பாட போகிறதில்லை, மியூசிக்கை வந்து பாட போகிறதே இல்லை, ஆனால் வார்த்தைகளை பாடுவாங்க, வார்த்தைகளை தான் தொடும். நீங்கள் அந்த வார்த்தைகள் தான், இப்போ நீங்கள் கேட்ட இந்த பலம் கொண்டு திடமனதாக இரு என்கின்ற அந்த பாடல், அதுக்கு பின்னால் ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. நான் வந்து ஊழியத்துக்கு போகிற காலத்தில் ஆரம்பத்தில் வாய்ந்துக்கிட்டு ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த மீட்டிங்கில் போய் நிற்கிறது, இப்படி எப்படி ஆராதனை பண்ணுறது, எப்படி பாடுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை பலம் கொண்டு திடமனதாயிரு, யோசுவாவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தைகள், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை தைரியப்படுத்திச்சு. அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போகும்பொழுது அது தைரியப்படுத்தினதுனால எங்கு போனாலும் அதை நான் பாட ஆரம்பித்தேன். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் துய தோமா அவர்கள் கால் வைத்து சென்ட் தாமஸ் மவுண்டில் இருந்து வரேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் இதை ஒரு காணிக்கை பாடலாக தான் பாடினேன். அப்படி பாடிக்கொண்டு பாடிட்டேன், இந்த பாடல் முடிஞ்சு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, போயிட்டாங்க. சில மாதங்களுக்கு பிற்பாடு நான் சென்னையிலே இன்னொரு பகுதியில் ஒரு பகுதியில் திடீர்னு பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு நல்ல அழகான சர்ச் பார்த்தேன். அந்த சர்ச் பார்த்துட்டு இது புதுசாக இருக்க, யாரோட சர்ச்சு, இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை வாசலில் போய் நின்றேன். அப்போ அந்த சபைக்குள்ளேருந்து ஒரு ஓடி வந்து, வாங்க வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். ஐயா நீங்கள் என்ன, நான் அவரோட பேரை சொல்லி பாஸ்டர் நான் அப்படின்னு சொன்னார். வாங்க வாங்க உங்களை நல்லா தெரியும், எனக்கு அவரை தெரியவே இல்லை, அதுதான் பெரிய ஆச்சரியம், எனக்கு அவரை தெரியவே இல்லை. அவர் என்னை கூப்பிட்டு போயிட்டு வாங்க பாஸ்டர்னு, அவர் மேலே கீழே பெரிய சபை மேலே வீடு, வீட்டுக்கு கொண்டு போனார். உடனே அவங்க மனைவி கிட்ட, அம்மா இங்கே வாமா இங்கே வாமா, நான் சொல்லலை அவர் வந்திருக்கார் அவர் வந்திருக்காருன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு இவர் இவங்களையும் நம்ம பார்த்ததில்ல என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. ஐயா நீங்கள் வேறு யாராவது நினச்சிட்டு என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை பாஸ்டர் உங்களை நல்லா தெரியும், வாங்க வாங்க அப்படின்னு. அம்மா காஃபி கொடுங்கம்மானாரு, காஃபி கொடுத்தாங்க, குடித்தேன். ஐயா நான் என்ன, நீங்கள் என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்க என்னன்னு. அப்போது ஒரு ஒரு நல்ல சம்பவத்தை அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஒரு சிறிய சபை இருந்தது, நாங்கள் அதை பெரிய சபையை கட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது பலவிதமான எதிர்ப்புகள், விசேஷமாக பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களை கட்டு விடக்கூடாதபடிக்கு கேஸ் எல்லாம் போட்டு இனி இந்த சபை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தப்போ நான் மிகவும் மனம் உடைந்து, இனி இந்த ஊழியமே வேண்டாம், இனி நான் ஊழியமே வேண்டாம், எனக்கு இந்த சபையும் வேண்டாம், இனியோடு நான் என்னுடைய ஊழியத்தை முடித்து கொள்ளலாம், என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கமாக ஒரு பாஸ்டர் போனார். ஏன் பாஸ்டர் இப்படி உட்காந்துருக்கீங்க, வாங்க பக்கத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்குது அதுக்கு போகலான்னு சொன்னார். அப்போ வேண்டாம் வெறுப்பாக நான் அந்த ஃபெலோஷிப்புக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் செய்தி கேட்டேன். ஆனால் அப்போ நடுவில் நீங்கள் இந்த பாடலை பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலம் கொண்டு திடம் வந்ததாக இரு பாடலை நீங்கள் பாடினீங்க. இதை பாடின உடனே இந்த பாடல் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு, நான் மோசையோடு கூட இருந்தது போல இருக்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் ஊழியத்தை விட்டு ஓடணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணி அந்த வேகத்தோடு கூட நேராக வீட்டுக்கு வந்த என் மனைவி கிட்டே சொன்னேன், அம்மா இன்றைக்கி போன இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு கிருபை செஞ்சுருக்கிறாரு, நம்ம ஏமா விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபொழுது ஆண்டவர் எனக்கு அற்புதமாக இந்த திருச்சபையை மீண்டுமாய் கட்டி எழுப்ப கிருபை செய்தார். அதனால் இந்த அற்புதமான பாடலுக்கு பின்னால் அதை தான் நான் சொன்னேன், அதாவது மியூசிக்கால் இல்லை அந்த வார்த்தைகளினால.
1: அதுவும் நீங்கள் பாருங்கள் தேவனுடைய வசனத்தை அப்படியே இசையமைத்து பாடியிருக்கிறீங்க. இதை நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தான் ஞாபகம் வருது, பண்டிதர் பில்லி கிரஹாம், ரெவரன் பில்லி கிரஹாம், அவர் இருந்த நாட்களில் உலகத்திலே அதிகமான ஜனங்களுக்கு ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தை சொன்னவர் அவர் என்ற ஒரு கீர்த்தி அவருக்கு இருந்தது. அப்போது அவர் பாருங்கள், அவருடைய கூட்டங்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இது வந்து சரித்திரம். அப்போ ஒரு முறை அவரை கேட்டாங்க, உங்கள் கூட்டத்தில் மட்டும் எப்படி இத்தனை பேர் வந்து இந்த ஆல்டர் கால் ஃபைனலாக நீங்கள் கூப்பிடும் பொழுது கையை தூக்கிட்டு எல்லாம் முன்னால் வராங்க, எப்படி இத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு சர்மன், ஒவ்வொரு செய்தி நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் குறைந்தபட்சம் 25 வசனங்களையாவது அதில் நான் சொல்லுவேன். அப்போ அவர் சொல்ல, இந்த வசனத்தின் வல்லமை தான் அந்த மனிதனுடைய ஆத்மாவை மறுரூபமாக்குகிறது. என்னுடைய திறமையோ என்னுடைய பேச்சு திறமை கிடையாது, அந்த வசனங்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒரு மனமாற்றம் உண்டாகிறது. அப்போ பாருங்க, நீங்கள் அந்த வசனத்தை பாடும் பொழுது அந்த ராகம் இருக்கலாம், பட் அந்த வசனம் கிரியை
0: செய்கிறது.
1: எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி.
0: ஆமாங்க, அதாவது பைபிள் அப்படி தானே சொல்லுது. ஏசாயா 55:11 நாம் வாசிக்கிறோம், அந்த வசனம், உன் வாயிலே இருக்கிற உன் வசனம் வெறுமையாய் திரும்பி வராமல் நீ அனுப்பின காரியமாய், என்ன காரியமாக அதை அனுப்பினோமோ அதை செய்து வாய்க்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு எப்போதுமே அதில் ஒரு நம்பிக்கை உண்டு, வசனத்தின் வல்லமையை கொண்டு நாம் காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை முன்வைத்து தான் எப்போதுமே நான் பாடல்களை எழுதுறது வழக்கம். அதில் வந்த நல்ல பாடல் தான் இந்த பாடல்.
1: ஆமாம், ரொம்ப எக்ஸலன்ட். ஸோ நம்ம கேட்குறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை நீங்கள் பாடல் இயற்றணும்னு ஒரு வாஞ்சை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அப்போ நீங்கள் இயற்றுகிற நாட்களிலே வேத வசனத்திற்கு மாறாக பாடல்களை இயற்றாமல் இருப்பது நல்லது. மாறாக யாரும் பண்ணுறதில்ல, கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக மாற்றுகிற காரியங்களை பார்க்குறோம். எல்லா பாடல்களையும் நம்மால் பாட முடியலை. ஸோ அதனால் நம்ம கேட்கிற பாடல்களும் சரி, நம்ம இயற்றுகிற பாடல்களும் சரி, நம்ம வாயில் உச்சரிக்கப்படுகிற பாடல்களும் சரி, வேத வசனத்தோடு ஒத்து போகும் பொழுது அது விசுவாசத்தை எழுச்சியாக்கும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், ஆறுதல் அளிக்கும். ஆமாம், அதனால் இன்றைக்கி நம்ம பாடல்களை சூஸ் பண்ணும் பொழுது அப்படி ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: வேத வசனங்களை முன்வைத்து எழுதுவது அது ஜனங்களுக்கு நல்ல ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையில் யார் போய் சொல்லியிருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தியிருக்க முடியாது.
1: கரெக்ட்.
0: ஆனால் ஆண்டவருடைய வசனம் அவரை ஆறுதல் படுத்தியிருக்கிறதுன்ற ஒரு பெரிய சாட்சியை இந்த பாடல் மூலமாக நம்ம கேட்டிருக்கோம்.
1: ரொம்ப எக்ஸலன்ட் பிரதர், ரொம்ப எக்ஸலன்ட். அடுத்தது நான் இதை சொல்லணும், ஒரு முறை நம்ம ஒரு ஊழியத்தை முடித்து ட்ரெயினில் ஒன்றா பிரயாணப்படும் பொழுது அந்த ட்ரெயினில் நீங்கள் அழகாக ஒரு பாடலை பாடினீங்க, மறவார் உன்னை மறவார். ஸோ நிச்சயமாக உங்கள் குரலில் மீண்டும் அதை நம்ம நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அற்புதமான ஒரு பாடல், அதுவும் அதை நீங்கள் பாடின அந்த எப்படி சொல்கிறது, அழகுனே சொல்லலாம், அது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாடல்களை மெருகூட்டக்கூடியதாக இருந்தது. ஸோ ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நிச்சயமாக அந்த பாடல் வந்து நம்ம நேயர்களுக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய குரலில் அந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: ஆமென், ஆமென். கத்திரிக்கை மகிமை.
1: ஆமென்.

0: அற்புதமான ஒரு பாடல், நிச்சயமாக அற்புதமான பாடல். நீங்கள் பாடின விதமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாடலுக்காக. நீங்கள் பாடும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இந்த இரவு தோன்றி ஒரு 2 மணி நேரம் உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ யாரை பார்க்க விரும்புகிற அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? வேதத்தில் உள்ள கேரக்டர்ஸில் யாரை சொல்லுவீங்க?
1: எனக்கு 2 பேரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஒன்று வந்து தாவீது, இன்னொன்று யோசேபாத்.
0: நிச்சயமாக நான் யோசித்தது சரிதான், தாவீது தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. எதனால தாவீது, எதனால யோசேபாத்?
1: தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஒரு சிறு பையனாக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அந்த வீட்டில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்ன இஸ்ரவேலுக்கு ராஜா இந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டப்போ எல்லாரையும் அழைத்த தகப்பன் அவரை அழைக்கலை.
0: ஆமாம், தாவீது
1: தாவீது மாத்திரம் வனாந்திரத்தில் தான் இருக்கார். அந்த வனாந்திரத்தில் இருந்த தாவீதுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது ஆடு மேய்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக சொல்லலாம் ஆடு மாடு மேய்க்கிறான். ஆனால் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் நீங்கள் வந்து முதல்ல
0: பொதுவாக ஒருத்தனை திட்டுறதே அப்படி தானே திட்டுறாங்க, மாடு மேய்க்க தான் நீ லாய்க்கு அப்படின்னு.
1: ஆனால் அதுதான் இருக்குதுலேயே இப்போ ரொம்ப கஷ்டமான வேலைன்னு அவங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு. ஓநாய்கள் வந்தது, கரடி வந்தது, சிங்கம் வந்தது, எல்லா துஷ்ட மிருகங்கிட்ட இருந்தும் பாதுகாக்கணும். மாத்திரமல்ல,
0: அப்போ அந்த தைரியம் வேணும்,
1: தைரியம் வேணும், அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்,
0: அர்ப்பணிப்பும் இருக்கணும்.
1: ஒரு சின்ன பையன் எப்படிங்க வனாந்தரத்தில் தனியாக ஆடு மாடுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அந்த தனியாக வாழ்றது மாத்திரமல்ல, அதோடு கூட இவைகளெல்லாம் எதிர்ப்பதற்கு பலம் வேணும், தைரியம் இருந்தது. பலத்தையும் ஆண்டவர் கொடுத்துருந்தார். மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் ஏன் இவ்வளோ பேர் இருந்தபொழுது தாவீதை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, வனாந்திரத்தில் இருந்தான், ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தான், ஆனால் ஆண்டவரையே நினச்சிட்டு இருந்தான். மற்றவங்களாம் வீட்டில் இருந்தாங்க, சுகமாக இருந்தாங்க, அப்பா அம்மாவோடு இருந்தாங்க, நல்ல சௌகரியமாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரோடு அவங்க இல்லை. இவன் ஆண்டவரோடு கூட லயித்து கொண்டிருந்தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று விதவிதமான பாடல்களை கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டே இருந்ததுனால, மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததுனால, ஆண்டவருடைய பார்வை அவன் மேலே இருந்தது பாருங்கள்.
0: ஒருவேளை அவன் தனித்து இருந்ததுனால நிறைய டைம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாடி.
1: கட்டாயம்
0: எல்லாரோடும் இருந்திருந்த
1: இருந்தாலும் ஒரு பக்கம் அவனுடைய கவனம் மந்தையின் மேலே தான் இருந்திருக்கும்.
0: ஆமாம்,
1: வேறு எந்த துஷ்டம் இருக்குமோ மந்தையை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாதுன்னு. எல்லாவற்றுக்கும் மேலே அவன் ஆண்டவரோடு வைத்திருந்த ஒரு உறவு, ஒரு அற்புதமான உறவு இல்லைங்களா? எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் அவன் வந்து சகஜ மனிதனை போல் அவனுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஆண்டவரோடு வைத்திருந்த உறவை விடலை. அதே மாதிரி யோசேபாத், யோசேபாத்தினுடைய நான் ஏன் யோசேபாத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தெக்கோவா வனாந்திரத்தில் படைகளோடு போய் நின்றுட்டுருக்கிறார், யூத படைகளோடு கூட. அவருக்கு நல்லா தெரியுது எதிர்க்க 3 படைகள் இருக்கிறாங்க.
0: இருபதில்
1: வாசிக்கிறோம், நல்லா தெரியுது 3 படைகள் காத்துக்கிட்டு இருக்கு. கட்டாயம் அந்த 3 படைகளை இந்த 1 படையால் ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை அந்த படையில் இருந்தவங்க இப்படி நினச்சிருப்பாங்க, ஓ நான் பெரிய வாழ்வீச்சு செய்கிறவனாச்சே, நான் என்னால் குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் யானையை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் கத்தி சண்டை போட்டால் இப்படி போடுவேன் அப்படி போடுவேன், என்னுடைய பலம் பற்றி எனக்கு தெரியும்னு. ஆனால் உண்மையான பலம் யோசேபாத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த 1 படையாலே 3 படைகளை எதிர்க்க முடியாது. அப்போ சிம்பிளாக ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்கள், இந்த பலத்துக்கெல்லாம் மேலான ஒரு பலம் வேணும், அந்த பலம் ஆண்டவருடைய பலம்தான். அப்படின்னா அவர் நமக்கு மத்தியில் வரணும், அதுக்கு ஒரே வழி அவரை உயர்த்தி பாடணும். அந்த டெக்னிக்கை கற்று வச்சுருந்தார் பாருங்கள். வேறு ஒன்றும் பாடலை, சிம்பிளாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாடகர் குழுவினரை நிறுத்தினார். இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா ஆர்மி பேண்டு, ஆர்மியில் நேவியில் ஏர்ஃபோர்ஸில் முதல்ல பேண்டு நிற்கிறதுக்கு காரணமே யோசிச்சு பார்த்து தாங்க.
0: இது அருமையான ஒரு விளக்கம்னு நினைக்கிறேன்.
1: எப்படி அவங்களுக்கு அது தோணுச்சு? ஒரு படை வீரர்களுக்கு முன்பதாக பேண்டு வாத்தியம் போகணுன்றது எப்படி தோணுச்சுன்னா, முதல் முதல் இந்த போர் வீரர்களுக்கு முன்பதாக பாடகர் குழுவை கொண்டு போய் நிறுத்தினவர் யோசிச்சு பார்த்து.
0: ஃபண்டாஸ்டிக். இது யாருமே யோசித்தது கிடையாது, அட்லீஸ்ட் நான் யோசித்தது கிடையாது. இன்னைக்கு இருக்க பேண்டு வீதியும் ஒரு
1: இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லா படைகளுக்கு முன்னாடி பேண்டு வாத்தியம் போகுதுன்னு, அது வெற்றியினுடைய அடையாளம். அந்த வெற்றியினுடைய அடையாளத்தையே நமக்கு இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் யோசிப்பார்.
0: நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலும் அதை வேதத்துக்கு நேராக நம்ம கொண்டு வர முடியும், அந்த வேதத்துல இருந்தா வந்திருக்கு.
1: ஆமா,
0: இப்போ இந்த ஒரு காரியம் கூட பாருங்க, பைபிள்ல இருந்தா வெளியில வந்திருக்கு.
1: ஆமா, பைபிளில் தான் கட்டாயமாக. இன்றைக்கி இராணுவ வீரர்கள் தன்னுடைய படைகளுக்கு முன்பதாக முதல் பேண்டு வாத்தியத்தை அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வெற்றி முழக்கம் அன்றைக்கு ஆர்மிக்கு, யூத ஆர்மிக்கு முன்னால் யோசிச்சு பார்த்து பாடகர் குழு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், படையில் வீரர்கள் இருப்பார்கள், படை பயிற்சி பெற்றிருப்பார்கள், எல்லா பயிற்சியும் பெற்றிருப்பாங்க, ஆனால் பாடலில் தேர்ந்தவர்கள் இருப்பாங்களா அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, பாடகர் குழு யாராவது இருப்பாங்க, அவர்களை கொண்டு ஆண்டவரை எப்படியாவது மகிமைப்படுத்த வைக்கணும், ஆண்டவரை கொண்டு வரத்துக்கு என்ன வழி, அதை மாத்திரம் செஞ்சுட்டு முன்னாடி கொண்டு வந்தார். ஒருவேளை நான் இன்னொரு காரியத்தையும் அது மூலமாக ஒரு வெளிப்பாடை கண்டுபிடிச்சேன்.
0: என்னென்னா,
1: ஒருவேளை இந்த முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமை இருந்திருக்கும், என்ன மாதிரி யாரை சண்டை போட முடியாது, என்ன மாதிரி ஒரு போர் சேவகனை பார்க்க முடியாது, என்ன மாதிரி ஒரு பலசாலியை பார்க்க முடியாதுன்ற எண்ணத்தோடவே அந்த ப்ரைடோடவே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாடகராக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே இந்த கலைஞர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் இருப்பாங்க, அவங்க பின்னாடி தான் இருந்திருப்பாங்க, மேக்ஸிமம் பேக்கில் தான் இருந்திருப்பாங்க.
0: இப்போ இந்த படைக்கு போருக்கு வந்திருக்க கூட
1: முடியாது, அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டோமே அப்படின்ற காரணத்தினால கூட இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், இவர்கள் பெருமையோடு நின்று கொண்டிருந்திருக்கார்கள், அவர் சிறுமைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் பின்னால், ஆனால் அவங்க ஆண்டவரை பாடுகிறவர்களாக இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, ஆண்டவரை துதிக்கிறவங்க எவ்வளோ பின்னால் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளிலே முன்னுக்கு கொண்டு வந்து விடுவார் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ இந்த பாடகர் குழுவை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாரு. இப்போ ஒருவேளை இந்த முன்னாடி இருந்த படைவீரர்கள் கூட இப்படி நினச்சிருப்பாங்க, எப்படி தெரியுங்களா, இந்த யோசிச்சு பார்த்துக்கு ஏதோ மண்டையில் கிறுக்கு வந்துடுச்சு போல இருக்கு. நான் நினைக்கிறேன் இவர் வந்து இந்த நோஞ்சாம் படைகள்லாம் முன்னாடி அனுப்பி இவங்கெல்லாம் செத்த பிறகு நல்ல வீரர்கள் அனுப்பார்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், சித்தி பெறுவீர்கள் சொல்லிட்டு வாங்கன் கூப்பிட்டு அவர்களை அழகாக பயிற்சி கொடுக்குறாரு. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடகர் குழுவை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே
0: அவ்வளோதான்
1: முடிக்கல. தொடங்கின உடனே யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேர்மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தரே எழும்ப பண்ணினதுனால வெட்டுண்டு விழுந்து போனார்கள். எப்படிங்க, மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, மூணு பேரும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாங்க, ஒரு ஆளை டார்கெட் பண்ணி, ஆனால் அந்த டார்கெட் மாறி அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பமும், அவர்களுக்குள்ள ஒரு விரோதத்தையும், அவர்களுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் கொன்று போடுகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த பாடல்கள் மூலமாக, இந்த யோசேபாத் மூலமாக செஞ்சார் பாருங்க. இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும், ஒன்றுமேல கர்த்த நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இவர்களுக்கு வெற்றியை வந்துடுச்சு. இப்போ என்ன நினச்சிருப்பாங்க இந்த முன்னாடி இருந்த வீரர்கள், என்ன நம்முடைய கத்திக்கு வேலை இல்லாமல் போச்சு, நம்முடைய படைக்கு, நம்ம குதிரைக்கு வேலை இல்லாமல் போச்சு, நம்ம யானைப்படைக்கு வேலை இல்லாமல் போச்சு, யாருக்குமே வேலை இல்லை, இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அங்கே வெட்டுண்டு விழுந்து போனார்களே. அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், நம்முடைய பலத்தை நம்பி, நம்முடைய திறமையை நம்பி, நம்முடைய தாளந்துகளை நம்பி செய்கிறதை காட்டிலும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம பாடும்போது, மகிமைப்படுத்தும் போது வெற்றி தானாகவே வந்து இறங்கி வருதை நம்மளால் பார்க்க முடியும்.
0: நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம், அஃப்கோர்ஸ் இது வேத வசனம் தான், அங்கே யோசபாத் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பாடல்களில் பல விதம் இருக்குது, புலம்பல், சோகப்பாட்டு. அப்போ நம்ம ஒரு தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் நல்லவர் என்று அவரை புகழ்ந்து பாட வேண்டும், கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும், அதுதான் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும்.
1: ஆமாம், அதாவது பாடல்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பாடப்படுகிறது. ஆராதனை என்பது வேறு. நம்ம அங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறோம்.
0: அப்போ யோசபாத்தினுடைய பாடகர்கள் பாடினது ஆராதனை,
1: ஆராதனை தான். ஆண்டவரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பாடலை, யாருக்காகவும் பாடலை.
0: ஓகே,
1: இன்றைக்கு நம்ம ஆராதனை செய்கிறவர்கள் கூட பல நேரங்களில் தவறுகிற ஒரு இடம் என்னென்னா, நாம் வந்து ஜனங்களை திருப்திப்படுத்தணும்னு பாடுறாங்க. அங்கே தான் ஃபெயிலியர் ஆகிடுறோம். நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்த,
0: ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம் இல்லையா, அவங்க வரும்பொழுது அவங்க கவனங்கள்லாம் சிதறி இருக்கும்,
1: எல்லாம்
0: அவங்கள ஒருமுகப்படுத்துறதுக்காக ஒரு ரெண்டு பாட்டு அப்படி அவங்கள என்டர்டெயின் பண்ணி பாடி கொண்டு வரோம்னு சொன்னால் அது
1: தவறில்லை, தவறில்லை. கட்டாயம் ஒருமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லைங்களா? கட்டாயம் அவர்களை,
0: பட் அவங்களே திருப்தி படுத்துறது
1: அது அது நம்முடைய நோக்கம் இல்லை. அது நம்முடைய தலையாய நோக்கம் இல்லை. நம்முடைய மெயினான கான்செப்ட் அது இல்லை. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, விடுதலையை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம நம்முடைய ஆராதனைகளில் வந்து எப்போதுமே நான் யோசிக்கிற விஷயம், பேசுகிற சொல்லுகிற விஷயங்கள்.
0: நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ஆராதனையில் தேவனை உயர்த்தி பாடி தேவ பிரசன்னமும் மகிமை இறங்கினாலும் எல்லாருடைய மனமும்
1: ஒருமுகப்படுத்துகிறோம்.
0: நம்ம அதற்குன்னு பிரயாசப்பட வேண்டிய அவசியம்,
1: பெருசாக அவசியப்பட வேண்டியதில்லை.
0: நீங்கள் சொல்வது போல் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலே போதும். சொல்லு,
1: அதுதான் நான் வந்து இந்த ஆராதனை வீரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆராதனையில் இவர்கள் ஒரு முறைமையை பின்பற்றாமல் போயிட்டுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் மேடையில். அந்த மேடையில் ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டுருக்குறோம், ஒரு பெரிய விஐபியை கூப்பிட்டுருக்குறோம். அப்படின்னா முதல்ல நாம் அவரை வந்து வந்து உட்கார்ந்த உடனே முதல் பேசுகிற விஷயமே வரவேற்பு. அவர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார், ஆனால் செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். நிறைய அவர் இதை செய்தவர், வரவு அவரை வரவு வருக என்று வரவேற்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்,
0: நிறைய சொல்லி
1: வல்லவரெல்லாம் சொல்லி அவரை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லி அவருக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் செஞ்ச திட்டங்கள் செய்யாத திட்டங்கள் எல்லாத்தையும் வாசிப்பாங்க. இது போல் இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வுக்கு, உலக நிகழ்வுக்கு இப்படி ஒரு ப்ரொசீஜரை வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆராதனைகளில் பாருங்கள், எப்போதுமே இந்த வரவேற்பு வந்து எப்போதுமே கடைசியாக தான் இருக்குது. வரவேற்பு வந்து ஆண்டவருக்கு கடைசியாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க.
0: கரெக்ட்.
1: என்னுடைய நான் இப்போ இன்றைக்கு காலையில் செய்த ஆராதனையில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் முதல் செய்த விஷயமே வாரும் வாரும் தூயவரே, முதல் வெல்கம் அட்ரஸ் அவருக்கு தான்.
0: கரெக்ட்.
1: அவரை நான் வரவேற்றேன், அவரை நான் மகிமைப்படுத்தினேன். அவர் வந்து இந்த ஆராதனையுடைய முறைமை எப்படின்னா பாருங்கள், முதல்ல வரவேற்பு நிகழ்ச்சி. ஆக நீங்கள் யார் ஜனங்கன்னா, இன்றைக்கு சபைகளில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, யாருமே இல்லை, ஏதாவது பாடிக்கிட்டு இருப்போம், நம்ம ஏதாவது சில பாடல்களை பாடுவோம்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய வழக்கமாக நான் என்னுடைய சபையில் நான் யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் போய் மேடையில் நின்ன உடனே ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் கீபோர்டில் கையை வச்சுன்னு முதல் வருகை இப்போ அவர் வரவேற்கிற பாடல் தான் பாடுவேன். ஏன்னா அவரை வரவேற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அவருடைய அன்பை நம்ம பெற்றுறோம் இல்லையா, அவர் நம்மளை நிறைவு ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆக முதல்ல என்ன பண்ணுவேன், வரவேற்பு நிகழ்ச்சியே பண்ணுவேன். வாரும் என்று சொல்லி வரவேற்பு பாடல் ஒன்றை பாடிடுவேன். இப்போ வந்தவரை, இப்போ வந்துட்டார் இல்லைங்களா, வரவேற்றுட்டோம், அடுத்தது என்ன பண்ணணும், அவரை உயர்த்தி பேசணும். வந்த எம்எல்ஏவை நீங்கள் உயர்த்தி பேசணும், விஐபி உயர்த்தி பேசணும். அவர் செய்தாரோ செய்யலையோ, ஆனால் நம்ம செய்தவர், வேதத்தில் பல காரியங்களை செய்த ஒரு நல்ல ஆண்டவரை, சரித்திரபூர்வமான ஆண்டவரை, நம்ம செய்த இதை தான் என்ன பண்ண போகிறோம், துதிப்பாடல். அதுதான் துதிப்பாடல், முதல் வரவேற்பு பாடல், பின்பு துதிப்பாடல். அதுக்கு உதாரணமாக தான் நான் என்னுடைய ஆராதனையில் பாடும்போது உமக்கொப்பானவர் யார் என்று அவரை துதித்து பாடினேன், உயர்த்தி பாடினேன்.
0: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட்,
1: துதித்து பாடினேன். இப்போ வந்தவர் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு, நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு, நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் இப்படி அப்படி, நீங்கள் மேலானவர், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், நிகரானவர் என்றெல்லாம் நம்ம உயர்த்தி பாடும்போது ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ அடுத்தது என்ன கேட்பார், முதல் வரவேற்றுட்டோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துட்டோம், அடுத்தது அவர் வந்தவரை அவர் என்னெல்லாம் செஞ்சார்னு சொல்லி உயர்த்தி பாடிட்டோம், துதித்து பாடிட்டோம். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷனை வந்து நாம் உயர்த்தி பேசினாலே அடுத்தது அவனுக்கு தெரியும், அவன் வந்து நமக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புவான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற ஒரு நேரம், துதிப்பாடல் முடிஞ்ச உடனே நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லலாம், நாம் என்னெல்லாம் தேவைகளோடு இருக்கிறோமோ விண்ணப்பம் பண்ணலாம் ஆண்டவரே. அப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம், ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கிறேன்னு. பொதுவான நம்முடைய ஒருவேளை நம்ம இப்போ சோக பாடல்கள் பாடுற மாதிரி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஊற்றக்கூடிய ஒரு இடம் நேரம், அந்த பாடல்களை பாடிட்டு கடைசியாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு அவரை ஆராதனை செய்வது, துதித்து மகிமைப்படுத்துவது, மகிமைக்குரிய பாடல்களை பாடுவது ஒரு நல்ல ப்ரொசீஜர். இதை பண்ணும்போது ஒரு நிறைவை நம்ம பார்க்க முடியும். நான் பல இடங்களில் அதை பார்த்துருக்குறேன். இந்த வரவேற்பு பாடல் பாடும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல ஐயா, நிறைய அந்த ஜனங்களுடைய மனதை ஒருமனப்படுத்த தான் அவங்க எல்லாம் அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் பாடுறாங்க. தேவையே இல்லை, ஒருமனப்படுத்துறதுக்கு அவரால் முடியும். அவர் நம்ம வரவேற்றுட்டோம், அவர் வந்துட்டார், அந்த ஆவியானவர் இங்கே கிரியேஷன் பண்ணுற ஒரு பயபக்தி உண்டாகுது.
0: பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை
1: ஆவியினாலே ஆகும். அப்போ அந்த ஆவின் வல்லமை நிறைவு வரும்பொழுது அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒருமனது வந்துடும். நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். அதாவது பக்தி, ஆண்டவர் சொல்கிறாரு, பயத்து வேதம் சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும் எனக்கு பிரியமான ஆராதனை. இந்த பயத்தையும் பக்தியும் எப்படி கொண்டு வர முடியும்னா அந்த அந்த வரவேற்பு பாடலை பாடும்போதே வந்துடுங்க. ஐயோ வந்திருக்கிறவர் அவரை வரவேற்கிறோம் அந்த நினைப்போடு கூட, அந்த பயத்தோடு கூட. நான் நிறைய முறை அதை அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய பாடல்கள் இன்றைக்கி அருமையான பழைய பாடல்கள் எல்லாம் இருக்கும், வாருமையா போதகரே வந்தமிடம் சேரும். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சில பாடல்கள், வர வேண்டும் தேவ ஆவியே, வாரும் தூய ஆவியே, இப்படி நிறைய வாரும் மாறும்னு. ஆனால் என்ன விசனமாக கவலையாக இருக்குன்னா எல்லாத்தையும் பாடிட்டு கடைசியாக வாருன்னு வாங்க பாருங்க. ஐயோ பாவம், அவர் வந்து எவ்வளவு நேரமாக வெறுமையாக உட்காந்துருக்கிறாரு, இப்போ போய் அவர் வாரும் வாருன்னு சொல்லுது. அவரை முதலே வரவேற்றிருந்தா இந்த ஆராதனை முழுவதும் அற்புதமாக இருக்குமே. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவருக்காகத்தானே இந்த ஆராதனை, நமக்காக இல்லையே. அவரை திருப்திப்படுத்துவோம்.
0: ஒரு சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அவர் தான் நம்ம கூடியே இருக்கிறாரே, எதுக்கு நீங்கள் திரும்பி திரும்பி வாரோன்றீங்க, அவர் பெந்தகோஸ்தினாலேயே இறங்கி வந்துட்டாரே, இப்படி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு குதர்க்கம்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜெனுவின் கேள்வின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லைங்கய்யா, இது வந்து ஒரு குதர்க்கமானது தான். நீங்கள் பொதுவாக உங்கள் வீட்டுக்கு எப்போதுமே வர்றவங்க பக்கத்து வீட்டுக்காரரே உங்கள் வீட்டிலேயே தான் எப்போதும் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட, ஆனால் பெல் அடித்த உடனே கதவை தந்தவுடனே முதல்ல என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
0: வாங்க
1: வாங்க, இந்த வார்த்தை தானே, இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம சொந்தக்காரங்க ரெகுலராக வரவங்களா கூட இருப்பாங்க.
0: கனவே இருந்தால் கூட அவர் ஊருக்கு போயிட்டு வர்றாருன்னா
1: கனவனே வந்தால் கூட வாங்க வாங்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு அந்த அந்த ஆர்வத்தை காட்டுறது தானே. நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோன்ட்டு அந்த அந்த வாங்கன்னு சொல்கிறதுலே தெரிஞ்சிடும்.
0: இப்போது நீங்கள் சொல்கிறதுலேருந்தே ஒரு சிலருடைய கேள்விகள் எழும்பலாம். அவர் தான் எங்கேயுமே போகலையே, அப்புறம் எதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்கன்னு.
1: அது எப்படி சொல்ல முடியும், எங்கேயுமே போகல. நாம் மனுஷர்கள் தானே, நம்ம பலவீனமானவர்கள் தானே. பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் வேறுபடுகிறது, நமக்கு கோபம் வர்றது இல்லையா, நம்ம பொய் பேசுறது இல்லையா, சில ஒன்றுமே இல்லை. எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் டக்குன்னு யோசிக்காமையே வேற ஒரு இடத்த சொல்கிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம நம்ம பிள்ளைங்களில். இதெல்லாம் நம்ம நம்முடைய மனிதத்தன்மை என்பதே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறது இல்லை. அவருடைய பலத்தினால தான் பர்ஃபெக்டாக வாழ முடியுமே தவிர, நம்ம கான்ஷியஸாக வாழணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. அவர் நடத்தினா மாத்திரம்தான். அதனால் அவர் இருக்கிறாருன்றது உண்மை, நம்ம கூட இருக்கிறாரு என்பது உண்மை.
0: இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அப்படி பாடி வரவேற்கும் பொழுது அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம்.
1: ஆமாம்,
0: அங்கீகரிக்கிறோம், அந்த இடத்துல
1: அங்கீகரிக்கிறோம், நம்ம அங்கீகரிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நம்ம பண்ணுகிற இடம் ஒரு புதிய இடமா இருக்கலாம், புதிய மேடையாக இருக்கலாம், புதிய இடமா இருக்கலாம். அந்த இடத்துக்கு ஆண்டவரை நம்ம அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த வரவேற்பு பாடல் கட்டாயமாக
0: எக்ஸலண்ட் உண்மைதான். நீங்கள் சொல்லும்பொழுது இப்போ ஒரு கட்சியே கூட எடுத்துக்கலாமே, தலைவர் தொண்டர்கள் எல்லாம் அந்யோன்யமாக இருக்கலாம், ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கலாம், பட் ஒரு மேடைன்னு வரும்பொழுது அந்த தலைவரை வரவேற்று கனம் பண்ணி அங்கே வந்து அவருக்கு புகழாரம் சூட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இது, நம்மோடவே தான் இருக்கிறார், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆராதனை வேலைன்னு வரும்பொழுது அவரை வரவேற்று
1: நீங்கள் பொதுவாக தலைவர்கள் பேச்சில் கேட்டிருப்பீங்க, அவங்க வருவாங்க, அவங்கள இன்வைட் பண்ணவங்க அங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பொன்னாடை போத்தினவங்க அங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்தவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு இன்விடேஷனை வாங்கி அந்த இன்விடேஷனில் இருக்கிற முதல் ஆள்லேருந்து கடைசி வரைக்கும் இவரை வரவேற்கிறோம், அவரை வரவேற்கிறோம், இவரை வரவேற்கிறோம், அவரை வரவேற்கிறோம், எல்லா லிஸ்ட்டும் படிச்சுட்டு பிற்பாடு தான் பேச்சு அது அவங்களுடைய செய்தியை ஆரம்பிப்பாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அதை செய்ய முயற்சிக்கும் போது இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் வரவேற்கிறதுல அவரை கனப்படுத்தலை, மகிமைப்படுத்தலை, தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. அடுத்தது உங்களுடைய பாடல் உண்மை அன்றி. ஸோ அந்த பாடலை நம்ம கேட்போம். இந்த பாடல் பிறந்த ஒரு சரித்திரம் எப்படின்றதையும் உங்ககிட்ட இருந்து கேட்போம் பிரதர். அன்பு நேயர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அன்பு சகோதரன் ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசும் என்பதாக இதோ அவருடைய பாடல் ஒன்று உங்களை

யூதா தேசத்திலே யோசபாத் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு எதிராய் ஆமோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தார் எதிர்கொண்டு போர் செய்ய வந்த பொழுது, ஓ அவனோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும்படி தன்னுடைய படைகளுக்கு அவன் கட்டளையிட்டான். அப்படி அவர்கள் பாட துவங்கிற பொழுதோ எதிராளிகள் வெற்றுண்டு விழுந்து

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யோசேபாத்துக்கு எதிராக மூன்று படைகள் வந்தது போலவே இன்றைக்கு நமக்கு முன்பதாக எத்தனையோ பிரச்சனைகள் நின்று கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்பொழுது அவர் அவைகளை எல்லாம் வெற்றிண்டு போக செய்ய வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், அப்பொழுது கர்த்தர்

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ், பிரியமானவர்களே, ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்ற அவருடைய பாடலை கேட்டோம். தொடர்ந்து அவருடன் பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக அவருடைய குரலிலே உம்மை அன்றி என்ற பாடல் இதோ உங்களுக்காக.

0: அற்புதமான பாடல். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை தேவன் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சகோதரனோடு பேசுவோம். பிரதர், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான பாடல்கள், அதாவது கேட்க தவிட்டாத இன்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உமை அன்றி ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். இந்த பாடலுடைய பின்னணி என்ன ஐயா?
1: நான் ஒவ்வொரு பாடல்களும் கம்போஸ் பண்ணும் பொழுது கட்டாயம் ஒரு கான்செப்ட் அது உள்ள வச்சுருப்பேன். என்னென்னா, அந்த பாடல் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாகவும் அவரை உயர்த்தி காண்பிக்கிறதாகவும் இருக்கணும், நம்பர் ஒன். ரெண்டாவது, நம்மளால் எதுவுமே முடியாது, அவரால் மாத்திரம்தான் முடியும். அப்படி நம்முடைய திறமைகளினாலே, தாளந்துகளினாலே செய்ய முடியாத காரியங்களாம் அவர் செய்வார். அவரை தவிர இனி நம்மளால் யாராலையும், இப்படி வச்சுக்குவோமே, இந்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வாக்கு கொடுப்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரேன்னு. ஆனால் ஒரு நாளும் அதை செய்கிறதே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்ட உடனே அவங்க பிரிந்து போகிறதுல ரொம்ப
0: தீவிரமாக
1: இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்மளால் ஆண்டவர்கிட்ட செய்யவே முடியாது. ஆண்டவரை ருசித்தவர்கள் அதை செய்யவே முடியாது. அதனால தான் இந்த பாடலில் நான் இப்படி எழுதியிருக்கிறேன், உம்மை அன்றி வேறே தேவன் எனக்கு என்றும் இல்லையே, உம்மை விட்டால் எனக்கு வேறே கதியே இல்லை. நீங்கள் தான், அந்த காலத்தில் அம்மாங்க சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு வந்து 40 வருஷமாக நானும் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைங்க வந்துச்சு, எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, இந்த மனுஷன் என்னை படுத்தின பாடு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு நாளும் அவரை விட்டு போயிருக்கவே மாட்டாங்க. இந்த ஜென்ரேஷன் டக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கருத்து வேறுபாட்டு நிமிஷமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி நாம் அந்த காலத்து மனிதர்களை மாதிரி இல்லை, அதையும் அதை காட்டிலும் மேலாக அவரை என்றி நம்மளால் வேறு வழியே இல்லை, அவரை என்றி வேறு தேவன் இல்லை, அவர் மாத்திரம்தான் அப்படின்றத சொல்லி அறிக்கை பண்ணி அதில் சொல்லியிருப்போம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் என்இயேசு பெரியவரே, என்இயேசு பெரியவரே. அடுத்தது சொல்கிறேன், என் பக்கம் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அந்த தீங்கு என்னை அணுகாது. இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட, அவர் என்று வேறு தேவன் இல்லை என்பதை ஒரு வித்தியாசமான ராகத்தில் கொடுத்துருக்கேன்.
0: அதாவது
1: இந்துஸ்தானி, இது வந்து சிந்து பைரவி ராகம். இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டது வந்து சிந்து பைரவி ராகத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாடல் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியா ஸ்டைலில், நார்த் இந்தியன் சிங்கிங் ஸ்டைலில் இருக்கும். உமை அன்றி வேறே தேவன் எனக்கென்றும் இல்லை என்ற பாடலை, ஏன்னா அந்த பாடலுக்கும் அந்த ராகத்துக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை வேணும். நான் சில பாடல்கள் வந்து வரிகள் எழுதும்போதே ஆண்டவர் ராகத்தை கொடுத்துருவார். அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் ஒன்று தான் இது. இப்படி எழுதும்போதே அந்த டியூன் நம்ம கூட பயணித்து கொண்டே இருக்கும். இதுக்காக பெருசாக அப்புறம் கம்போஸ் பண்ணி முடிச்சவர் பார்த்தா, ஓ இது இந்த ராகத்தில் ஆண்டவரே நமக்கு கொடுத்துருக்கிறாரு.
0: ஓகே, அப்போ நீங்கள் உட்கார்ந்து இந்த ராகத்தில் பாடல் எழுதணும்னு எழுதுறது கிடையாது?
1: பல பாடல்கள் அப்படி எழுதுறதே இல்லைங்க ஐயா. அதாவது ஒருவேளை நான் உலகத்து மனிதனாக உலகத்துக்காக கம்போஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ராகத்தை எடுத்து இந்த ராகத்தில் தான் இந்த பாடல் அமைய வேண்டும், ஏன்னா இந்த சீக்வன்ஸ் அப்படி, இந்த சீக்வன்ஸுக்கும் இந்த ராகத்தை தேர்ந்தெடுத்தால் நலமாக இருக்குன்னு நினச்சி பண்ணதே உண்டு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த நமக்குள்ளே தான் முதலே இருக்கு இல்லைங்களா, நிறைய ராகங்கள் தாளங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறார்ல.
0: கரெக்ட்,
1: அந்த ராகங்கள் தாளங்களை நமக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிறதுனால இந்த நம்பிக்கையே பல பேருக்கு இல்லை. இப்போ ரீசன்ட்லி நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே இயேசு அழைக்கிறார் ஊழியங்களில் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது ஆங்கிலத்தில் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது திடீரென்று ஒரு கர்நாடக சங்கீத பாடலை நான் பாடினேன், வலஜி ராகம்ன்ற இதில் ஒரு சும்மா ஒரு ராகத்தை.

0: இப்படி சீனர்கள் உட்கார்ந்துருக்கிற சபையில் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள், சீனர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு பாடலை பாடினேன்,
1: ரொம்ப ஆச்சரியம்.
0: பாடின உடனே, முடிஞ்ச உடனே ஒரே கைத்தட்டல், இந்த பாட்டு முடிஞ்ச உடனே.
1: நீங்கள் சீனர்கள்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு விளங்கி இருக்கக்கூட வாய்ப்பு,
0: விளங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ராகத்தோட இம்பேக்ட் பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை அது

0: என்ன பிற்பாடு அந்த அம்மா எழுந்து சொன்னாங்க, நான் வேற ஒரு திருச்சபை சேர்ந்தவங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் என்னை ஃபேட்ச் பண்ண வேண்டியவங்க இன்றைக்கி வரலை. நான் யோசித்தேன், உடனே இந்த மீட்டிங்க்கு போகலான்னு சொல்லி இங்கே வந்தேன். வந்தபொழுது இந்த அருமையான சகோதரர் செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தார். நானும் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தேன். திடீர்னு நடுவில் ஒரு இப்படி ஒரு கிளாசிக்கல் சாங் பாடினோடனே என்னுடைய மனம் அப்படியே குளிர்ந்து போச்சு. காரணம், என் குடும்பத்தில் பல பேர் கர்நாடிக் மியூசிக்லாம் படிச்சிருக்கிறாங்க. எப்போ இந்த தேசத்துக்கு வந்தமோ அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் மறந்து போயாச்சு, அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூட நேரம் இல்லாத சூழ்நிலையில் இவர் பாடின இந்த பாடலுக்கு அப்படியே எனக்கு ஒரு புதிய பூஸ்ட்டை ஏற்படுத்துச்சு. அதனால் கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்தோடு திட்டத்தோடு தான் என்னை இங்கே கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிவிட்டு, ஐயா இன்னொரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க. திரும்பவும் நான் இன்னொரு பாட்டு பாடினேன். இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேர்ள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி இருந்து அவங்க தேம்பி தேம்பி அழுதாங்க. நான் பார்த்து என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இவங்க அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மீட்டிங் நடத்துகிறவங்க, சாட்சி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் வாங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ எடுக்கிற பிள்ளையே வருதுங்க. மேடைக்கு வந்து சொல்கிறாங்க, வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நான் என்னுடைய செய்தியில் ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன், என்னை அறியாமலே சொல்லியிருக்கேன். இந்த பாடலை பாடத்துக்கு ஐ எம் கோயிங் டு சிங் எ கர்நாடிக் சாங். சோ மெனி பீப்புள் லைக் திஸ் திங்கிங் லைக் திஸ் திஸ் இஸ் கிரியேட்டட் பை சாட்டன். இந்த பாடல்களெல்லாம் சாத்தானினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். நான் ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறேன், சாத்தான் எதை கிரியேட் பண்ணியிருக்கிறான், எதை சிருஷ்டித்திருக்கிறான் என்று நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கூட உங்களால் சொல்ல முடியுமா? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை வேறு எதையாவது கூட எடுத்துங்க. சாத்தான் கிரியேட் பண்ண ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னா எல்லாரும் முழிச்சாங்க. இதுலேருந்து தெரியுது, சாத்தானுக்கு கிரியேட் பண்ணுகிற சிருஷ்டிக்கிற வல்லமையே இல்லை. இப்போ சிருஷ்டிக்கப்பட்ட அத்துணையும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த இசையும் கூட ஆண்டவர் சிருஷ்டித்து அவனிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். இசைக்கள் 28 நம்ம தான் வாசிக்கிறோம். மேளதாளங்களும் நாகசுரங்களும் அவனிடத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது இல்லைங்களா? ஒரு சபையை ஒரு பாஸ்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட, தம்பி நான் வெளிநாடு போயிட்டு வரேன், இந்த சபையை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனால் அந்த சபை அவருடையதாயிடுமோ? ஆகாது. அவர் வந்த பிறகு திரும்பி கொடுத்து தாங்கணும். ஏன்னா அந்த தரிசனம், அந்த திட்டம், அந்த பில்டிங், அந்த ஊழியம் எல்லாம் ஆண்டவர் அவருக்காக கொடுத்தது. அது மாதிரி இந்த இசையை ஆண்டவர் கிரியேட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார். கொடுத்து வச்சாலும் சரியான ஆள் இல்லை, அவன் அதை பெருமையாகவும் தன்னை விட ஆள் இல்லை என்று நினைத்தபொழுது தான் ஆண்டவர் கீழே தள்ளினார். அதனால் கீழே தள்ளப்பட்டான், ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் ஆண்டவருடையது தானே, அவன் தான் கீழே தள்ளப்பட்டான். உடனே நம்ம ஆட்களை என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது சாத்தனை சார்ந்தது. நான் சொல்லுவேன், அவனால் கிரியேட் பண்ணப்பட்டது ஒன்றுமில்லை. அவன் கிரியேட் பண்ணதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பொய், கோபம், சண்டை, அழிவுகள், இவைகளால் தான் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான. தவிர அவன் கிரியேட் பண்ண நல்ல விஷயம் ஒன்றுமே இல்லை.
1: அழிவுக்கு நேரான எல்லாமே
0: விஷயமே அவனுடைய தான். ஆக இந்த கிரியேட் பண்ணப்பட்ட இந்த விஷயங்களிலே இதையும் நான் மேன்மையாக கருதி நான் இப்படி ராகங்களை எடுத்து கம்போஸ் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஏனென்றால் என்னுடைய அப்போ அந்த கேர்ள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் செய்தி கொடுக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க, சாத்தானால் ஒன்றுமே கிரியேட் பண்ணப்படல, அதனால தான் இந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறேன், இது ஆண்டவரால் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு வந்துடுச்சு. நான் வந்து ஐயா, நான் இந்த சிங்கப்பூர் தேசத்துக்கு வந்து 8 ஆகுது, நான் ஒரு எம்ஃபில், மியூசிக்கில் எம்ஃபில், எம்ஏ எம்ஓடு எம்ஃபில், ஆனால் என்றைக்கு இந்த சிங்கப்பூர் தேசத்தில் கால் வச்சனோ அன்றைக்கு கர்நாடிக் சாங்கை விட்டுட்டேன், கர்நாடிக் மியூசிக்கை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏமா அப்படின்னு, எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு இது பிசாசினுடைய மியூசிக்கு, இதை இனி பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், என்னால் அன்றைக்கு பதில் பேச முடியல, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கொடுத்த உடனே எனக்குள்ளே ஒரு தெளிவு வந்துச்சு, நான் என் வாழ்க்கையில் 8 வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே கூட பாருங்கள், இந்த ஊழியத்தில் ஒரு சின்ன ஊழியத்தை, சின்ன சம்பளத்துக்கு தான் நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னபொழுது, அப்போ நான் சொன்னேன், அடுத்த நாள் ஒரு 2 கழித்து இன்னொரு செமினார் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த செமினாருக்கு அவங்க வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 வந்தாங்க. வந்து நான் பேசின காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு முடிவில் அந்த கணவன் மனைவி 2 வந்து நின்னாங்க. அந்த கணவன் என் கையை பிடிச்சிட்டு, பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்கள், என் வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், 8 என் மனைவியை பாடவே விடாமல் பண்ணிட்டேன், இவ்வளோ திறமைகள்.

0: இவ்வளோ தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்து இந்த கிரியேஷனை நான் பயன்படுத்தாம விட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குங்களேன், நான் மன்னிக்கிறது இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் எப்படி எதை வைத்து எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் முக்கியமே தவிர, யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியமே தவிர, இது எதற்காக என்பது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ரொம்ப சிம்பிளாக அவருக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். பாருங்கள், தேங்காய்னு ஒன்று இருக்குது, இந்த தேங்காயை எல்லா கோயில்களிலும் உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் சட்னி சாப்பிடாமல் இருக்கீங்களா? உங்கள் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா? பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது தான் முக்கியமாக தவிர, இது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், அவன் எடுத்துக்கிட்டான்றதுக்காக நாம் அதை விட்டு கொடுக்க முடியாது. இன்றைக்கு நாமளே ஒப்படைச்சிடறோம் பல விஷயங்களை, இது இவனது தான், இது அவனது தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தரே அதை உண்டாக்கினார். யாருக்காக? உங்களுக்கும் எனக்காகத்தான். அதை நாம் அவருக்காக பயன்படுத்தும் போது அதில் ஒரு மகிமையை நம்மளால் பார்க்க முடியும்.
1: எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். நீங்கள் பேசும்பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கேட்க மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்தாச்சு,
0: சரி,
1: நம்ம முடித்தே ஆகணும். ஆனால் தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு முறை கூட நம்ம சந்தித்து இந்த காரியங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த காரியங்களை உங்கள் இருதயத்திலிருந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாக, இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாக மிகுந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
1: அன்பு நேயர்களை, இதுவரை ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இந்திய நேரப்படி இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து இந்திய நேரப்படி அதிகாலை 2 மணி அளவிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ.

காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலவெளியிலே நாம் உயர்த்துவோம். கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாவு எண்ணெய் குறைந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டு.

நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். அவரை நாம் ஆராதித்தால் போதும் அவர் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த காலவேளையிலே அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவர் வெற்றியை தருகிற தேவனாய், அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாங்களும் ஆராதிக்கிறோம். அப்படியே நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவரை நம்பி வந்த ஜனங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒருவேளை மனிதனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று

ஒருவேளை பல சூழ்நிலைகளில் நாம் வெட்கப்பட்டு போவோமானால், நம்மை படைத்த ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. காரணம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை மனுஷனால் கூடாத காரியம் நம்முடைய தேவனால் கூடுகிறதாய் காணப்படுகிறது. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலவெளியிலே அவர் ஆராதனைக்குரியவராய், ஆராதனைக்கு பாத்திரராய் அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. மை நன்றியோடு மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயவு என்னை கைவிடலை. நம்முடைய தேவன், அவரை நம்பி வந்த ஜனங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். இந்த காலவெளியிலே அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவரை நாம் பாடி நாம் ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை மட்டும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்தி வந்தார். நம்மையும் அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் நடத்தி வந்திருக்கிறார். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த வருடத்தை துவங்கி 11 மாதங்கள் நிறைவடைகிற இந்த நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சென்னையிலே வாழ்கிற ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு மாதம் நடத்துவதற்கு குறைந்தது ஒரு 20,000 தேவை. ஆனால் அந்த 20,000 இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த 20,000 இந்த வருஷத்தை நம்ம துவங்கும் பொழுது ஒருவேளை நம்ம கையில் எந்த பணமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை பேங்க் டெபாசிட்டில் கூட நம்முடைய பேங்க் பேலன்ஸ் 0 இருந்திருக்கலாம். ஆண்டவர் நடத்தி வந்த விதம் அற்புதம். ஒரு மாதமும் நமக்கு 20,000 கொடுத்துருப்பாருன்னு சொன்னால், இதுவரைக்கும் நம்ம 220,000 ரூபாயை நாம் செலவு பண்ணியிருப்போம். ஒருவேளை டிசம்பர் மாதம் இரவு வேலை ஜபத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை கைவிடாதபடிக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் நடத்தி வந்தார் என்று சொன்னால், நாம் பாடினது போல அவரை நம்பி வந்தோம், அவரை நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமாக இருந்தது. ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அன்று ஒரு கிரீடம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுக்கு நின்று அற்புதத்தை செய்த தேவன், அதே தேவன், ஜீவனுள்ள தேவனாய் அவர் நம்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் கனத்துக்குரியவர், அவர் கனத்துக்கு பாத்திரராய், நம்முடைய ஆராதனைக்குரியவராய் இந்த காலவில் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்கள் மாறி போய்விடுவார்கள். சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்ல மனிதர்கள், நண்பர்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள். ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்து வந்தாலும் அவருடைய கோல் அப்படி தடியும் நம்மை தேற்றுகிறதாய், நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. காரணம், அவர் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை அழைத்திருக்கிற தேவன். இந்த காலவெளியிலே அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூய, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலவெளியிலே நம்மத்தில் ஆவியானவராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த மூலையில இருந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதித்தாலும் நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய், பரிசுத்த இடமாய் காணப்படுகிறது. அங்கு தேவன் உலாகுகிற தேவனாய் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடியிருக்கிறோமோ அவர் மத்தியிலே கடந்து வருவேன் என்று சொன்ன தேவன், இந்த காலவெளியிலே நம்முடைய ஆராதனைக்குரியவராய், நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியாய், அவர் நம்மத்திலே அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகலாம், நாம் நமக்கு வேண்டியவர்களெல்லாம் நம்மை விடைவிட்டு நம்மை வெறுத்து தள்ளியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நல்ல தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வி வர்ஷிப் யூ லார்ட். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா.

நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவர். நிறைவான ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை வசதி படைத்தவர் இல்லாமல் இருக்கலாம், எங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீர் என்று சொன்னார். அது எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறவராய் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாய் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஜப வேலையில நம்முடைய சத்தத்தை கேட்க நிறங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இப்படி சமூகத்தில் வந்து எட்டி ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதற்குரிய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நிறைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கருத்தனங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகளும் நமக்கு இமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

0: Thank you, Jesus.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர், எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தான் எங்களை ஆறுதல் படுத்துகிறது அப்பா. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களை தைரியப்படுத்துகிறது. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களை பலப்படுத்துகிறது. Thank you, Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அப்படியே நாங்களும் இருக்க வாஞ்சிக்கிறோம். உமக்காய் எரிந்து பிரகாசிக்க, உமக்காய் ஜொலித்து சுடர் விடுகிற நட்சத்திரங்களாய் ஜீவிக்க எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்று. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோடு இணைந்திருக்கிற இப்பொழுதும் இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படுகிற தயவிற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. இதுவரை அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்விலும் உம்முடைய மகிமையான அபிஷேகம் இறங்கி வருவதாக. Right now, Lord, இப்பொழுதே இப்பொழுதே அந்நிய பாஷையின் வரங்களோடு, பரிசுத்த ஆவியின் வரங்களோடு இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. இதுவரை அந்நிய பாஷையின் வரங்களை பெறாதவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பெற்றுக் கொள்ளுவார்களாக. Thank you, Holy Spirit. உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய வல்லமையை ஊற்றும், ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும், ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும், ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit.

ஜெபிக்கிற மனிதன் தானியேலுக்கு தான் பரத்திலிருந்து குரல் வந்தது. மிகவும் பிரியமானவனே தானியேல், மிகவும் பிரியமானவனே தானியேல். கேட்போமா, நம்மை அப்படியே மாற்றும்படியாய் கேட்போம்.

நன்றி அப்பா. ஓ, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. Thank you for the presence of the Holy Spirit. Hallelujah. Oh, thank you, Holy Spirit. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறோமுடைய தயவிற்காய் நன்றி. ஸ்டுடியோவில் மட்டுமல்ல அப்பா, இன்பம் எஃப்எம் இப்பொழுது துணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் மகிமையாய் இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. ஒருவேளை உடைய பிள்ளைகள் ஆபீஸ்ல இருந்து கேட்கலாம், அந்த இடத்துல நீர் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. இவர்கள் ரூம்களில நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ்ல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பாய்ந்து கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. ஹாலலூயா. கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். எல்லா பிளட் பிரஷரையும் கர்த்தர் நார்மல் ஆக்குகிறத பார்க்கிறேன். எல்லா பிளட் பிரஷர் எஸ் மாத்திரைகள் எடுத்தும் ஓ எஸ் எஸ் நார்மல் ஆகாம கட்டு கடங்காம ஓ எராட்டிக்கா இருக்கிற எல்லா பிளட் பிரஷர்ஸும் சுகர் லெவல்ஸும் நார்மல் ஆகிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. கழுத்து வலிகள் சுகமடைகிறதற்காய் நன்றி. எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளையும் நாங்கள் ரெபியூக் பண்றோம், இப்பொழுதே கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லா வலியும் விலகும்படியாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றி. ஓ, உயிர் தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எல்லா அவயவங்களும் உயிர் அடைவதாக, கிட்னிஸ் உயிர் அடைவதாக, கிட்னிஸ் உயிர் அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம், உயிர் அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் லீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் எல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறதற்காக, சீரமைகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit. ஓ நன்றி அப்பா. குடும்ப பிளவுகள் மாறுகிறதற்காய் நன்றி. சமாதானத்தை கர்த்தர் அருளுகிறதற்காய் நன்றி. ஓ, இது துணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சமாதானம் இறங்குகிறதற்காய் நன்றி. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பிசாசு விதைத்திருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் பிளவுகளும் மாறி போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you for your presence, Lord. Hallelujah. We give you the glory.

0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹாலலூயா. நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை மறவாத தேவன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னவர். ஹாலலூயா, ஹாலலூயா. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. உறங்காது நம்மை காக்கிறவர் நமக்கு உண்டு. நம்மை குறித்து கரிசனையுள்ள தகப்பன் நமக்கு உண்டு. ஹாலலூயா. உங்களுடைய இருதயத்தின் பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்ணீர் கவலை வேதனை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு பதிலளித்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனையை மாற்றுவார். நீங்கள் கலங்குகிற காரியம் உங்களுக்கு நேரிடாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் தொடர்ந்து ஜெபிப்போமா. முதலாவது நாம் இன்பம் எஃப்எம்காக ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக கடந்த நாட்களில் நமக்கு சர்வரில் பிரச்சனை இருந்தது, ஒரு சரியான சப்போர்ட் இல்லாத சூழ்நிலை. அதன் மத்தியில் கத்தர் புதிய சர்வரை எடுக்கும்படியாக கிருபை செய்தார். முதல் இருந்ததை விட லிட்டில் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் கர்த்தர் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வர்ஸ். ஸோ நிச்சயமாய் இது கர்த்தருடைய கரம் என்று நம்பி இதில் கால் வைத்திருக்கிறோம். ஸோ அதற்காக நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இன்பம் எஃப்எம்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த இன்பம் எஃப்எம்ஐ இந்த பூமியில் பிறப்புவித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இன்பம் எஃப்எம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அநேகர் இந்த சர்வர் இதான உடனே, ஒரு 3 நாட்கள் ரேடியோ இல்லை, அப்போ அநேகர் கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு. அப்போ தான் எங்களுக்கும் தெரிய வந்தது எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. பலர் கேட்டு பயனடைகிறார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் நம்மோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த ரியல் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல அநேக வேளைகளில். ஸோ முதலாவது இன்பம் எஃப்எம்ஐ குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற ஜபிப்போம். இன்பம் எஃப்எம்முடைய லிசனர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட ஜபிப்போம். அடுத்தது இப்போ இந்த புதிய சர்வருக்காக நன்றி செலுத்தி தேவைகள் சந்திக்கப்பட. அது மட்டும் இல்லை, இந்த சர்வர் மாற்றினதில் இன்னும் லிசனர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய லிசனர்ஸ் அதிகரிக்கும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கலாம். இன்பம் எஃப்எம்காக நம்ம முதலாவது ஜபிக்க போகிறோம். இன்பம் எஃப்எம்ஐ குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற, இன்பம் எஃப்எம்முடைய லிசனர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட, புதிய சர்வர் காக நன்றி செலுத்தி தேவைகள் சந்திக்கப்பட, லிசனர்ஸ் அதிகரிக்க நம்ம ஜபிக்கலாம்.
1: நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அருமையான ஒரு தரிசனத்தை அண்ணனுக்கு கொடுத்து இந்த இன்பம் எஃப்எம் ஊழியத்தை தொடங்க கர்த்த நீங்கள் கிருபை பாராட்டினீங்க கத்தாவே. இது தொடங்கின நாட்களிலே எஃப்எம் இன்டர்நெட் மூலமாக என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக தோன்றியது. இது எப்படி ஒரு பஃபர் ஆகாமல் இதை தொடர்ச்சியாக கேட்க முடியும்? அப்படிதான் நம்மளோட இந்தியாவில் பேண்ட்வித் எல்லாம் அப்போ இருந்தது. இது எப்படியாக சாத்தியம் என்கிறது போல தோன்றியது. இருப்பினும் தேவன் கொடுத்த தரிசனத்தில் அவர்கள் நிலைத்திருந்து தேவன் கொடுத்த காரியத்தை அவர்கள் செய்ய தொடங்கியது நிமித்தமாய் கர்த்தர் இந்த நாட்களிலே அநேகரை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த இன்பம் வெப்பம் ஊழிய மூலமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இது ஒருவேளை நோவாவுக்கு தேவன் பேழையை கட்ட வேண்டும் என்று கொடுத்த தரிசனத்தை போல அது காணப்பட்டது. மழையே பெய்யவில்லையே இந்த நாட்களிலே, ஏன் ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று ஒருவேளை நோவா எண்ணியிருக்கலாம். இருப்பினும் இது தேவனுடைய சத்தம், இது தேவனுடைய சத்தம். இதில் ஒரு பிரயோஜனம் உண்டு, இதில் ஒரு நன்மை உண்டாகும் என்று நோவா அறிந்து கொண்டது போல அண்ணன் அறிந்து இதை தொடங்கினார்கள். ஹாலலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக தேசங்கள் தாண்டி தேசத்தை தொட முடிந்தது. ஹாலலூயா. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலமாய் பயனடைய தொடங்கினார்கள், பயன் பெற்று வருகிறார்கள். இப்பொழுதும் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேகரை சாட்சியாக கர்த்தர் இந்த நாட்களிலே எழுப்பி வருகிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் அருளினார், விடுதலை கர்த்தர் கொடுத்தார் என்று அநேக சாட்சிகளை அநேக தேசத்திலிருந்து கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு லிசனர்ஸையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ன பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, இந்த நேரத்தில் அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மீது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டு அதற்குரிய பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கட்டவிழ்க்கும்படியாக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் இயேசு என்கிற மேலான நாமத்தினாலே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் விசேஷமாய் இன்பம் எஃப்எம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் கடந்த நாட்களிலே சர்வரையில் ஏற்பட்ட கோளாறு நிமித்தமாய் கர்த்தாவே அநேகர் அதை தொடர்ச்சியாய் கேட்க முடியாத சூழ்நிலை, ஒரு இன்ட்ரப்ஷன் இருந்தது கர்த்தாவே. இந்த நாளிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சர்வரை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அது தொடர்ச்சியாய் அநேகர் கேட்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்து வருகிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை சிலருக்கு தடைகள் இருக்குமே ஆகிய கர்த்தாவே, எல்லா தடைகளும் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் விலகி போவதாக. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்டாக கேட்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் எழுப்புவீராக. இன்னும் கர்த்தாவே லட்சக்கணக்கான மக்கள் இதை கேட்டு பயனடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீர், நீர் கொண்டு வருவீராக. எங்களுடைய மாம்ச முயற்சிகள் அற்ப பிரயோஜனம் என்று நாங்கள் வேதத்தின் மூலமாய் காண்கிறோம். அற்ப பிரயோஜனம் என்று காண்கிறோம் கர்த்தாவே. நீரே வழி நடத்துவீராக. புதிய ஆத்துமாக்களை நாங்கள் எப்படியாக சென்றடைய வேண்டும் என்கிற வழி நடத்துதலை நீரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, இதில் தேவனுடைய சத்தம் கேட்கிறது என்று ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே இருந்து யார் ஜெபித்தாலும் கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே இந்த புதிய சர்வர் நிமித்தமாய் எழுந்திருக்கிறதான ஹல்லேலூயா அந்த தேவைகளை கர்த்த நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குதேப்பா, அந்த தேவைகளை கர்த்த நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பொருளாதார தேவைகளை கர்த்த நீர் பரத்துல இருந்து சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய மக்கள் கர்த்தர் நீர் பேசி கர்த்தாவே இதற்குரிய ஹல்லேலூயா தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. Thank you. ஜெபத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்ம குறிப்பாய் ஜெபிப்பது நல்லது. நம்ம எவ்வளவு குறிப்பாய் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜபத்தில் நல்லது. ஏன்னா நம்முடைய தேவன் ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவர். அதனால தான் குறிப்பாக நம்ம ஜபிக்கிறோம். தேவைகள் இருக்கும் பொழுதும் நம்ம தேவனிடத்தில் அதை குறிப்பாக எழுதி வைத்து ஜபிப்பது இன்னும் நல்லது. எப்பொழுதுமே சொல்லது போல் மாதம் துவங்கும் பொழுது வீ ரைட் டவுன். நிறைய பேர் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, நான் அதை பட்ஜெட்டுன்னு சொல்ல விரும்ப மாட்டேன். ஐ கால் இட் த ஃபைனான்சியல் பிளான். ஸோ பட்ஜெட்டுன்றது எனக்கு இன்னமும் ஒரு சரியான வார்த்தை போல தோணலை. நம்ம அந்த ஃபைனான்ஷியல் பிளான், நமக்கு என்ன காரியங்கள் எதிர்நோக்கி இருக்கிறது, அதெல்லாம் எழுதி தேவ சமூகத்தில் ஜெபிப்பது மிக நல்லது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை அப்படியே சந்தித்து மீதி எடுக்கும்படியான அதிசயத்தை செய்வார். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய இன்பம் எஃப்எம்காக நம்ம ஜெபித்தோம். அடுத்ததாக இந்த இன்பம் எஃப்எம்ஐ நடத்தும்படியாய் கர்த்தர்